0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம், திருக்கைலாய போற்றி திருத்தாண்டகம், ராகம் ஹரிகாம்போதி.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the discipline. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening his omnipresence, omnipotence, omniscience, and the Lord of evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangharacharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanji Kamakodi Peedam.
2: Yajurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwaranudaiya mahimigalai therivikkakoodiyathu Sri Rudram, andha Sri Rudrathai abhishekathum pothu சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரிய நாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்னோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹர ஹர சங்கர், தேவி சங்கர், நாராயணன்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமுதுகுன்றம். பண் பழம் தக்கராகம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புகலி, பண் காந்தாரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருநாரையூர்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு வேழிமிழலை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை

அண்டமும் எண் திசையும் பந்தமும் வீடும் பரப்புகின்றீர். அண்டம் எண் திசையும்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்குறுகாவூர் வெள்ளடை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி. இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொதிசோறு தந்தருளிய போது பாடி அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது யாத்திரை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: யாத்திரை பத்து.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: கருவூர் தேவர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஆதனம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

ஒளிப்புக அடியே முக்கு அருளினை செய்யும் அறைய தேவ திருவடிக்களே. திருநாவுக்கு அரசு அடியவர் நாடற்கு நதீ நிதி திடிதே நொத்தினிய சொல் மடவாரோற்பசி முதல் வருவான தரிபெயர்.

திரள் மனம் முருகா நெக்கழுதே கழி உடவார படைகையில் உடையால் வைத்தல. தமிழ் குருவாக கொடு சிவல் அடிச்சூட திரிபவரே குருகார் குக்கி இடறுபடு குடறு யோ.

திருநாவுக்கரசனில் போரே எல் பட்டி கட்டிய இந்த பைக்குரம்பையை இங்கிட்ட சுட்டகில் என் குத்தே குசலும் முன்பிட்டு

பதையாத சித்தமுடு சிவ போசையே கற்ற மதியின ஓசை கற்ற மதியில் என ஓசை.

தூயன தவ முனிவர்கள் தொழுவன தோமர குணநிலையினை தலையினது ஓம் அரசினை ஓம் அரசினை மறைகளில் முடிவுகள்

பரல் சுடரன் படிதில் தித்தனே தொடர்ந்தவரே பசு பந்தத்தினை பரிந்து அடி பரிசு

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் பழந்தக்கராகம் 3வது கட்டளை ஒடுங்கும் பிணி என துவங்கும் திருப்பாடல்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் .org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் நாயனாரின் புராண வரலாறு பகுதி 2. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

இந்த திருப்பாட்டுல நாம நினைந்து மகிழ வேண்டிய விஷயம், அங்க இருக்கிற சாமியினுடைய பேர் வடமொழியில அருணாச்சலேஸ்வரர், தமிழ் மொழியில அண்ணாமலை. ஏன் இந்த திருப்பாட்டுல அண்ணாமலையார் என்ற திருப்பெயரும் வருகிறது? தேவாரத்துல உண்ணாமலை அம்மை என்பதும் பேர் வருவது நாம் நினைந்து மகிழ வேண்டிய விஷயம். அடுத்து திருவண்ணாமலை வரலாறு உங்களுக்கு நினைவிருக்கும். நினைவில்லாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், மகாவிஷ்ணுவுடைய புதல்வர் தான் பிரம்மா. பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு வாக்குவாதம், நான் பெரியவனா நீ பெரியவனா. அது அன்னைக்கே இருந்திருக்கு, அதனாலதான் இன்னைக்கும் இருக்கக்கூடிய. இவர்கள் இரண்டு பேரும் பூசலிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் இடையில வரணுமே, சிவன் வந்தான். நீ பெரியவனா அவன் பெரியவனா அடித்துக் கொண்டிருக்க வேண்டாம், அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் தீப்பிழம்பா நிக்கிறேன், என்னுடைய உடியை ஒருத்தர் பார்த்து விடுங்கள், அடியை ஒருத்தர் பார்த்து விடுங்கள், யார் பார்த்தானோ அவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டார்கள். ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டார்கள். முடியை பார்ப்பதற்கு பிரம்மா ஒத்துக்கொண்டான், அடியை பார்ப்பதற்கு திருமால் ஒத்துக்கொண்டான். திருமால் பன்றி ரூபம் எடுத்து பாதாளத்த லோகத்தை தோண்டி கொண்டு போய்கொண்டிருக்கிறான். பிரம்மா என்ன பண்ணினா அன்னப்பட்டி ரூபம் எடுத்துக்கொண்டு பறந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். இவர் ரெண்டு பேரும் பார்க்க முடியாமலே போய்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில பிரம்மா வந்து எத்தனையோ யுகாந்திர காலம் பறந்து போனான், எத்தனையோ யுகாந்திர காலம் பறந்தான், அவனுடைய முடியை பார்க்க விடவில்லை. அப்படி நடுமத்தில போயிட்டு இருக்கும் பொழுது ஈசனுடைய திருமுடியில் இருந்து எப்பவோ எந்த காலத்தையோ விழுந்த தாழம்பு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அடே தாழம்பு இங்கவா, நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்டான். யாரு? பிரம்மா. நான் ஈசனுடைய திருமுடியிலிருந்து வருகிறேன் என்று சொன்னான். அப்படியா, சொந்தோட நீ எப்ப அங்கிருந்து புறப்பட்டேன், நான் எத்தனையோ யுகாந்திரத்துக்கு முன்ன புறப்பட்டேன் தான். ஓஹோ, அப்ப நம்ம பார்க்க முடியாது போல இருக்குன்னு சொல்லி, சரி கீழே திருமால் இருக்காரு, நான் திருமுடியை பார்த்து விட்டதாக எனக்கு ஒரு பொய் சொல்லி விடுறியான்னு கேட்டார். யாரு? பிரம்மா கேட்டார். தாழம்புவை சரின்னு ஒத்துக்கிட்டான். கீழே பிரம்மாவும் தாழம்பும் வந்தார்கள். கீழே திருமுடியை பார்க்க, திருவடியை பார்க்க முடியவில்லை என்று தளைத்து போய் மேல வந்து நிற்கிறான் திருமால். பிரம்மாவும் தாழம்பு வந்தார்கள். இந்த தாழம்பு என்ன சொன்னான், பிரம்மா வந்து சிவனுடைய திருமுடியை பார்த்து விட்டான்னு போய் சொல்லிட்டான். சிவன், டேய் பிரம்மா, என் திருமுடியை பிரம்மா பார்த்தானா, போய் சொல்லுகிறாயா, உனக்கு கோயில் இல்லாமல் போக கடவுள்னு சாபம் விட்டான். அதனால்தான் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. பிரம்மனுக்கு கோயில் இருக்கிற இடம் ஒன்னே ஒண்ணுதான், திருக்கண்டியூர்ல. பாக்கி இடத்துல எல்லாம் திருக்கோயில்ல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வருகிற தீர்த்தம் கீழே விழுகிற இடம் கோமுகம் இருக்க, அதுக்கு மேல அவன் இருப்பான். ஆனா பொய் சொல்லாத திருமாலுக்கு கோயில் உண்டு. இந்த நிகழ்ச்சியை, இது நடந்தது திருவண்ணாமலையில. அதுதான் நான் தீப்பிழம்பா நின்ற நாள் தான் கார்த்திகை திருநாள். அதனாலதான் அந்த தீயை மேலே கொளுத்தி நாம அந்த தீயை, அந்த மறையே சிவன் வடிவம் என்று சொல்லி நாம வணங்குகிறோம். இந்த மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன உணர்ச்சி! நேற்று பார்த்தேன், எத்தனை பேர் ஆடுகிறான், குதிக்கிறான் அந்த தீபத்தை பார்த்துட்டு. இந்த காலத்திலே அப்படி ஒரு பக்தி இருக்கிறது என்று பார்க்கும் போது, தமிழ்நாடு தமிழ்நாடு தான் என்று நான் நினைத்து விட்டேன். இந்த வரலாறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தன்னுடைய தேவாரத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்.

பாட்டுல ஒரு நுணுக்கம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருள் செய்வது, தவம் ஒருத்தன் செய்ய வேண்டாம். சம்பந்தனுடைய தமிழை யார் பாடுகிறார்களோ அவனுடைய திருவடியை நீ கும்பிட்டு விடு, அதுவே தவம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய செய்த வாக்க சொல்றேன், சம்ப

இந்த பாடல்ல நமக்கு சொல்லுகிற கருத்து ஒன்று. திரிபுர அசுரர்கள் மூன்று பேர். அந்த அசுரர்கள் சிவனை வேண்டி வரம் பெற்று விட்டார்கள். என்ன வரம் அப்படின்னு கேட்ட, இப்போ இந்த சென்னை மாநகரம் மாத்திரம், பார்க் டவுன் மாத்திரம் வச்சுக்கோ, இந்த பார்க் டவுன் ஒரு ஊர், இந்த ஊர்ல ஒரு அசுரன் இருப்பான், அதுக்கு பொன் கோட்டைன்னு பேர். இப்ப சைதாப்பேட்டை இருக்குன்னா அந்த சைதாப்பேட்டை வட்டம் ஒரு ஊர், அது ஒரு கோட்டை, அது ஒரு அசுரனுக்கு சொந்தம், அது வந்து வெள்ளி கோட்டை. திருவொத்தியூர் இருக்குன்னு வச்சுக்கோ, திருவொத்தியூர் ஒரு கோட்டை, அதுக்கு இரும்பு கோட்டைன்னு பேரு, அதற்கு ஒரு அசுரன் தலைவன். இந்த மூன்று பேரும் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, பறக்கும் தன்மை உடையது அந்த கோட்டை மூன்றும், பறக்கும், பறந்து அப்படி போய்கொண்டே இருக்கும். இப்ப திருவான்மியூர் அவனுக்கு ஆகலன்னு சொன்னா, இந்த மூணு பேரும் போய் அந்த டமார் அந்த ஊர்ல உட்காருவான். டமார்னு போய் உட்கார்ந்தானா என்ன ஆகும், அந்த ஊர் போயிடும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல விழுந்தாலே மனிதன் செத்து போயிடுவான் இல்லையா, நிச்சயம். அப்ப இந்த ஒரு ஊரு இன்னொரு ஊர் மேல உட்காரும் போது அது அழிபட்டு போகும். இந்த மாதிரியே இந்த பூலோகம் ஊரா செய்து விட்டு தேவலோகத்துக்கும் போனான் இந்த மூணு பேரும். இந்த வரம் எங்க வாங்கினான், சிவன் கிட்ட, நம்ம மறக்கப்படாது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க துன்பப்படுத்தினா, அந்த உலகத்தில் இருக்கிறவங்க துன்பப்படுத்தினான். சில பேர் என்ன பண்ணிவான், பதவிக்கு வந்து விடுவான். பதவிக்கு வந்தா நல்லது செய்யத்தானே செய்திருக்கணும், பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிவிடுவான். அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து தொலைஞ்சான். அப்படின் சிபிஐக்கு போய் என்னமோ ஆயிடும், அது போயிட்டு போயிட்டோம். இப்படி கஷ்டப்படுத்தி விடுவான். என்ன ஆச்சு, தேவர்களும் அசுரர்களும் மானிடர்களுமா சிவனிட்ட போய் முறையிட்டார்கள், சுவாமி நீ வரம் கொடுத்து விட்டாள், இந்த வரத்தை அவர்கள் அவன் துஷ்பிரயோகம் பண்றான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியா, முப்பூர் அசுரர்கள் இந்த துன்பத்தை செய்கிறானா, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பத்தை செய்கிறானா சொன்னவன அழுதான். யார் யார் அழுதது, தேவாதி தேவனாகிய சிவன் அழுதான், உயிர்களை துன்பப்படுத்துகிறானே அப்படின்னு அழுதான். அவன் கண்ணீர் விழுந்ததுதான் ருத்ராட்சம், ருத்ரன் சிவன், அவன் கண்ணிலிருந்து விழுந்த மணிதான் இந்த ருத்ராட்சம். சைவர்களை உயிரே போல் நினைத்து அணுகிற திருமணி சிவனுடைய கண்ணிலிருந்து வந்தது. அதுல மிகவும் உயர்ந்த மணி கௌரி சங்கரம். ஒரு மணி கிடைத்தால் 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். ஏகாதசம்னு ஒரு மணி இருக்கு, 750 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கலாம் அந்த மணியை. இப்ப அந்த அஞ்சு முகம் மூணு முகம் அதெல்லாம் 100 மணி 100 மணி 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கூட வாங்கிடலாம். இந்த ருத்ராட்சத்தை அணிந்தால் ருத்ராட்ச மகிமைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதுல என்ன எழுதுகிறார்கள், ருத்ராட்சத்தை ஒருவன் அணிந்திருந்தால், அந்த அணிந்திருந்தான்னா குளிச்சான்னா, இந்த தண்ணி இந்த ருத்ராட்சத்துல பட்டு அவன் மேல பட்டா கங்கை நீருக்கு சமானம். இந்த ருத்ராட்சம் அணிந்தவன பேய் பிசாசு அண்டாது, நல்ல பாம்பு கரடி புலி போன்றது அணுகாது. புலிய போன்ற மனிதன், கரடிய போன்ற மனிதன், நல்ல பாம்பை விட கொடிய மனிதன் இருக்கிறான் இங்க, அவன் எட்ட ஒழிஞ்சா சேர்வான். ருத்ராட்சம் அவளை உயர்ந்தது. அப்படி சிவன் அழுதுதலுக்கு அந்த கண்ணீர் தான் இருக்கு, கண்மணி என்று பேர். ருத்ராட்சம் ருத்ர அட்சம் ருத்ரன் சிவனுடைய கண்ணிலிருந்து வந்தது, கண்மணி என்றும் இதற்கு பெயர் உண்டு. நமது மத சின்னம் எவ்வளவு உயர்ந்தது பார்த்தீங்களா. ஆமா சரி, அழுது விட்டு சரி, அந்த முப்பூர் அசுரர்களை நம்ம இனிமே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அந்த மூன்று பேரையும் அழித்தான். அழித்ததுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல இருந்த துஷ்டன்லாம் அழிந்தா அந்த மூன்று அசுரர்கள் மாத்திரம் தப்பிச்சான். எப்போதுமே இந்த தலைவர்கள் தப்பிச்சுக்குமா, கீழே இருக்கவன்லாம் அவுட் ஆகிடுவோம். இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அந்த மூன்று பேர்கள் கமலாட்சன் விமலாட்சன் தாரகாட்சன் அப்படின்னு பேரு அவனுக்கு. இந்த மூணு பேரும், சாமி நாங்க தவறு பண்ணிவிட்டோம், நாம இனிமே தவறு பண்ண மாட்டோம், எங்களை மன்னிச்சு பண்ணும் கேட்டான் சிவனை. சரி, இனிமே உங்களுக்கு கோட்டை கொடுக்க மாட்டேன், என்னுடைய திருக்கோயிலேயே உங்களுக்கு வேலை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணியாளனாக வைத்துக் கொண்டார். அப்படி பணியாளனாக வைத்துக் கொண்டவர்ல ரெண்டு பேர் என்ன பண்ணா, இந்த கோயில் காவல் காக்கிறான் பாருங்க, துவாரபாலகன் சொல்றமே, ரெண்டு பேர் வச்சா. ஒருத்தனுக்கு கொஞ்சம் இந்த மத்தளம் வாசிக்க தெரியும், அவன் சங்கீதக்காரன் போடுவான், நான் ஆடும் போது நீ அதை அடி
உனக்கு அந்த வேலை தான். அதனாலதான் திருக்கோயில பாத்தீங்கன்னா நடராஜாவுக்கு பக்கத்தில் ஒருத்தம்படி ஒரு குடத்தை மாதிரி, அதுக்கு குடமுழா என்று பேர். அதுக்கு இதுக்கு மண்முழான்னு பேரு. மத்தளம்னா என்ன கேட்டேன், மண் வச்சிருக்க இந்த கருப்பா இருக்கிறது தான் மண். இந்த மண்ணை அடிப்படையாக கொண்டுதான் இதுக்கு மத்தளம்னு பேரு. மண் தளம், மத்தளம் அப்படின்னு பேரு. அது குடம் மாதிரி இருக்கும், அந்த குடத்து மேல தோல் கட்டிருக்கும், அதை வச்சா டம் டம்னு சத்தம் கேட்கும், அதுக்கு குடமுழான்னு பேரு. அந்த குடமுழா வாசிக்க விட்டான் சிவன். சரியா இந்த கதை எதுல இருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்துல இருக்கிறது. இந்த அற்புதமான வரலாறு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பாட்டை சொல்றேன், கொஞ்சம் ஞாபகம் மரியா இருந்தாலும் இருக்கிறோம். மூவையில் செத்த நாயும் இருவரின் திருக்கோயில் காவலாளர்

0: சரி, இதுல இருந்து இந்த கதையில நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னு கேட்டா, நாம தவறு செய்து விடுவோம் சுவாமி, இனிமே தவறு செய்ய மாட்டேன்னு சிவனிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுத்து விடுவான் என்பதுதான் இந்த கதையினுடைய. அதுக்காக நம்ம எப்ப பார்த்தாலும் தவறு பண்ணிக்கிட்டே கேட்டோம்னா ரொம்ப தப்பா போயிடும். ஏதோ ஒரு தடவை மன்னிப்பு உண்டு, சுவாமி ஒரு தடவை என்ன மன்னிச்சு நான் தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதுதான் இந்த கதையிலிருந்து கிடைக்கிற நன்மை என்று நான் கருதுகிறேன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் சீர்காழி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை பஞ்சாக்கரப்பதிகம். எல்லா மந்திரங்களும் தோன்றுதற்கு காரணமாயது திரு ஐந்தெழுத்தே ஆகும் என கூறி திரு ஐந்தெழுத்து திருப்பதிகத்தை அருளி செய்தார் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நாராயணத்தை அதனால் பாவனம் சிந்தையால் பத்தரோடு கூடி ஒருத்தான் அவர் ஏன் வீடாய் உலகம் செய்விப்பதென்றால் நாம் இருக்கிறதுக்கு நாம் தான் உங்களுக்கு அறிவித்தா நமக்கு ஒரு
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திரு குறுகாவூர் வெள்ளடை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டி கொடுமுடி பதிகம் மற்று பற்று எனக்கு. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் உழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுந்தரர் பதிகங்களில் அவர் திருப்பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடின நமச்சிவாய பதிகம். நம்ம போன முறை பார்த்தப்போ சுந்தரர் பொன்னார் மேனியின் பதிகத்தை பார்த்துருந்தோம். அது திருமழபாடியில் பாடினார். அதன் பின் அவர் அப்படியே காவிரி கரையோட மேற்கு நோக்கி போகிறார். ரெண்டு பக்கம் காவிரி கரையில் ரெண்டு பக்கமும் பல கோயில்கள் உள்ளன அந்த சோழ நாட்டில். அவர் அங்கேருந்து அப்படியே போய் திருவானைக்காவல்லாம் பாடுறார். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு கடைசியில் கொங்கு நாட்டுக்கு போய் சேர்றார். கொங்கு நாட்டில் கொங்கு நாடு அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம சொல்கிறோன்னா ஈரோடு கோயம்புத்தூர் அந்த பகுதி இருக்கே, அதுக்கு கொங்கு நாடுன்னு பேர். நம்ம பொதுவாக தமிழில் மூவேந்தர்கள் அப்படின்பா சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு. அவள் மூணு பேரும் பெரிய ராஜாக்கள், பெரிய நாடுகள், பெரிய ராஜாக்கள் அந்த தென்னிந்தியாவில். இந்த மூணு தேசங்களை தவிர இதனுடைய பக்கத்தில் இருக்கிற சிறு தேசங்களாகவோ இல்லை உட்பிரிவுகளாகவோ வேற பல இடங்கள்லாம் சொல்லுவாள். அது மாதிரி சோழ நாட்டுக்கு வடக்க, அதாவது சோழ நாடுன்னா காவேரி கொள்ளிடம்லாம் போயிற இடம் இருக்குது, அதுக்கு வடக்க நடுநாடு அப்படின்பா, அதாவது கடலூர் விழுப்புரம் திருக்கோவிலூர் அந்த பகுதியெல்லாம் நடுநாடு அப்படின்பா. அதுக்கு மேலே வடக்க வந்தாக்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மெட்ராஸ் அந்த பக்கத்துலாம் தொண்டை நாடு அப்படின்பா. அதே மாதிரி இங்கே காவிரி இதில் மேற்கு பக்கத்தில் பவானி ஈரோடு திருச்செங்கோடு கரூர் கோயம்புத்தூர் அந்த பகுதியை வந்து கொங்கு நாடு அப்படின்பா. அதனால் இந்த கொங்கு நாட்டுக்கு சுந்தரர் போகிறார். அங்கே போய் இந்த பாண்டி கொடுமுடி கொடுமுடின்னு அப்படின்னு ஸ்தலம் சொல்கிறோம். அந்த ஸ்தலத்தில் போய் சுவாமியை பார்த்து பதிகம் பாடுறார். அந்த பதிகம் தான் இந்த இன்றைக்கி பார்க்க போகிற பதிகம். இந்த கொடுமுடிங்கிற ஸ்தலம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல காவிரி வடக்கேந்து ஓடி வரும், காவிரி வடக்கேந்து தெற்க ஓடி வந்து அந்த இடத்துல கிழக்கு திரும்பும். அப்படி அந்த இடம் தான் கொடுமுடி. அங்கே காவிரி கரையிலேருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்தில் கோவில் இருக்கு. கோவில் வாசலில் நேராக போனாக்கா படித்துறைக்கு போகலாம். ஓரளவு பெரிய கோவில். அங்கே விசேஷம் என்னன்னாக்க அங்கே பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானை வழிபட்டு உயர்ந்த ஸ்தலம் அது. அதனால் அந்த ஸ்தலத்தில் பிரம்மாவுக்கும் சந்நிதி உண்டு, விஷ்ணுவுக்கும் தனியாக ஒரு சந்நிதி உண்டு. இந்த ஸ்தலத்துக்கு எல்லாருமே போயிருக்கார். சம்பந்தனும் பாடியிருக்கார், அப்பரும் பாடியிருக்கார். அந்த பதிகங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் மூவர் பாடல்களும் கிடைச்ச ஸ்தலங்கள் இது ஒன்று. இதுக்கு கொடுமுடின்னு பேர். ஆனால் இது ஒரு பாண்டிய ராஜாவோடய சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதுக்கப்புறம் பாண்டி கொடுமுடி அப்படின்னு பேர். இப்போ தேவாரத்துலலாம் பாண்டி கொடுமுடின்னு வரும். அதுவும் சுந்தரர் தேவாரத்தில் இதுக்கு கரையூரில் பாண்டி கொடுமுடி அப்படிங்கிறார். அதாவது கரையூருங்கிறது ஊர் பேராகவும் கொடுமுடிங்கிறது கோவில் பேராகவும் சொல்கிறார். அது நம்ம பார்த்துருக்கோம். பல இடங்களில் ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், கோவிலுக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் கோவில் பேரே ஊருக்கு பேராகிடும். அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். சிதம்பரத்தில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பார்க்கலாம். கோவிலோட பேர் ஊருக்கு வந்துடும் பிற்காலத்தில். அது மாதிரி இது இந்த இடத்துலையும் கொடுமுடிங்கிறது ஊருக்கே பேராயிடுத்து. இது கொடுமுடி அப்படின்னாக்க சிகரம்னு அர்த்தம். இது புராண கதையிலேருந்து வர்றது. இது மேருடைய சிகரங்களில் ஒரு சிகரம் வந்து அஞ்சாவது வாய், அதில் ஒரு பகுதி இங்கே இருக்குது அப்படின்னு ஐதீகம். நீங்கள் போகிறலாம், நமக்கு சட்டுன்னு தெரியறது என்னென்னா, ரொம்ப விசேஷமான கோவில், ஆனால் சுவாமியோடைய உருவம் ரொம்ப சின்ன அளவில் இருக்கும். கோயிலுக்கு போனால் பார்க்கலாம், நம்ம இந்த ஒரு அடி உயரத்தில் தான் இருக்கும் தரையிலேருந்து, அது மாதிரி இருக்கும். நம்ம வழக்கம் போல் இந்த பதியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பெரிய புராண பாட்டு கேட்போம். அந்த பெரிய புராண பாட்டு சுந்தரர் எப்படி இந்த ஸ்தலத்துக்கு வந்தார், இங்கே என்ன பதியம் பாடினார் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிற பாட்டு அது. சுந்தரர் எப்படி பாண்டிக்கோடு முடிக்க போனார், அங்கே என்ன பாட்டு பாடினார், அதோடைய கருத்து என்ன அப்படின்னு சேக்கடர் பாடுறார் பெரிய புராணத்தில். இந்த செய்யுள்களில் ஒரு பாட்டு சமயத்தில் கருத்து முழுமை பெறாது. அதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வர்றப்போ அது ஒரு பாட்டுக்குள்ளே சொல்ல முடியாது. அவர் ரெண்டு பாட்டு, மூணு பாட்டு, நாலு பாட்டு சமயத்தில் அப்படி எடுத்துக்குவார். அது மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்ல வர்ற கருத்து ரெண்டு பாட்டில் சொல்கிறார் சேக்கடர். அதனால் முதல் பாட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அது சென்டென்ஸ் வந்து அப்படி பாதியில் தொங்கின்னு இருக்கும் அந்த முதல் பாட்டில். அதனால தான் ரெண்டு பாட்டையும் சேர்த்தே கேட்டோம் புரியறதுக்காக. இப்போ இந்த ரெண்டு பாடல்களையும் பார்ப்போம். கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி சங்கவன் குழையர் உழை வளம் செய்து சார்ந்து அடி அன்பினில் தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிட தொழுது புனிதர் பொன்மேனியை நோக்கி இங்கு இவர்தம்மை மறக்க ஒண்ணாது என்று எழுந்த மெய்க்குறிப்பினில் எடுப்ப அப்படின்னு. அது இன்கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸோட ஒரு பாதி இருக்குது. இதில் என்ன சொல்ல வர்றார், இதில் கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி அப்படின்னா, கொங்கு நாட்டில் காவிரியோடைய தென்கரையில் இருக்கிற கரையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கொடுமுடி அப்படிங்கிற கோயிலுக்கு முன்னாடி போய் சென்றடைந்து அப்படின்னு அந்த முதல் அடிக்கு அர்த்தம். அங்கே போய் என்ன பண்ணார், சங்க வெண் குழையர் உழை வளம் செய்து சார்ந்து. சங்க வெண் குழையர் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கிற ஒரு ஃப்ரேஸ் அது. குழைங்கிறது காதில் அணிந்திருக்கிறது, ஆண்களை காதில் அணிந்தது குழை, அது சங்கினாலானது வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதனால் சங்க வெண் குழையர் அது சிவபெருமான். உழை அப்படின்னா இது ஒரு வார்த்தை நம்ம முன்னாடி பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். உழை அப்படின்னாக்க இடம் அப்படின்னு மீனிங்கில் கொடுக்குற கோவில், எசென்ஷியலி கோவில்னு அர்த்தம். அதனால் சிவபெருமானுடைய கோவிலை வளம் செய்து அதை பிரதட்சிணம் பண்ணி சார்ந்து அப்புறம் அடைந்து அடி அன்பினில் தாழ்ந்து சிவபெருமானுடைய திருவடியை அன்போடு வணங்கி பொங்கிய வேட்கையை பெருகிட தொழுது. உள்ளத்துக்குள்ள பக்தி பெருகி வர்றது அவருக்கு. வேட்கையினாக்க அன்பு, பக்தின்னு எடுத்துக்கணும். அப்படி உள்ளத்துக்குள்ள அன்பு பொங்கி வர அந்த காதலால் இறைவனை வழிபட்டு புனிதர் பொன்மேனியை நோக்கி சிவபெருமானுடைய திருவுருவத்தை கண்ணால் தரிசனம் பண்ணுறார். அப்படி பார்த்து அந்த பொன் போன்ற மீனியை பார்த்து, ஆஹா இப்படிப்பட்ட சிவபெருமான் இங்கே இருக்காரு, நான் இந்த ஊரை விட்டு போனாலும் எங்கே போனாலும் இந்த சிவபெருமானை நான் எப்படி மறப்பேன், மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சொல்கிறார். இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது, இங்கே இருக்கிற சிவபெருமானை நம்மளால் மறக்கவே முடியாது அப்படின்னு என்று எழுந்த மெய்க்குறிப்பினில் எடுப்பேன் அப்படின்னு எழுந்த ஒரு கருத்து தோன்ற அவர் பாட ஆரம்பிக்கிறார். இதுதான் அந்த முதல் பாட்டுக்கு நேரடியான சுருக்கமான பொருள். இதில் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு பொதுவாக கோயில்களுக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த மகான்கள் பெரியவர்கள்லாம் கோயிலுக்கு போனாங்க, முதல்ல கோபுரத்தை தரிசனம் பண்ணி அதுக்கு ஒரு கும்பிடு போடுவா, அது கோபுரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்குவா. அதன் பின்னால் கோயிலுக்குள்ள நுழைஞ்சது நேராக சாமியை பார்க்குறது, தரிசனம் பண்ணுறதுக்கு நேராக சாமிக்குள்ளே போட மாட்டான். அவள் பிராகாரத்தில் வளம் வருவா, அப்புறமா தான் சுவாமி தரிசனம் பண்ணி வழிபடுவா. அதுதான் இங்கேயும் அவர் பண்ணுறார். கொடுமுடி கோயில் முன் குறுகி சங்கவன் குழையர் உழை வளம் செய்து சார்ந்து அடி அன்பினில் தாழ்ந்து. அப்புறம் அந்த மாதிரி முதல்ல பிரதட்சணம் பண்ணிட்டு அப்புறம் தான் சுவாமி தரிசனம் பண்ண உள்ள போகிறார். அது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த பாட்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கேட்கலாம், பேசலாம். குறுகிறது அப்படின்னாக்க தாழறதுன்னு அர்த்தம் இல்லை. குறுகிறது அப்படின்னா போய் அடையிறது, போய் சேர்றது. அது நம்ம இதுலேயும் பார்த்துருக்கோம். நம்ம திருநாவுக்கரசர் தேவாரத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ மறுமாற்ற திருத்தாண்டகம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதாவது அவர் சமணர்லேருந்து சைவராக மாறிடுவார். அப்போ சமணர்களை போய் இந்த ராஜா கிட்ட கோல் மூட்டுவார், இது மாதிரி இவர் நம்மளை துரோகம் பண்ணிட்டார், இவர் தண்டிக்கணும் அப்படிம்போ. உடனே இந்த ராஜா அவரை சேவகர்களை அனுப்பிச்சு அவரை இழுத்துன்னு வாங்க அப்படிம்மா. அப்போ அந்த சேவகர்கள்லாம் திருநாவுக்கரசர்கிட்ட போய் உங்களை அரசர் அழைச்சிருக்காரு அப்படிம்பா. அப்போ அவர் சொல்லுவார், நாம் அவருக்கும் கொடியல்லம்னு ஒரு வீரவசனம் பாடுவார், நம்ம பார்த்துருக்கோம் அது முன்னாடி, இருந்தாலும் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். நாம் அவருக்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரக இல்லையா நரகத்தில் இடப்படும் ஏமாப்பம் பிணியறியம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படிம்பறதுல. அதாவது அந்த சிவபெருமானுடைய திருவடியையே சென்று அடைந்து விட்டோம், அதனால நான் எந்த ராஜாவுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ராஜாவுக்கும் நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு திருநாவுக்கரசர் அங்கே பதில் சொல்வார். எதுக்கு சொன்ன அந்த பாட்டு எதுக்கு சொன்னா அதில் குறுகினோம் அப்படின்னு அந்த பாட்டு முடியும், நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிற பாட்டில் கொய்மலச்சேவடி இணையே குறுகினோமே அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்வார், இறைவனுடைய திருவடியை நான் சென்று அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அங்கே. அதனால குறுகிறது அப்படின்னா போய் அடையிறது சென்று சேருதல். அதனால் கோயில் முன் குறுகினா கோயிலுக்கு முன்னாடி போய் சேர்ந்து கோயிலுக்கு முன்னாடி போய் சேர்ந்துன்னு அர்த்தம். கூனி குறுகிறது அப்படின்னு அது ஒரு ஃப்ரேஸ் இருக்குது நம்ம புதா பேச்சில் சொல்லுவோம், அப்படி யாராவது இருப்பானாக்க குறி குறுகி அப்படின்னு, அது வேற அந்த கான்டெக்ஸ்டில். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் குறுகிறது அப்படின்னா போய் அடையிறது. அந்த தாழ்ந்து அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வருது இல்லையே பின்னாடி ரெண்டாவது அடியில், அந்த தாழ்ந்து அப்படின்னா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது வழிபடுறது அதுதான், அதுதான் தாழறது தான் தலையை குனியறது இல்லை தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது அதெல்லாம் வேற. கேள்வி இதாக இருக்க அப்படி இல்லைன்னா அடுத்த பாட்டு ரெண்டாவது பாட்டு நம்ம கேட்டுறோம் முன்னாடியே. அண்ணலார் அடிகள் மறக்கினும் நாம் அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயம்பும் என்ற இதனை திண்ணிய உணர்வில் கொள்பவர் மற்ற பற்று இலேன் என செழுந்தமிழால் நண்ணிய அன்பில் பிணிப்புற நவின்றார் நமச்சிவாய திருப்பதிகம் இல்லையா. முதல் பாட்டில் எடுப்ப அப்படின்னு முடியும் இல்லையா, அப்படின்னு குறிப்பில் தொடங்கும்படியாக அப்படின்னு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் பாட்டில் சென்டென்ஸு, இந்த ரெண்டாவது பாட்டில் அது முடிவாகுது ஃபுல்லாக. இந்த ரெண்டு பாட்டையும் சேர்த்து பார்த்தா ஒரு சென்டென்ஸ் அது. அண்ணலார் அடிகள் மறக்கினும் நாம் அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையாது இயம்பும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. என்ற இதனை, என்ற இதனைன்னு வர்றது வந்து என்ற இதனை அப்படிங்கிறது பாட்டில் சந்தத்துக்காக என்ற இதனைன்னு மாறி வர்றது. திண்ணிய உணர்வில் கொள்பவர் மற்ற பற்றிலேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அண்ணலார் அப்படின்னா அண்ணல்னாக்க தலைவன், அண்ணலார்னா சிவபெருமான். அண்ணலார் அடிகள் மறக்கினும் அப்படின்னா அர்த்தம் சிவபெருமானுடைய திருவடியை மறந்து விட்டேனானாலும் நான் மறந்து போயிட்டேன்னா கூட அப்படின்னு அர்த்தம். மறக்கினும் அப்படின்னா நாம் மறந்து விட்டாலும் நாம் அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணியனாவே இன்சுவை பிறகு இடையறாது இயம்பும். அதாவது நான் சிவபெருமானுடைய திருவடியை நினைக்க மறந்து போனால் கூட என்னுடைய நாக்கானது தானே அந்த அஞ்செழுத்தை சொல்லும் அப்படிங்கிறார். அதுதான் சம்மரி அதுக்கு. நாம் அஞ்செழுத்து அப்படின்னா இறைவனுடைய திருநாமமான பஞ்சாட்சரம், அதை எப்பொழுதும் எண்ணியனாவே இன்சுவை பிறகு இடையறாது இயம்பும் இல்லையா. நான் மறந்தாலும் என் நாக்கே சொல்லும் அப்படிங்கிறார். இங்கே இந்த நாவே அப்படிங்கிறதுல அந்த ஏகாரத்துக்கு ஏ அப்படிங்கிறதுக்கு பல அஞ்சாறு அர்த்தங்கள் உண்டு. அது தேற்றம்னு ஒரு இதில் வரும், எம்ஃபசிஸ்க்காக ஏ சொல்லுவா, இல்லைனாக்க பிரிநிலை அப்படின்பா, வினா அப்படின்பா, அசையும்பா, பல விதமாக இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு இலக்கண குறிப்பில் சொல்கிறது இந்த பிரிநிலை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அதை வந்து இது பண்ணி காட்டுறது நாக்கே சொல்லும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அந்த நான் மறந்து போனாலும் என் மனசு இறைவனுடைய திருவடியை எண்ண மறந்தாலும் ஓயாமல் சொல்லிகிட்டே இருந்து பழகி போன என் நாக்கு தானே அவனுடைய திருநாமத்தை சொல்லும் அப்படிங்கிறார். அது எப்படி எண்ணிய நா எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பிறகு இடையறாது இயம்பும். அந்த நாக்கு எப்பவும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கு, அதனால் அந்த நாக்கில் இனிமை இருக்குது. அதான் இன்சுவை பெருக அப்படிங்கிறார். இல்லையா, நாவினிக்க பாடுதல் அப்படிங்கிறோமே, அப்படி நாவினிக்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும் எப்பவும். அதனால் அந்த நாக்கே தானே சொல்லும் நான் மறந்து போயிட்டா கூட அப்படிங்கிறது. இது நமக்கு அனுபவத்தில் நம்ம ஏதோ ஒன்று இதுவாக இருந்தாலும் நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவன் சொல்லுவான் அப்படிம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவனுக்கு அவ்வளோ பழகி போன ஒரு விஷயம், அதனால் அவனுடைய முழு நினைவு இல்லாட்டாலும் தன்னால் அது சொல்லிவிடுவான் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இங்கே தான் சொல்கிறார். இதில் எண்ணிய நாவே அப்படிங்கிறார், நாக்கு எண்ணாது, மனசு தான் எண்ணும், நாக்கு சொல்லும், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல எண்ணிய நாவேங்கிறதுக்கு உரையில் குறிப்பு கொடுக்குறான். அது மனசும் நாக்கும் அலைண்டாக இருக்குது அப்படிங்கிறா. மனசு என்ன என்றதோ அதுதான் நாக்கு சொல்கிறது. அதனால் மனசு நாக்கும் ஒரே ஒன்றுபட்டு செயல்படுறது, அதனால் மனசோட செயலை நாக்குக்கே சொல்லிட்டார் அப்படின்னு உரையில் குறிப்பு கொடுக்குறான். எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயம்பும், இடையறாதுன்னா ஓயாமல் எப்போ இடைவிடாமல் சொல்லும் என்ற இதனை அப்படிங்கிற கருத்துப்படுறபடி, திண்ணிய உணர்வில் கொள்பவர், திண்ணிய அப்படின்னா உறுதியான திடமான அப்படின்னு அர்த்தம், ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திண்ணிய உணர்வுனாக்க ஸ்ட்ராங் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திண்ணிய உணர்வில் கொண்ட அந்த திரு சுந்தரர் மற்று பற்று இலேன் என செழுந்தமிழால் நண்ணிய அன்பில் பிணிப்புற நவின்றார் நமச்சிவாய திருப்பதிகம். இந்த பார்க்கப்படுற திருப்பதிகம் இருக்கு, அதுக்கு நமச்சிவாய திருப்பதிகம்னு சிறப்பு பெயர். பதிகங்களுக்கு பொதுவாக சிறப்பு பெயர்லாம் இருக்காது, சில பதிகங்களுக்கு தான் சிறப்பு பெயர் உண்டு. பதிகங்கள்லாம் அந்த ஸ்தலத்தில் இந்த ஸ்தலத்தில் அவர் பாடினார் இந்த பண் அப்படின்னு சொல்லிவிடுவாள் வழிய, சிறப்பாக அதுக்கு பெயர் பொதுவாக கிடையாது. ஆனால் சில பதிகங்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், திருஞான சம்பந்தர் வரலாற்றை பார்த்துருந்தப்போ அவர் பாடின துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போஜனம்னு பாட்டில் சொல்லுவார், அஞ்ச உதயத்தின் அஞ்சு எழுத்துமே அப்படின்னு. அதனால் அந்த பதிகம் முழுக்க அஞ்சு எழுத்துமே அஞ்சு எழுத்துமேன்னு வரும். அதனால் அதுக்கு பஞ்சாட்சர பதிகம் அப்படின்னு சொல்லுவார். வெயிறு தோழிப்பங்கன் கோளறு பதிகம், அது நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி சில பதிகங்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு. அது மாதிரி இந்த பதிகத்துக்கு, பார்க்க போகிற பதிகத்துக்கு நமச்சிவாய பதிகம்னு பேர். அதான் சொல்கிறார் மற்று பற்று இல்லேன் அப்படின்னு நமச்சிவாய பதிகத்தை சுந்தரர் பாடினார். அது எப்படி பாடினார்? செழுந்தமிழால் பாடினார். தமிழ் பொதுவாக தெரியும், செழுந்தமிழ்னாக்க நன்மை மிக்க வளம் மிக்க தமிழ், அது நமக்கு வளத்தை புரியக்கூடியது, நமக்கு நன்மையை செய்யக்கூடியது, அதனால் அது செழுந்தமிழ். அது எப்படி பாடினார்? நண்ணிய அன்பில் அவருக்கு மனசில் பக்தி பொங்கி வர்றது, அந்த பொங்குகின்ற பக்தியினால அன்பில் பிணிப்பு ஊற, அந்த அன்பில் நம்ம பிணிக்கப்படும்படியாக, இல்லை அவர் பிணிப்பு உண்டு எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நம்மளை பக்தியில் பிணிக்கின்ற மாதிரியாக, இல்லை அவர் பக்தியில் பிணிப்பு கொண்டு பிணிப்புற்று அதை பதியத்தை நவீன்றார், அந்த பதியத்தை பாடினார்னு அர்த்தம். இந்த ரெண்டு இந்த பெரிய புராணத்தோட ரெண்டாவது பாட்டுக்கு நேரடியான பொருள், இல்லை கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம், இல்லை தெளிவாக புரிஞ்சுடுத்த அந்த பாட்டு. அப்படி இப்போ கேள்வி இல்லைன்னா பின்னாடியும் கேட்கலாம். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இது ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான பாட்டு தான். நம்ம சொற்களுக்கு பொருள் பார்த்தோம்னாக்க நமக்கு சுலபமாக பாட்டு புரிஞ்சிடும். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். மற்று அப்படின்னாக்க வேறன்னு அர்த்தம், பற்று அப்படின்னாக்க பற்றுக்கோடு துணை அப்படின்னு அர்த்தம். பற்றுனா பாசம் பந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இது பற்று அப்படிங்கிறது பற்றுக்கோடு அப்படிம்பா, அதாவது நமக்கு ஒரு சப்போர்ட். அதனால் எனக்கு வேற ஒரும் பற்றுக்கோடு இல்லை, எல்லாம் நீ தான் அப்படின்னு வர ஒரு மனப்பாங்கு தான் மற்று பற்று எனக்கு வேறு இன்றி அப்படிங்கிறார். அதனால் எனக்கு ஒன்றை விட்டால் வேறு துணை கிடையாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். மற்று பற்று எனக்கு இன்றி வேறு பற்று எதுவும் எனக்கு இல்லாமல், வேறு பற்றுக்கோடு எதுவும் இல்லாமல், நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், உன்னுடைய திருவடியையே என் மனசில் நினைத்தேன். பாவித்தேன்கிறது மனசில் நினைக்கிறது, அதனால உன்னுடைய வேற எதையும் நான் எனக்கு துணையாக கருதலை, உன்னுடைய திருவடி ஒன்னே எனக்கு துணை அப்படின்னு என் மனசில் கருதுகின்றேன் அப்படிங்கிறார். மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன். இந்த பெற்றலும் அப்படிங்கிறது எதுகைக்காக பெற்றலும்னு வந்திருக்கு, ஆனால் அந்த பெறலும் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். பெறலும் பிறந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய அருளை பெறலும் நான் பிறந்ததாக கருதுகின்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னைக்கு எனக்கு உன் அருள் கிடைச்சதோ அன்னைக்கு நான் ஒரு புது பிறவி எடுத்தேன். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் உன்னோட அருள் பெறறதுக்கு முன்னாடி இருந்த நாள்கள்லாம் நான் பிறந்த நாள்களாக கருதவில்லை அப்படிங்கிறார். என்னைக்கு எனக்கு உன் அருள் கிடைச்சதோ அன்னியிலிருந்தான் நான் பிறவி எழுதியதாக கருதுகின்றேன். அதான் அதுக்கு அர்த்தம். பெறலும் பிறந்தேன், உன்னுடைய அருளை பெற்றதும் நான் பிறவி எழுதியதாக கருதுகின்றேன். என்னைக்கு உன் அருள் கிடைச்சதோ அதோட வேற என்னாச்சு? இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன். என்னைக்கு நீ என்னை ஆட்கொண்டு அருள் புரிந்தாயோ அன்னைக்கு தான் நான் பிறந்த இந்த பிறவி எடுத்ததாக கருதுகிறேன். ஏன்னா பிறவியோட பயனை தான் இந்த பிறவி எடுத்ததாக கருதுகின்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு? என்னைக்கு நீ எனக்கு அருள் புரிந்தாயோ அன்னைக்கே இதுக்கப்புறம் எனக்கு வேற பிறவி இல்லைன்னு தெரிஞ்சுடுத்து. அதனால இனிமேல் பிறவாத தன்மையும் வந்து எழுதிட்டேன். இது ஒரு நயத்தோடு சொல்கிறேன். என்னைக்கு நீ எனக்கு அருள் புரிந்தாயோ, உன் அருளை என்று நான் பெற்றேனோ அன்று தான் நான் பிறவி எடுத்தேன். அது மட்டுமல்லாமல் அன்றில் இனிமேல் வேற ஒரு பிறவியும் இல்லாத நிலைமையும் எனக்கு வந்து சேர்ந்துடுத்து அப்படிங்கிறார். முக்தி நிலையை கொடுக்குறார், ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் இதுக்கப்புறம் அவருக்கு பிறவி இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மூணாவது அடியில் என்ன சொல்கிறார்? கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா. இந்த கற்றவர்கள்லாம் வழிபடுகின்ற அழகிய புகழ்மிக்க கரையூர் அப்படிங்கிற ஊரில் பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற கோவிலில் இருக்கிற நற்றவனே. நற்றவன் அப்படின்னா நல்ல தவம், நல்ல தவன் அப்படின்னு அர்த்தம். நற்றவன் நற்றவா அப்படின்னா நல்ல தவ வடிவனே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமியை எல்லாத்துக்கும் அந்த உருவங்கள்லாம் சொல்கிற இல்லையா, புண்ணியனே அப்படின்பா. அப்படின்னா புண்ணியங்களின் உருவமாக இருக்கிறவன். நற்றவா அப்படின்னா நல்ல தவத்தின் உருவமாக இருக்கிறவன் அவன். அப்படி கற்றவர் தொழுதேத்தும் சிற்கரையூர். இதை பற்றி நம்ம முன்னாடி சம்பந்தர் தேவாரத்தில் கூட ரெண்டாவது பாட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா. தோடுடைய செவியின் பதிகத்தில் ரெண்டாவது பாட்டில் வரும் இல்லையா. முற்றலாமி இள நாகமோடு ஏன முளைக்கம்பை பூண்டு வற்றலோடு கலனா பலிதேந்த எனது உள்ளங்கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து அப்படின்னு வரும். பெற்ற முறை பிரமாபுரம் பெம்மானுவன் என்று. அதில் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து. அதனால் கற்றல் கேட்டல் உடையவர்கள்லாம் பெரியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய திருவடியை கையால் கைகூப்பி வணங்குகிறார்கள் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்கிறார். திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். அதே தான் இங்கே கற்றவர் அப்படின்னாக்க மெய்ப்பொருளை கற்றவர்கள், உன்னை தொழுது வணங்குகின்ற கரையூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாண்டி கொடுமுடிங்கிற கோவிலில் இருக்கிற நல்ல தவ வடிவனே, அப்படிப்பட்ட சிவருமானே, உன்னை நான் மறைக்கணும். நான் மறந்து போயிட்டா கூட நான் அப்படிங்கிறதுங்க, நான் அப்படின்னு சொல்கிறது என்ன, நம்ம மனசு இல்லையா. நான் உன்னை நினைக்க மறந்து போயிட்டா கூட சொல்லும் நான் நமச்சிவாய், என்னோட நாக்கு இருக்கே அது தன்னால் நமச்சிவாய அப்படிங்கிற பெயரை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இது எப்படி சாத்தியம்? அது நம்ம பலகாலமாக சொல்லி சொல்லி பழகினாக்க அது தன்னால் வரும். அதாங்க சொல்கிறார், என்னுடைய நாக்கு நெடுங்காலமாக உன்னுடைய பெயரை இடைவிடாமல் சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் நாம் ஏதோ ஒரு வேற ஒரு இந்த எண்ணத்தில் ஈடுபட்டு உன்னை நினைக்க மறந்து போனால் கூட என் நாக்கு உன் பெயரை சொல்லும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ரெண்டாம் பாட்டு, இட்டன் உன்னடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்துட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலால் கருதேன். கிளர் புனர் காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இந்த பதிகம் முழுக்க கடைசி அடி நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே, அது எல்லா பாட்டிலையும் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டிலும் இறைவனுடைய புகழை சொல்லி, அப்படிப்பட்ட சிவருமானே, இந்த பாண்டி கொடுமுடிங்கிற சலசில் வைக்கிறவனே அப்படிலாம் சொல்லி, உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லும். அதான் இந்த பாட்டுடைய கருத்து. அதான் பெரிய பிராணத்தில் சேர்க்கலான்னு சொல்கிறார், நான் மறந்து போனாலும் என் நாக்கு உன்னோட பேரை இடைவேறாது சொல்லும் அப்படின்னு கருத்து. இட்டன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கிற ஒரு சொல்லிங்க. இஷ்டம் அப்படிங்கிறது தமிழில் இட்டம் அப்படிம்போம், இஷ்டன் அப்படிங்கிறது இட்டன் அப்படின்னு வந்திருக்கு. இஷ்டன் அப்படின்னாக்க விரும்பப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்படிப்பட்ட எல்லாராலும் விரும்பப்படுகின்ற இஷ்டன், என்னால் விரும்பப்படுகின்ற, பலராலும் விரும்பப்படுகின்ற இஷ்டனாக இருக்கிற சிவருமானே, உன் அடி உன்னுடைய திருவடியை ஏத்துவார் இல்லையா. யார் உன்னுடைய திருவடியை ஏற்றுவார்கள்? உன்னுடைய திருவடியை ஏற்றுறதுனா துதிக்கிறது, ஸ்துதி பண்ணுறது. உன்னுடைய திருவடியை ஏற்றுவார்னாக்க உன்னுடைய பக்தர்கள். உன்னுடைய பக்தர்கள் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவும் சுவாமியை நினச்சிட்டு இருக்கணும் எல்லா நாளும். ஆனால் சில சமயம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் ஈடுபட்டு நம்ம சாமியை மறந்து போகிறதும் உண்டு. அதை பற்றி இங்கே சொல்கிறார், உன்னடி ஏற்றுவார் இழந்திட்ட நாள் அப்படிங்கிற ஒரு நாள். அது என்னது? இறைவனுடைய அடியை ஏற்றுகின்ற பக்தர்கள்லாம் நம்மளை இகழ்கின்ற நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சுந்தரோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி இறைவனுடைய அடியை ஏற்றின அடியவர்கள்லாம் என்றைக்கு நம்மளை இகழ்ந்தாடுறோ அந்த அப்படிப்பட்ட நாள்கள், அப்படிப்பட்ட அவர்கள் நம்ம இகழ்கின்ற மாதிரி செயல் செய்த நாள்கள். மறந்துட்ட நாள் அப்படின்னா சிவபெருமானை வழிபட மறந்திருந்த நாள்கள், அப்படிப்பட்ட நாள்கள்லாம். கெட்ட நாள் இவை என்று அலால் கருதேன். கெட்ட நாள் அப்படின்னாக்க நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு அதெல்லாம் நம்ம நல்ல நாள் இல்லை. நம்ம இறைவன் என்றைக்கு வழிபடலையோ, இன்றைக்கி சிவனடியாரெல்லாம் நம்மளை திட்டுறார்களோ இகழ்கிறார்களோ, அப்படிப்பட்ட நடத்தை உடைய நாள்கள்லாம் நல்ல நாள் இல்லை, கெட்ட நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று கெடுதல் அப்படின்னா அழிதல், சாதல் அப்படின்னு பொருள் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட நாள்கள்லாம் நான் உயிரோடு இருந்த நாள்களாக கணக்கில் வச்சுக்கல அப்படிங்கிறார். கெட்ட நாள் இவை என்று அல்லால் கருதேன். அப்படி தான் நான் கருதுவேனே தவிர வேறுபடி நான் கருத மாட்டேன் அந்த நாள், அப்படிப்பட்ட நாள்கள் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? கிளர் புனல் காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடி தொழுது ஏத்து பாண்டி கொடுமுடி நட்டவா. பாண்டி கொடுமுடி நட்டவானா பாண்டி கொடுமுடிங்கிற கோயிலில் இருக்கிற சிவருமானேன் அர்த்தம். நட்டவன் அப்படின்னாக்க விரும்புறது இல்லையா, விரும்பி உறைகின்றவனேன்னு அர்த்தம். நம்ம திருக்குறளில் ஒரு குறள் உண்டு, இந்த நட்புங்கிற இதில் வரும், நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தர் பொருட்டு அப்படின்னு. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், அன்போடு இருத்தல். அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? பாண்டி கொடுமுடி நட்டவான்னா பாண்டி கொடுமுடியில் உறைவதற்கு விரும்பியவனே அப்படின்னு சிவருமான சொல்கிறார். அந்த பாண்டி கொடுமையில் இருக்கிற சிவருமான காவிரி வந்து வழிபடுறதான். எப்படி வழிபடுறது? கிளர் புனல் காவிரி. கிளறுதல்னா பொங்கி எழுகுது, அலைகளால் பொங்கி எழுகின்ற காவிரி அது. அப்படிப்பட்ட பொங்கி எழுகின்ற ஜலத்தை உடைய காவிரி அது என்ன பண்ணுறது? வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏற்றுகின்றது. அது என்ன வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏற்றுறது? வாசிகை அப்படின்னாக்கா மாலை, பூ மாலை இருக்குல்லையே அதுக்கு வாசிகைன்னு பேர். அதில் ஒரு வகை மாலைக்கு வாசிகைன்னு பேர். அது வட்டமாக இருக்கும், அதான் வட்ட வாசிகை. வட்டமாக இருக்கிற பூ மாலைகளை கொண்டு காவேரி வந்து பாண்டி கொடுமடியில் இருக்கிற சிவருமான வழிபடுறது அப்படின்னு இங்கே ஒரு கருத்து சொல்கிறார். வட்ட கிளர்புணல் காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏற்று பாண்டி கொடுமுடி நட்டவா. அதனால் காவேரி என்ன பூ மாலை கொண்டு வந்து அடியில் கால் அடியில் காலில் போட்டு வழிபடுறது? இது நம்ம சைவுள்ள தற்குறிப்பேற்றம் அப்படின்னு ஒரு அணி உண்டு. அதாவது இயற்கையாக நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சி, அதில் பாடுற ஆசை பாடுறவர் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வர், தற்குறிப்பேற்றம்னு அதுக்கு பேர். அது மாதிரி இந்த இடத்துல காவேரியில் அங்கங்கே பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. காவேரி கரையில் கொடுமுடியிலையும் இங்கே போனாலாம் பார்க்கலாம். காவேரி கரையில் சில பரிகாரங்கள்லாம் பண்ணுவா, பூஜை பண்ணுவா, அப்புறம் காவேரியில் அந்த மாலைகள்லாம் போடுவா. அதனால் அப்படி காவேரியில் வழிபட்டு பக்தர்கள் போடுற மாலைகள் காவேரியில் வர்றது, அடிச்சுன்னு வருது. அதனால் அப்படிப்பட்ட மாலைகளை காவேரியை கொண்டு வந்து சிவபெருமானோட காலில் போடுறதா இங்கே அவர் சொல்கிறார். அதான் காவேரி வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுதி ஏற்று பாண்டி கொடுமுடி நட்டவா. அப்படிப்பட்ட திருப்பாண்டி கொடுமையில் இருக்கிற விரும்பி உரைகின்ற சிவபெருமானே, உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாய. உன்னை நான் மறந்து போயிட்டாலும் என்னோட நாக்கு தானே உன் பேரான நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். இதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அப்படி இல்லை, அதாவது அதாவது பரிகாரம்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன ஒழிய, இப்போ நீங்கள் கங்கையெல்லாம் பார்த்தோன்னா தெரியும், கங்கைக்கு ஆரத்தி எடுப்பாள், கங்கையே வழிபடுவாள் இல்லையா, தூய தீர்த்தம் இல்லையா, கங்கையே வழிபட்டு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதில் இதெல்லாம் போடுவாள், விளக்குகள்லாம் விடுவாள், அதில் மாலையெல்லாம் போடுவா. அது மாதிரி நீங்கள் அதனால் அது மாதிரி இந்த காவேரியில் பூமாலைகள்லாம் வந்துட்டுருக்கு. அது ஏன் பூமாலைகள் அதில் வர்றதுங்கிறதுக்கு வேறு ஏதாவது பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதில் பூமாலைகள்லாம் வந்துருக்கு, அதில் குளிச்சவாளுடைய கழுத்துலேருந்து வந்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் அது காவேரியில் பூமாலைகள் அடிச்சுன்னு வர்றது காவேரி. அதை பார்த்ததும் இவருக்கு சுந்தரருக்கு காவேரியை மாலையெல்லாம் கொண்டு வந்து சிவபெருமானோட காலில் போட்டு வழிபடுறது அப்படின்னு இவருக்கு தோன்றுறது. நள் அப்படிங்கிறது ரூட்டு. நள் அப்படின்னா அதுலேருந்து நட்டல் அப்படிங்கிறது வரும், நட்டவன் அப்படின்னு வரும். அதனால் நள் நட்டல் அப்படின்னா விரும்புதல் அர்த்தம். அதுதான் அந்த குறள் சொன்னேன், நகுதர் பொருட்டன்று நட்டல். நட்புனா அந்த ஒருத்தர் நட்போடு இருக்கிறதுலே விருப்பம். அதான் நகுதர் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மெர்ச்சன்ட் இடித்தர் பொருட்டன்னு திருக்குறள். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குனாக்கா சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு தப்பு பண்ணினா அவனை போய் கண்டித்து திருத்துறதுக்கும் நட்பு வேணும் அப்படிங்கிறார். அது திருக்குறளில் வர்றது அந்த நட்டல்ங்கிற, அதுக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன் இந்த வார்த்தைக்கு. நாட்டம் வேற, இது வேற. நாட்டம்னாலும் விருப்பம்தான், ஆனால் அது வேற மாதிரி. நாடுதல் அப்படிங்கிறதுல நாட்டம் வருது. ஓடுவது ஓட்டம் அது மாதிரி நாடுவது நாட்டம், ஆடுவது ஆட்டம், ஓடுவது ஓட்டம்ங்கிற மாதிரி பார்த்தோம்னாக்க நாடுவது நாட்டம்னு வரும்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நீடொழியாகிய நிறுத்தா போற்றி ஒளியாக இருப்பவன் நீடொழி என்று சொன்னால் அளவில்லாத ஒளிமயமாகும். அழகில் சூதி என்று சொல்லுகிறார் அல்லவா, அது போல அளவில்லாத ஒளி, அதான் நீடொளின்னு சொல்றது. அளவில்லாத ஜோதிமயமாக இருப்பவன் அவன் வந்து நர்தனம் செய்வதிலே விருப்பம் உள்ளவன். நர்தனம் என்றால் அதான் நாட்டியம். நிருத்தம் சொல்றது நிருத்தம், நர்தனம் நிருத்தம், நாடகம், தாண்டவம், கூத்து என்றெல்லாம் அதற்கு பெயர். அதனாலே அப்படி ஒளியாக இருக்கிறவன் கூத்தும் ஆடுகிறான், ஒளியாயும் இருக்கிறான். ஒளியாய் இருப்பது அருவம், கூத்தாடுவது உருவம். அதான் அலையில் சூரியன் அம்பலத்தாடுவான்னு சொன்னார். நீடொழியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சந்தன சாந்தின் சந்தனம் என்கின்றது மற்றைய வாசன பொருளில் முதன்மையாக இருப்பது. வாசன பொருள் பல இருக்கிறது, அதுல சந்தனம் முதன்மையானது. அது வந்து திருமூல தேவர் திருமந்திரத்துல காணூறு கோடி கடிகமல் சந்தனம் வானுர மாமலர் இட்டு வணங்கினும் பூசைக்கு சொல்லும் போது சந்தனமும் மலரும் பூசையில முக்கியமான பொருள்கள். சந்தனம் மலர் எல்லாம் பூசை இல்லை. இந்த ரெண்டு பொருளை சொல்லி அதை எப்படி சொல்றாருன்னா, காட்டுல இருக்கிற சந்தன மரம் எல்லாமே வெட்டி அரைச்சு சாமிக்கு சாத்தினாலும் சரி, ஆகாயத்தளவு நீ மலர் போட்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி பண்ணினாலும், அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா, மாம்சம் சாப்பிட்டீங்கன்னா இத்தனை பலன்னு வீணா போகுது. கலப்பால துளி வசம் கலந்தார் போல. காணூறு கோடி கடிகமல் சந்தனம் வானூர மாமலர் இட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி, உண்ண மாம்சம் ஊனினை நீக்கி உண்பவருக்கு அல்லது தேனமர் பூங்கலது சேர உண்ணாது. நீ இவ்வளவு சிறப்பான பூசையை பண்ணினாலும் மாமிசத்தை நீக்கி விட்டு நீ உணவு சாப்பிட்டாயானால் சிவனுடைய திருவடியை சேரலாம். அதை சேர்த்து இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே சேர முடியாது, இதை சேர்த்த அங்கே சேர முடியாது. சந்தனம்ங்கிறது சிவருவானுக்கு ஒரு முக்கியமான பொருள். சந்தனமும் குங்குமமும் சாந்தும் போய்ந்த தோழான் என்பார் அப்பருசுவார். அதனால அப்படி இந்த சந்தன காப்புன்னு கூட பாக்குறோம் அல்லவா சுவாமிக்கு. அதனால வாசனை பொருளிலே விளங்குகின்ற சந்தனத்தின் சாந்தினால அழகு பொருந்திய சுந்தரா போற்றி. சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. சிந்தனைக்கு அரிய சிவம். சிந்தனை என்பது மனிதனுடைய சிந்தனை ஒரு அளவுதான். அந்த சிந்தனையினாலே கடவுளை அறிய முடியாது என்பது. சிந்தனைக்கு அரிய சிவம். சிந்தனை மனசுல சிந்தனை இருக்கிற புத்தி, இந்த புத்தியினாலே எவ்வளவு அறியலாம் என்றா அறிந்ததையே அறிய முடியாது. அறிந்ததையே அறிய முடியாது. இப்ப ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஊர்ல இருக்கிற அதிசயங்களை அப்ப பார்க்கும் போது நல்லா ஞாபகம் தெரியும். இங்க வந்து நினைச்சு பார்த்தோம்னா அது என்னன்னு புரியாது. தெரிஞ்சதே தெரியாமல் இருக்கும்போது, தெரிஞ்சதே தெரியாமல் இருக்கும்போது தெரியாதது எப்படி தெரியும்? சிவத்தை பார்த்தது இல்லை யாரும், சிவத்தை பார்த்தது இல்லை. பார்த்த ஊருலயே தெரியாம சிந்தனை கேட்டாமல் இருக்கும். நடந்துட்டு போனே அது எந்த இடத்துல அது இருக்குதுன்னு தெரியல. அது வடக்கு பார்த்தவோ இல்லா தெற்கு பார்த்தவோ என்று சிந்திக்கிறதுலே இதுலயே தடுமாற்றம் இருக்கும் போது சிந்தனைக்கு எட்டாததாய் காண முடியாததாய் இருக்கின்ற சிவத்தை எப்படி அறிய முடியாது? அதனால சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி. அதுதான் அப்பர் சுவாமி சிந்திப்பரியன, சிந்திப்பரியன சிந்திப்பதற்கு அரியதாக இருக்கும். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி புலிவன.

என்னை மற்ற பண்மையினால சொல்லினாலே எங்களை என்கின்ற மற்ற அடியார்களையும் சேர்த்து சொல்றாரு, நம்மையும் சேர்த்து சொல்றான்னு விஷயங்களை என்றவை உய்யக்கொள்வாய். உய்யக்கொள்வாய் என்றால் உன்னுடைய திருவருளை எங்களுக்கு தந்து வாழ வைப்பாயாக. உய்தல் என்றால் பிழைத்துக் கொள்ளுதல், உய்தல் என்றால் பிழைத்துக் கொள்ளுதல். இப்ப பிழைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பிழையான பிழைப்பு தான், சரியான பிழைப்பு. அந்த திருவருளோடு கலந்து வாழலாம் சரியான வாழ்வு, சரியான வாழ்வு. ஆகையினால அந்த திருவுருளைத்திருந்து திருவுருளிலே எங்களை வாழ வைப்பாயாக. எந்த மெய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. ஆகையாலே பாண்டி நாட்டிலே ஒரு காட்டிலே மான் வந்து குட்டியை ஈன்று விட்டு வேறொரு புலியினால அடிபட்டு இறந்து போச்சு. அந்த மான், அந்த மான் கன்று தாய் இல்லாமல் கிடந்து தவித்தது. அந்த தவித்த அந்த மான் குட்டிக்கு சிவபெருமான் புலிய வந்து பால் ஊட்ட சொன்னார். புலி சாப்பிட்டு விடும் இல்ல மானு, ஆனா புலியத்தை வந்து பால் ஊட்ட முடியாது செய்தார். புலி வந்து மான் குட்டிக்கு பால் ஊட்டிடு. புலி முலை புல்வாய்க்கு அருளினை ஒற்றி அலைகடல் மீவிசை நடந்தாய் ஒற்றி. அலைகடல் மீவிசை நடந்தாய் ஒற்றி என்பது வலைவீசன படலம்னு திருவிளையாடல் புராணத்துல வருது. வலைவீசன படலம், அந்த வலைவீசன படலத்துல வருகின்ற வரலாறுதான் உமாதேவிக்கு சிவபெருமான் வேதத்தை உபதேசம் பண்ணினார். அப்படி வேத நூலை உபதேசம் பண்ணும் போது திருநந்தி தேவரிடத்துல உத்தரவுப்பட்டார், வாயிற்காவலத்தை யாரை உள்ள விட்டுறாரு, இந்த மாதிரி முக்கியமா நான் வந்து வீட்டுக்காரிக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். உபதேசம் பண்ணினார், அவெல்லாம் கேட்டா. கேட்ட பிற்பாடு வந்து நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதான்னாரு. வரல மறந்துட்டேன்னா உமாதேவி சொன்னதெல்லாம் மறந்துட்டேன்னா, அதனாலே நீ வளர்ச்சியாக பறக்க கடவுன்னு சாமி செம்படம் குலத்துல போய் நீ பிறக்க கடவுன்னு சாபம் போட்டார் வீட்டுக்காரிக்கு. அப்படிதான் போடலாமா, போடப்படாது இல்ல, பொறுத்துக்கிறது இல்லையா. அப்படி சாபத்தை போட்ட போது இரண்டு பிள்ளைகளும் உள்ளே நுழைந்தது. இரண்டு பிள்ளைகள்னா யாரு, விநாயகரும் சுப்பிரமணியர் உள்ளே சென்றார்கள். அவர்களை இந்த திருநதியவர் தடுக்க முடியல, பெரிய இடத்துக்குள்ள அது ரெண்டு வயலும் பொல்லாத வயது. அப்படி உள்ளே போன போது உமாதேவிக்கு சாபத்தை போட்டார், நீ வளர்ச்சியா பிறக்க கடவுள் சாபத்தை. சாபத்தை போட்டதை இந்த புள்ளை கேட்டுச்சு, எங்க அம்மாவுக்கு இப்படி சாபம் போடலாமான்னு ரெண்டு பிள்ளையும் கோவிச்சுக்கிச்சு. அப்பாவே இல்ல, அப்பாவே இல்ல கோவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, ரெண்டு பிள்ளையும் அந்த வேத புத்தகத்தை வாரி கடல்ல இருந்துச்சு. இப்ப 12 கையிலயும் வாரி எரிஞ்சானு சின்ன பையன், பெரிய பையன் 5 கையில வாரி எரிஞ்சான். பெரிய பையலுக்கு 5 கை, சின்ன பயலுக்கு 12 கை. வாரி கடல்ல போட்டாங்க, நல்ல ஓலைச்சூடியா தானே இருந்திருக்கு. கடல்ல போட்டாங்க, போட்ட உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த போது இந்த அவளை வளர்ச்சியா பிறகு சொல்லிட்டாரா, இந்த முருகனை வந்து நீ செட்டி திருவிழா உமப்பிள்ளையாக பிறக்கணும்னு சொல்ல. விநாயகருக்கு சாபம் போடலையா, என்னமோ பயந்துகிட்டாரு விநாயகர். விநாயகருக்கு சாபம் இல்லை, திருவிளையார் பண்ணவரல. அந்த நந்தி தேவருக்கு நீ மகர மீனாக பிறக்க கடவுள் சாபம், நீ எப்படி உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லி நீ மீனாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் போட்டார். இப்படி போட்டு அதன் பிறகு வந்து பல காலம் அந்த சுவடிகளை கடல்ல போட்டார்கள் அல்லவா, அந்த விதை சுவடிகள் அதை முதுகில சுமந்து கொண்டு நந்தி தேவர் மகர மீனாக கடல்ல உலவிட்டு இருந்தது. இவ பழையேறு குலத்திலே மணலிலே பிள்ளையாக கிடந்தாள், அதை செம்படவன் எடுத்து வளர்த்தார். பிறக்கிறது இல்ல அவ்வளவுதான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, அந்த மகரம் இருந்த கடல்ல இருந்துகிட்டு இந்த செம்படவர்கள் மீன் பிடிக்க போக விடாம அவருடைய படகு வலை எல்லாம் வந்து காலி பண்ணிடுறது, முரட்டு மனா இருந்துருக்கு. அது அவர்களால பிடிக்க முடியல, அந்த மீனையும் பிடிக்க முடியல, வந்து கடலுக்குள்ள தாராளம் போக முடியல. ரொம்ப பயந்துகிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு வலை படகு பலதுகளை காலி பண்ணிடுச்சு. இப்படி இருந்துகிட்ட காலத்துல ஒரு வலையன் போன அந்த கடல் கரையில, பெரிய வலைய தோல்ல போட்டுக்கிட்டு போன. அப்படி போகும்போது அந்த வலைஞர் தலைவன் பார்த்தான், எந்த ஊர்னா, நான் மதுரையில இருந்து வர்றேன், எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் நான் பிடிச்சு விடுவேன். அடையப்பா அப்படி அழைச்சா நான் காணாமனு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு பெரிய மீன் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது கடல்ல, அதை பிடிச்சிட்டு

0: உனக்கே என் பொண்ணை கொடுத்துறேன்னு. அந்த பொண்ணுக்கு அங்க இருக்காளு.
1: அப்படி சொன்ன உடனே பிடிச்சு கொடுறேன். நான் போய் இந்த புது வலைய வயதுல இருந்து போன வலைய என்ன பண்ண தெரியுமா,
0: அப்படி வீசினாம ஒரே வீச்சு அந்த மீனை பிடிச்சுட்டான். ஒரே வீச்சு,
2: பல வருஷமா பிடிக்க முடியாம திண்டாடி கிடந்த மீன்,
0: ஒரே வீச்சு.
2: அதை பிடிச்ச உடனே கரைக்கு வந்த அந்த மீன் வந்தது சாப நீங்கி நந்தி தேவராயிட்டார். அப்படி இவனுக்கெல்லாம் சந்தோஷம் செம்படம் பூரா கூடிக்கிட்டேன். நல்ல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள நம்ம பொண்ணுக்கு வந்துட்டேன், ஒரே வயசுல அவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ண மீனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு எல்லாம் கூடி கல்யாணம் பண்ணி கொடுத்து கொடுத்த உடனே வலைப்பண்ணார் இருந்தவ பழையபடி பார்வதி ஆயிட்டா. ஆகாயத்துல யசோவானத்துல அவனுக்கு ஆட்சி கொடுத்ததாக வரல. வலை வீசின படலம் திருவிளையாட படத்துல அது திருவாரத்துல பார வீசும் புள்ள.

0: பெருந்துறையான் பிச்சேற்றி வாரா வழியருளி வந்தன் உளம்புகுந்த ஆராய் அலை கடல் வாய் மீன் விசிறும் பேராதை வாரியனை பாடுதுங்க
1: சகமதில் எளிதான் என்றும் மாவலி ஆய்த்துத்தானே என்பது சித்தியார். இப்படி பாவத்தினாலே மனுஷனா இருக்கிறான் பிராணியா பிறந்துறான். அதனால்தான் தாய்மான சுவாமி எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அறிதான் இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ எது வருமோ அறிகளேன்னு கலங்கினார். அதனால சாக்கிரதையா இருக்கணும். இப்ப அப்படித்தாப்புல என்னமா பறக்க வைப்பான் நமக்கு தெரியுமா? இப்ப அவன் இப்படி பறக்க வச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏப்பா இப்படி பறக்க வைக்கிறான்னு நம்ம கேட்க முடியுமா? அவனை சந்திக்க முடியுமா? அவன் நம்மளுடைய சொல்லுவானா? புரியுதா? இந்த பிறப்பையாவது காப்பாத்திக்கணும். எந்த பிறப்பு? அடுத்தாப்புல அவன் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து போனோம், இனிமேல் பரவாத நிலையை பிறகுனா அப்படியே இல்லையானாலும் கூட அடுத்தாப்புல தெய்வமாகணும், இல்லையா மனுஷனாகவாவது. இது எத்தனை பேர் நினைக்க போறேன்? தெரியல, தெரியாமத்தான் அவன் இஷ்டம் போல அக்கறம் பண்ணிட்டு அலைறான். அப்புறம் அடுத்தாப்புல என்ன கதியாவான்னு சொல்ல முடியாது. பரமதேவனுடைய மகனே அக்கறம் பண்ண, பரமதேவனுடைய மகன் தக்கன் அக்கிரமம் என்ன, என்னாச்சு? ஆட்டுத்தலை பரமதேவனுடைய மகனுக்கு பா. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா உலகத்தையே படைக்கிறவே எல்லாருக்கும் தலை வைக்கிறவே பரமா, எல்லாத்துக்கும் தலைய வைக்கிற பரமா தலைவர். அவருடைய புத்திரன் அக்கிரமம் என்ன சிவருமான ஆட்டுத்தலையை கொடுத்துட்டார். ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தியவர கொங்க குருங்கன் என்று உந்தியவர என்பது நிர்வாகம் பரமதேவனுடைய மகன். சாக்கிரதையா இருக்கணும். அடுத்தாப்புல சுவாமி எங்களை பிறக்க விடாது சாமி அப்படின்னு. ஆகையினாலே அப்படி மனுஷனா இருந்தவன் தவறு செய்தபடினாலே கறிக்குருவியா பறந்துட்டானா? கறிக்குருவியா பறந்த முற்பாடு அந்த பாண்டி நாட்டுல அந்த வனங்களிலே காடுகளிலே திரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அது அந்த காகம் முதல்லாம் வந்து அதை குத்தி குத்தி குத்தி அந்த கறிக்குருவிய காயமாக்கி ரொம்ப படாத பாடுபட்டு எங்க போனாலும் காக்கா குத்தி இப்போ பாந்தர்கள் அந்த மாதிரி துன்பப்பட்டிருக்குது. இப்படி துன்பப்பட்டுகிட்டு இருக்கும் போது ஒரு வனத்துல ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்த அந்த பக்கமா வந்த ஒரு சன்னியாசி உட்கார்ந்துகிட்டு மதுரையை பத்தி பரமாதமா பேசிக்கிட்டு இருந்தார். மதுரையை பத்தி இப்படி வந்து சிவராஜதானிபுரம், சிவலோகம், பூலோக கைலாயம், வாதசாந்தத்தலம், சுவாமி 64 திருவிழா செய்து என்று சொல்லி பரமாதமா மதுரையை பத்தி பேசியிருந்தானா? அது காதல விழுந்துச்சு அந்த கறிக்குருவிக்கு. முன்ன நல்வில கொஞ்சம் இருந்தபடியினால பின்ன குருவி எல்லாம் கேட்கமாக்காது.
0: அது கேட்டபடியினால அப்படின்னா நம்ம மதுரையை போய் நம்ம கும்பிடணும்னு அந்த கறிக்குருவிக்கு புத்தி வந்துருச்சான். புத்தி வந்து அது போய் என்னமா கும்பிடும், சுத்தி சுத்தி வந்துச்சான் கோயில சுத்தி சுத்தி ஆலயத்தை சுத்தி சுத்தி வந்தபடியினாலே மீனாட்சி காட்டாள அந்த மாதிரி கறிக்குருவி நம்மளை சுத்திக்கிட்டே இருக்குது. அது என்ன காரணம், அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்களேன்னு அவ சொன்னாளா, அந்த அம்மா சொன்னாளா. உடனே சுவாமி அந்த கறிக்குருவி காய்ச்சது வந்து அதுக்கு மிருத்யுஞ்சய மந்திரம் உபதேசம் பண்ணாரு. மார்க்கண்டேயருக்கு உபதேசித்த மந்திரத்தை அந்த கறிக்குருவிக்கு உபதேசம் பண்ணதாக வர்றாரு கறிக்குருவி. அது அப்புறம் பரவாம மோட்சத்துக்கு போயிடுச்சாங்க கறிக்குருவி. வலியானு அதுக்கு பெயரா அப்புறம் இப்படி எல்லாம் திருவிளையாடுறதுல வருது. கருங்குருவிக்கன்று அருளினை போச்சு அப்படின்னா மனுஷனுக்கு அருள மாட்டானா என்பது குறிப்பு. கருங்குருவிக்கன்று அருள் நெய் போச்சு. இதெல்லாம் வரலாறு இல்லைன்னா மாணிக்க சொல்லி இருப்பாரா? பொய்யெல்லாம் கரும்புருவி கன்று அருள் நெய் போச்சு. இரும்புலன் புலரை செந்தனை போற்றி. இரும்புலன் என்கின்ற இந்த ஐந்து புலன்கள் இருக்கிறதே பெரிய வஞ்சகம் செய்கின்ற புலன்கள். இந்த புலன்கள் எல்லாம் சொன்னபடி கேட்கும்படியாக புலரன்னா எனக்கு அடங்கி இருக்கும்படியாக இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. நீ எனக்கு வந்து அருள் செய்தாய் என்பதை இசைந்தனை புலன்கள் என்ன என் சொன்னபடி கேட்கிற மாதிரி. படியுறப்ப என்ற பாவக போற்றி. படி என்றால் பூமி. பூமியிலே வந்து இறங்கி இருந்து அருள் பண்ணினார். பூமியிலே இருந்து இறங்கி அருள் பண்றதுங்கிறது சாதாரணம் இல்ல. என்னன்னா கடவுள் எப்படி இருப்பாருன்னா நம்ம மாதிரி பூமியில நடந்துட்டு அலைய மாட்டாரு.
1: அப்படி இளவாரா
0: அலைய மாட்டாரு. ஆகாயத்துல வருவாரு, காட்சி தருவாரு, அப்படியே போயிடுவாரு. பூமிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. சுந்தரருக்காக பூமியில நடந்தாரு. மாணிக்க வாசகருக்காக பூமியில வந்து இறங்கி இருந்தார். நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்வயல் காட்டினார். அதுக்கு மேல மதுரையில வளையல் விற்றாரு, விறகு விற்றாரு, மாணிக்கம் விற்றாரு. அப்பெல்லாம் நடந்துதானே ஆகணும். விறகு விற்க போனா ஆகாயத்திலே. அதனால படியுறப்ப என்ற பாவக போற்றி. அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி. அடியோடு நடு ஈறு. அடி என்றால் தோற்றம், அடி என்றால் தோற்றம், நடு என்றால் இடைக்காலம், ஈறு என்றால் முடிவு காலம். ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் இருப்பான். ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் கடவுள் இருக்கிறார். அப்படின்னா உலகத்தை தோற்றும் போது, உலகத்தை உண்டு பண்ணும் போது ஆதியாக இருக்கிறார். இந்த உலகத்தை பரிபாலித்து இப்படி நிறுத்தி இருக்கும் போது நடுவாக இருக்கிறார். இது சங்காரம் பண்ணும் போது முடிவாக இருக்கும். ஆதியாயிருக்கிறான், நடுவாயிருக்கிறான், அந்தமாக இருக்கிறார். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. அவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, நடுவும். ஒரு காலத்துல தோன்றினா ஆதி, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தால் அது நடு, முடிந்தால் முடிவு. அது இல்லை, அதனாலே அவனுக்கு இல்லை. அதனாலதான் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. உலகத்து உயிர்களுக்காக இப்படி ஆதியாகவும் நடுவாக வந்தமாக இருக்கிறாய், உனக்கு அது. நரகுடு சுவர்க்கம் நானிலம்புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி. நரகுடு சுவர்க்கம் நானிலம்புகாமல். இங்கே உயிர்கள் வந்து மூன்று இடம் செல்கின்றது. உயிர்கள் இப்ப இந்த லோகத்துல வாழுதா, பாவம் செஞ்சா கீழே போகும், நரகத்துக்கு போகும். புண்ணியம் பண்ணா மேல. சொர்க்கம், சொர்க்கம் மத்தியம் பாதாள், சொர்க்கம் மத்தியம் பாதாள், மூன்று இடங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கலாம். மூன்று இடங்களுக்கு போயிட்டு இருக்கலாம். பாவம் பண்ணவன் கீழே போவான். புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் மறுத்து ஞானமுடு கீழ் மேலும் நன்னாராக. புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே இப்படி சிவபெருமானை மனவாக்கு காயங்களாலே சிவாகம் விதிப்படி வழிபட்டவர்களுக்கு என்ன பண்ணுகிறான் என்றால், இந்த பூமியிலும் பறக்க விடாமல், நரகத்துக்கு போக விடாமல், சொர்க்கத்துக்கும் போக விடாமல், பாவ புண்ணியங்களை எல்லாம் அறுத்து நீக்கி சிவலோகத்துல வைக்கிறான். புண்ணியன் புண்ணிய மேல் நோக்குவுக்கும் உங்களுக்கு விளங்குதா? புண்ணிய மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினைய மறுத்து ஞாலமுடு, ஞாலம்னா பூமி, ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி சொர்க்கத்துக்கும் போக மாட்டான். சிவபூஷை பண்ணவே, சிவபூஷை நன்றாக செய்தவர்கள், சிவ புண்ணியங்களை செய்தவர்கள் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான், நரகத்துக்கும் போக மாட்டான், பூமியிலே இருக்க மாட்டான். பின்ன எங்க போவான்? சிவலோகத்து. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்பது சித்தியார் திருவாசகம். அதனாலே இப்ப நரகத்துக்கும் போக விடாமல் சொர்க்கத்துக்கும் பார்வாடும் பாதாளர் தம்பாடும், பார்வாடும் பாதாளர் தம்பாடு, பின்னோர் தம்பாடு, ஆர்வாடும் சாரா வகையுள்ளி ஆண்டு கொண்ட நேர்வாடல் வாடி நினைப்பறிய தனிப்பிரியோ சீர்வாடல் வாடி நாம் தெள்ளையனம் கொட்டாமோ என்பது திருவாசகம். அதனாலே பாண்டியனாகிய அரிவர்த்தன பாண்டி என்ற இவருக்கு அரசன், அவரு மாணிக்கவாசருக்கு அரசன். அவனுடைய ஆட்சியில்தான் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். யாரு? அவன் தான் வந்து 49,000 முன் கொடுத்து போய் குதிரை வாங்கிட்டுவான்னு சொன்னான். பணம் கொடுத்து போய் குதிரை வாங்கிட்டுவான்னா, அவர் குதிரை வாங்க போனவர் குருநாதரை கண்டார். குருநாதரை கண்ட உடனே குதிரை வாங்கறதெல்லாம் மறந்துட்டார். குதிரை வாங்க கொண்டு போன பணத்தை எல்லாம் அந்த குருநாதருக்கு திருவடியில வச்சுட்டார். காணிக்க, பாத காணிக்க. யாரு பணம்? பாண்டிய மனம். பாண்டிய மனத்தை தன்னுடைய குருவு கிட்ட காணிக்க வச்சுட்டார். அவர் என்ன பண்ணாரு? அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஸ்டேட் பேங்க்ல போடல. அவர் என்ன பண்ணாரு? இந்த பணம் பூராவும் திருப்பணி செய்யி சிவனடியாருக்கு தானம் பண்ணு அப்படின்னு. அந்த சாமியார் பணத்தை எடுத்துக்கலாமா? இந்த சாமியார் எடுத்துக்குவாரு, அந்த சாமியார் எடுக்காரு. இப்ப பணம் என்னாச்சு? குதிரை வாங்க போன பணம் சிவ புண்ணியத்துக்காக ஆகி, சிவ புண்ணியத்துக்காக ஆகிவிட்டது. அவன் வந்து குதிரை வாங்க போன பணம் வரலையே, குதிரை வரலையே, பணம் வரலையே, குதிரை வரலையே, பணம் வரலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டான். என்ன இருந்தாலும் பணத்துல என்ன அடியாயம் பாருங்க, அது குதிரை வாங்க பணம் கொஞ்சம் பணமா கொடுத்தேன், உண்மை தெரியல, நன்மை தெரியல, உண்மை தெரியல, குதிரை வரல. வந்த குதிரை பிறகு நிறைய போச்சு, அது ஒரு பெரிய வந்த குதிரையும் நிறைய போச்சு. என்னமா இருக்க ரொம்ப கவலைப்பட்டு மாணிக்கவாதுக்கு அதிகமான துன்பத்தை தந்தான், அதிகமான துன்பத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் பட்டு கடைசியாக வந்து மண் சுமந்த போது சரியாக அடைக்கவில்லை என்று அவன் பரம்பாலை அடிக்க, அதன் பிறகு ஒரு தட்டு மண்ணை அந்த உடைப்பில கொட்ட, அது எல்லாருடைய கரைக்கு மேல ஓசரமா போக, அதுக்கு மேல அந்த அடி பூரா தம்மேல எல்லாம் எல்லாருடைய உடம்புலையும் அந்த அடிபட, ஓ இது சோமசுந்தர கடவுளே இது விளையாடுனா அப்புறம் உணரும். இத்தனையும் மாணிக்க வாசகருக்காகத்தான் ஜோருமான் செய்தார் என்று பேர்பட்ட முன்னியவானுக்கு நம்ம எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்துட்டு துன்பப்படுத்தோம்னு உடனே பக்குவமாகிட்டார், உடனே அவனை பக்குவமாகிட்டார். எப்படி இப்ப என்ன சொல்றது புரியுதா? முதல்ல சந்தஞ்சனமா பக்குவமாக்கணும்னா கூட கடுசு இப்படிப்பட்ட அருளாளருக்கா நாம் துன்பத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சாம் பாரு, பக்குவம் வந்துச்சு. இதெல்லாம் புரியுதா? இவ்வளவு பெரிய அருளாளருக்கு நாம் துன்பத்தை கொடுத்துட்டோமே, பணத்தை பெருசா நினைச்சிட்டோமே என்று எண்ணி அழுதான் புரண்டான் அலறி நான் பாண்டியன். அதன் பிறகு அலே சுவாமி அவனுக்கு காட்சி தந்து இத்தனையும் மாணிக்க வாசகருக்காக செய்தது, உன்னுடைய பணம் பூராவும் சிவபுண்ணியத்துக்காக என்று சொன்ன ஒரு பணம் அவனுக்கு எப்படி இருக்கு சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷத்தை அடைந்தான். அதன் பிறகு அவன் சிவகதிக்கு சென்றான் அந்த அரிமர்த்தன பாண்டியன், சிவலோகத்துக்கு போனான். பணத்தை கொடுத்து சிவலோகம் வாங்கினவன் அரிமர்த்தன பாண்டியன், பணம் இருந்தா சிவலோகத்தை விலைக்கு வாங்கிடணும், எங்க கொடுத்தா வாங்கலாமோ அங்க கொடுக்கும். இழிந்த மாந்தர்கை பொருளும், இழிந்த மாந்தர் மோசமான பாவஞ்சீரவன் கையில் இருக்கிற பொருள் கூட, இகவரத்து ஆசை கழிந்த யோகியர் கைப்படி, பற்று விட்டவர்களாகிய ஞானிகள் கைக்கு அந்த பணம் போச்சுன்னா, சண்டாளனுடைய பணமும் ஞானிகளுடைய கைக்கு போச்சுன்னா, அந்த ஞானிகள் என்ன பண்ணுவார்கள்? அதை சிவபுண்ணியத்துக்காக ஆக்குவார். ஞானிகள் சுயநலங்கதி செய்ய மாட்டார். இந்த கொடுத்தவன் நல்லவன் ஆகணும், கொடுத்தவனுக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு நினைப்பான். அது என்ன பெரிய விஷயம். இழிந்த மாந்தர்கை பொருளும், இகவரத்து ஆசை கழிந்த யோகியர் கைப்படியில், தூயவாய் களங்கம் ஒளிந்தவாறு போல், ஒவ்வொரு உண்டு ஒவ்வொருகெடுத்து எழிலே பொழிந்த நீர் அமுதாயின புவிக்கு வானவர்க்கு என்பது திருவிளையாடல் புராணம். அதனாலே இந்த கடல் நீர் உப்பு, கடல் நீர் உப்பு, அதை வந்து மேகம் என்ன பண்ணுதுன்னா உறிஞ்சி கடல் நீரை கொண்டு போய் மேல தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி நல்ல நீராக பொழிகிறது, நல்ல நீராக பொழிகிறது. அதுல உப்பா இருக்குது, கடல் நீர், கடல் நீர்ல இருந்த உப்பை அந்த மேகமானது தூய்மையாக்கி நல்ல நீராக ஆக்கியது போல, பாவிகளுடைய பணமும் ஞானிகளுடைய கைக்கு போச்சுன்னா அந்த பணம் தூய்மையாகி அவனுக்கு சிவகதி கிடைக்கும் என்று திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுவார். ஆகையினாரே இப்படி பாண்டியனுக்கு பரகதியை தந்தவினாய் உனக்கு வணக்கம். பரகதி நரவோடு சுமர்க்க நாணிலம் புகாமல் பரகதி, பரகதினா சிவகதி, பரகதி பாண்டியருக்கு அருணை போற்றி என்று இந்த பாடலிலே அறிவிக்கிறார் மாணிக்க வாசகர். இது 214, அதற்கு மேல என்ன ஒரு 11 வரிகள் இருக்கிறது, அதை அடுத்து சந்திக்கலாம், திருவருளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி வான்முயில் வளாது வலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது வாழ்ந்து நான்மறை அரங்கடு உங்க நற்றி வெல்க மேன்மைகள் செய்வரிதி விளங்கு உலகமெல்லாம் அரகெடுந்தர செய்வருந்தரே பொறாமனமும் திருகனை புலன்களுக்கேவல் ஜெய்வராஜரும் பரவிதீதனா பேதையரது முடுகுணக்கு நல்ல நஞ்சை போவதங்களோடுறவும் யாது நல்லன்பர் கேட்கிற உதவும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பின் வடங்கிடுமகளும் ஓது நல்லுபதேது உறுதியும் ஓது நல்லுபதேதும் உறுதியும் நண்பர் தீது செய்யணும் சிவச் செயலன குழுந்தெளிவும் மனமும் வாக்குனும் அன்பர்வால் உருப்பிடு செயலும் கனவிலும் உனது அன்பரு கடிமை அங்கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனித நின்புகள் நாடொரு உரைத்திடும் புலிவும் தீமையாம் புறச்சமயங்கள் ஒளித்திடுதரனும் வாய்மையாகவே பிறர் உருள் விளைவுறாவளம் நியமுறும் பரதாரணச் சிடாதனன் அன்பும் தூய்மை நீங்கில் யான் எனது எனும் செருக்குறா துறவும் துறக்கம் எதுரையினும் அறையில் தூயினும் இறைக்கினும் பிறக்கினும் இன்பும் துய்க்கினும் பிறக்குழும் தனிகளை பெருமை இவர மறுத்திடாத எனக்கு நீ வளங்கள் வேண்டுமா? நம பார்வதி வதையே.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் 9 தந்திரம் குருமட தரிசனம்.

மலரடே சாந்து நின்றாரே. இவன் இல்லம் அல்லது

தூய பரஞ்சுடர் தோன்ற சொரூபத்துள் ஆய்பவர் ஞானாதி மோனந்தமாவே. தூய பரஞ்சுடர் தோன்ற சொரூபத்துள் ஆய்பவர் ஞானா.

திருமலம் தீர்ந்து சிவன் அவன் நாமே அண்ணல் இருப்பிடம் யாரும் அறிகிறார் அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்கட்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடு அண்ணலை காணில் அவன் இவன் ஆமே தோன்றகறிதலும் தோன்ற தோன்றா தோன்றாமையும் மான்றகறிவு மறி

பலப்படுபாசம் அறுத்து அறுத்திட்டு பாசம் அறுத்து அறுத்திட்டு நிலைப்பெற நாடி நினைப்பெற உள்க.

புகழ் வழிகாட்டி புகுந்து நின்றானே வந்த மரகத மாணிக்க ரேகை போல் சந்திடுமாமொழி சர்க்கு.

கீழ்போழில் கம்பரம் அல்லது தாமரியோ அம்பரநாத.

தலமும் குலமும் தவம் சித்தமாகும் நலமும் சன்மார்க்கத்து உபதேசம் தானே சோடச மார்க்க

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 95 பாடல் முதல் 100 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நண்பர்களே, சித்தத்தை சிவன்பால் வைத்த சிவனைய செல்வர்களே, சான்றோர் பெருமக்களே, அன்பே உருவாய ஆண்டோர் பெருமக்கள், உங்கள் அனைவரையும் வணங்கி மழிகின்றேன். இறைவனுடைய திருவருளும் குருவருளும் உள்நிறைந்து மறுத்த திருமந்திர மாலையாகிய செந்தமிழ் சிவாகமத்தை இறைவன் உணர்த்திய வண்ணம் உணர்த்துவோம். திருமந்திரத்திலே 9 தந்திரங்கள் உண்டு. அதில் இன்று அவையடக்கம் தொடங்கி திருமந்திர தொகை, குருமட வரலாறு, பின்பு 30 உபதேசம், இது போன்ற சில முக்கியமான கருத்துக்களை நாம் சிந்திக்கப் போகின்றோம். அவையடக்கம் கடலினுடைய ஆழத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே போன்று இறைவனுடைய பெருமையும் அறிய முடியாது. இருந்தாலும் திருமூலர் சொல்கிற வார்த்தை, அறியப்படாத பெருஞ்சுடர், மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாத இறைவன், அப்படிப்பட்ட இறைவனை இறைவன் உணர்த்திய வண்ணம் திருமூலராகிய நான் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு அப்படின்னா, அவர் திருமூல தேவநாயனார் எப்படி அவையை அடங்கி சொல்லுது, அறியப்படாத இறைவனை என்னுடைய அறிவுக்கு எட்டியவரி சொல்லுகின்றேன். ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமை. இறைவனுடைய பெருமை யார் சொல்ல முடியும்? யாராலுமே சொல்ல முடியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே பக்கத்தில் இருந்த சிவபெருமான, பக்கத்திலே சிவபெருமான் இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரே சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பெருமை எனக்கு தெரியலைங்கிற, சொல்ல தெரியலைங்கிற. அப்போ நாமெல்லாம் சொல்ல முடியாது. ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர கொண்டதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. உலகம் எவ்வளவு நீளாகலம் தெரியுமானா கண்டுபிடிக்க முடியாது. கடலினுடைய ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. அண்டங்கள் எவ்வளவு பெருசு கண்டுபிடிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் கடல் இருக்கார், அண்டத்தையும் கடந்து இருக்கிறார். அப்போ இதை சின்ன அறிவினால் கடவுளுடைய பெருமையை உணர முடியாது. பேரறிவும் பேராற்றலும் உள்ள ஒரு பொருள் கடவுள். அதை சின்ன அறிவுடைய உயிர் கடவுளுடைய பெருமை சொல்ல முடியாது. இருந்தாலும் இறைவனுடைய இந்த பெருமையை எனக்கு இறைவன் என்ன உணர்த்தினானோ அதன்படி சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றது. அவையடக்கம்ங்கிறது திருமூலருடைய வார்த்தை. இப்போ சிவஞான போதத்தில் அவையடக்கம் உண்டு, சிவஞான சித்தியாரில் அவையடக்கம் உண்டு. ஒரு நூலில் வந்து அவையடக்கம்னா நம்ம எவ்வளவு தெரிந்திருந்தாலும் கொஞ்சம் அவையில் அடங்கி சொல்லுவது அவையடக்கம். இறைவனுடைய பெருமையை சொல்லுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? தகுதி வேணும் இல்லையா? கடவுளை பற்றி பேசணும்னா ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்புக்கு ஒரு தகுதி உண்டு. இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு தகுதி உண்டு. மெடிக்கல் சீட்டுக்கு போயணும்னா அதுக்கு ஒரு தகுதி உண்டு. குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கல்ல, எலிஜிபிள் கேட்குறாங்க. இப்போது திருமூலருக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு பக்தராக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறார், எனக்கு இறைவனை புகழ்ந்து பாடவில்லை, புகழ்ந்து பாட தெரியவில்லை. பாடவல்லார் நெறி, இப்போ இறைவனை வந்து புகழ்ந்து பாடுறவங்க அதுக்கு தெரிஞ்சிருக்கணும், இறைவன் பெருமையை தெரிஞ்சவங்க அதை பாடுவாங்க. நான் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய அளவிற்கு நான் இறைவன் மீது பாட தெரியாது. எப்படி சொல்றாரு பாருங்க, திருமூலர் எப்படி தன்னை தாழ்த்துகிறாரு பாருங்க. ஞானிகள் வந்து எப்பொழுதுமே தன்னை தாழ்த்திப்பாங்க. ஒரு பெரிய ஒரு நாணல் வந்து எந்த அளவுக்கு வளையுதோ அந்த அளவுக்கு எல்லாம் நிற்கும். சொல்லுவாங்க தமிழில், இந்த நெல் வயலில் பார்த்தீங்கன்னா அந்த முற்றிய நெல் மணி இருக்கு பார்த்தீங்களா, அது சாஞ்சிருக்கும். அப்போ ஞானிகள் வந்து பணிந்து பேசுவார்கள். அதான் அவை அவையடக்கம் படிக்கணும் ஒவ்வொரு நூல்லையும். பாடவே தெரியலங்கிறாரு, 3000 பாட்டு படியிருக்காரு. செந்தமிழ் சிவாகமம் செப்பல் உற்றேங்கிறார். கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் கம்பருன்னு சொல்கிறார். அவ்வளோ பாடலை பாடிய கவி சக்கரவர்த்தி கம்பரும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாறுக்கடலில் அந்த பாறுக்கடல் இருக்கக்கூடிய பாலை நக்கி சாப்பிட்டது மாதிரி, பூனையா பூனை நக்கி சாப்பிட்டது போல நான் வந்து கொஞ்சோண்டு சுட்டிருக்கேங்கிறது. இப்போ எவ்வளோ பெரிய நாலெட்ஜ் இருந்து இருக்கிறவங்க எவ்வளோ தன்மையாக பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். அதுதான் பாடவல்லார் நெறி பாடாரிகளேன், ஆடவல்லார் நெறி ஆடாரிகளேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்தியினுடைய ரொம்ப மேலீடு ஆனந்த கூத்தாடுவாங்க. பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர்னு நம்முடைய திருவம்பாவையில் வரும். அதில் வந்து 10 வகையான மெய்ப்பாடுகள் உண்டு அந்த பக்தர்கள் நிலையில். அதெல்லாம் அழுதல், ஓலமிடுதல், கதறுதல், ஆனந்த கூத்தாடுதல், பாடுதல், பேசுதல், எக்களித்தல், இதெல்லாம் உண்டு. அதில் ஆடவல்லார் நெறி, நான் வந்து இறைவனை வந்து ஆனந்த கூத்தாடி நான் ஆடவில்லை. நாடவல்லார் நெறி நாடவில்லை. நாடவல்லார்னா யோகத்தில் அன்பு செய்தல், அன்பு செய்யக்கூடிய நெறியிலும் நான் தேடவில்லை. அன்போடு இருக்க, அன்புனா என்ன, அன்புதான் கடவுள் என்று சொல்லுகின்ற திருமூலர் எனக்கு தெரியலங்கிற அவையடக்கம் எவ்வளவு சிறப்புன்னு பார்த்தங்க. தேடுவார் நெறிகள் நின்று தேடவும் இல்லை. சில பேர் தேடுவாங்க, இறைவனை தேடி செல்லுதல் உண்டு, இறைவனை நாடி செல்லுதல் உண்டு. இறைவனை தேடி செல்லுதல்ங்கிறது புறத்தில் தேடுதல், நாடி செல்லுதல் என்பது உள்ளத்தில் நாடுதல். நாடுதல்ங்கிறது யோக நெறி ஞாபகம். அப்ப தேடி பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நிலையிலும் இல்லை, நாடி பார்க்கக்கூடிய அளவிலும் இல்லை. எனக்கு தெரிந்தவரை பேசுகிறேன், என் தெரிந்தவரை சொல்லுகிறேன், தெரிந்தவரை எழுதுகிறேன் சொல்லி அவையில் அடங்கி அவர் வந்து அவையடக்கத்தில் குறிப்பிடுகிறார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் தேடுகின்றன, பிரம்ம விஷ்ணுக்கள் தேடுகிறார்கள். பிரம்மன் இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடியை தேடி பார்க்கிறார், திருமால் தேடுகிறார். அவங்கெல்லாம் தேடாத திருவடியை, தேடி கண்டுபிடிக்க முடியாத திருவடியை நான் எப்படி கண்டுபிடிப்பது? நியாயமான கேள்வி தானே. தேவர்களாலும் மூவர்களாலும் அறியப்படாத இசன் பக்தர்களுடைய அன்பு கட்டுப்படும். திருமூலர் என்ன சொல்றாரு, அவர்களாலே கண்டுபிடிக்க முடியாத இறைவனை, அவர்களாலே பேசப்படாத இறைவனை திருமந்திரத்தில் நான் எப்படி பேசுவது? மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை, இசையில் எழுகின்ற ஈசன், ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ அம்பர் அப்பர் பரமன். இந்த கீதம் சொல்றோம்ல இசை, அதுல வரக்கூடிய நாதம் இருக்கு பாருங்க, அதுவே இறைவன் நாத பிரம்மம் சொல்லுவாங்க. அப்படி வேதத்தால் உணரப்படுகின்ற அந்த இறைவனை யான் எப்படி பாடுவேன்? இந்த மூவர்கள் மட்டும் இல்லை, தேவர்கள் மட்டும் இல்லை. மூவர்னா மால், அயன், ருத்ரன். ருத்ரன் என்பவர் வேறு, சிவபெருமான் என்பவர் வேறு. அந்த கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லும் போது மட்டும் கேட்டுகிட்டே வாங்க. அது போக போக அது அதனுடைய பலன் புரியும். ஏன்னா எடுத்த உடனே நீயே நான் அது விளக்கம் கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், இதுவே 2 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் போக போக அதோடைய விளக்கம் உங்களுக்கு தெரிய வரும். மூவர்கள் மட்டுமல்ல, வேதங்கள் மட்டுமல்ல, அங்கே கைலாயத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள், அங்கு இருக்கக்கூடிய தேவர்கள், அவர்கள் அன்பின் மிகுதியால் இறைவனோடு இருக்கிறார்களே அன்றி அவர்களும் உண்மையான இறை நிலையை உணரவில்லை. இப்ப அவங்களும் உணரலையா? இப்ப இதுல சொல்லுவாங்க, காய்தல் உவத்தல் இன்றி விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு பொருளை ஆராயணும்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய முத்தான்மாக்கள் எல்லாம் அன்பின் மேலிட்டால் இறைவனோடு இருக்கிறதுனால அவர்களாலும் இறைவனுடைய பெருமை தெரியல. அப்ப அவர்களாலும் முடியாத இறைவனை, தெரியப்படாத இறைவனை நான் எப்படி தெல்லுவேன்? தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முத்திக்கு இருந்த முனிவரும் அங்கேயே முத்தியிலே இருக்கிறாங்க. முத்தின்னா இறைவன் திருவடியில் இருக்கிறார்கள். முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் ஒத்துடன் வேறா இருந்தும், அங்கு வேறாயினா அன்புடைய காரணமாக அவர்களை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒத்துடன் வேறா இருந்து துதி செய்யும் பத்திமையால், அவங்களுக்கு பக்தி அதிகமா இருக்கிறனால, விருப்பம் அதிகமா இருக்கிறனால இறைவனை பற்றி அவர்களாலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட இறைவனை நான் எப்படி பேசுவது? இருந்தாலும் இறைவன் உணர்த்திய வண்ணம் திருமந்திரத்தை பேசுகிறேன். எவ்வளவு திருமூலர் எப்படி தன்னுடைய அவையடக்கத்தில் இந்த நூலை நான் எப்படி அவள் தன்னுடைய நிலையை சொல்கிறார். இப்போ திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? இது ஒரு செய்தி. இது எல்லாருக்கும் இன்னைக்கின்ற காலகட்டத்தில் திருமந்திரத்தை ஆய்வு செய்கின்ற அன்பர்களுக்கு ஒரு செய்தி. திருமந்திரத்தில் எத்தனை பாடல் இருக்கின்றன, அல்லது திருமூல தேவநாயனார் எத்தனை பாடல்களை அருளினார், திருமந்திரத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்கின்றன, இதுனா இது ஆய்வு தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஆய்வு தான். ஆய்வாளர்களை கேட்டால் கூட இது மேலாய்வுக்கு உட்பட்டதுன்னு எழுதிடுறாங்க. திருமந்திர ஆய்வாளர்களே ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சாங்க, பின்னால் யாராவது ஆய்வு செய்தாங்கன்னா அந்த ஆய்வு களத்திற்காக இது ஒதுக்கப்பட்டதுன்னு எழுதுறாங்க. எப்ப செய்யறது திருமந்திரத்துல? இப்ப நாம் இது நடத்த போவது மூலன் உரை செய்த 3000 இல்ல 3047 பாடல் உண்டு. இந்த 47 பாடல்களும் இதோ பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கலாம், அதுக்குள்ள நம்ம நுழைய வேண்டாம். ஆனா 3047 பாட்டு இன்றைய பதிப்புல இருக்கு. ஆனா அவ்வளவுக்கும் நம்ம பொருள் சொல்ல போறோம். மூலன் உரை செய்தது 30 உபதேசம். இப்ப நம்மளுடைய திருமந்திரத்துல 30 உபதேசம் இன்னைக்கு நடத்த போறோம். ஒரு சில சிவனடியார்களுக்கு 3 நாட்கள் 30 பாட்டை மட்டுமே நடத்திருக்கேன். அது மூலன் உரை செய்த 30 உபதேசம்னு அது ஒரு நூல். மூலன் உரை செய்தது 300 ஒரு நூல் இருக்கு. பெரும்பாலும் அது யாருக்கிட்டையும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் திருச்சியில் ஒரு 4 பேர்கிட்ட இருந்தால் பெருசு, 4 பேர்கிட்ட இருக்கு. கண்ணதாசன் அவர்கிட்ட இருக்கு, வேறு யார்கிட்டையும் இருக்குதான்னு தெரியல. திருமந்திரத்திலேயே திருமூல நாயனாருடைய நூல் இன்னும் பல இருக்கின்றன. அது இன்னும் வெளிக்கொள்ளவில்லை. நம்ம அந்த அவ்வளவு பெரிய ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த 30 உபதேசம்னு இருக்கு இல்லைங்களா, உங்க நூல்ல வந்து 30 உபதேசம்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த 30 பாடல்கள் வேறு, உபதேசத்துக்குன்னு உள்ள 30 பாடல்கள் வேறு, சரிதானா? அந்த 30 பாடல்கள் இன்று வரை சரியாக யாருக்கும் தெரியாது. எந்த நூல்லையும் வரல. அது எங்க இருக்குன்னு தெரியல. ஏதோ பழைய ஏட்டைச்சோடியில் இருந்தால் எடுக்கலாம். ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன், இருந்தால் கொடுங்க பார்க்குறேன் அப்படின்னு. அதில் ஒரு சில பாடல் இருக்குங்கன்னாங்க, அதையாவது கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். இப்படி இதில் இந்த பாடல்கள்லேயே சில கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு. இருந்தாலும் நம்மள்கிட்ட என்ன, நமக்கு கையில் என்ன இருக்கோ அதுக்கு நம்ம பேசுவோம். மூலன் உரை செய்த 3000 தமிழ் எத்தனை பாட்டு? 3000 பாட்டு அவரே எழுதியிருக்கேன். இப்போ 3000 பாடல்னு அவரே எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி 3047 பாடல் இருந்துச்சு? இன்றைக்கும் தேவாரத்தில் வந்து இடைச்சேர்க்கை நடத்துகிறாங்க. இடைச்சர்கள் போட்டு கண்டுபிடிச்சி அந்த பதிப்பையே இன்னைக்கு தூக்கி வச்சாச்சு. இன்றைக்கும் தேவாரத்தில் இடைச்சர்கள் கொடுக்குறவங்க இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் ஈஸி. மூலன் உரை செய்த 3000 தமிழ், இதனால் என்ன பயன்? ஞானம் அறியவே நந்தி அருளது, நந்தியினுடைய அருள் கிடைக்கும். காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதினின், காலையில் எழுந்திருத்த உடனேயே பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு கருத்து அறிந்து ஓத வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய கருத்தினை மனதில் வைத்து காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின். ஓதுதல் என்பது வேறு, படித்தல் என்பது வேறு. வாய் மட்டும் படிக்கிறது படித்தல், உள்ளமும் சேர்ந்து படிக்கிறது ஓதுதல். இந்த கடமைக்காக படிக்கிறதெல்லாம் படித்தல், உள்ளமும் சேர்ந்து அதை உணர்ந்து படிக்கும் பொழுது அதுக்கு பேர் ஓதுதல்னு பேர். அப்போ என்ன செய்யணும்? இதை ஓதம், அதான் ஓதுவா மூர்த்தின்னு பேர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அந்த காலத்தில் சொன்னவர். காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதினின் ஞான தலைவனை நன்னுவர். யாரு ஞான தலைவர்? யாரு? சிவபெருமான். ஞானம்னா உலகம், உலகத்துக்கெல்லாம் ஒப்பற்ற ஒரே தலைவர் யாருன்னா சிவபெருமான். அந்த இறைவனை உணர முடியும். இப்போ எப்படி நாம் தேவாரம் திருவாசகத்தை தான் நம்ம தினந்தோறும் ஒரு பதியம் படிக்கிறோமோ, அது மாதிரி திருமந்திரத்தில் ஒவ்வொரு பகுதிகளாக தினந்தோறும் படிக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா பயன், முக்தியை அருகும். முக்தியே அருகும், முக்தின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்னது எல்லாம் முக்தி எதுக்கு அப்படின்னு? இறைவனுடைய திருவடியை சார்ந்து இருத்தல் முக்தி. சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா நான் முக்தியை பற்றி பேசணும்னா அது ஒரு 3 மணி நேரம் ஆகும். அது எப்போ பேசணும்? 3000 பாட்டு முடிஞ்ச உடனே பேசணும். இப்போ 3000 மட்டும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முக்தியை பற்றி நான் பேசக்கூடாது. 3000 பாட்டையும் படிச்சுட்டோம்னா ஒரு அமைதி கிடைக்கும், போகிறோம். அது அமைதி போகிறோம் இல்லை, அமைதி தான் முக்தி. பரிசுங்கிற பரிசுன்னா பயன். சிவஞான போதத்திலே பயணிகள் உண்டு. 4 இயலா பிரிக்கும் பொழுது 4வது இயல் பயணிகள். பரீட்சையில் வந்து பரீட்சை எழுதுறோம்னா அதுக்கு மார்க் வேல்யூ பண்ணி

0: அகத்தியத்துக்கு அடுத்தது தொல்காப்பியம், தொல்காப்பியத்துக்கு அடுத்தது நன்னூல். இலக்கணத்துல சொல்றேன், இப்ப அந்த ஞாபகம் தான் வரும், திருமந்திரமும் நன்னூல் தான். வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவு இது மூவாயிரத்திலே. முத்திய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 3000 பாட்டில் தெரிஞ்சுக்கலாம். நான் அடிக்கடி சிறப்பாக சொல்றது உண்டு, ஒரு நூலை முழுசா படித்தா போதும், எந்த நூலை படித்தாலும் பரவாயில்ல, திருவாசகத்தை முழுசா படிக்கணும், அது உள்ள எல்லா நூலையும் படித்ததுக்கு சமம். அதே மாதிரி திருமந்திரம் படித்தீங்கன்னா அதில் எல்லா நூலையும் படித்ததுக்கு சமம். ஒரு நூலை நாம் முழுமையாக படித்தால் அல்லது முழுமையாக உணர்ந்தால் எல்லா நூல்களையும் நாம் கற்ற ஒரு நிறைவு கிடைக்கும். அது திருவாசகத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியான மதிப்பு உண்டு. ஏன்னா திருவாசகம் வந்து உணர்வு உண்டு, இறைவனை உணர்வால் அறிய முடியும், உணர்வால் உணர முடியும் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நூல் திருவாசகம். அதனால் அதுக்கு ஒரு ஒரு மார்க் கூட. வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் புத்தி முடிவு இது 3000 புத்திசை பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவை தானே. அதனால இது சிறப்பை தருகின்ற நூல். புத்திசை பூர்வத்து 3000, பூர்வம்னா ஆரம்பம்னு அர்த்தம், இந்த பூர்வம்னா ஆரம்பம், பூர்வ சர்க்கம் சொல்ற முடியாது. அதனால இது வந்து பொது சிறப்பு என்ற நிலையில் இருக்கின்றன. இப்படி இந்த இந்த நூலினுடைய ஒரு பயன். மீதி நம்ப அடுத்த
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருக்கருகாவூர் முதலாக கண்ணுதலோன் அமர்ந்து அருளும் திருவாவூர் வணங்கி திருப்பாறைத்துறை சென்று இறைஞ்சினார் அப்பரடிகள். அவ்வமயம் நீலாமாமணி கண்டத்தர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாயவென்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே. பாலைத்துறை கரத்தினால் தொழுவார் வினை ஓயுமே பரவு நீர் பொன்னிப் பாலைத்துறையரே. பத்தர்கட்கு அன்பர் பாலைத்துறையரே என வரும் தொடர்கள் பொருள் பொதிந்த சிறப்பினவாம். வேதங்களின் மையமாக நமசிவய மந்திரம் அமைந்தது போன்றே செந்தமிழ் மாமரையில் இவ்வூர் திருப்பதிகத்தில் அதி சூக்கும பஞ்சாக்கரம் அமைந்து இருப்பது பெரும் சிறப்பினதாம். 5 திருமுறை நீலமா மணி எனத் தொடங்கும் திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதற்கு அடுத்தால என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னடி நிழலில் என்னையும் தகைத்த சசிகுலா மௌலி, அந்த சந்திர மௌலி, அவரை வந்து தானே என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழும் சுடரினை அருள் சேர் மின்னடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மிளலையுள் விளங்கு வெண்பளிங்கின் பொன்னடிக்கு அடிமை புக்கு இனி போக விடுவேனோ பூண்டு கொண்டேனே என்று மிக அழகாக அதுல சொல்லியிருக்கார். அதாவது என்னுள்ள அவர் புகுந்தாச்சு, அவரை நான் போக விட மாட்டேன், ஏன்னா என் நெஞ்ச கோயிலுக்குன்னு ஒரு கதவு இருக்கு, அதை நான் திறந்தாத்தான் அவர் வெளியே வர முடியும், அவரை நான் வெளியே வர விடாம சிறைப்படுத்தி உள்ள வச்சிட்டேன் அப்படின்னு மிக அழகாக ஒரு பெண் அகத்துறையில் பாடுவது போல இந்த பாடல்ல நமக்கு ஒரு அருமையான இறைவனை வந்து நம்ம மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கணுங்கிற ஒரு உன்னதமான கருத்தை நமக்கு அழகா வலியுறுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து என்ன செய்யறோம், பீரோல அப்புறம் பேங்க் லாக்கர்ல என்ன பணம், நம்ம சம்பாதிச்ச பணம், நகை, பத்திரங்கள்லாம் வைக்கிறோம். இது எல்லாமே அநித்தியமான பொருட்கள். ஆனா நித்திய பொருளான இறைவனோட திருவடிகளை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா, அவர் வந்து என் தலையில அவருடைய திருவடியை வச்சாரு, அதனால நான் இனிமேல் அவரை என்ன செய்ய மாட்டேன், அந்த திருவடியை எங்கேயும் பிரிஞ்சு போக விட மாட்டேன், நான் பத்திரப்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கறத இவர் அழகாக இந்த பாடல்ல சொல்றாரு. அந்த திருவடியை நம்ம எப்போதுமே மறக்க கூடாது. நேற்றும் நம்ம அதே கருத்தை தான் சிந்திச்சோம், நம்ம உயிர் எங்க இருக்குங்கிற கேள்வியை எழுப்பி அது இறைவன் திருவடி கீழே இருக்குங்கிற மாதிரி அந்த பாடலை சிந்திச்சோம். இப்ப இதுல சொல்றாரு நாவுக்கரசு பெருமான் சொன்ன ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். அடிகள் நிழல் கீழதன்றோ எந்தன் ஆறு இறைங்கிற, என் உயிர் எங்க இருக்கு தெரியுமா, சுவாமி திருவடி கீழேதான் அப்படின்ட்டு மிக அழகாக சொல்றாரு. அப்போ நம்மோட தலைவனை நாம நம்பணும், அவர் தான் நமக்கு சேம துணையாக இருக்கிறார் என்று நம்ம நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால், அப்புறம் சுவாமி கேட்கிறாரு இல்லையா, பொன்னார் திருவடி கொன்று ஒன்று விண்ணப்பம் கேட்கிறாரு, அதுக்கு நற்றவர் சேர் திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரேன்னு அவரே சொல்றாரு. சரி, இந்த பாடல்ல என் இடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழுஞ்சுடர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அழகான ஒரு சொற்றொடரை நமக்கு கொடுத்திருக்கார். இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசேட தீட்சை வாங்கி சிவ பூஜை பண்றவங்க முதல்ல அக பூஜை பண்ணிட்டு தான் புற பூஜை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உள்ள எது எதை எப்படி எப்படி பாவிக்கணும், உள்ள உறுப்புகளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருதய தானம் வந்து பூசை தானம் என்று சொல்லப்பட்டிருக்கு, பூசா தானம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம். அது இதய தாமரை, அதான் கமலம் மூன்றுன்னு சொன்னார்ல, ஒண்ணு வந்து இதய தாமரை. ரெண்டாவது தியான தானம் எதுன்னா புருவ நடுவுல, இங்கதான் நம்ம இறைவனை வந்து வச்சு தியானம் பண்ணுகின்றோம் அப்படின்ட்டு. அடுத்து அக்னி காரியம் பண்ணணும், அந்த ஓமத்தானம், அது எங்கன்னா உந்தி தாமரையில. உந்தினா என்னது, வயிறு, அந்த கொப்பல் கிட்டக்கதான் அங்க இருக்க தாமரையில தான் நம்ம வந்து இங்க இருந்து எடுத்து ஹோமம் பண்றோம் அப்படிங்கறதுல நீங்க அந்த அகபூஜை பண்ணும்போது அதுல வருது, அது நீங்க பார்த்து கொள்ளலாம். இந்த ஆறு சக்கரங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதுல கீழே உள்ள மூணு சக்கரத்திலையும் பிற தெய்வங்கள் இருப்பாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய சக்கரங்கள்ல சுவாமி இருப்பாரு அப்படிங்கறதுனால அந்த தானங்களை வந்து எப்படி நாம வந்து சிவ பூஜைக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது, அந்த ஒரு பூஜையில பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் நமக்கு ரொம்ப அழகா இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறாரு. அதனால அதான் கமலம் மூன்றினுள் தோன்றி அப்படின்னு சொல்லியாச்சு, அந்த மூன்று தாமரைகளிலும் நீ எனக்கு சுடராக எழுந்தருள் இருந்து அருள் சேர் அப்படின்னு சொல்லியாச்சு, அருள் ஒளி பொருந்திய கடல் நீர் பெருக்கா வேற இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட திருவடிகளை நான் என்ன செய்ய மாட்டேன், என்னோட உள்ளத்தை விட்டு நான் நீங்க விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அருளை கடலாகவும், அதான் நீர்பெருக்கு, அருளை கடலாகவும் ஆனந்தத்தை அதில் நிறைந்த நீர்பெருக்காகவும் நமக்கு அழகாக அவர் வந்து உருவகித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதான் அந்த ஞானிகளுடைய ஒரு அனுபவம். நம்மளா உட்கார்ந்திருந்து ஒரு விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் ஞானிகளுடைய கருத்தை சிந்திப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அடுத்த ஒரு பாடல்ல இன்றைய காலகட்டத்துல நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடல் இந்த பாடல். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தெய்வ நெறி நன்றென்று இருள் மாய பிறப்பராய் இந்திரஜால பொய்தெய்வ நெறி நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்தெய்வ நெறி நான்மறையவர் வீழி மிளலை விண்ணிலி செழுங்கோயில் அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே அப்படின்னு கேக்குறாரு. இந்த தெய்வத்தை வழிபட்டா இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பிறவிப்பினிலிருந்து தன்னையே காத்து கொள்ள முடியாத சிறு தெய்வங்களோட வழியில கொண்டு போய் நம்மள சேர்த்துரும். எது அந்த பல வகையான நெறிகளை கேள்விப்படும் போது நம்முடைய கவனமானது அப்படி திசை திரும்பி விடும். இந்த இந்திர ஜாலம் அப்படிங்கிற அதான் மாய பிறப்பரான்னு சொல்லி வச்சு பாத்தீங்களா, இருள் ஆணவம் மாயம் அப்படிங்கிறது வஞ்சனை அதான் நிலையாமை அதை சொல்லுது. அப்ப மாய திறப்பரா இந்திர ஜாலம்னா என்னது, பிறவிக்கு விட்டு நீங்காம நம்ம மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வர்ற மாதிரி. எதுல இந்திர ஜால பொய்த்தெய்வ நெறி அப்படின்னு சொல்லியாச்சு. இந்திர ஜாலம்ங்கிற சொற்றோட நம்ம திருவாசகத்திலையும் பார்த்திருக்கோம். இந்திர ஜாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கணும். இல்லாத ஒரு பொருளை இருப்பதா காட்டுறது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பொருளை அதை கண்டு கொண்டு இருக்கும் பொருளை காணாதவாறு செய்யக்கூடிய ஒரு வித்தை. அந்த வித்தைக்கு பேரு கண்கட்டு வித்தை அப்படின்னு பேரு. அந்த மாதிரி என்ன செய்யறது, அஞ்ஞானமும் வஞ்சனையும் கூடிய பிறவி பிணியில இருந்து நம்ம அதுல போய் அதுல சிக்காம நிலை பெயரில்லாத தெய்வங்களை எல்லாம் பரம்பொருளா கருதி வழிபடாம அந்த நல்ல வழியில நம்ம நிக்கணும். அப்ப அந்த வழியில போய் நம்ம சிக்காம இருக்கணும். அப்படி நம்மை தடுத்து நமக்கு அருள் செய்து சிந்தாமணி, நமக்கு ஏற்கனவே தெரியும் கற்பக விருட்சம் காமதேனு சிந்தாமணி எல்லாம் விரும்பினதெல்லாம் கொடுக்கக்கூடியவை, இவையெல்லாம் தேவலோகத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க இறைவனையே சிந்தாமணின்னு சொல்லியாச்சு. அவர் நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறது. சிந்தாமணிங்கிறது தேவலோகத்துல இருக்கக்கூடிய தெய்வ ரத்தினம் என்று சொல்லுவாங்க, ஒரு கல். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு, ஆதி புராதனா இருக்கக்கூடியவர் அவர் நமக்கு என்ன செய்யறாரு, மெய் தவ நெறி. இந்த சிவநெறி ஒண்ணுதான் மெய் நெறி, அதுதான் ஒரு உண்மை நெறி இல்லையா. அதனால அந்த நெறியை தான் நம்ம பின்பற்றணும். திருவாசகத்தை கூட வரும், நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் என்று அழகாக கூத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவின் பாடலானது முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப மற்ற நெறிகள்ல இருந்தா பிறவிக்கு வந்து கொண்டே இருப்போம். சைவ நெறி, சிவநெறி, தவநெறி, மெய் நெறி, உண்மை நெறின்னு சொல்லக்கூடிய இந்த ஞான நெறியின் பால் வந்தால்தான் என்ன செய்யலாம், பிறவியானது நம்மை விட்டு நீங்கும். அப்போ பரமுக்திக்கு நல்ல வழி வந்து சிவநெறி தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற அஞ்ஞான நெறிகள்லாம் மயக்கத்தோடு கூடியவை, அது வந்து கண்கட்டு வித்தை போன்றவை, அது பிறவியை ஒழிக்காது, அதெல்லாம் பொய் நெறி. அதனால இதெல்லாம் நமக்கு அறிவித்து நம்ம அதுல போய் அதை பின்பற்றாத படிக்க நம்மளை தடுத்து நமக்கு திருவருள் செய்தது அந்த சிந்தாமணி போன்ற சிவபெருமான். அவரு நமக்குன்னு அருளிய நெறி வந்து ஆகம நெறி, அந்த நெறி தான் உண்மை நெறி. அதுல அவர் வகுத்த மாதிரியே அந்த பதிஞான பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம் என்றால் இறைவனை நாம் காணலாம். அப்படி இருக்குபவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பரஞானம் அவங்களுக்கு சித்திக்க பெற்றதால் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார், சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோர் சிவமே பார்த்திருப்பர் என்ற சித்தியார் கருத்துகளுக்கு ஏற்ப அவங்களாம் சிவபெருமானம் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த பொருளுமே புலப்படவே படாது, எதை பார்த்தாலும் அதுல எல்லாத்தையும் சிவமா பார்ப்பாங்க. எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போட்டின்னு பாடுறாங்க இல்லையா நம்ம அப்பர் சுவாமி, அது போல. அடுத்து மிக அழகாக என்ன செய்யணும், ஒரு அடியாரா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார். அக்கனா என்று துவங்குகிறது அந்த பாடல். இந்த பாட்டுல நீங்க வந்து புறச்சமய நெறி, நம்ம பார்த்த பாட்டு வந்து புறப்புறம் புறம் அகப்புறம் அகம்னு நிறைய புறச்சமய நெறிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெறிகள் எல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டாம். அப்பர் சுவாமி கூட சொல்லுவார், எண்ணில் சமன் தீர்த்து என்னை ஆட்கொண்டார்கான் அப்படின்ட்டு. சமண சமயத்துல இருந்து அவரை மீண்டும் சைவ சமயத்துக்கு மீட்டு வந்தார் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கனா அக்கனான் பாடல் ஆரம்பிக்கு. கனானா கனவு காட்சி. கனவு காட்சியில கனவு காட்சினா எப்படின்னா அது இடையில வந்து அப்படி நம்ம எந்திரிச்சோடனே மறந்தும் போயிருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இடையே அழியறதுக்கெல்லாம் கனவு காட்சியை ஓமையா சொல்லுவாங்கன்னு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த கனவுல பத்தி நமக்கு செல்வமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. கனவுல கூட பணத்தை பத்தியே சிந்திச்சிடு. அந்த நாவுக்கரசு பெருந்தகை சொல்லுவாங்க, மாடு தேடி மயக்கினில் விழுந்து நீர் ஓடி எய்த்தும் பயனிலை ஊமகாள் அப்படின்னு. மாடுன்னா செல்வம். இந்த அழியக்கூடிய இந்த செல்வத்தை மாடா உழைச்சு அதை சம்பாதிச்சு ஓடா தேஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அந்த நிலையற்ற செல்வத்தின் மேல நமக்கு ஆசை தேவையில்லை. பொன்னாசை மண்ணாசை, இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த இவ்வளவு இடம் வாங்கி போடுறணும், இத்தனை வீடு கட்டிடணும், இதை புற வாடகை கூட்டுறணும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடணும், இப்படித்தான் இன்னைக்கு புறம். அந்த காலத்துல தேவைக்கு சம்பாதிச்சாங்க, இன்னைக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சம்பாத்தியத்தின் மேல பற்று அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு அடுத்தால என்ன சொல்லிட்டாருன்னு பாருங்க, சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடாவனம் காத்தேனை அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வந்து பெண்ணாசையும் சரி மண்ணாசையும் பொன்னாசையும் சொல்லிட்டு ஐம்பல இன்பம்னு அடுத்தால சொல்லும்போது அதுல பெண்ணாசை வந்துருது. அப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதன் மூலம் நாம இருந்தோம்னா நமக்கு பிறவிக்கு வர்றதை தவிர வேற வழி கிடையாது. பிறவி நீங்கணும்னா உலக இன்பங்களை எல்லாம் வெறுத்து இறைப்பணி புரிய வேண்டும். அப்படி இறைப்பணி யாரெல்லாம் புரிகின்றார்களோ அந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதை நான் செய்வேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாம அந்த தொண்டர்களுடைய அடிப்பொடியினை நான் அணிந்து கொள்ள, அவங்க திருவடி கீழே பாத தூளின்னு சொல்லுவாங்க, அடியார்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதத்துக்கு கீழே இருக்க தூளியை அந்த நான் தலையில் அணிந்து கொண்டு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக சொல்லியிருக்காரு. அப்போ நல்ல நம்ம என்ன இந்த பாட்டின் மூலம் புரிஞ்சுக்கிடணும்னா, யான் அவமே புக்கிடா வண்ணம் எனையாண்ட புனிதனை வனிதை பாகனை திருவடி நீளனின் கீழ் புகுந்து அடங்கி நிற்கும் அடியாருடைய பொற்பாத துகளை பூசிக்கொண்டு நான் அவனுக்குரிய அடிமை பணியை செய்வேன் என்று மிக அழகாக எப்படி நம்ம இருக்கணும், அதாவது குருலிங்க சங்கம வழிபாடு மூணு வழிபாட்டை சொல்றாங்க இல்லையா சைவத்துல, அதை வந்து நமக்கு அழகா எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் இன்னொரு அதுக்கு அடுத்த பாடல ஒரு அரிய செய்தியை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த திருவிழி மிளலைங்கிற தலத்துல கொஞ்சம் தங்கி இருந்து அந்த பொழில்கள் சூழ்ந்த அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தங்கி இருந்து வழிபட்டு இறைவனோட திருவடிய புகழ்ந்து துதிக்கின்ற அடியவர்களுடைய பாதத்தை இந்திரன் போன்ற தேவர்களும் புகழ்கிற, நாம வணங்குறது ஒரு பக்கம் இருக்கு, தேவர்களும் அவர்களை வணங்குகின்றார்கள் என்று மிக அழகாக அதிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அதற்கும் அடுத்தபடியாக எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின்தோள்கள், எண்ணில் பல்கோடி திரு உரு நாமம் ஏற்கொள் முக்கண் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்று ஐநூற்று அந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே என்று சொல்கிறார். அதாவது எண்ணிக்கையை கடந்த கோடிக்கணக்கான சிவந்த பாதங்கள், அதே மாதிரி பல முடிகள், நிறைய முகங்கள், நிறைய வலிய தோள்கள், கோடிக்கணக்கான திரு உருவங்கள், கோடிக்கணக்கான திருநாமங்கள், முக்கன் பொருந்திய பல முகங்கள், எல்லாமே அளவோட எல்லைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவரை அந்த ஐநூற்று அந்தனர் ஐநூற்றுவர், அந்த தலத்துல ஐநூறு அந்தனர்கள் வழிபடுறாங்க. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா பல கோடி நற்பண்புகளை உடையவர்கள். சரி, அப்ப அந்த பெருமான் வந்து நம்மை அடியவராக கொள்ளக்கூடிய அருள் உடையவர், இன்னருள் உடையவர் என்று அவரை பத்தி நமக்கு மிக அழகாக காட்டியுள்ளார் என்று நம்ம பாக்குறோம். ஐநூற்றுவர் அந்தனர் இல்லையா, அது வந்து இப்ப நம்ம தில்லையிலன்னா நம்ம தீஷிதர்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு. இந்த ஐநூற்று அந்தனர்களையும் அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நம்ம பக்கத்து அந்த ஊர் பேரை வச்சே வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இப்படி பலவிதமான முகங்கள், நிறைய முகம், நிறைய தோள்கள் இல்லையா, அப்படி எல்லாமே இருக்குங்கிறதுனால அந்த மூர்த்தியை வந்து நம்ம எப்படி வணங்குவோம் அப்படின்னா மகா சதாசிவ மூர்த்தி என்று நாம வணங்குவோம் என்று அதை சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் சுவாமி செருக்க ஒடுக்குனாரு, தக்கன், வெங்கதிரோன், சலந்தரன், பிரம்மன், சந்திரன், இந்திரன், எச்சன், மிக நெஞ்சு, அரக்கன், புறம், கரி, கருடன், மரளி, மரளிவேள், இவர் மிகை செகுத்தோன் அப்படின்னா வரம்பு கடந்த அகந்தை அவங்களுக்கு எல்லாம். அவங்கள பூரா, அதாவது தக்கன் வேள்வியில தக்கன், அந்த கதிரோன் சொல்லக்கூடிய சூரியன், அப்புறம் பிரம்மன், சந்திரன், இந்திரன், எச்சன், இவங்க எல்லாம் வீரபத்திரரால தண்டிக்கப்பட்டாங்க. வீரபத்திரரும் பத்திரகாளியும் போய் தானே தட்சியாகத்தை துவம்சம் பண்ணுவாங்க. அடுத்து சலந்தாசூரன் வந்து இறைவனோட சக்கரப்படையால் ரெண்டாக அறுபட்டவன். ராவணன் வந்து அகந்தையால கைலேக்கு கீழே கிடந்து வருந்தியவன். அப்புறம் இறைவன் வந்து என்ன செய்யறாரு, முப்புறத்தை, அதான் புறம் அப்படின்னு வருது இல்லையா, அதான் முப்புறத்தை வந்து சிரித்து அழிக்கின்றார். அப்புறம் மன்மதனை வந்து விழித்து அழிக்கின்றார். அடுத்து கருடன், இது கூட கரின்னு வருது பாருங்க, கரிங்கிறது வந்து தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானை, அதையும் கொன்றாச்சு. யமன் மரலின்னு வருது இல்லையா, யமனையும் உதச்சு கொன்னாச்சு. இப்போ சிவநிந்தை செய்த கருடனை நந்தித்தேவர் தண்டித்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக இந்த வகையில இப்படியெல்லாம் எல்லாரோட வரம்பு கடந்த அகந்தைய அழித்தவர் அவர் வந்து அவர் எங்க இருக்கிறாருன்னா திருவிழி மிளலையில இருக்கிறார். அவரை அங்க போய் அவருடைய அழகிய பாத தாமரையில இருக்கக்கூடிய துகளை நான் அணிந்து கொள்வேன், அணிந்து கொண்டு அவருக்கு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடல எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதற்கும் அடுத்தபடியாக, யான் களங்கொள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே அப்படின்னு சொல்றாரு. நான் அழைச்சா சுவாமி மறுக்காம கண்டிப்பாக வர வேண்டும், என்னிடம் வர தவறுவாரா, தவற மாட்டார், கண்டிப்பாக வந்து விடுவார் என்று சொல்லுகின்றார். அடுத்து அந்த பதிகத்துல ஒரு நிறைவு பாடல், அது வந்து பாடலங்கார பரிசில் காசருளி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாரு ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் பாட அங்க வந்து அவர் தினந்தோறும் பலிபீடத்துல காசு வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அந்த வரலாற்றை இதுல நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். பரிசு அப்படின்னா வெகுமதி, காசுன்னா படிக்காசு, அந்த உணவுக்கு இன்னைக்கு கொடுக்குறோம்ல படி கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தினந்தோறும் உணவுக்காக கொடுக்கக்கூடிய காசு. அதை வந்து திருவிழி மிளலையில இருக்கக்கூடிய இறைவர்கிட்ட பெற்று சைவ பெருமக்களாகிய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் ஒரு பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் அமுது செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியாக, இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த வரலாறு நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த பாட்டுல அப்படியே சொல்லிட்டே வரும்போது, நீ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்தீங்க சருதான், ஆனா எனக்கு கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை, இப்படிப்பட்ட ஒரு குற்றமில்லாத நல்ல புகழை உடைய பொன்மயமான கற்பகத்தரு போன்ற சிவபெருமானை கெழுமுதற்கு எவ்விடத்தில், அவர் அடைகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இறைவனுடைய அருளை பெற்று அவருக்கு களி கொடுத்து களிப்படைய வைத்த சேந்தனாருக்கு அப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக திருவாவடுதுறை தலத்திற்கும் சென்று, அருமையான ஒரு தலம், கோமுக்தீஸ்வரர், கொப்பிலாமுலை அம்பாள் இருக்கிறாங்க. அருமையான படரரசு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழேதான் 3000 ஆண்டுகள் திருமூல தேவன் நாயனார் தவம் செய்து நமக்கு 3000 திருமந்திர பாடல்களை தந்தார். அந்த தலத்துலதான் திருமாளிகை தேவர் தான் நேற்று அவரை பத்தி நம்ம சிந்திச்சோம், நேற்று முந்தா நாளும். அது போல அந்த தலத்துக்கு இவரும் சென்று மிக அழகான ஒரு பதிகத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதுல வந்து சுவாமிய வந்து நிரந்தரன், எல்லா காலத்திலையும் நிலைத்திருப்பவன், என்றும் உள்ளவன் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகின்றார். அப்புறம் யாரெல்லாம் நல்ல இறைவனுடைய மெய்ப்பொருளை பற்றி பேசுகின்றார்களோ அந்த அடியார்கள் வணங்க அவர்களுக்கு புகழ் செல்வம் அருள் எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவர், அப்படிப்பட்ட ஆண்டகை, ஆண்டகைன்னா சிறந்தவர்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 5வது பாடல்ல சிவ சின்னங்கள் எல்லாம் பத்தி சிறப்பா எடுத்து சொல்லி, 6வது பாடல்ல நமக்கு எல்லாம் தெரிந்த முப்புறமாவது மும்மல காரியம்னு திருமூல தேவ நாயனார் சொன்ன மாதிரி திருபுர சம்ஹாரத்தை பற்றி அழகாக எடுத்து சொல்லி, 7வது பாடல நம்ம மனசு வந்து கல் மனசு, அதை கனிவிக்கிறது சுவாமி தான் அப்படின்னு மிக அழகாக அவரை கருணாலயா என்று விளிக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக, அழிதல் சிறிதும் இல்லாத சிவஞான செல்வம் பெற்ற சாத்தனூர் என்று அந்த தலத்தை சிறப்பிச்சு கூறுகிறார். அப்புறம் ஒன்பதாவது பாடல மிக அழகாக சிவலோக நாயக செல்வமே என்று சிவபெருமான் தான் நமக்கு செல்வம் இல்லையா. அடுத்து நின் மெய்யடியார் மனக்கருத்தை முனித்திடும் முடித்திடும் குன்றமேன்னு சொல்றாரு. அடியார்கள் மனசுல மனத்துள் இருந்த கருத்தறிந்து முடிப்பானேன்னு சொன்ன மாதிரி அழகா அப்படி அழகா சொல்லி, ஆனா அவரை வந்து குன்றேந்தி கோகனத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினாய்ன்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் அயனுக்கும் ஆளுக்கும் தெரியாத நெறியை எனக்கு தந்த அப்படின்னு சொல்லி மிக அழகாக அந்த பதிகம் முழுவதும் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து திருவிடைக்கழி என்ற தலம், அந்த தலத்துக்கு இதுவரைக்கும் இப்ப எட்டாம் திருமுறை வரைக்கும் சிவபெருமானுக்கு மட்டுமே பாடல் இருக்கிறது. ஒன்பதாம் திருமுறையில ஒரே ஒரு திருவிசைப்பா இவர் பாடினது மட்டும்தான், மாலுலா மனம் தந்து அப்படின்னு துவங்குறதுல மட்டும் இந்த பதிகம் வந்து முருகப்பெருமானை, அவர் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி நமக்கு அந்த பதிகத்தை வழங்கி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அந்தாதி தொடையில இருக்கும் இந்த பதிகம் வந்து, ஒரு தலைவி வந்து அதாவது தலைவன் மேல அன்பு கொண்ட தலைவி வந்து ரொம்ப வருந்துற, அவளோட துயரத்தை பார்த்து அந்த நற்றாய் இறங்கி பாடுற மாதிரி அந்த பதிகம் ஒரு அகத்துறை பதிகமாக இருக்குன்னு பாக்குறோம். இந்த தலம் வந்து சோழ நாட்டு காவிரிக்கு தென்கரையில உள்ள சிவத்தலத்துல 47வது தலமா இருக்கு. இது தேவார பாடல் பெறாத தலங்கள்ல ஒன்று. இதுல வந்து முருகப்பெருமான் வந்து முதன்மையாக எழுந்தருளி இருக்கிறார். இது தேவயான அம்மையார் வந்து இறைவன்ட்ட திருப்பரங்குன்றத்துக்கு போக விடை கேட்டதாலும் முருகப்பெருமானுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும், அந்த விடை செல்ல விடை கேட்டதுனால விடை, இவர் கொன்ற பழி கழிந்ததால் களி விடை களி, அதான் திருங்கிறது அடைமொழியாக திருவிடை களி அப்படின்ட்டு. ஒரு மகிழமரம் குறாமரம் ரெண்டும் இருக்கு, மகிழமரம் சிவபெருமானுக்கும் குறாமரம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த தலத்துல இருக்க சுவாமி பேரு திருக்காமேஸ்வரர், அம்பாள் பேரு திருக்காமேஸ்வரி. ஆனா அம்பாள் வந்து தரங்கம்பாடிக்கு போனதால அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லை. சுப்பிரமணிய சுவாமி வந்து குறாமரத்துக்கு கீழே யோக நிட்டையில இருக்கிறார், யோக நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் விரும்பி வணங்கக்கூடிய நிலையில அவர் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அவருக்கு இந்த தலத்துல அவர் யோகம் நிலையில இருந்து வழிபட்டதுனால சுவாமி வந்து அவரை முதன்மை பெற்று விளங்கும்படி ஒரு அருள் புரிகின்றார் அப்படிங்கிறத நம்ம அதுல பாக்குறோம். தெய்வயானை அம்மையார் வந்து தவக்கோலத்தோட இந்த தலத்துல எழுந்தருளி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரி, ஆக அந்த பதிகத்தை அந்த தலத்துல வந்து நம்ம பொதுவாக முருகப்பெருமானை விழித்து அதுல பல இடத்துலயும் வருது. அதுல இரண்டாவது பாடல் அது மூன்றாவது பாடல்ல வந்து கோவினை அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு பாடல்ல திருக்குறா நீளத்தில் நின்ற தூவி நற்பீலி மா மயிலூரும் சுப்பிரமணியன் தானே என்று முருகப்பெருமானுடைய திருநாமத்தை வைத்தே பாடியிருக்கிறார். இந்த பாடல் எல்லாம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விசாகத்திலையும் மற்றும் பொதுவாக வைகாசி விசாகம் அப்புறம் வந்து நமக்கு சஷ்டி இல்லையா, நமக்கு அந்த சஷ்டி எல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்துல எல்லாம் நம்ம வந்து அவருடைய திருப்பெயர் வர்றதுனால இதை வந்து என்ன செய்யலாம், பஞ்சபுராணத்துல திருவிசைப்பாக வைத்து அதை பாடலாம் அப்படிங்கிறதையும் உங்கள்ட்ட சொல்லிட்டு, மற்றபடி இந்த இதற்கு அடுத்த பதிகத்துல அவர் வந்து அதுல வந்து பல வரலாறுகள் முருகப்பெருமான் சார்ந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துக்கொண்டே சொல்லிக்கொண்டே போகிறார். ஆறாவது பாடல்ல கிரௌஞ்சகிரிய அவரு இது பண்றாரு இல்லையா, அதை வந்து முருகப்பெருமான் அளித்த வரலாற்று எல்லாம் நமக்கு அழகா, அதாவது கிரௌஞ்சங்கிற ஒரு அசுரன் வந்து அகத்திய முனிவருக்கு மலை வடிவுல பல தன்னுடைய மாயையால பல துன்பங்களை செய்தான், அதனால அவனை இவர் வந்து அழிக்கிறார் முருகப்பெருமான். அந்த வரலாறு எல்லாம் அதுல பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக மேலும் மேலும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் எல்லா பாடல்களையும் சொல்லி அந்த பதிகத்தை அவர் நிறைவு செய்கின்றார். மேலும் அந்த பதிகத்தை இந்த எழுந்ததிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும், யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடுகின்றார்களோ, யாரெல்லாம் அந்த தலத்தில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய இடர்கெடும் என்று மிக அழகாக நமக்கு ஒரு துன்பம் நீங்குவதற்குள்ள ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக இந்த பல்லாண்டு அந்த ஓடாத தேர அவர் வந்து பல்லாண்டு பாடி ஓட வைத்தார் தில்லையில அப்படிங்கிறது வரலாறு. கொடியேற்றும் போது கொடிக்கவி பாடுறதும் தேரோட்டத்துல திருப்பல்லாண்டு பாடுறதும் ஒரு மரபாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல மிக அழகாக மண்ணுக தில்லை, அந்த தில்லை வந்து எப்போதும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல் வளர்கணம் பக்தர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வஞ்சகர் போயகல அடுத்து என்ன சொல்லிட்டாரு, புவனியெல்லாம் விளங்க உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிகின்றார். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர் அப்படின்னு சொல்றாரு. பின்னை பிறவி அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மறுபிறவி. இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம், இதுலயும் நம்ம நிறைய வினையை ஈட்டுறோம். பல பிறவிகளை நம்ம ஈட்டின பல வினைகளும் சஞ்சீதமும் இருக்கு. இப்போ செய்யறது ஆகாமியம், இதுவும் சேர்ந்து சஞ்சீதத்துல போய் சேர்ந்துரும் இந்த பிறவி முடிஞ்ச உடனே. அப்படி இருக்கும்போது அந்த மறுபிறவியை ஒழிப்பதற்காக திருவடி ஞானத்தை தந்தவர்க்கு பல்லாண்டு கூறுதும் என்று மிக அழகாக அதிலே கேட்டிருக்கின்றார். இறைவன் வந்து ஆன்மாக்களை பிறப்பித்து வினை கட்ட அறுத்து காப்பாத்துதாரு. பிறவியில புக முடியாத அளவுக்கு அளவில்லாத பேரின்பத்தை அனுபவிக்க செய்து காக்கின்றார். ஆக இரண்டு வகையான காத்தல், அந்த இரண்டு வகையான காத்தல் இந்த பாடல்ல பேசப்பட்டிருக்கு. இறைவன் வந்து பித்தன் என்று அழைக்கப்பட்டிருக்க, இதுல நம்ம முன்னோர்கள் எல்லோருமே பித்தன் என்று பாடியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிண்டு மனத்தவர்கள் தான் புறச்சமய கருத்துக்கள். அது அந்த ஏன் புறச்சமயத்தெல்லாம் விளக்கணும்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா, மாறுபட்ட கருத்துக்கள். அந்த மாறுபட்ட கருத்துக்கள் தான் நம்ம மனசும் மாறிடும். அதனாலதான் அந்த நிறைய செருக்குள்ளவர்கள் மிண்டு மனத்தவர்கள்லாம், நீங்கள்லாம் போலாம், மெய்யடியார்கள்லாம் விரைந்து வாம. மெய்யடியார்கள் யாருன்னா உண்மை ஒழுக்கமும் இறைவன்ட உள்ளன்பும் உடையவங்க. அதாவது பாச நீக்கமும் சிவப்பேரும் ஒருங்கே பெறக்கூடிய தகுதி உடையவர்கள். நீங்க என்ன செய்யணும்னு ஒரு விஷயம் சொல்றாரு, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசருக்கு ஆட்சேமின்னு சொல்றாரு. கொண்டு அப்படின்னா இறைவனுடைய திருவருளை கொண்டு, இறைவன் மீது அயரா அன்பு கொண்டு. அப்புறம் கொடுத்து அப்படின்னா நமக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சுவாமி கொடுத்ததுதான். அதனால நம்முடைய உடல் பொருள் ஆவி, அதான் உயிர் பொருள்னா உடைமை, எல்லாத்தையும் சுவாமிக்கே கொடுத்துடணும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோன்னு மணிவாசக பெருமான் இதைத்தான் சொல்றாரு. அப்ப இறைவனிடம் பேரன்பு செலுத்தி இறைவன் பால் நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு, அப்படி குடிகுடின்னு சொல்லியாச்சுன்னா பரம்பரையா, தலைமுறை தலைமுறையா, வழி வழி அடிமையா அவருக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி, ஈசர்க்கு ஆட்சிமே குழாம்பூந்து அண்டம் கடந்த பொருள் அப்பாலுக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மா நாயின்னு சொல்லுவாரு. ஏழு உலக கடந்து அப்பால் நிக்கக்கூடிய பேரொளி, அண்டங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கிடுவாரு சுவாமி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அல்லவா, அதனால அப்படிப்பட்ட பெருமான் அவர் வந்து எப்படிப்பட்டவர், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்றார். பண்டும்னா முற்காலம், இன்றும்னா தற்காலம், என்றும்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிற்காலத்தை இனி எல்லா காலத்தையும் சேர்த்து என்றும் உள்ளது அப்படின்னு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். நம்ம அப்பர் சுவாமியும் முன்னவன் கான் பின்னவன் கான் மூவாமேனி முதல்வன் கான் சொல்வார் இல்லையா, அதே மாதிரிதான் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றினேன் மணிவாசக பெருமானை இதேதான் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம சுவாமி எப்படிப்பட்டவர்னா, தோற்றம் அழிவு இல்லாத என்றும் நிலைத்துள்ள பொருள் என்பதை இந்த பல்லாண்டில் கூறி, அவர் அப்படிப்பட்ட பொருளுக்கு நம்ம ஆசையின் காரணமாக நாம் பல்லாண்டு வாழ்க என்று அவரை வாழ்த்தி பாடுகின்றோம் என்று மிக அழகாக சொல்லி, அதற்கு அடுத்த பாடல்ல நிட்டை, நிட்டைனா என்னது, தியானம், தியானம் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் சொல்லி, நமக்கு நிட்டை இல்லா உடல் நீத்து, நிட்டை செய்யாத உடலால தியானம் செய்யாத உடலால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இறைவனோட பெருமைகளை இடைவிடாது நினைத்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பவர்களுடைய மனச இறைவன் கோயிலா கொள்வான். அந்த தியான அனுபவம் வந்து நமக்கு ஞானம்ங்கிறத தந்து அதனால உள்ளொளிய பெருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகிறார். நெட்டையில்லா உடல் வந்து பயனற்ற உடல் அப்படின்னு சொல்லி, தன் அடியார்களுடைய ஆணவங்கண்மம் மாயை என்ற மும்மலங்களை கெடுத்து தன்னுடைய திருவருளாகிய புனித நீர்ல மூழ்க வச்சு தன்வயம் ஆக்குவார் இறைவன் என்பதை, என்னை தன்பால் படுத்தானே என்று இந்த பாடல்ல மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொண்டு, வாழி நான்மறை வாழிய சைவ நூல், வாழி மன்னவர் செங்கோல், மனுநேரி வாழி, நீழ்முகில் வையகம் யாவையும் வாழி, வாழி வளநகர் காஞ்சியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி, இன்றைய சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே எவ்வளவு ஒரு அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியினை தினந்தோறும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை ஆர்வத்துடன் கண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி திம்பலம்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமசிவாய்.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
4: பதிகம் 79.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: உன்னை கலிந்து விடலே விடுதி கண்டாய்.

கடலினுள் நாய் நக்கி அங்கு ஆங்கு என்பது உவம உருவு. கடலினுள் நாய் நக்கி அங்கு, நாய் நக்கியதை போல். கடலினுள் நாய் நன்றாக பருக அதற்கு இயல்பு இடம் கொடுக்க, நாயின் இயல்பானது வாய் வைத்து உறிஞ்சி ஏனைய விலங்குகளைப் போல நன்றாக பருகுவதற்கு இடம் கொடுக்காது. பருகக்கூடிய ஒரு பொருள் சிறிய அளவில் இருந்தால்தான் அது பெரிய அளவில் இருக்கும் பொழுது அதை நன்றாக உளமாற பருகலாம். கடலிலே நன்னீர் கடல் என்று கொள்ள வேண்டும். நன்னீர் கடலிலே நன்னீரானது நிரம்பி இருந்தாலும் கூட ஏனைய விலங்குகள் தத்தன் இயல்பிற்கேற்ப அதை உளமாற பருகும் பொழுது நாய் மட்டும் தன் இயல்பிற்கேற்ப அதனை நக்கித்தான் பருகும் என்பது இங்கு உவமன். இதுதான் கடலினுள் நாய் நக்கி அங்கு, கடலுக்குள்ளே நாயானது தன் இயல்பிற்கேற்ப அதனை உளமுற்ற பருகாது, நக்கி பெருகுவதை போல. நக்கி பெறுவது சிறிது சிறிதாக பெறுகுதல், அவை இடைவிட்டு இடைவிட்டு பெருகுதல் என்று பார்க்கின்றோம். இடையீடுகின்றி பெருக அதற்கு இயல்பு இடம் கொடுக்க, அதனுடைய இயல்பானது இடைவிட்டு இடைவிட்டு பருகுவதற்கு தான் இடம் கொடுக்கும். திருவுருளை இடைவிட்டு இடைவிட்டு தூக்கின்ற அந்த நாயின் இயல்பு கொண்டவன் நான் என்று ஒரு நாயின் இயல்பினை எடுத்து காட்டுகின்றார். நாயினுடைய இயல்பினை நாயே என்று சொல்வதற்கு பல காரணம், அதில் ஒரு காரணத்தை இங்கு சொல்கின்றார். நாயின் இயல்பிற்கேற்ப திருவுருள் முற்ற எனக்கு கிடைத்தாலும் கூட அதை முற்ற பெருக என்னுடைய இயல்பு இடம் கொடுக்கவில்லை, அதனை நான் சிறு சிறிதாகவே பருகின்றேன். அவ்வாறு சிறு சிறிதாக பருகுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், என் சிந்தனையானது இறைவன் திருவடியிலே இடையீடின்றி நிற்கவில்லை. அது எப்படி இருக்கின்றது? உலகியல் குறுக்கிட்டு குறுக்கிட்டு அந்த சிந்தனைக்கு இடையூறு செய்கின்றது. ஆகவே நிரம்பி இருக்கின்ற கடலிலே உளமாற பருகாது, அவ்வப்போது சிறு சிறிதாக பருகின்ற நாயினை போல என் திருவுருளை பருகின்ற நான் உள்ளம் விடல் அறியேனே என்று சொல்ல, இந்த ரெண்டு இடத்துல விடல் சொல்ல வருது இதே பாட்டுல. விடல், உள்ளம் விடல் என்றால் செலுத்துதல், முற்ற செலுத்துதல், விடுதல்னா கைவிடுதல் என்று ஒரு பொருள் வேற ஒரு பொருள். இங்கு விடல் என்பதற்கு முழுவதுமாக ஈடுபடுதல் என்ற பொருள். விடல் என்பது ஈடுபடுதல் என்று பொருளிந்தரும், கைவிடுதல் என்று பொருளிந்தரும். கடலினுள் நாயினக்கி அங்கு உன் கருணை கடலின், உன்னுடைய கருணையாகின்ற கடலின், கடலின் இந்த ஏழாவது உருவை விரித்துக் கொள்ள வேண்டும். கருணையே கடலாக இருக்கின்றது உருவகம். கருணை வந்து பிரம்மாண்டத்தில் எல்லையற்று இருக்கின்றது. ஆக எல்லையற்று இருக்கின்ற ஒரு பொருளை கடல் என்று சொல்வது இலக்கிய மரபு. கடலுக்கு கூட எல்லை உண்டு, ஆனால் எல்லையற்ற பொருள் என்பதை சுட்டுவதற்காகத்தான் கடல் என்று சொல்கிறார். இப்ப நான் அறிந்த பொருளிலே எல்லை அறியப்படாத கடல், இது பார்வைக்கு தூண்டுவதுதான் உண்மை. இப்ப வந்து நாய் வந்து நக்கி பருகின்றது, பருகும் பொழுது அது உள்ளம் செலுத்தாத பருகுவதை போன்று தோன்றுகின்றது, அந்த தோற்றம் தான் உண்மை. உண்மையிலேயே நாய் வந்து உள்ளம் ஈடுபடாது பருகின்றதா என்று நமக்கு தெரியாது. என்ன கவனிச்சுங்க, நாயானது உள்ளத்துடன் பருகலாம், ஆனால் நாய் பருகின்ற தோற்றம் என்பது அதை போல ஒரு மனிதன் பருகினான் என்று சொன்னால் அவன் உள்ளம் செலுத்தாத பருகின்றான் என்பது பொருள். நாயினுடைய தோற்றத்தை போல ஒரு மனிதன் அவன் வந்து நக்கி பருகிறான் என்று சொன்னால் அவன் உள்ளம் செலுத்தாத பருகின்றான் என்பது பொருள். ஆனால் நாயினுடைய நிலையிலே அது வந்து உள்ளம் செலுத்தியும் பருகலாம், இது தோற்றம் தான் உவமையாக வருகின்றது. அதுபோல கடல் வந்து எல்லை விரிந்து காணப்படுகின்றது தோற்றத்திற்கு. கடலுக்கும் எல்லை உண்டு, எல்லை இல்லாத பொருளே உலகத்தில் இல்லை, எல்லை இல்லாத பொருள் ஒன்றுதான், சுகம் மட்டும்தான் எல்லை இல்லாத பொருள். ஆனால் நம் பார்வைக்கு எல்லையின்றி விரிந்திருப்பதை போல கடல் தோன்றுவதனால எல்லையில்லாத பொருளுக்கு அது உவமையாக வருகின்றன. பெருமானைப் போலவே பெருமானுடைய கருணையும் எல்லையற்றது. பெருமானை சேர்ந்த எல்லாமே எல்லையற்றவை. பெருமான் எல்லையற்றது என்று சொன்னால் அவருடைய ஆற்றல் எல்லையற்றது, அவருடைய கருணை எல்லையற்றது என்று பார்க்கின்றோம், அவருடைய அறிவு எல்லையற்றது என்று பார்க்கின்றோம், அவருடைய குணங்களும் எல்லையற்றவை, அதான் அனந்த கல்யாண குணங்கள், அவருடைய குணங்கள் எல்லையற்றவை. இது ஒன்னா ரெண்டாங்க எண்ணி சொல்ல முடியாது. அதே போல கருணை கடலின், உன்னுடைய கருணையாகின்ற எல்லையற்ற அந்த கடற்பரப்பின் கண், கடலின் கண், உள்ளம் விடல் அறியேனே, உள்ளம் செலுத்துவதற்கு முடியாது இருக்கின்ற எண்ணெய். உள்ளம் விடல் என்று சொன்னால் உள்ளம் செலுத்துதல், உள்ளம் ஈடுபடுதல். நாயின் இயல்பை ஒத்து என்னுடைய இயல்பு எவ்வாறு இருக்கின்ற சொன்னால், கருணை கடலானது கண்ணெதிரே காணப்பட்டாலும் அதிலே மனம் ஈடுபட மாட்டேன் என்கின்றது. ஈடுபட மாட்டேன் என்கின்றது என்று சொல்லக்கூடாது, நேரடியா அப்படிதான் இருக்கு. உள்ளம் விடல் அறியேன், அறியேன் என்றால் மாட்டாதவன், முடியாதவன். கருமை என்பது முடியாத தன்மை குறிக்கின்றது. உள்ளம் செலுத்த மாட்டாதவன் இருக்கு, ஆனால் ஊமைக்கேற்ப சிறு சிறிதுதான் உள்ளம் செலுத்துகின்றேன், முற்றும் உள்ளம் செலுத்துதல் என்று ஊமைக்கேற்ப பொருள் கொள்ள வேண்டும். என்ன ஊமை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கேற்ப பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே உன்னுடைய கருணை கடலே பருகுகின்ற எண்ணம் இல்லாதவன் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அப்படி பாடல் அப்படி இருக்கு, உள்ளம் விடல் ஐயன் என்று சொன்னால் உன் கருணை கடலை பருகுவதற்கு எண்ணம் இல்லாதிருக்கின்றேன். ஆனால் எண்ணமானது இடையீடின்றி இல்லாதிருக்கின்றேன், சிறு சிறிதே பருகின்றேன் என்று விட
தொடர்ந்து இடையீடின்றி வருக மாட்டாதவனாக இருக்கின்றது. அதற்கு காரணம் வாசனாமகம் தாக்குதல். கடலினுள் நாயினக்கு அங்கே உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியேனே, விடுதி கண்டாய், அப்படிப்பட்ட என்னை நீ விடுதி கண்டாய். விடல் அறியேன் என்பது வந்து தன்மை, அந்த தன்மையை பறக்கையாக மாற்றுகின்ற, அப்படிப்பட்ட என்னை, அப்படிப்பட்ட ஒருவனை நீ விடக்கூடாது. எனக்கு உன்னிடத்திலே இடையீடின்றி உள்ளம் செல்லாவிட்டாலும் நீ உன் திருநூலினாலே அந்த உள்ளமானது நெகிழாத வண்ணம் உன் திருநூலிலே அதனை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். விடல் அறியேனி விடுதி கண்டாய், இங்க விடுதி கண்டாய் என்பது கைவிட்டு விடாதே. விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே. விடல் இல் அடியார், இந்த விடல்ங்கிறது கைவிடுதல், இந்த விடல் என்பது செலுத்துதல். விடல் இல் அடியார் என்று சொன்னால் பெருமாளுடைய திருவுருளை பிடித்துக் கொண்டு, சிக்கனை பிடித்துக் கொண்டு அதை நெகிழ விடாதிருப்பவர்கள். என் கோமானை விடுவேனல்லேன் என்று போற்றினேன் இருந்ததை போல, கற்பகமே யானுமே விடுவேனல்லேன், கனகமா மணிநிறுவன் கடவுளாமே என்று அப்புறம் சொல்ல, பெருமானே உன்னை நான் பிடித்துக் கொண்டேன், நீ தான் விடமாட்டேன். ஏன் பிடித்துக் கொண்டேன் விடமாட்டேன்னு சொல்றாரு, இந்த மனமானது நிலையில்லாதது, உடம்போ நிலையில்லாததும் நீசமானதும், புலால் உடம்பு, புலால் உடம்பிற்குள்ளே இல்லாத மன மனமானது ஒரு பொருளை பிடித்துக் கொண்டு அந்த பொருளை பிடித்துக் கொண்டிருக்காது. ஒரு கிருமி ஒரு பொருளை பிடித்துக் கொண்டு ஏற்கனவே பிடித்துக் கொண்டிருக்கிற பொருளை விட்டுவிடும். அதே போல மனமானது புதிய பொருளை பிடித்துக் கொண்டு பழைய பொருளை விட்டுவிடும். நம்ம எத்தனை பொருளை மாத்தி மாத்தி நினைச்சுட்டே இருக்கோம், ஒரே பொருளை நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பொருளையே நினைத்திருப்பவர்கள் உயர்ந்த ஞானிகள். ஒரு நிறைய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தம், ஒரே பொருளை நினைச்சிட்டு இருக்காரு. அவர் காரைக்காலம் வேற ஒரே பொருள் நினைத்துக் கொண்டிருந்தார். ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைத்தேன், ஒன்றே நெய்ந்தொழிந்தேன். அந்த நிலை இன்னும் வரல. அது கிருமி போல ஒன்றை பற்றி ஒன்றை விட்டு உழல்கின்ற கிருமி போல என் உள்ளமானது புதிய பொருளை பிடித்துக் கொண்டு பழைய பொருளை விட்டு நீங்கிவிடும். அப்படிப்பட்ட நெஞ்சம், புலால்மயமான உடம்பு, புலால்மயமான உடம்பிற்குள்ளே நிலையில்லாத ஒரு நெஞ்சம் இருக்கின்றது. அந்த நெஞ்சத்திற்குள்ளே நின்னை நினைவதற்கு நீ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றாய், நின்னை நினைய நீ தந்திருக்கின்றாய். நான் உடனே உன்னை பிடித்துக் கொண்டேன், இந்த இது வந்து ரேர் சான்ஸ், இதை நான் விடுவேனா என்று கேட்கின்றார் பெருமான். நிற்பதத்து இல்லாத நிகழ்ந்தன்னுள் நிலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே, யான் உன்னை விடுவேனல்லேன். இவ்வாறு அவருடைய அருமை பெருமை அறிந்து அந்த பெருமானுடைய காட்சி கிடைத்த போது அவன் இஸ்கனை பிடித்து கைவிடாது நெகிழ்விடாது இருக்கின்ற மெய்யடியார்கள், அந்த மெய்யடியார்களுடைய உடல் இல்லமாக கொண்ட பெருமான், அந்த மெய்யடியாருடைய உடம்பினையே கோயிலாக மாற்றிக்கொண்டான் பெருமான். விடல் இல் அடியார், கைவிடுதல் இல்லாத அடியார், உடல் இளமே மன்னும், அவருடைய உடலை இல்லமாக மன்னும். இளம் என்பது அங்கு வந்து இடைக்குறைன்னு சொல்லுவாங்க, இல்லம் என்ற சொல் இடைக்குறைந்து இளம் இல்லாயி, உடல் இளமே மன்னும். உடம்பை பெருமான் தனக்குரிய இடமாக கொண்டிருக்கிறார் சொன்னால் எப்படின்னா, உடம்பிற்குள் உள்ளம் இருக்கின்றது, உள்ளத்தை கோயிலாகவும் உடம்பிலே ஆலயமாகவும் கொண்டிருக்கின்றான். பெருமானுடைய திருக்கோயில் சொன்ன பெருமான் எழுந்துள்ளிருக்கின்ற கருவறைக்கு கோயில் பெரு உண்மையில விமானத்தோடு கூடிய அந்த கருவறைக்கு தான் கோயில் என்று பெயர். அதுக்கு வெளியே இருக்கிற சுற்றுகளுக்கு தான் ஆலயம் என்று பெயர். ஆனா உள்ளம் பெருங்கோயில், ஊருடம்பு ஆலயம். ஆகவே பெருமான் எந்த உடம்பினையே ஆலயமாக கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உள்ளத்திலே அந்த தன் உருவை பதித்திருக்கிறான். படமாக என்னுள்ளே தன் இடைப்போது அவையளித்து இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் ஏவிறான். உள்ளத்திற்குள்ள இறைவன் காட்சி தருவதனாலதான் உடம்பு வந்து ஆலயமாகின்றது. ஒரு பெரிய கோயில் இருக்கு, பார்ப்பதற்கு கோயில் போல இருக்கு. இடிபாடு போய் ஆர்கியாலஜி சபைகள் எல்லாம் வந்திருக்கு, டூரிஸ்ட் எல்லாம் போய் பாக்குறாங்க. அந்த கோயில் பதில் சூழலோட அழகா இருக்கு, உள்ள பூந்தோட்டங்கள்லாம் வளர்த்திருக்காங்க. பைசாக்கா எல்லாரும் போய் பாக்குறாங்க. ரெண்டு பிராகாரம், மூணு பிராகாரம் இருக்கு, கொடிமரம் இருக்கு, வரிபீடம் இருக்கு, மகாமண்டபம் இருக்கு, அர்த்த மண்டபம் இருக்கு, கருவறை இருக்கு. உள்ளுக்குள்ள பெருமான் மட்டும் இருந்த அதே கோயில்னு சொல்ல முடியுமா? கோயில் சொல்ல முடியாது. அது என்ன, ஆர்கியாலஜி சபையை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க, பழமை சின்னத்தை காப்பாத்து. அது ஒரு லிங்கத்தை வச்சு வழிபடலாம் முடியாதுன்றாங்க. எல்லாம் இதை மாத்தாதீங்க, சட்ட இடம் இருக்காது. ஏற்கனவே ஒரு பெருமான் தரவுனா அது வழிபாடுறதுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்களே. இதை விட அது வேணா ஒரு அங்கிருந்து ஆற்றி இருப்பான். இப்ப அது வந்து அதை யாரும் கோயில் போய் பார்க்க மாட்டாங்க, பெருமானை தரிசிக்க வேண்டியவர்களை பார்க்க மாட்டார்கள். பொழுது போகாதவர்கள் வேணா அதை போய் பார்க்க. அப்ப உள்ளத்திலே பெருமான் இருக்கும்போதுதான் உடல் கோயிலாகும். கருவறைக்குள்ள பெருமான் இருந்தாதான் இது புற சுற்றுக்களோடு கூடியது கோயிலாகும். கருவறையிலே பெருமான் இல்லை என்று சொன்னால் பெருமான் இல்லாத இடம் கோயிலாகாது. பார்ப்பதற்கு கோயில் போல தோன்றினாலும் ஒரு நெல்லு, நெல்லுக்குள்ள அரிசி மணி இருக்கின்றது, பதடி என்று சொல்வார்கள். நெல்லை போலவே இருக்கும், அது தொட்டா சொங்கின்னு போயிடும், அதுக்குள்ள அரிசி மணி இருக்காது. பார்ப்பதற்கு நெல்லை போலவே அதுவும் இருந்தாலும் கூட
அதனை நெல் என்று சொல்வதில்லை, அதனை அதடி என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? அதற்குள்ளே அரிசி மணி இல்லை. அதே போல யாருடைய உள்ளத்திற்குள்ளே இறைவன் இல்லையோ அவர்கள் அவர்கள் உடத்தை அவர்கள் உடலை இறைவன் வந்து இல்லமாக கொண்டிருக்கிறார் சொல்வதற்கு முடியாது. இப்பொழுது விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் என்று சொன்னதால பெருமானை விடாது நெஞ்சத்தினாலே நினைக்கின்றார்கள். அந்த காரணத்தினாலே அவர்கள் உடம்பை பெருமான் தனக்கு இல்லமாக கொண்டிருக்கின்றான். அதான் நேர்மையான பெருமான உடம்பை இல்லமாக கொண்டிருக்கிறான்னா அழுக்கு உடம்பு, இது புலால் உடம்பு, கணந்தொரு நாறுகின்ற உடம்பு. இந்த நாற்ற உடம்பினை பெருமான் எவ்வாறு இடமாக கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு கேள்வி வரும். பெருமான் இடமாக கொண்டிருப்பது கருணையினாலே, உள்ளமாகின்ற கருவறைக்குள்ளே அவர்கள் இறைவனை எழுந்துள்ளிருப்பதனால நாறினாலும் உடலாகின்ற ஆலயத்தை அவன் தனதாக கருதுகின்றான். அப்ப வந்து புன்புலால் இலக்கை புரைபுரேகனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பதாம் உரிக்கு எளிவாயாண்ட ஈசனே மாசிலாமணியே, இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே. பெருமானே நீ என் உடலையே இடமாக கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேன் என்று கேட்கிறான். பொருள் உடம்பே இடமாக கொண்டிருக்கா, பெருமான் நேரடியா உடம்புல இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உடம்பிற்குள்ளே உள்ளத்தில் இருக்கின்றார் என்பதுதான் அதுக்கு பொருள். அந்த பொருள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா திருவாசத்துல விளக்கமாக தெரியாத பொருளுக்கெல்லாம் அப்பிரபுமான் தேவாலயத்துல விளக்கம், அப்பிரபுமான் தேவாலயம் முன்னாடி வந்தது இருந்தாலும் அது விளக்கம் அமைஞ்சிருக்கு. எந்தெந்த இடத்துல திருவாசத்துல வந்து டக்குன்னு பொருள் புரியாதோ, எந்த ஈசா உடல் இடம் கொண்டா யானை மாறி இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டா இனி உன்னை எண்ணிறக்கேனே. உடல் இடம் கொள்ளுதல் என்று என்ன என்றால் உடம்பிற்குள்ளே உள்ளத்தை இடமாக கொள்ளுதல், உள்ளத்திற்குள்ளே பூந்திருப்பதுதான் உடல் இடம் கொள்ளுதான். கருவறைக்குள்ளே இறைவன் வந்துட்டான்னா பின் மதில் சுவர் வரையும் இறைவன் இருக்கிற இடமாகவே கருதப்படும். அதனால்தான் அதை தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிடும். அப்ப கோயில் என்று எல்லாத்துக்கும் பேராயிடும். கருவறைக்குள் பெருமான் இருந்தால், பெருமான் கருவறைக்குள் இல்லை என்று சொன்னால் எதுவும் போயிடும். அப்ப நிற்பொடுத்து நில்லாத நெஞ்சந்தன்னு நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே, புலால் உடம்பே புகுந்து நின்றான்னு இருக்கு, ஆனா நெஞ்சத்துக்குள் புகுந்து நின்றான் என்பதுதான் அது விளக்கம். நிற்பொருத்து இல்லாத நெஞ்சந்தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே உடம்பின்கண் நிற்பொருத்து இல்லாத நெஞ்சந்தன்னுள் புகுந்து நின்றார் என்று அதற்கு அன்வயம் பொருட்கோள். நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்றன் யாத்திரை பொருட்கொள் கொள்ளக்கூடாது. நிலாவாத புலால் உடம்பே என்றால் புலால் உடம்பின்கண் நிற்பொருத்து இல்லாத நெஞ்சந்தன்னுள் புகுந்து நின்ற என்று அதற்கு பொருள். இப்ப பெருமாள் உடலை இடமாக கொண்டிருக்கிறான்னு சொன்னா எந்த உயிர் இறைவனை இடைவிடாது சிந்திக்கின்றதோ அந்த உயிரின் உடம்பை இடமாக கொண்டிருக்கிறான். அதுதான் எழுந்தருளும் கோயில், அதான் ஜங்கமலிங்கம். அடியார்களுக்குதான் ஜங்கமலிங்கம் பேரு, போற வரதுக்கு தான் ஜங்கமலிங்கம் பேரு. யார் இறைவனை இடைவிடாது சிந்திக்கிறார்களோ அவர்கள் உடம்பை கோயிலாக நினைக்க வேண்டும். அவர்கள் உடம்புதான் கோயில், பொன்னிடும் கோயில், அதுதான் நடமாடும் கோயில். எல்லா மனிதர்களும் நடமாடும் கோயில் இல்ல, அடியார்கள் மட்டும்தான் நடமாடும் கோயில். நடமாடும் கோயில்னு வருது, சிந்தனை இறைவிடத்திலே வைத்திருப்பவர்களுடைய உடம்புக்கு தான் அந்த பேர் நடமாடும் கோயில். இப்ப விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே, அவர்கள் உடம்பினை இடமாக கொண்டு புரிந்து இருக்கின்ற உத்தர கோச மங்கைக்கு அரசனே, மடலின் மட்டே, மடல் என்பது பூ இதழ், பூ இதழிலே கசிகின்ற தேனே. பூவிற்குள் இருக்கின்ற தேன் சில நேரங்களிலே பூ இதழிலும் துளிக்கும் கசியும், தேன் பொங்கும் பொழுது. அதுபோல பெருமானே தொட்டளவிலே எனக்கு இருக்கின்ற பெருமான் நீ, அதாவது பெருமான் தன் கருணையினாலே தன் அடியார்களுக்கு தன்னை மறந்திருக்கின்ற நிலையிலும் நினைவூட்டுவதற்காக வெளியிலே எளிவருகின்றான். வெளிவந்த என்று சொல்வார், வெளிவந்த வெளிவந்த கருணை. மடலின் மட்டே, ஒரு பூவினுடைய தேனானது உள்ளே இல்லாமல் அதனுடைய இதழிலும் துளிக்கின்றது, அது கருணையினாலே. மடலின் மட்டே வெளிவந்த பிரான் என்று மணியே, என்னுடைய அறியாமையாக இருளில் இருக்கின்ற மாணிக்க ஒளியே, மணியே அமுதே, என்னுடைய பிறவி பயத்தை நீக்குகின்ற, பிறவி நோயை நீக்குகின்ற, என்னுடைய அருட்பசியை போக்குகின்ற, பிறவி நோயை நீக்கி அருட்பசியை தீர்த்து தீர்க்கின்ற ஆறாமுதமே, அமுதே என் மது வெள்ளமே, என்னுடைய இனிமைக்கு காரணமாகின்ற வெள்ளமே. தேனே மடலின் மட்டே என்னும் போது துளிக்கின்ற தேன், ஆனால் அந்த தேனிலே ஒருவன் தோய்கின்றான் என்று சொன்னால் அது வெள்ளமாக பெருகும் என்பதை காட்டுகின்றார். இதெல்லாம் பெருமானே நான் உள்ளத்தில் ஈடுபட்டால் நான் இப்படிப்பட்ட சுவைகளை பெறலாகும் என்பது பொருள். மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே, மடலின் மட்டு போல் துளிக்கின்ற பெருமானே, இடையராது உன்னை சிந்திப்பவர்களுக்கு மது வெள்ளமாக பெருகின்ற பெருமானே. வெள்ளத்துள் நாவற்றி அங்கு உன் அருள் பெற்றே துன்பத்தின்றும் வெள்ளக்கிலே நீ விடுதி கண்டாய், விரும்பும் அடியார் உள்ளத்துளாய் மண்ணும் உத்தர கோசமங்கை கரசே, கள்ளத்துளிற்கு அருளாய் களியாத களியனக்கே. இங்க வந்து ஒரு ஊமை சொன்னார், அருமையான ஊமை. இந்த ஊமை வந்து இல்பொருள் உமை என்று எல்லா உரையாசிரியரும் சொல்லியிருக்கார்கள். இல்பொருள் உமைனா இல்லாத ஒரு பொருளை ஊமையாக தருவது.
பருத்தி புடவையாய் காய்த்தால் போல அப்படின்னு சொல்றாங்க. பருத்தி புடவையாய் எதுக்குமே காய்க்கும், பருத்தி புடவையாய் காய்ச்சல்னா எப்படி இருக்கும் அது நமக்கு மிகவும் பயன்படும். பருத்தி வந்து பருத்தி பஞ்சாதான் இருக்கு, பருத்தி கொட்டை, அந்த கொட்டை இறக்கி பஞ்சினை வந்து அடித்து அதை தடியிலே செலுத்தி நூலாக்கி, அதை முதலில் நூலாக்கி ஆவிடையை செலுத்தி அதை வந்து துணியாக நெய்ய வேண்டும். அவ்வளவு சிரம ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் சிரமம் எல்லாம் இல்லாம பருத்தி புடவையாய் காய்ச்சல்னா என்று சொல்வது இல்பொருள் உண்மை. அத்தைக்கு மீசை முளைத்தான் அது இல்பொருள் உண்மை. அதுபோல மாடு காப்பியா கறந்ததே போல, காட்டை கறக்கும் போதே காப்பி வந்துருச்சுன்னா அது இல்பொருள் உண்மை. அதே போன்ற இல்பொருள் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இல்பொருள் உண்மை, இது இல்பொருள் உண்மை இல்லை, இது ஒரு ஏது உண்மைன்னு பேர். ஏது உண்மைனா காரண காரியத்தோடு கூடிய உண்மை, அதற்கு ஏது உண்மை. ஒரு காரணத்தையே உண்மையா சொல்லியிருந்தார், ஏது உண்மை. வெள்ளத்துள் நாவற்றியாங்கே, ஒருவன் கங்கை வெள்ளத்துல நீந்து கொண்டிருக்கிறான், எங்கு பார்த்தாலும் தண்ணீரா இருக்கு, மேல கீழ எல்லா பக்கங்களையும் தண்ணீர் தான், அதுவும் நல்ல தண்ணீர், கங்கை நீர். அந்த கங்கையில் நீந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாவற்றி பெரிய நீர்வெட்டி ஏற்பட்டதை போல அப்படின்னு சொல்றாரு. கங்கை நீருக்குள்ளே இருக்கிற ஒருத்தனுக்கு நாவற்றுதலோ நீர்வெட்டி ஏற்படுதலோ இல்லை. ஆகவே இது இல்பொருள் உமை, இல்லாத ஒன்றை உமாய் சொல்றார். அதை போல பெருமானை உன் அருள் பற்றி, உன்னுடைய அருளை பெற்றுக் கொண்டும் துன்பத்தின்றும் வில்லக்கிலேனை, வில்லக்கிலேன் என்பது விரித்தல் விகாரம் சொல்லுவாங்க, வில்லகிலேன் என்பதை சொல். வில்ல என்றால் விட்டு நீங்க, வில்லகிலேன் விட்டு நீங்க முடியாதவன் ஆகிய என்னை, வில்லகிலேனை துன்பத்தின்றும், துன்பத்தில் இருந்தும், இன்றும் என்பது ஐந்தாம் வெற்றி உருது, துன்பத்தில் இருந்தும் வில்லகிலேனை விட்டு நீங்க முடியாது இருக்கின்ற என்னை. கில் என்பது ஆற்றல், கிலேன் என்பதனால முடியாதவன் என்ற எதிர்மறை பொருள் வருகின்றது. வில்லுதல் நீங்குதல், நீங்க முடியாது இருக்கின்ற என்னை அப்படின்னு பொருள். இப்ப வெள்ளத்திற்குள்ளே ஒருவனுக்கு நாவற்றியதை போல உன் அருள் வெள்ளத்திற்குள்ளே இருந்து கொண்டும் இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்க முடியாது இருக்கின்ற எல்லை. அருள் வெள்ளத்திலே அமிழ்ந்து விட்டால் பிறவி துன்பம் நீங்கிவிடும். கங்கைக்குள்ளே ஒருவன் நுழைந்து விட்டால் பாய திறந்துட்டான்னா என்ன ஆகும், கங்கை உள்ள போகுது, அப்ப தாக சாந்தி ஆயிடுது, நீர்வெட்டி தீர்ந்து விடுகின்றது, அப்ப நாவறட்சி நீங்குகின்றது. அந்த நிலையிலே அவ்வாறு அந்த நிலையிலே பெறாது ஒருவன் என்ன, அவனுக்கு கங்கை வெள்ளத்திற்குள் அமிழ்ந்திருக்கும் போதும் அவனுக்கு தொண்ட தாகம் அதிகரிக்குது. அதே போல பெருமானுடைய திருவள்ளை பெற்றும் பிறவி துன்பம் என்னை வந்து தாக்குகின்றது, வாசனாமலத்தின் வழியாக இந்த பிறவி துன்பம் வந்து தாக்குகின்றது என்று சொல்றார். இது இன்பொருள் உமை, இல்லாத உமையா சொல்றாருன்னு சொல்றாங்க, தப்பு. வெள்ளத்துள் நாவற்றும் அது இல்லாத சொல்ல, வெள்ளத்திற்குள்ளோ நாவற்றும், வெள்ளத்திற்குள் நாவற்றுவதற்கு இரண்டு காரணம், ஒன்று அச்சம் காரணம், இன்னொன்று அறியாமை. அச்சம் ஒன்று காரணம், அறியாமை ஒன்று காரணம். அறியாமை எப்படி காரணம் பார்ப்போம். பாறைகளுக்குள்ள மீன்கள் இருக்கின்றன, சாதாரண கடலுக்குள்ளேயே மீன் இருக்கு. கடலுக்குள்ள இருக்கிற ஒரு மீனுக்கு பசிச்சதுன்னா என்ன பண்ணும், கடலுக்குள்ள இருக்கிற மீன்லயே வெஜிடேரியன் மீன் உண்டு, நான் வெஜிடேரியன் மீன் உண்டு. உலகத்துல பெரிய ப்ளூ வேல்னு சொல்லப்படுற அந்த திமிங்கலம் இருக்காது, வெஜிடேரியன் விலங்குகள் நம்ம பார்க்கிற நிலத்துல இருக்கிற விலங்குகள்ல பெருசா இருக்கிற யானை வெஜிடேரியன். இப்ப நான் வெஜிடேரியன் இருந்தா தெம்பா இருக்கலாங்கிறது அதுக்காக சொல்லுவேன். வெஜிடேரியன் யானையோட பலம் எப்படி இருக்கு, மரத்தை முடிச்சு இழுத்துட்டு போகுத, ஒரு புலியை வாழ மரத்தை கிட்ட இருக்குமாது, அது கண்டதை இருக்கிறது இருக்காது, யானை இருக்குது. இப்ப அது என்ன பண்றது, அந்த பிளாங்டன் சொல்லுவாங்க, அந்த கடலுக்குள்ளே இருக்கின்ற தாவரங்களையே திங்கின்றது. இது அந்த திமிங்கிலம், திமிங்கிலத்துல ஒரு வகைதான் வந்து வெஜிடேரியன். இப்ப நான் வெஜிடேரியன் மீனா இருந்ததுன்னா என்ன பண்ணும், இன்னொரு மீனை சாப்பிடும். வெஜிடேரியன் மீன் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன மீனை சாப்பிடாது, அது என்ன பண்ணும், அது கரைக்கு வரும். கரையின் இடத்துல இந்த பாசி பிடிச்சிருக்கு, ஆறோ கடல்லையோ இருக்கிற மீன் என்ன பண்ணும், அந்த வந்து கரைக்கு வந்து அங்க இருக்கிற பாசியை தின்னும். அப்ப பசிக்கும் போது ஒரு முயற்சி வேண்டியிருக்கு, அது ஆழ்கடல்லையோ ஆழ்நீர்லயோ இருந்தாலும் அது சிறிது வந்து முயன்று முன்னுக்கு வந்து, ஏன்னா ஆழ்கடலுக்குள்ள அந்த பாசி இருக்காது, திங்கின்ற பாசியானது கரையில் இருக்கிறதுனால அங்க வந்து தின்று விட்டு செல்லும். பாறைகளுக்குள் ஒரு மீன் இருக்கு, பாறைகளும் இருக்கிற மீன பசிக்கும் பொழுது அவ்வாறே ஆழ் கடலில் இருந்து கரைக்கு வந்து அங்கிருக்கின்ற பாசியினை தின்றதுன்னு சொன்னாலும் அறியாம ஆழ்கடலுக்கு அந்த பாறைகளுக்குள் இருக்கிற மீன் பசிச்சதுன்னா அது ஒண்ணும் செய்ய வேண்டாம், வாயு திறந்தால் போதும், வெளியில் இருக்கிற பால் வயிற்றுக்குள் போகும். எவ்வளவு ஈஸியா சாமி வச்சிருக்கிறார், வெளியில இருக்கிற பால் வயிற்றுக்குள்ள போனா பசி அடங்கிடும், பசி அடங்கிடுச்சுன்னா வாயை முடிக்கலாம், அந்த பால் செழிச்சு திரும்ப பசிதுன்னா வாயை தடுத்துக்கணும், இருக்கிற இடத்திலே இருக்கலாம். அதுபோல இறைவன் திருவிழை பெற்றவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கலாம், இங்க வந்து செல்ல வேண்டாம். அதுதான் இங்க சொல்ற
ஆனா அறியாமையினால அந்த மீன் என்ன பண்ணுது, பார்க்கடலுக்குள்ள இருக்கிற மீன் என்ன பண்ணுது, அது பால் தன்னை சுற்றி பால் இருக்கின்றதுங்கிறது தெரியல. அப்ப நாம் அருள் வெள்ளத்தில் இருந்தாலும் இந்த அருள் வெள்ளம் நம்முடைய எல்லா பசியையும் போக்கும் என்ற அறிவு இருக்கிறது. அருள் வெள்ளத்தில் இருந்தா போறாது, அருள் வெள்ளம் ஒன்றே போதும் என்ற அறிவு இருந்தது சொன்னா அந்த அருள் வெள்ளத்தை பசிக்கும் போதெல்லாம் தன்னுடைய புலன்களாலேயே துய்த்துக் கொள்ளலாம். வாயை திறப்பதை போல கண்ணை திறந்து காதை திறந்து மூக்கை திறந்து எதை திறந்தாலும் அருள் தான் உள்ள போய் சேரும். அது போல என்ன நம்முடைய எண்ணத்தினாலே எப்போதும் அருளையே துய்த்துக் கொண்டிருக்கலாம். அறியாமையின் காரணமாக அந்த பார்க்கடலுக்குள் இருக்கின்ற ஒரு மீனுக்கும் பசி ஏற்படும். பார்க்கடலுக்குள் இருக்கின்ற மீனுக்கு பசிக்கவே கூடாது. என்ன காரணம், பசி வருவதற்கு முன்பாகவே வாய்ப்புள்ள அது பால் போகணும். பசி வருவதற்கு முன்பாகவே அந்த பசியானது திங்க வேண்டும். அது பசி என்ற உணர்வினை அறிவதே அறியாமையினாலும் என்று பார்க்கின்றோம். அதை போல அறியாமையினாலே வெள்ளத்துள் நாவற்றுவது அச்சத்தினாலே நாவற்றும். அச்சத்தினாலே எப்படி நாவற்றும்னா, அஞ்சிய வந்து ஒருவன் நீருக்குள் இருந்தாலும் நாவற்றும். வெள்ளத்துள் இருப்பவன் அச்சத்தினாலே அவனுக்கு வியர்க்கும் நாவற்றும். இந்த தண்ணீர் உள்ள போகுதே, அந்த தண்ணீர் உள்ள போனா அந்த நபர் நாவர் நீங்காதா? என்னுடைய அனுபவத்திலே சொல்றேன், நீங்காது. இந்த நேரம் தண்ணீர் குடிக்காத இருந்து நாவறட்சி ஏற்பட்டு ஒரு குடம் தண்ணீர் குடித்தாலும் அரை மணி நேரத்தில் திரும்ப அந்த வறட்சி ஏற்படுது. என்னுடைய அனுபவத்தினால சொல்றேன், முத்தி நாக்கு வந்து ஏற்பட்டது. என்ன காரணம்னா, நாம குடிக்கிற தண்ணீரை உடம்பிலே இருக்கிற அந்த செல்லு அது ஏற்கவில்லை. ஏற்காத காரணத்தினாலே வறட்சி மீண்டும் ஏற்படுகின்றது. ஆகவே நம்முடைய இயல்புக்கேற்ப அந்த திருவுருளை துய்க்க முடியாத நிலை இருந்ததுன்னு சொன்னா வறட்சி அது. இந்த திருவுருளை துய்க்க முடியாத நிலை என்பது வாசனா மனத்தினால் தாக்குண்டிருக்கும் போது. ஆகவே வெள்ளத்துள் நாவற்று என்பது உண்மை, அது இல்லாத பொருள் இல்ல. எந்த உரையிலும் எல்லா உரையிலும் இது இல்லாத பொருள் உண்மைன்னு சொல்றாங்க. இன்பொருள் உண்மை அன்று, அது உள்பொருள் உண்மைதான். நிஜமாவே வெள்ளத்துக்குள் நாவற்றக்கூடிய நிலை உண்டு. அதை போல பெருமானை உன் அருளை துய்க்க முடியாது இருக்கின்றேன். அதற்கு காரணம் என்னுடைய சிறுமை, என்னுடைய இயல்பானது என் திருவுளை துய்ப்பதற்கு இடம் கூடாது இருக்கின்றது. என்னுடைய அறியாமையும், என்னுடைய அச்சமும், என்னுடைய உலகப்பற்றும். ஏன்னா ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் இணையேனு இருதலையே என்று சொன்னார். ஆகவே அஞ்சும் அச்சமும் இருதலை ஈர்ப்பதனாலே அஞ்சும் அஞ்சினால் ஈர்க்கப்படுகின்ற தன்மை இருக்கின்றது, அச்சமும் இருக்கின்றது. இந்த இரண்டினாலும் திருவுளை துய்க்க மாட்டாது இருதலை கொள்ளியும் உள் இரும்புத்து இருக்கின்றேன். இங்கும் சொல்ல முடியாமல் அங்கும் சொல்ல முடியாமல் இருக்கின்றேன். ஆகவே திருவுள் வெள்ளத்துக்குள் இருந்தாலும் அந்த திருவுருளை துய்க்க மாட்டாது இருக்கின்றேன். வெள்ளத்துள் நாவற்றி அங்கு ஆங்கிலோ உணவு வெள்ளத்துள் நாவற்றியதை போல உன் அருள் பெற்று உன் அருள் பெற்றும் என்ற உண்மை மறைந்திருக்கின்றது. துன்பத்தின்றும் பிறவி துன்பத்தினின்றும் அல்லது இம்மை துன்பத்தின்றும், இம்மை வந்து அடர்க்கும் போன்ற இம்மையாகின்ற துன்பத்தின்றும் பிள்ளகிலேனை விட்டு நீங்க முடியாது இருக்கின்ற என்னை விடுதி கண்டாய். இந்த துர்பாகிய நிலை இருக்கின்ற என்னை நீ விடக்கூடாது, கைவிடக்கூடாது. விரும்பும் அடியார் உள்ள துளாய் முன்பு சொன்னார், இடலில் அடியார் உடலிலே மன்னும் உத்தர கோஷம் கேட்கிறது. அந்த பாட்டை இந்த பாட்டோடு சேர்த்து பொருத்தி கொள்ள வேண்டும். விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய். பெருமானே உண்மையாக எனக்கு உன்னிடம் அன்பு வேண்டும். நீ என்னிடம் எவ்வளவு அன்பு காட்டியும் பயன், நான் வந்து மரம் போல இருக்கின்றேன். ஒரு மரத்திலே நீ அன்பு காட்டியிருந்த மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது அப்படின்னு சொன்னார். மரம் போலவும் இரும்பு போலவும் ரப்பர் போலவும் பிளாஸ்டிக் போலவும், பிளாஸ்டிக்ங்கிற வார்த்தையே வாயில வரக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்லி அதை போலவும் நான் இருக்கின்றேன். அப்ப நீ எவ்வளவு அன்பு காட்டி என்ன பலன், எனக்கு உன்னிடம் அன்பு வேண்டாமா? அப்ப விரும்பும் அடியார் உள்ளத்துளாய், உன்னை விரும்பி அடையாள உள்ளத்திற்குள்ளே நீ மகிழ்ந்து இருக்கின்றாய். எல்லா உயிருடைய உள்ளத்திற்குள்ளே இவன் சாட்சியாக இருக்கின்றான். ஆனால் கோயில் கொண்டிருக்க வேண்டும். பெருமான் சாட்சியாக இருந்த பயன் இல்ல, அவன் அறியாத அறிவில்லாத பொருளுக்குள்ளதான் இருக்கா, தூணுக்குள்ள இருக்கிறார் சாமி. அதனால தூணுக்கு என்ன பலன், தூணுக்கு உணர்ச்சியே கிடையாது. அந்த தூணை போலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பெருமான் இல்லாத இடம் இல்ல, ஆனால் விரும்புகின்ற அடையாள உள்ளத்திற்குள்ளே தன் இருப்பினை அறிவித்துக் கொண்டு இருக்கின்றான். தான் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றான். இறைவனிடத்திலே விருப்பம் வேண்டும். விரும்பும் அடியார் உள்ளத்துளாய், அந்த விரும்பும் அடியார் உள்ளத்துள் இருக்கின்ற பெருமான், அந்த விரும்பும் அடியார் தான் உடலில் அடியார். அவர்கள் உடல் இளமே கொண்டான். உடல் இளமே கொண்டான் என்பதற்கு பொருள் உள்ளத்தை இடமாக கொண்டான் என்பது. உள்ளத்தை இடமாக கொண்டால் உடம்பையும் இடமாக கொள்வான். உள்ளத்தை இடமாக கொள்ளவில்லை என்று சொன்னால் உடம்பும் இடமாக கொள்ளப்பட மாட்டாது. பெருமான் ஆட்கொண்டால் முழுவதும் ஆட்கொள்வான். பெருமான் வந்து தன்னுடைய அடியார், பெருமான் தன்னுடைய அடியாருடைய அன்பு, அந்த அன்பு உள்ளம் பிடித்திருக்குன்னு சொன்னா அவருடைய உடலும் அவனுக்கு பிடித்திருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் சுந்தரமூர்த்தி பிடிச்சிருக்க சாமிக்கு அவர் உடம்பு பசியால வாழக்கூடாதுன்னு அவர் முயற்சி. நாயனார் தான் பிடிச்சிருக்கு, அவர் பசியால விட்டுட்டு போடுமே நினைக்கல சாமி. பசி என்பது உடம்புக்கு தானே.
நாயனார பிடிச்சிருக்கீங்கிறதுனால அப்ப பரவாயில்ல, அவர் மெதுவா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அவர் பசிக்கும் போது சாமிக்கே பசிக்குது, ஐயோ பாவம் பசிக்குது அப்படின்னு சாமியே வந்து சாப்பாடு போடுறாரு, பிச்சை எடுத்து சாப்பாடு போடுறாரு. ஆகவே உடலை இருப்பிடமாக கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பை இருப்பிடமாக, உள்ளத்தை இருப்பிடமாக கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பையும் இருப்பிடமாக கொள்கின்றான் என்ற கருத்தை தான் இந்த ரெண்டு திருவாசமும் சேர்த்து வருகிறது. அது அப்பரபிரமாவுடைய ஒரு தாண்டகத்திலே சொல்லிட்டேன். நெற்படுத்து இல்லாத நிஜந்தும்புள் சிலாவாத புலாருடன் புகுந்து என்ற கற்பகம். அப்ப விடலினடியா உடல் இளமே மன்னும் பெருமான் விரும்ப முடியாத உள்ளத்து உள்ளாய், விரும்ப முடியாத உள்ளத்துளாய் மன்னும் உத்தர கோச மங்கைக்கரசே கள்ளத்துளேக்கு அருளாய், கள்ளத்துளேக்கு அருளாய். இந்த வெள்ளத்துள் நாகற்றியாங்கு என்ற உவமையை இங்கு விரிக்கின்றார். அதற்கு ஏது சொல்றதா, ஏது உவமை ஏது சொல்லப்பட்டிருக்கு இந்த பாட்டுல? கள்ளத்துளேற்கு வஞ்சனை இருக்கு எனக்கு. வீட்டுக்காரர் எவ்வளவு அன்பா இருந்தாலும் அந்த வீட்டுக்காரர்கிட்ட ஒரு மனைவிக்கு இல்லை என்று சொன்னால், அந்த கள்ளம் இருந்தது என்று சொன்னால் அன்பு பயன்படாது. அதுபோல பெருமாளுடைய திருவுளை தூக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை உலகப்பற்றின் காரணமாக. அந்த திருவுள் வெள்ளத்திலே பெருமாளினை மூழ்கடித்தாலும் கூட நான் வற்றும். என்ன காரணம்? யான் கள்ளத்து உள்ளேன், எனக்கு உண்மை அன்பு இல்லை, என்னுடைய அன்பு பொய் அன்பு, நான் வஞ்சகத்தில் வஞ்சகம் செய்கின்றேன். கள்ளத்துளேற்கு அருளாய், என்ன கவனிக்க அருமையா பாத்துக்கிறது, கள்ளத்துளேற்கு அருளாய், கள்ளங்கொண்ட எனக்கு நீ அருள மாட்டாய் அப்படின்னு பொருள் சொல்லிடுவோம். கள்ளத்துளேற்கு அருளாய், கழியாத களி எனக்கேனுகிறது பெருமானே. அந்த கள்ளத்தை நான் கைவிட வேண்டும், அந்த கள்ளத்தை நான் கைவிட முடியாது, எனக்கு நீ அருளிவிட்டாய் என்று சொன்னால் எனக்கு கழியாத களி, இதுவரையிலும் நான் அறியாத இன்பம், இதுவரை நான் வந்து தூய்த்து அறியாத இன்பம், அந்த இன்பத்தை அருளாய் அருள்வாய். அருளாய் எப்படி ரெண்டு விதம்? கள்ளத்துளேற்கு அருளாய், வஞ்சகம் செய்கின்ற எனக்கு நீ அருள மாட்டாய். அந்த வஞ்சகத்தை நான் கைவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு கழியாத களி அருளாய், இதுவரையும் நான் துய்க்காத இன்பத்தை கொடு கழியாத களி என்று சொன்னால், இதுவரையும் கழித்தறிந்தால் இன்புறுதல், இதுவரையும் இன்புற்றறியாத இன்பம், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். திருவையாறுல பார்த்தது இதுவரையும் என்னை உருளிலேயே பார்க்காதது. அதாவது சிவ சாயுஜ்ய காட்சி, கைலாய காட்சி என்பது சிவசக்திமயமாக அனைத்து உலகங்களையும் இரவும் சராசரங்கள் அனைத்தையும் சிவசக்தியாக பார்ப்பது. அந்த காட்சிக்கு பிறகு முக்தி நிலைதான், ஜீவன் முக்தி நிலை. அதற்கு பிறகு கண்ட பின் பிரிவது, கலந்த பின் பிரிவது இல்லை என்ற நிலை ஏற்படுகிறது. அந்த காட்சி தான் மரவா கரங்கோலை கொள்வதற்கு காயப்பிறப்பது மறந்தேயும் தன்கள் தான் மரபாவனம் நல்குதல். அந்த காட்சியை கண்ட பிறகு மறக்க முடியாது, மறந்தேயும் தன்கள் தான் மரபாவனம் நல்குதல். அப்ப வந்து நம்மிடம் அன்பா இருக்கின்ற ஒரு மனைவியிடம் அன்பா இருக்கின்ற கணவன் அந்த கணவனுடைய அன்பினை வந்து உணர்ந்து மனைவியும் அவனை அவனிடத்திலே நேர்மையான அன்பினை வைத்தார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் கழியாத களி ஏற்படும். அதுவரை ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் தான், அப்போது ஏற்படுகின்ற இன்பம் என்பது கழியாத களி. ஆகவே கள்ளத்து உழைக்க அருளாய், எனக்கு கழியாத களி அருளா என்று ரெண்டுதான் இருக்கு. கள்ளத்துளேற்கு அப்படின்னு ஒரு எழுவாய் இருக்கு, எனக்குன்னு ஒரு எழுவாய் இருக்கு. அந்த ரெண்டு எழுவாய்க்கும் தெரிந்த மாதிரி அருளாய் என்பதை இரண்டு விதமாக பொருள் கொள்ள வேண்டும். வஞ்சகம் செய்தவர்களுக்கு அருள மாட்டாய் பெருமானே, நானே அந்த வஞ்சகம் செய்யாவிடில் எனக்கு நீ கழியாத களி அருளாய், இதுவரையும் தீக்காத பேரின் இன்பத்தினருக்கு தருவாயாக. அது தருவதற்கு என்ன முகாந்திரம், அடிப்படை என்ன என்று சொன்னால் கள்ள முடிய வேண்டும். மெய்யடியார் தந்திரை எனக்கு தருவாக என்பது வந்து குறிப்பு எச்சம். இவர்கள் வெள்ளத்துள் நாகற்றி அங்கு உன் அழுகற்று துன்பத்தின்றும் வெள்ளக்கிளையனை விடுதி கண்டாய், விரும்பும் அடியார் உள்ளத்துளாய் மன்னும் உத்தர கோசம் அங்கைக்கரசே கள்ளத்துளைக்கு அருளாய், கழியாத களி எனக்கே. கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே, விடுதி கண்டாய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த புங்கழல் உத்தர கோசமங்கைக்கரசே, எளிவந்த எந்த இபிரான் என்னையாளுடைய என்னப்பனே. கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே. பெருமானே நீ குருநாதனாக வந்து இணையார் திருவடி காட்டிய பொழுது அந்த திருவடியை கண்டு என் உள்ளத்திலே இன்பம் பொங்கியது, அதனை மறுக்க இயலாது. அதாவது ருசிகண்ட பூனை, அதனால்தான் மீண்டும் மீண்டும் அந்த ருசி நினைத்து திருவாசம் பாடுது. ருசிகண்ட பூனை, கழிவந்த சிந்தையோடு உன்கடல் கண்டும், பெருமானே உன் கடலை கண்டபோது கழிவந்த சிந்தையோடுதான் கண்டேன், அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதனை காணுமாறும் இப்பொழுது காணேன், காணுமாறு காணேன் உன்னை உன்னால் கண்டேன்னு சொல்றாரு. இப்பொழுது அதனை மீண்டும் பார்ப்பதற்கான வழியை கூட பார்க்க மாட்டேன். இங்கே மீண்டும் அதை எப்படி பார்ப்பது என்ற வழியே புறப்படவில்லை என்று சொன்னால் அது கனவிலே கண்டது போல இருக்கு, அதை மீண்டும் காண்பது என்பது ரொம்ப தொலைவில் இருக்கு. ஆனால் அந்த பண்டை கண்ட பொழுது நான் மிகவும் இன்பு கண்டேன், அவ்வாறு கண்டிருந்தும்
பெருமானே என்னுடைய நாணத்தின் காரணமாக நாணம் என்பது உலகப்பற்றினால் விளைவது. இதை வந்து புறப்பொருளிலையும் பொருள் செய்யலாம், அகப்பொருளிலும் பொருள் செய்யலாம். உலகப்பற்றின் காரணமாக நீ என்னை உடனே கலந்தருள்வதற்கு நான் ஒப்பவில்லை, கலந்தருள வெளிவந்திலேனே. இப்ப பெருமான் கலந்தருள என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். உரையாசிரியர்கள் நான் உன்னை கலக்கன்னு சொல்லிருக்காங்க. தன்னுடைய செயலை அருளி செயலாக அடையா சொல்ல மாட்டேன். அடைக்கலும் பூதல் எவ்வளவு பேரின்பமா இருக்க வேண்டும், அவன் திருவடியிலே இரண்டரை கரத்து என்பது எவ்வளவு பேரின்பமா இருக்க வேண்டும். மீண்டும் வாரா நெறி, மீண்டும் திருவிக்கு வாராத பேர் அருள் நெறி. ஆகவே பெருமான் அந்த அருளை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஒப்ப வேண்டும். நான் ஒப்பவில்லை. வெளிவந்திலேனே என்றால் மனமுப்பி இடம் கொடுக்காதவனை வெளிவிடுதல், இடம் கொடுத்தல் ஓப்பன இடம் கொடுக்கல். அப்ப பெருமான் திருவுள் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. நீ கலந்தருள நான் வெளிவந்திலே அப்படி அந்த குற்றம் இடத்துல இருக்கின்றது. இருந்தாலும் நீ விடக்கூடாது. ஏன்னா உன்னுடைய தலைவனாகின்ற தகுதியினாலே நீ நேர்ந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாயே. நெய்ச்சுடருக்கெல்லாம் வெளிவந்த பூங்கழல். நெய்ச்சுடர் என்று சொன்னார் உண்மையாக சுடர் என்று அறியப்படுகின்ற பொருள்கள். மெய் என்பது சத்தியம், மேலான உண்மை அப்படிங்கிற பொருள்ல வரல. கண்கூடு என்ற பொருள் வருகின்றது. ரியல், ரியல்னா என்ன? கண்கூடு. ட்ரூத் என்பதுதான் சத்தியம். ரியல் என்பது பார்ப்பதற்கு தெரியாது. ரியல் கண்கூடு. கண்கூடா நாம் பார்க்கின்ற ஒளி பொருள் என்னன்னு கேட்டா சூரியன், சந்திரன், விண்மீன்கள், நம்ம வீட்டிலே வளர்க்கின்ற நெருப்பு, மின்மினி பூச்சி, ரேடியம், இதெல்லாம் ஒளிப்பொருள். தானாவே அதுல ஒளி இருக்கு. மின்மினி பூச்சியில ஒளி இருக்கு. நைட்லதான் தெரியுது, பகல்ல தெரிய மாட்டேங்குது. அப்ப மெய்ச்சுடர் என்று சொன்னால் நம்மால் சுடர்களாக அறியப்படுகின்ற ஒளிப்பொருள்கள். தூண் வந்து ஒளிப்பொருள் கிடையாது. இது மேல ஒரு தார்த்தல் கடிச்சாதான் தெரியுது, அது ஒளிப்பொருள் இல்ல. ஆனா சூரியன் பார்த்தாலே தெரியும், கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும், அதான் மெய்ச்சுடர். அப்ப கண்ணை திறந்த அளவிலே சுடராக அறியப்படுபவை பிராக்டிக்கல் லைட்ஸ். பிராக்டிக்கல் லைட்ஸ் தான் மெய்ச்சுடர். அப்படி அறியப்படுகின்ற ஒளிகள் எல்லாம் உண்மையிலேயே சுய ஒளி கொண்டவையா என்றால் இல்லை. அவற்றிலே ஒளியை வைத்தலும் இறைவனே. ஒரு ஒளிகின்ற பொருள் ஒளிவதற்கு காரணம் இறைவனுடைய ஆற்றல் ஒளியாக அந்த ஒளிப்பொருளிலே கலந்திருக்கின்றது.

0: ஒளி மிகுவதற்கு காரணமான ஒரு ஒளிப்பொருள் ஒளியிலே உமிழ்கின்றது, தொடர்ந்து ஒளியிலே உமிழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தொடர்ந்து ஒளி சப்ளை ஆக வேண்டும். கேட்கும் போதுனா ஐயா நமக்கு பணம் தரான்னு சொன்னா அவருக்கு இந்த பணம் கொடுத்துட்டு தான் இல்லன்னா காலியாகுமே. அப்ப முள்ள முள்ள கங்கையில ஜலம் வருதுன்னா இமயமலை பனி உருகுதுன்னு அர்த்தம், இல்லனா கங்கையில வந்து ஜலம் பிறந்தது. அப்ப ஒளிப்பொருள் ஒளி விட்டுக் கொண்டே இருக்குன்னு சொன்னா அந்த ஒளி குறையாமல் ஒளியிலே வைத்துக் கொண்டே இருக்கிறான் ஒருவன், அடுக்கலையும் சோழி அமைப்போம். அப்ப மேய்ச்சோருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல் என்று சொன்னால் ஒளியாக அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் ஒளி குன்றாத வண்ணம் ஒளி மிகச் செய்கின்ற காரணமாகின்ற பேரொளி பொருளே ஒளிவந்த பூங்கடல் உத்தர கோசம் அங்கிக்கிறது. அப்படிப்பட்ட பெருமானுடைய வெற்றி கடல் அது மென்மையான கடல், அழகான கடல். தூங்கல் தான் அழகான கடல் சொல்லலாம். அடியாருடைய உள்ளத்திலே இனிக்கின்ற மென்மையான கடல், அதனை கொண்ட உத்தர கோசம் இங்கே கருது. வெளிவந்த எந்தை பிரான் என்று சொன்னால் பெருமானே நீருடைய அருமை பெருமையினாலே எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் போல்வார் பொருட்டு நீ கண்கூடாக குருநாதனாக உன் கருணையினாலே எளிவந்தா என்றால் இறங்கி வந்தாய். எளிவந்த எந்தை பிரான் எங்களுக்கு தந்தை, எந்தை பிரான் என் தந்தைக்கு தலைவன். வழிவழி என்னுடைய பரம்பரைக்கே தலைவனாக இருந்தாலும் என்னை கைவிடலாம், அவ்வாறு கைவிடாது நான் இந்த குடும்பத்தை ஆளுகின்ற தலைவன் என்ற பொறுப்புணர்ச்சியினாலே என்னையும் நான் உன்னை மறந்திருக்கிற காலத்திலே ஆசிரியனாக வந்து என்னை விசேடமாக சிறப்பாக ஆட்கொண்டவன் என்னை ஆளுடை என் அப்பனே, எனக்கு பிறவினை ஒழிக்கின்ற அப்பனே. ஏன்னா எனக்கு பிறவினை தருகின்ற ஒரு தகப்பனார் உண்டு, ஆனால் எனக்கு பிறவினை ஒழிக்கின்ற தகப்பன் என்று படிக்கின்றோம். ஆகவே எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த

ஓம் சிவாய நம. shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: பித்தா பிறைசூடி, ஓநாய் உயிர், காரூர் புனல். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Nama. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளை செய்த பழமஞ்சுர பண்ணிலே அமைந்த 7 திருப்பதிகம் திரு கடவுர் மயானம் பண்வரிசைப்படி 53 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 45வது திருப்பதிகம் யாத்திரை 10 தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் அனுபவாதீதம் உரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகமானது நாயனார் தாம் முக்தி பெறக்கூடிய சமயத்தில் இப்பதிகத்தை நிறைவாக பாடினர் என்பர் அருளாளர்கள். அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: இந்த அனுபவங்கிறது யார் அனுபவம்? இப்ப நாம அனுபவம் அனுபவம்னு சொன்னா ஐயா உங்களுக்கு இந்த நிலைமை எல்லாம் அனுபவ பாத்தியமானு கேக்குறோம், வீடு உங்க அனுபவத்துல இருக்கான்னு கேக்குறோம். அது போல இவருக்கு அனுபவம் என்னன்னாரு, பெருமானை அனுபவிப்பதுதான், அது அனுபவம். ஆமா, அவருக்கு என்ன அனுபவம்? ஆண்டவனோடுத்தன் தாமதம்தான், வேற யாரும் இல்லை. அப்ப அவனை அனுபவிப்பது என்பது அந்த அனுபவிப்பதுல தூய்மையான அனுபவம். எப்படி அவர் மாதிரி அனுபவிப்பதை கூட இப்ப நீங்க அது கூட சொல்றது உண்டு. இப்ப நம்ம சாதாரண சாப்பாடு வச்சுக்கிறேன், ஒருத்தன் ஒரு கிடைக்காத ஒரு ஒரு பொருள் கொடுத்தோம் சரிங்களா, தூத்துக்குடி அல்வா வாங்கி கொண்டாந்து கொடுத்தோம் திருவண்ணாமலையில், எந்த ஊர் அல்வாயா தூத்துக்குடி அல்வா சாப்பிட்டு பாருன்னு சொன்னா, அது அனுபவ சுத்தி என்னன்னு கேட்டா, சாப்பிடும் போது ஒவ்வொரு துண்டு எடுத்து போடும்போது ஆடாடாடாடா நான் எங்கெங்கயோ சாப்பிட்டுருக்கையா, அல்வான்னா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு துண்டு, இன்னொரு துண்டு ஆஹா ஒட்டுது, அது அனுபவ சுத்தி பாத்தீங்களா. நம்ம அல்வாவை தான் நம்ம சொல்ல முடியுது, ஏன் நம்ம மூலம் அதுக்கு மேல இல்லை. யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் தாய்மானா. சுவாமி நான் ஒன்னும் செய்யல, யோசிச்சு பார்க்கிறேன், ரெண்டு காரியம் செஞ்சுட்டு இருக்கேன் சாமி, மூணு வேளை தவறாம சாமி சாப்பிடுறேன், 9:30 படுத்துருவேன், காலையில விடிஞ்சு 7 தான் எழுந்திருப்பேன். அது பக்கத்துல அவை குத்தானாலும் கொலையானாலும் எனக்கு ஒண்ணு தெரியாது, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவீங்க. இந்த ரெண்டு காரியம் செய்யறேன் குறிப்பிடுவோன்னு தாய்மானால் யாரோ கூட சொன்னாங்க, ஏய் சார் இந்த தாய்மானார் பத்தி அதிகமாக வந்து நம்ம அதிகமா பேசல உண்மையாதான். எங்க இப்ப திருமுறை கூட இப்பதான் பேசுறமே தவிர, ரொம்ப ஒரு ஒரு 2-3-4-5 ஆண்டத்துக்குள்ளதான் பேசுறோம், முற்றோதல் வந்து எங்க திருமுறை பேசணும், ஏதோ வரலாறு பேசிட்டு போவோம். நம்ம வாரியார் சுவாமிகள்லாம் விட ராமாயண பாரதம் வரலாறு தான் சொன்னாங்க, திருப்பூர் சொன்னாங்க, ஆனா திருமுறை அதிகமா வரலதான், திருமுறையோ சைவ சித்தாந்த சாஸ்திரமோ வரலதான். அவங்க வந்துதான் கொஞ்சம் எளிமையா பண்ணி சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல, ஆனா அவங்க அந்த பகுதிக்கே வரல, திருமுறை சைவ சித்தாந்தம் அந்த பக்கமே வரல. அவங்க அவர்கிட்ட என்ன கொஞ்சம் என்ன எளிமையாக்கிட்டார் சரிங்களா, பல காரியங்கள் எல்லாம் செய்வார். எனவே அப்படி போயிட்டு அது போல இங்க திருமுறையே நம்ம துவைக்கல, அப்படி எப்படி இருக்குது, எப்படி துவைக்க போறோம்? அதனால் இது அனுபவ சுத்தி என்று சொல்லுகின்ற பொழுது, இறைவனை அனுபவிக்கின்ற அனுபவத்தில் ஒரு அருமையான உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்றாங்க.

ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே. தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே. அது அவன் தனக்கு செய்த அந்த நன்மையும் அந்த நன்மையினால் தாம் பெற்ற அந்த உணர்வையும் எண்ணும் போது எண்ணும் போதெல்லாம் இவ்வளவு அனுபவத்தை பெருமான் உண்டாக்குறான். இது மாதிரி கூட இருக்கு அல்லவா, அதாவது என அறியா பலந்தந்தா யான் அது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை. என்னால் அறியா பதம் தந்தாய், இந்த ஆன்மா நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயர்வு கொடுத்தாய். என்னால் அறியா பதம் தந்தாய், ஆனா அவ்வளவு பதத்தையும் பெற்று கூட யான் அது அறியாதே கட்டேன் ஆனால் உன்னால் ஒன்றும் குறைவில்லை. பெருமானி நீ ஆன்மா அடியனுக்கு செய்த அமைப்புல ஒரு குறையும் நீ செய்த அபிப்பயன் நான் தான் உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன். உங்க மேல ஒரு நீ என்னென்ன செய்யணுமோ எப்ப செய்யணுமோ எல்லாம் செய்யணும், அவ்வளவு செய்தும் கூட நான் கடத்தேன் அது என் குற்றமே சார் என்றெல்லாம் முன்னும் பின்னும் சொல்லுவார். அதான் இங்க சொல்கிறார், ஈசனே பொருள் வேண்டாம், என் அம்மானே பொருள் வேண்டாம், எந்த பெருமான் அதுக்கும் வேண்டாம், என் பிறவி நாசனே அதுக்கும் பொருள் வேண்டாம். என்ன பிறவி நாசன் என்ன தான் அல்லவா, அவ்வளவுதான் பிறப்பி முழுதும் அப்படி பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகடல்கள் வெல்க அவ்வளவுதான் அதுக்கு கூற சரிங்களா. என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றல்லா பொல்லா நாயான நீச நீரே யாது ஒன்றல்லா, யாது எந்த ஒண்ணுக்கும் பயன் இல்லாதாள், என்னால ஒரு பயன ஒண்ணு இல்லவே இல்லாததான் பயன். ஒரு ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை பொல்லா நாயான, ஏன்னா நல்ல நாயெல்லாம் எங்க இருக்குது பிரஷர்ல போகுது, ஆமா பிஸ்கட் திங்குது, அதனால அந்த நாய்க்கு என்ன போக வந்திருக்குது கொடுத்து வச்ச நாயின்னு இருக்கும். நான் அப்படி இல்லை பொல்லா நாயான, அதனால பிஸ்கட்னா அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏதோ நான் நாய்கிட்ட இருக்கிற கெட்ட உணுக்குல ஒண்ணு தான் ஏற்கனவே உண்டதை கக்கி திங்கும் அதுதான் திங்கிறது பொல்லா நாயான. அது நீங்க நீச நீனை நீசன்னா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு நீச நீனை ஆண்டாய்க்கு அப்படிப்பட்ட என்னை நீ ஆண்டாய் அப்படி போது நினைக்க மாட்டேன் கண்டாயே. இதை நினைச்சு கூட எனக்கு பார்க்க முடியல, நினைக்க கூட மாட்டேன் நான் கண்டிக்க. அதனால தேசனே ஒளி புரிந்தியவனி அம்பலவனி அம்பலத்தில் இருக்கின்ற பெருமானி செய்வதொன்று மறியேனே, இவ்வளவு கீழான என்னை அவ்வளவு மேலான நீ இப்படி எல்லாம் செய்திருக்கிறாயே நான் என்ன பார்த்து எனக்கு நினைக்க கூட முடியல என்று சொல்லி அப்ப தான் நினைத்து எண்ண முடியாத அளவுக்கு பெருமான் செய்திருக்கிறார். அதான் அனுபவம் நீ சொல்லிருக்கிறேன். இந்த தலைப்புகள் எல்லாம் வந்து அவர் போட்டது இல்ல, மணிவாசகர் யாரோ பின்னே இருந்து படித்தவர் ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. அதை நம்ம என்ன பொருத்தி பார்க்கணும், நான் இன்னே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த திருவாசகத்துக்கு வரை முதல்ல நான்கு அகவலுக்கும் மரமெல்லடிகள் உரை எழுதினார். அப்புறம் அதோடு நினைச்சிட்டு அவரால் அவருக்கு மேல போக முடியல, ஏதோ ஒரு வாழ்நாள் முடியல. அப்புறம் நம்ம பண்டிதமணி கதிரேன் செட்டியார் திருச்சரகம் 100 பாட்டு இந்த நீத்தல் விண்ணப்பம் இப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் சரிங்களா. நான் அவர் உரையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம், நம்ம பார்க்கல. திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அந்த நாள் அவர் உரை எழுதினார். யார் பண்டிதமணி, ரெண்டு பேர் ரெண்டு சிங்கங்கள் மரமடிகளும் உயர்ந்தவர் இவரும் அவ்வளவுதான். அந்த பெரியவங்க உரைங்கிற அதோடு நின்று போய் அதுக்கு பின்னால் இருக்கிறது எல்லாம் ஒண்ணும் உரை எழுது. காசு பிள்ளை வெறும் பொடிப்புரையா எழுதினார், கடைசி வரைக்கும் பொடிப்புரையா எழுதிட்டு நல்ல அந்த நல்ல இலக்கணம் இலக்கிய பயிற்சி நல்ல சமயத்துல ஒரு ஊற்றம் இவையெல்லாம் இருக்கின்றவர்கள் மேலும் தொடரும் போது இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இது இப்ப ஒவ்வொரு பாடலிலும் இது எங்கே அனுபவ சுத்தி என்பது இருக்கிறது. முதல்ல அனுபவ சுத்தி என்றால் என்ன,
அது இந்த பாடல் எங்கெங்கெல்லாம் எப்படி காட்டப்படுகிறது என்றெல்லாம் உரையாகும். சும்மா சொல்லு சொல்லு சொல்லு பொருளை செய்வதொன்று மறியேனே, நான் செய்வது எதுவுமே தெரியாதவனே, நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன். இதுதான் இருக்கவே இருக்க தலையன உரை, இது தலையன உரைன்னு பேரு. இதில் எப்படி அனுபவ சுத்தி அமைந்திருக்கிறது, இதில் எப்படி கைமாறு கொடுத்தல் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் அது அந்த பெரியவங்க மாதிரி இருக்கிறவங்க கூட தான் செய்ய முடியும் முடியும். அது மாதிரி ஒரு பின்னாலெல்லாம் வரல, பல செய்தி எழுதணும், பல செய்திகள் அதெல்லாம் பிடிக்க கடைபிடிக்கணும். பிடிச்சாதான் நல்லது, எங்க பிடிக்க முடியுது, நேரமேது அதுக்கெல்லாம் செய்யறது முடியாது. ஆனா நமக்கு இந்த உரை வந்திருக்குது, நீங்க அது தப்பா கிடணும் கருதிட்டு போங்க, அப்படின்னு கவலைப்படல. இது ஆமா, அது நமக்கு உடன்பாடு. பல செய்தி எழுதியிருப்பாங்க, நீக்கி எனையாண்டாய்னு ஒரு பகுதி வருது. நீக்கினவனு பிரம்மமாகிய தன்னை தன்னிடத்திலும் நீக்கிங்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆன்மாவே பிரம்மத்திலிருந்து வந்தது, மீண்டும் பிரம்மமாயிடுது என்று அவனுடைய கொள்கை. நாம் அப்படி இல்லை, இறைவன் வேறு உயிர் வேறு. அவனை உயிரை பிடிச்சிருக்கிற தனிய ஆசம் வேறு, ஆனா மூன்றும் அனாதி. என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ பெருமானி, நீயும் ஆதிமந்தம் இல்லாதவன், இந்த ஆன்மாவும் ஆதிமந்தம் இல்லாதவன். ஆனா பிரம்மத்திலிருந்து அவல்ல, பிரம்மத்திலிருந்து நாம வந்திருந்தோம்னா நமக்கு எவ்வளவு சனியம் வருது, பாசமாம் பற்றிய அறுக்க வேண்டியிருக்கு, அறுவை சிகிச்சையும் பண்ண வேண்டியிருக்கு. பிரம்மத்திலிருந்து நம்ம வந்திருந்தோம்னா நமக்கு ஏன் அறுவை சிகிச்சை வேணும்? பிரம்மம் வந்து ராஜா, ராஜா விட்டு பிள்ளையாரு போடுவோங்க, விடுவப்படாத பாடுபட வேண்டியது. அதனால ராஜா வேற, பிரம்மம் வேற, உயிர் வேற. திருமூலர், பதிபசுபாதம் எனப்பகர் மூண்டில் பதியனை போல் பசுபாதம் அனாதி. இது சைவந்தான் சைவந்தான். அதனால இந்த பரம நம்ம போகணும். சரி, அவங்க அவங்களுடைய கருத்து, அதை நம்ம அதை மறுக்கல மறுக்கல. திருவாசகம் அப்படிப்பட்டதல்ல, அது மாதிரி நல்ல பக்கா சைவந்தான். ஏன் உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன், மூன்று மலம் எது? ஆணவம் கண்மம் மாய். அதே அஞ்சு மலம், அஞ்சு மலம் சுருக்குனா மூன்று மலம், விரித்தா அஞ்சு மலம். புலன்களைந்தால் மலங்களைந்தார் சுழன்றேன் என்று சொல்லுவது திருவாசகத்துல. திருவாசகத்துலதான் உம்மை மலமும் ஐந்து மலமும் சொல்லப்படுகிறது திருமூல திருமந்திரத்துக்கு அப்புறம். அதனால மணிவாசகர் பக்கா சைவ சித்தாந்தி, சைவந்தாந்தி. ஏன்னா அந்த மூன்று மலம் ஐந்து மலம் எல்லாம் பிரிச்சு வந்தது திருமூல திருமந்திரமும் திருவாசகமும் தான். கரை என்ன திருமறை சொல்ல, மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தயிரு மத்தனவேங்கிறாரு திருவாசகத்துல. ஐந்து மலம் என்ன என்ன பண்ணிச்சு? ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயம் சித்தாந்தம் சொல்லப்படுது. இந்த ஐந்து மலம், இந்த ஐந்து மலத்தினால இந்த ஆன்மாவாகிய ஒன்று என்ன, தயிரு மத்தனவேனர். மத்த போட்டு தயிரை கரைஞ்சா தயிர் எப்படி அந்த பானைக்குள்ள சூல் சூல் சூழ் சூழா போய் விழுதோ, அது போல அந்த அஞ்சு மலத்தால் கடையப்பட்டு இந்த ஆன்மா சூழ் சூழ் சூழா இருக்குதே சுவாமி என்கிறார் மணிவாசகர். எனவே சித்தாந்தமே என்று இதற்கு வேறு குறை இல்லை. மலங்கள் ஐந்து என்பது அவங்க சொல்லவும் இல்லை. அதனால இந்த உரையினா இதுதான் இப்படித்தான் நாம் போகணும். சைவதான் தான் மணிவாசகருக்கு உடன்பாடு சத்தியம். அதில் ஒன்று மாற்றணும், இல்லைன்னா மலங்களை இந்தெல்லாம் சொல்ல வேண்டியது. அதனால சுண்ண வெந்நீர் வீச்சையெல்லாம் சொல்றாரு, சுண்ண வெந்நீர் அணிவித்து பூநெறியே சேரும் வண்ணம் அண்ணன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. பின்னி இருக்கிறார் எல்லாம் திருவாசகம். அதனால நமக்கு இப்படிதான் ரொம்ப பெரியவங்களா இங்க இந்த துறையில சித்தாந்த துறையில செம்மையானவர்கள் இதுக்கு உரைப்போம் கிடைச்சது. அதுதான் நமக்கு உரை உரையாக தவிர அவங்க நோக்கு அப்படி விட்டுணும், அவர்கள் நோக்கு. நான் போய் பகவத்கீதைக்கு உரையெழுதணும்னா அப்படிதான் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். என்ன பேசாம இருந்தோம், ஏன்னா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, தொடரவும் இல்லை, தொடரவும் இல்லை, பள்ளிக்கு சென்று படித்ததும் இல்லை எழுத்தும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி, நமக்கு படித்ததும் இல்லை எழுத்தும் தெரியாது,
சிவ சிவ ராம ராம அப்படின்னு விட்டு வேண்டும். நாம போய் அதில் கை வைக்கலாமா? எனவே செய்வ

இன்னது செய்வது இன்னது தவிர்வது என்று எனக்கு தெரியாத நாம் இருக்கும். செம்பொற்பாத மலர் காணா பொய்யர் பெரும்பேறு அத்தனையும் பெறுதற்குரியேன். உன்னுடைய திருவடியை பற்றியே நினைக்காதற்காம் பாருங்க. உலோகாயுதம் அவனுக்கு என்ன கதியோ அந்த கதிக்கு தான் நான் உரியவன். ஏன் நான் அதை பத்தியே நினைக்கல, உன் திருவடி நினைக்கல, திருவடி நினைக்காதவனுக்கு என்ன கதியோ அதுதானே. அப்படிப்பட்ட பேரு தான் எனக்கு உண்டே தவிர உன்னுடைய திருவடியை கண்டவனுடைய பெரும்பேறு எனக்கு கிடைக்காது. உரிய

பெருமானே பொய்யிலாமையர் நல்ல மனதில தூய்மையான உண்மை அறிவுடையவர்கள். வெறியார் மலர்பாதம், வெறியார் மலர்பாதம்ங்கிற வெறின்னு என்ன? வெறி பொருந்திய திருவடிய வெறின்னு நாற்றம், நாற்றம்னா வாசம், நல்ல நறுமணம் பொருந்தி இருக்கும்படியான உன்னுடைய திருவடி. வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும், இதோ உன்னுடைய திருவடியை பல பேர் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், அடைய இருக்கிறார்கள். இப்படி அடைந்து கொண்டும் இனி அடையவும் இருக்கின்ற அடியார்களையெல்லாம் கண்ணால பார்த்தும் கூட பொய்யன் பொய்யனியன் நான் என்ன பண்றேன், பேசாமே திருப்பரந்துருளையே உட்கார்ந்து இருக்கிறேன். பொய்யனியன் நான் உண்டு உடுத்து எங்கு இருப்பதானின் போரேறி நான் பார்த்து காலையில் எழுந்திருக்கிறேன், குளிக்கிறேன், நீங்க என்ன இன்னைக்கு சாம்பார் தான் ஒரு பொட்டு அல்லவா, சாம்பாருக்குள்ள இட்லியை தேடணும் எங்க இருக்குன்னு.

பதும் உறங்குவதுமாக முடியும். இவர் யோசிக்கும் வேலையில் உண்பதும் உடுப்பதுமாக முடியும். என்னமோ நாய் எல்லாம் வேட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் வேட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நாய் சாப்பிடுறது வேலை வராம நானும் சாப்பிடுவேன். அது எங்க இருக்குதோன்னு பாக்குது, நான் எங்க இருக்குதோன்னு தான் பாக்குறேன். கிடைச்சா போதும், நீங்க வாழை மரம் கட்டினா கூப்பிட்டாலும் கூப்பிடலையே உள்ள போட்டுவது. ஏதோ முத பத்தியா ரெண்டாம் மஞ்சள் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறோம் சிவிக்கு. ஆனா மாப்பிள்ள வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரங்க வேண்டிய பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ள அவனை அழைச்சி போகுது. உண்டு உடுத்து இருப்பதானியின் போறையேறி எனக்கு உண்ண தெரியும் உடுக்க தெரியும் அவ்வளவுதான் வேற ஒன்று தெரியும். போரேறி என் பொன்னகர்வாய் நீ போந்தருடி இருள் நீக்கி வாரீரிளமின் முளையாளோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் தேரக் கண்டும் கண்கட்ட ஊரேராயின் உடல் வேணோ கொடியேன் உயிர்தான் உறவாதி போரேரே போர் ஏறுன்னு. போருக்கு செல்லுகின்ற ஏறு ஏறுன்னா காலை, அந்த போருக்கு செல்லுகின்ற காலை போல நீ இருக்கிறாய்னர் அப்படிலாம் சொல்வது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஏறு சொல்வது கொஞ்சம் சிறப்பு. நம்ம திருவருள் படை குடி கூர் அமைச்சு நட்பு அறம் ஆடும் உரையான் அரசரும் ஏறு. நீ அரசர்ல ஒரு பெரிய கட்டிலங்காலையில தான் அப்படின்னு நினைத்தன மாடுன்னு அர்த்தம் இல்ல, அவ்வளவு வலிமை உடையவன் அரசுல அவ்வளவு தெரியும். அது போல இங்க போரேரே அப்படின்னா நீ இந்த ஆன்மாக்களுடைய பாசத்தை நீக்கி வீடு பேறு தருகின்ற அந்த பெரிய போர்ல நீ தான் தலைவன். உனக்கு தருவதற்கு வேற யாரும் நெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். இப்படி உன் திருவடியை கண்டாலே வீடு பெறுவதற்குரிய அருமைனா திருவடிக்கு உண்டு. அதுல நீ பெரிய ஏறு. இந்த ஏறுங்கிறது இப்ப கூட சொல்ல முடியல, அவன் சிங்கம் ஏறுங்கிறோம். இப்படிலாம் சொன்னோம்னா காலமாடு சிங்கமேனு அர்த்தம் இல்ல, அதில் தலைமை உடையவன் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா இந்த படை கொடி கூழ் அமைச்சு நட்பு அறம் ஆறும் உடையான் அரசரும் ஏறு. முதல் குரல் பொறுப்பாள் அதனால் அது போல இங்க போர் ஏறி நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி உன்னுடைய கைலாயத்திலிருந்து நீ வந்து நீ போந்து இங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஆன்மாக்களை எல்லாம் அதுக்கு இருக்கிற இருள் நீக்கி ஆணவமலம் கண்ணுமலம் என்ற மாயாமலம் இவற்றை எல்லாம் நீக்கி வாரேறு இளமின் உடையாளோடு உடன் வந்தருட. நீ வரும்போது நீ மட்டும் வர்றதில்லப்பா, கூடவே அம்மா வருவாங்க. ஏன் அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் எந்தறிய அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர் நம்முடைய திருக்கழுத்து தெரியும். அதனால பெருமான் தானும் தன் தையலுமாய் வந்துதான் எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளுவான், அம்மையப்பராக தான் ஆட்கொள்ளுவான். அதனால எனக்கு அந்த அந்த அடியவர்களுக்கு அதே போல அந்த வாரீரிளமின் முளையாளோடு உடன் வந்தருள. அப்படி நீ அம்மையப்பராக வந்து இவன் அவருடைய இருள் எல்லாம் நீக்க அருள் பெற்ற சீரேரடியார் அப்படி அருள் பெற்ற பெரிய நல்ல சிறந்த அடியவர்கள் எல்லாம் நின் பாதம் தேர கண்டும். இதோ கைலாயத்தை போய்கொண்டே இருக்கிறார்கள், அங்க வந்து உன்னுடைய அருள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் பார்த்தும் கூட கண்கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும். ஊரேறினர் ஊரேன்னா ஊர் மாடு, ஊர் மாடுன்னா பொது மாடு, அதாவது என்ன இருக்குன்னு உரியதில்லை. அது என்ன பண்ணுவீங்க, எந்த வீட்லையும் வந்து கட்ட மாட்டாங்க, எந்த வீட்லையும் ஒன்று தீனி போட மாட்டாங்க, தண்ணி வைக்க மாட்டாங்க. பின்ன இது என்ன பண்ணும், அது அப்படி இருக்கிற மாடு கொஞ்சம் கண் இருந்ததுனாலும் எங்கேயாவது இன்னொரு மாடு புள்ள தீங்கும் போது தானும் ஒரு வாய் வச்சுருக்கீங்களாம், எங்கேயாவது தொட்டி இருந்ததுன்னா குடிக்கும் போது தானும் என்ன போய் இல்லாத போய் குடிக்கலாம் அல்லவா, கண்ணா தெரியாது ஊர் மாடு. அதனால ஏ விரட்டுற அது போய் நம்ம புள்ள தின்ன போகுதுன்னு அவன் என்ன பண்றான், தான் வீட்டு மாட்டுக்கு புள்ள போடுறானே தவிர வந்த விரட்டி விட்டுவான். அது போல தான் வச்சிருக்கிற மாட்டுக்கு பறிச்சு போட்ட தண்ணி வைப்பானே தவிர இதுக்கே வைக்கிறான் சி விரட்டுறான். எனவே நான் விரட்டவும் படுகிறேன், சரி விரட்டப்பட்டு எங்கேயாவது பிழைக்கலாம்னா எனக்கு கண்ணும் தெரியும். கண்கட்ட ஊரே கண்ணும் இல்லாத ஊர் மாடு மாதிரி, ஊர் மாட்டுக்கு யார் போடுவா யார் தீனி பண்ணுவா. அதனாலதான் என்ன பண்ணுது, இப்ப கூட பாருங்க சில மாடுகள் வந்து இந்த சினிமா படத்துல இது ஓட்டணும்னா அந்த காயத்து திங்க கிழிச்சு ஏன் தலையெழுத்து கழுதான் திங்கும் காயத்தை, இப்ப மாடும் திங்குது ஏன் அது வயிறு என்ன பண்ணுது, ஏன்னா ஊரேறு ஊர் மாடு யார் போடுவாரு
அதனால

0: பாவம் அதுல இருக்கிற இந்த பசையை நோக்கியோ என்னமோ தெரியல, அப்படி வாயில படிச்சு கிழிச்சுது. அதுக்காக கண் இருக்குது, இங்கதான் சினிமா படம் ஒட்டிருக்காங்க, அது காயுதும் தெரியுது எனக்கு, கண்ணும் தெரியுது எதை கிழிச்சு எது. இப்படி பாவம், இப்படி எல்லாம் கண் கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும், இப்படி இருந்து கொண்டிருக்கேன். கொடியேன் உயிர் தான் உலவாதேன், இப்படி இருப்பதை விட அந்த உயிர் நீங்கி போய் நான் இறந்து விடுவதே நல்லது, இறந்து விடுவதே நல்லது. உலவா காலம் தவமெய்தி உறுப்பும் பெருத்திங்கு உனை காண்பான், பல மாமுனிவர் நனிவாட பாவியே அணிப்பணி கொண்டாய். ஆனா என்னை நீ ஆட்கொண்டது ரொம்ப கருணையாக நீ ஆட்கொண்டாய். எத்தனையோ காலம் தவமெய்தி தன்னுடைய உறுப்பும் வெறுத்தினர், உறுப்பு வெறுத்துன்னா தன்னுடைய தலை கைகாலெல்லாம் வெறுத்துன்னா அப்படியே போய் நின்று தவத்தில் தண்ணீர்ல நிற்கிறது. நீ இவ்வளவு தூரம் தண்ணீர்ல இவ்வளவு தூரத்தில் நிற்க முடியுமா? கழுத்தலுவர் நீர்ல நிற்க முடியாது. அப்படி நின்றார் ஒரு அடியவர், யார் ஒருத்தரப்பட்டீங்களா, 63 பேர்ல ஒரு. இந்த கண்ணளவு தண்ணி இடுப்பளவுல எல்லாரும் நிக்கலாம், நாம கூட நிக்கலாம். நெஞ்சினாலே தகராறு தான், ஆட்டங்கானம். இந்த நெஞ்சுக்கு மேல இப்படி வந்து கழுத்தளவு தண்ணினா நிக்கவே முடியாது, கையை அப்படி பக்க பக்கம்னு அடிக்கிட்டாதான் நிக்கலாம், கழுத்த நிக்க முடியாது. ஆனால் இங்க எப்படின்னு சொல்றாரு, அது போல பல பேர் அந்த நீர்நிலையில் நிற்பது, அப்புறம் தலைகீழ இருப்பது, மலையின் உச்சிமேல் இருந்து தவம் செய்வது, இப்படி எல்லாம் செய்வாங்க. இப்படி எல்லாம் தவம் செய்தவரெல்லாம் கூட உன்னை காண்பான், பல மா முனிவர் அணிவாட எத்தனையோ பேர் வாடியிருக்க இந்த பாவியை நீ பணிகொண்டாய். எங்கே? திருப்பெருந்துறையில. அப்படி இருந்தும் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன், உன்னை கண்ட உடனே என்ன பண்ணும், இந்த உடம்புச்சு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த உடம்பை நான் வெறுத்து இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் மணியே உனை காண்பான் அளவானுக்கு மன்பிலேன், உன்னை காணணும் காணணும் துடிக்கணும், அதுவும் இல்லை. இப்படி நான் இருக்கிற நான் என் கொண்டழுகேன் எம்மாணி, நான் எப்படி பிழைப்பேன்பா, எப்படி நான் செய்வேன்ங்கிற இன்னும் ஒரே ஒரு பாட்டு 55 முடிச்சிருக்கேன். மானிய நோய்க்கு உங்கையால் பங்க வந்து இங்கு ஆட்கொண்ட தேனீ, மானியர் நோய்க்கு உமையால் பங்கா, மான் போன்ற நோக்கியுடைய அம்மா, அந்த அம்மையை இறப்பாகத்தில் கொண்டிருக்கிறோம். நீ அம்மையோடு வந்து இங்கு ஆட்கொண்ட தேனீ அமுதே கரும்பின் தெளிவே, இதெல்லாம் பொருள் விளங்குது. சிவனே அவருடைய பெயர், தென் தில்லை கோணே நம்முடைய தில்லையில், உந்தன் திருப்புக்கு திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்திங்கு இருப்பதானே உடையானேன். உன்னுடைய திருக்குறிப்பின் வழி நிற்பவர்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை சேர்ந்து விடுகிறார்கள். ஆனா நான் மட்டும் எப்படி இருக்கிறேன், ஊனார் புழுக்கூடு. இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஊன் தசையோடு கூடியது, அதோடு கூட புழு உள்ளே பல கிருமிகள் எல்லாம் இருக்குது அல்லவா, அதோடு இருக்கின்ற இந்த உடம்பை நான் காத்துக்கொண்டு இங்கேயே இருக்கிறனே பெருமானி. ஆனா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உடையான் நீ என்னை அடிமையாக உடையவன் நீதான், உன்னிடத்துல சொல்லாம வேற ஆற்ற சொல்லுவோம்ப்பா என்று சொல்லி தான் அந்த பிரிவினை அதான் சொல்றேன். நம்ம சொன்ன பாருங்க, ஒரு பக்கம் பிரிவாற்றாமை, இன்னொரு பக்கம் நன்றி உறவு, இது ரெண்டுதான் திருவாசகம்னு சொல்லுவோம். திருவாசகத்துல ஐயா நீங்க நமச்சிவாய வாழ்கள் இருந்து அச்சோப்பதியம் வரைக்கும் என்ன கூறப்படுகிறது என்றால், ஒன்று அவர் தான் பிரிந்திருக்கின்ற அந்த ஆற்றாமை, அல்லது இவ்வளவு எளிய என்னை அவ்வளவு உயர்ந்த நீ ஆட்கொண்டு விட்டாயே என்று நன்றி உணர்வு, இந்த ரெண்டும் தான் அப்படியே முழுக்க முழுக்கது. அதுல இதெல்லாம் பிரிவார்த்தாமை, இந்த பிரிவார்த்தாமை. ஆனா இதுக்கு போய் என்ன தலைப்பு கொடுத்துருக்குது, அனுபவ சுத்திங்கிறது, அல்ல அனுபவ சுத்தி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இவர் பிரிவாற்றாமையால் வருந்துகிறார், ஆனா அனுபவ சுத்தின்னு இந்த பிரிவினாலே, பிரிவுக்கு ஆற்றாமையினாலே என்ன தெரியுதுன்னு கேட்டா, அப்ப பிரிந்திருப்பதுனால இவ்வளவு கடிதப்படுறேன், ஆனா அதே நான் உன்னை கூடியிருந்தா என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அனுபவத்தை விட்டு இப்படி நான் தெரிந்திருக்கிறேனே என்று சொல்வதனால இது அனுபவ சுத்தி ஆயிட்டுன்னு சொல்லணும். இல்லைன்னா நேரடியாக அதுக்கு தலைப்பு கொடுத்தா பிரிவாற்றாமை தான். நேரடியா இந்த மாதிரி இப்படிலாம் நான் பிரிந்திருக்கிறேன், ஆனால் உன்னோட சேர்ந்திருந்தா எவ்வளவோ இன்னும் அனுபவித்திருக்க முடியுமே, அதை விட்டு இப்படி இருக்கிறேனே என்று சொல்வதனால் இது அனுபவ சுத்தின்னு சொல்லி வைக்கணும் இல்லையான. அதனால்தான் இந்த இந்த தலைப்புகள் எல்லாம் இல்ல சாமி தந்ததல்ல, யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க, அதை ஓரளவு நம்ம ஒட்டி சொல்லிட்டு. அதே போல திருமந்திரத்துல பல வேலை செய்யணும். திருமந்திரத்துல இப்ப இருக்கிற தலைப்புகள் அங்கேயும் இப்படித்தான், அங்கேயும் இப்படித்தான். அதே போல 11 திருமுறையில பல இது கோப பிரசாதம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது கோப பிரசாதம்னு பட்டணக்கார் பாடினது தலைப்பு போட்டிருக்காங்க. யாரும் யாரோ ஒன்று போட்டிருக்காங்க, அதெல்லாம் சத்தியமா அவர் போடல, இந்த படிச்சவன் பாட்டை கட்டுதான் போட்டிருக்கு. ஆனா போட்டிருக்காருன்னா சரிதான், படமொழி ரெண்டும். கோப பிரசாதம்னா ஐயா பிரசாதம்னா இதை புளியோதரையை பார்த்துருக்கிறோம், சக்கரை பொங்கல் பார்த்துருக்கோம். கோப பிரசாதம்னு அது என்னது? கோபமாகிய பிரசாதம். கோபமும் பிரசாதமும், கோபம்னா என்ன? மார்க்கண்டேயருக்காக இவரை யமனை அழித்தது கோபம், திரிபுரம் எரித்தது கோபம், காமனை எரித்தது கோபம். ஆனா அதுவே பிரசாதம். என்ன பிரசாதம்? மரக்கருணை. மரக்கருணை. அப்போ கோபம்ங்கிறது மரக்கருணை, பிரசாதம்ங்கிறது அறக்கருணை. அது அப்படியே நீங்க தமிழ் படுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டா, அறக்கருணையும் மரக்கருணையும் என்று தலைப்பு கொள்ளலாம். இதுவரைக்கும் 11 திருமுறையில் எந்த திருமுறையில் இந்த மாதிரி எழுதவே இல்லைதான் பதிப்பிக்கணும் அப்படின்லாம். ஆமா ஆமா, கோப பிரசாதம் என்றதுக்கு அதையே போடுங்க. ஏன்னா பழைய பதிப்பில் இருக்கிறத மாத்த வேணாம். கீழே என்ன பண்ணும்? அறக்கருணையும் மரக்கருணையும் என்று போட்டு பதிப்பிக்கலாமே, பதிவிக்கலாமே. இன்னும் கொஞ்சம் வழங்குமே. அதே போல 11 திருமுறையில் காரைக்கால் அம்மையார் பாடிய பதியங்கள்ல முதல் முதல் என்ன போட்டிருக்கு? திருவிரண்டு அற்புத திருவந்தாதியும் இது கோப பிரசாதம் போட்டிருக்கு. பிறகுதான் அற்புத திருவந்தா திருவிரட்டை மணி மாலை போட்டிருக்கு. ஆனா அவர் பாடிய முறை என்ன? முதல் முதல் பாடினது அற்புத திருவந்தா திருவிரட்டை மணி மாலை, கைலாயம் போயிட்டு வந்து பாடின பிறகுதான் கோப பிரசாதம். வரலாற்று முறையில இல்லை, ஏதோ போட்டிருக்கு. ஆனா சேரமான் பெருமாள் பாடினது வரலாற்று முறையில போடப்பட்டிருக்கு. முதல்ல பொன்வண்ண திருந்தாதி அதான் பாடினார், அப்புறம் திருவாரூர் போனார் அப்பாடினார், அப்புறம் கைலாயம் போனார் உலாம், அது அப்படியே இருக்கு. அப்ப ஒருவருக்கு வரலாற்று முறைப்படி இருக்கு, காரைக்கால் அம்மையாருக்கு வரலாற்று முறை மேல இல்லை. இதெல்லாம் யாருதான் தொகுத்தாங்களோ தெரியல. 11 திருமுறையா நான் என்ன சொல்ல, ஒரு அடிக்குறிப்பாவது போடலான்னு. காரைக்கால் அம்மையாருடைய அந்த 4 பாடல்களும் வரலாற்று முறையில் அமையவில்லை, காரணம் தெரிஞ்சது. ஆனால் சேரமான் பெருமாளையனாருடைய அந்த பாடல்கள் வரலாற்று முறையில் அமைந்துள்ளது என்று ஒரு குறிப்பாவது போடுங்களேன். போட்டேன். அதை 400 பேர் படிக்கிறாள், சைபர்லாம் அடிச்சிருங்க, 4 ஆன்மாவாவது அதை படிக்கிறீங்க. ஓ, இப்படிப்பட்ட அமைப்பில் அந்த 11 திருமதி தொகுக்கப்பட்டிருக்கிறதா என்று நினைக்கிறீ என்பது ஆசை திருவருள். ஆகவே இந்த அளவிலே நாம் இந்த முறையில் ஒரு 15 பாடல்களை நாம் எண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் முதல் திருமுறை 103வது பதிகம் 6வது பாடல் வெள்ளமெல்லாம். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கழுக்குன்றம் பண்குறிஞ்சி. திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

உன்னை அறியகிப்பாரே முத்தியாளர். நான் மறையர் மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர்.

0: வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கௌளை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த சேத்திரக்கோவை திருத்தாண்டகம். இறைவன் எண்ணிறந்த தலங்களில் எழுந்தருளியிருந்து அருள் புரியும் நிலையை நாவுக்கரசர் சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் அருளி செய்துள்ளார். திருப்புகலூரில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளி செய்த திருப்பதிகங்களில் இதுவும் ஒன்று. தலங்களை நேரே சென்று வழிபடும் மதுகையும் காதலும் இல்லாதார்க்கு இதுபோலும் திருப்பதிகங்கள் பெரிதும் பயன் தருவனவாம். தில்லை சிற்றம்பலமும் என தொடங்கும் திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்பரம்.

திருச்சிற்றம்பலம் சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மாதர் மடப்பிடியும் என தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள், திருச்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறையே எனத் தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the disciplines. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord in several forms, enlightening His omnipresence, omnipotence, omniscience, and the Lord of Evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangharacharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanchi Kamakoti Peedam.
2: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya மகிமைகளை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரியநாராயண பட்டவர்களிடம் சுரேஷவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் தன்னுடைய வேறு தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்னோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், நாராயணன்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருநாரையூர்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: தலம் திருக்குறுகாவூர் வெள்ளடை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை. பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி. இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொதிசோறு தந்தருளிய போது பாடி அருளிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது யாத்திரை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: யாத்திரை பத்து.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: கருவூர் தேவர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஆதனம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

புக அடியே முக்கு அருளினை செய்யும் அறையத் தேவ திருவடிக்களே. திருநாவுக்கு அரசு அடியவர் நாடற்கு நதீ நிதி திடிதே நொத்தினிய சொல் மடவாரோற்பசி முதல் வருவான தரிபெயர்.

திரள் மனம் முருக நெக்கழுது கழி உடவார படைகையில் உடையால் வைத்தல. தமிழ் குருவாக கொடு சிவன் அடிச்சூட திரிபவரே குருகார் குக்கி இடறுபடு குடறு யோ.

திருநாவுக்கரசனில் போரே எல் பட்டி கட்டிய இந்த பைக்குரம்பையை இங்கிட்டு சுட்டகில் என் குத்தே குசலும் முல்விட்டு சுட்டி வருந்த

பதையாத சித்தமுடு சிவ போசையே கற்ற மதியின ஓசை கற்ற மதியில் என ஓசை.

தூயன தவ முனிவர்கள் தொழுவன தோமரு குணநிலையினை தலையினது ஓம் அரசினை ஓம் அரசினை மறைகளில் முடிவுகள் ஓல் இடு பரிசுடே தொடர்வரியன ஓவர் உணர்வோடு சிவ ஒளியன ஊரிய கசிவோடு கவி

திலகல கற்ற சிட்டல் விந்தொழிற் திகழ் பைங்கொடித்தவள் பைங்கொடித்தவள் தனி கவசம் புக்கு வைத்த நல்கழல்

பரல் சுடரன் படிதில் தித்தனே தொடர்ந்தவரே பசு பந்தத்தினை பரிந்து அடி பரிசு

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் பழந்தக்கராகம் 3வது கட்டளை ஒடுங்கும் பிணி என துவங்கும் திருப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivayanam. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச நாயனாரின் புராண வரலாறு பகுதி 2. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

இந்த திருப்பாட்டுல நாம நினைந்து மகிழ வேண்டிய விஷயம், அங்க இருக்கிற சாமியினுடைய பேர் வடமொழியில அருணாச்சலேஸ்வரர், தமிழ் மொழியில அண்ணாமலை. ஏன் இந்த திருப்பாட்டுல நாமலையார் என்ற திருப்பெயரும் வருகிறது? இந்த தேவாரத்துல உண்ணாமலை அம்மை என்பதும் பெயர் வருவது நாம் நினைந்து மகிழ வேண்டிய விஷயம். அடுத்து திருவண்ணாமலை வரலாறு உங்களுக்கு நினைவிருக்கும், நினைவில்லாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். மகாவிஷ்ணுவுடைய புதல்வர் தான் பிரம்மா. பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு வாக்குவாதம், நான் பெரியவனா நீ பெரியவனா. அது அன்னைக்கே இருந்திருக்கு, அதனாலதான் இன்னைக்கும் இருக்கக்கூடும். இவர்கள் இரண்டு பேரும் பூசலிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் இடையில வரணுமே, சிவன் வந்தான். நீ பெரியவனா அவன் பெரியவனா அடித்துக் கொண்டிருக்க வேண்டாம், அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் தீப்பிழம்பா நிக்கிறேன், என்னுடைய உடியை ஒருத்தர் பார்த்து விடுங்கள், அடியை ஒருத்தர் பார்த்து விடுங்கள், யார் பார்த்தானோ அவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டார்கள். ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டார்கள். முடியை பார்ப்பதற்கு பிரம்மா ஒத்துக்கொண்டான், அடியை பார்ப்பதற்கு திருமால் ஒத்துக்கொண்டான். திருமால் பன்றி ரூபம் எடுத்து பாதாளத்த லோகத்தை தோண்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். பிரம்மா என்ன பண்ணினா அன்னப்பட்டி ரூபம் எடுத்துக்கொண்டு பறந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். ரெண்டு பேரும் பார்க்க முடியாமலே போய்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில பிரம்மா வந்து எத்தனையோ யுகாந்திர காலம் பறந்து போனான், எத்தனை யுகாந்திர காலம் பறந்தான், அவனுடைய முடியை பார்க்க விடவில்லை. அப்படி நடுமத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது ஈசனுடைய திருமுடியில் இருந்து எப்பவோ எந்த காலத்தையோ விழுந்த தாழம்பு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அடே தாழம்பு இங்க வா, நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்டான். யாரு? பிரம்மா. நான் ஈசனுடைய திருமுடியிலிருந்து வருகிறேன் என்று சொன்னான். அப்படியா? சொந்தவுடன் எப்ப அங்கிருந்து புறப்பட்டேன், நான் எத்தனையோ யுகாந்திரத்துக்கு முன்ன புறப்பட்டேன்ட்டான். ஓஹோ, அப்ப நம்ம பார்க்க முடியாது போல இருக்குன்னு சொல்லி, சரி கீழே திருமால் இருக்காரு, நான் திருமுடியை பார்த்து விட்டதாக எனக்கு ஒரு பொய் சொல்லி விடுறியான்னு கேட்டார். யாரு? பிரம்மா கேட்டார். தாழம்பூ சரின்னு ஒத்துக்கிட்டான். கீழே பிரம்மாவும் தாழம்பூவும் வந்தார்கள். கீழே திருமுடியை பார்க்க, திருவடியை பார்க்க முடியவில்லை என்று தலைத்து போய் மேல வந்து நிற்கிறான் திருமால். பிரம்மாவும் தாழம்பு வந்தார்கள். இந்த தாழம்பு என்ன சொன்னா, பிரம்மா வந்து சிவனுடைய திருமுடியை பார்த்து விட்டான்னு போய் சொல்லிட்டான். சிவன், ஏய் பிரம்மா, என் திருமுடியை பிரம்மா பார்த்தானா? போய் சொல்லுகிறாயா, உனக்கு கோயில் இல்லாமல் போக கடவுள்னு சாபம் விட்டான். அதனால்தான் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. பிரம்மனுக்கு கோயில் இருக்கிற இடம் ஒன்னே ஒண்ணுதான், திருக்கண்டியூர்ல. பாக்கி இடத்துல எல்லாம் திருக்கோயில்ல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வருகிற தீர்த்தம் கீழே விழுகிற இடம் கோமுகம் இருக்கே, அதுக்கு மேல அவன் இருப்பான். ஆனா பொய் சொல்லாத திருமாலுக்கு கோயில் உண்டு. இந்த நிகழ்ச்சியை, இது நடந்தது திருவண்ணாமலையில. அதுதான் நான் தீப்பிழம்பா நின்ற நாள் தான் கார்த்திகை திருநாள். அதனாலதான் அந்த தீயை மேலே கொளுத்தி நாம அந்த தீயை, அந்த மறையே சிவன் வடிவம் என்று சொல்லி நாம வணங்குகிறோம். இந்த மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன உணர்ச்சி! நேற்று பார்த்தேன், எத்தனை பேர் ஆடுகிறான், குதிக்கிறான் அந்த தீபத்தை பார்த்துட்டு. இந்த காலத்திலே அப்படி ஒரு பக்தி இருக்கிறது பார்க்கும்போது, தமிழ்நாடு தமிழ்நாடுதான் என்று நான் நினைத்து விட்டேன். இந்த வரலாறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தன்னுடைய தேவாரத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்.

இந்த பாட்டுல ஒரு நுணுக்கம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருள் செய்வது, தவம் ஒருத்தன் செய்ய வேண்டாம். சம்பந்தனுடைய தமிழை யார் பாடுகிறார்களோ அவனுடைய திருவடியை நீ கும்பிட்டு விடு, அதுவே தவம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய செய்த வாக்க சொல்றேன்.

பாடல்ல நமக்கு சொல்லுகிற கருத்து ஒன்று. திரிபுர அசுரர்கள் மூன்று பேர். அந்த அசுரர்கள் சிவனை வேண்டி வரம் பெற்று விட்டார்கள். என்ன வரம் அப்படின்னு கேட்ட, இப்போ இந்த சென்னை மாநகரம் மாத்திரம், பார்க் டவுன் மாத்திரம் வச்சுக்கோ, இந்த பார்க் டவுன் ஒரு ஊர், இந்த ஊர்ல ஒரு அசுரன் இருப்பான், அதுக்கு பொன் கோட்டைன்னு பேரு. இப்ப சைதாப்பேட்டை இருக்குன்னா அந்த சைதாப்பேட்டை வட்டம் ஒரு ஊர், அது ஒரு கோட்டை, அது ஒரு அசுரனுக்கு சொந்தம், அது வந்து வெள்ளி கோட்டை. திருவொத்தியூர் இருக்குன்னு வச்சுக்கோ, திருவொத்தியூர் ஒரு கோட்டை, அதுக்கு இரும்பு கோட்டைன்னு பேரு, அதற்கு ஒரு அசுரன் தலைவன். இந்த மூன்று பேரும் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, பறக்கும் தன்மை உடையது அந்த கோட்டை மூன்றும், பறக்கும், பறந்து அப்படி போய்கொண்டே இருக்கும். இப்ப திருவான்மியூர் அவனுக்கு ஆகலன்னு சொன்னா, இந்த மூணு பேரும் போய் அந்த டமார் அந்த ஊர்ல உட்காருவான். டமார்னு போய் உட்கார்ந்தான்னா என்ன ஆகும், அந்த ஊர் போயிடும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல விழுந்தாலே மனிதன் செத்து போடுவான் இல்லையா, நிச்சயம். அப்ப இந்த ஒரு ஊர் இன்னொரு ஊர் மேல உட்காரும் போது அது அழிபட்டு போகும். இந்த மாதிரியே இந்த பூலோகம் பூரா செய்து விட்டு தேவலோகத்துக்கும் போனான் இந்த மூணு பேரும். இந்த வரம் எங்க வாங்கினான், சிவன் கிட்ட, நம்ம மறக்கப்படாது. இந்த உலகத்தில் இருக்கிறவன் துன்பப்படுத்தினா, அந்த உலகத்தில் இருக்கிறவன் துன்பப்படுத்தினான். சில பேர் என்ன பண்ணிவான், பதவிக்கு வந்து விடுவான். பதவிக்கு வந்தா நல்லது செய்யத்தானே செய்திருக்கணும், பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி விடுவான். அப்புறம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்து தொலைஞ்சான். அப்படி சிபிஐக்கு போய் என்னமோ ஆயிடும், அது போயிட்டு போயிட்டோம். இப்படி கஷ்டப்படுத்தி விடுவான். என்ன ஆச்சு, தேவர்களும் அசுரர்களும் மானிடர்களுமா சிவனிட்டு போய் முறையிட்டார்கள், சுவாமி நீ வரம் கொடுத்து விட்டாள், இந்த வரத்தை அவர்கள் அவன் துஷ்பிரயோகம் பண்றான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியா, முப்பூர் அசுரர்கள் இந்த துன்பத்தை செய்கிறானா, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பத்தை செய்கிறானா சொன்னவன அழுதான். யார் யார் அழுதது, தேவாதி தேவனாகிய சிவன் அழுதான், உயிர்களை துன்பப்படுத்துகிறானே அப்படின்னு அழுதான். அவன் கண்ணீர் விழுந்ததுதான் ருத்ராட்சம், ருத்ரன் சிவன், அவன் கண்ணிலிருந்து விழுந்த மணிதான் இந்த ருத்ராட்சம். சைவர்களை உயிரே போர் நினைத்து அணுகிற திருமணி சிவனுடைய கண்ணிலிருந்து வந்தது. அதுல மிகவும் உயர்ந்த மணி கௌரி சங்கரம். ஒரு மணி கிடைத்தால் 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். ஏகாதசம்னு ஒரு மணி இருக்கு, 750 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கலாம் அந்த மணியை. இப்ப அந்த அஞ்சு முகம் மூணு முகம் அதெல்லாம் 100 மணி 100 மணி 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கூட வாங்கிடலாம். இந்த ருத்ராட்சத்தை அணிந்தால் ருத்ராட்ச மகிமைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதுல என்ன எழுதுகிறார்கள், ருத்ராட்சத்தை ஒருவன் அணிந்திருந்தால் அந்த அணிந்திருந்தான்னா குளிச்சான்னா இந்த தண்ணி இந்த ருத்ராட்சத்துல பட்டு அவன் மேல பட்டா கங்கை நீருக்கு சமானம். இந்த ருத்ராட்சம் அணிந்தவனை பேய் பிசாசு அண்டாது. நல்ல பாம்பு கரடி புலி போன்றது அணுகாது. புலிய போன்ற மனிதன், கரடிய போன்ற மனிதன், நல்ல பாம்பை விட கொடிய மனிதன் இருக்கிறான் இங்க, அவன் எட்ட ஒழிஞ்சா சேர்வான். ருத்ராட்சம் அவளை உயர்ந்தது. அப்படி சிவன் அழுதுதல அந்த கண்ணீர் தான் இருக்கு கண்மணி என்று பேர். ருத்ராட்சம் ருத்ர அட்சம் ருத்ரன் சிவனுடைய கண்ணிலிருந்து வந்தது கண்மணி என்றும் இதற்கு பெயர் உண்டு. நமது மத சின்னம் எவ்வளவு உயர்ந்தது பார்த்தீங்களா. ஆமா சரி, அழுது விட்டு சரி அந்த முப்புற அசுரர்களை நம்ம இனிமே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அந்த மூன்று பேரையும் அழித்தான். அழித்ததுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல இருந்த துஷ்டன்லாம் அழிந்தா அந்த மூன்று அசுரர்கள் மாத்திரம் தப்பிச்சான். எப்போதும் இந்த தலைவர்கள் தப்பிச்சுக்குமா, கீழே இருக்கவன் அவுட் ஆகிடுவோம். இது பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த மூன்று பேர்கள் கமலாட்சன் விமலாட்சன் தாரகாட்சன் அப்படின்னு பேரு அவனுக்கு. இந்த மூணு பேரும் சாமி நாங்க தவறு பண்ணி விட்டோம், நாம இனிமே தவறு பண்ண மாட்டோம், எங்களை மன்னிச்சு பண்ணும் கேட்டான். சரி இனிமே உங்களுக்கு கோட்டை கொடுக்க மாட்டேன், என்னுடைய திருக்கோயிலேயே உங்களுக்கு வேலை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணியாளனாக வைத்துக் கொண்டார். அப்படி பணியாளனாக வைத்துக் கொண்டவர்ல ரெண்டு பேர் என்ன பண்ணா, இந்த கோயில் காவல் காக்கிறான் பாருங்க துவாரபாலகன் சொல்றமே, ரெண்டு பேர் வச்சா. ஒருத்தனுக்கு கொஞ்சம் இந்த மத்தளம் வாசிக்க தெரியும், அவன் சங்கீதக்காரன் போடுது, நான் ஆடும் போது நீ அதை அடி,
உனக்கு அந்த வேலைன்ட்டான். அதனால்தான் திருக்கோயில பாத்தீங்கன்னா நடராஜாவுக்கு பக்கத்தில் ஒரு குடத்த மாதிரி, அதுக்கு குடமுழா என்று பேர். இதுக்கு மண் முழான்னு பேரு. மத்தளம்னா என்ன மண் வச்சிருக்க கருப்பா இருக்கிறது தான் மண். இந்த மண்ணை அடிப்படையாக கொண்டுதான் இதுக்கு மத்தளம்னு பேரு. மண் தளம் மத்தளம் அப்படின்னு பேரு. அது குடம் மாதிரி இருக்கும், அந்த குடத்து மேல தோல் கட்டியிருக்கும், அதை வச்சா டம் டம் சத்தம் கேட்கும், அதுக்கு குடமுழான்னு பேரு. அந்த குடமுழா வாசிக்க விட்டான் சிவன். சரியா இந்த கதை எதுல இருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்துல இருக்கிறது. இந்த அற்புதமான வரலாறு அவர் சொல்லி வச்சிருக்காரு பாத்தீங்களா. சுந்தரமூர்த்தி சுவாமி பாட்டை சொல்றேன், கொஞ்சம் ஞாபகம் மறதியா இருந்தாலும் இருக்கிறான்.

0: இதிலிருந்து இந்த கதையில நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னு கேட்டா, நாம தவறு செய்து விடுவோம் சுவாமி, இனிமே தவறு செய்ய மாட்டேன்னு சிவனிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுத்து விடுவான் என்பதுதான் இந்த கதையினுடைய. அதுக்காக நம்ம எப்ப பார்த்தாலும் தவறு பண்ணிக்கிட்டே கேட்டோம்னா ரொம்ப தப்பா போயிடும். ஏதோ ஒரு தடவை மன்னிப்பு உண்டு, சுவாமி ஒரு தடவை என்ன மன்னிச்சு நான் தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதுதான் இந்த கதையிலிருந்து கிடைக்கிற நன்மை என்று நான் கருதுகிறேன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் சீர்காழி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை பஞ்சாக்கரப்பதிகம். எல்லா மந்திரங்களும் தோன்றுதற்கு காரணமாயது திரு ஐந்தெழுத்தே ஆகும் எனக் கூறி திரு ஐந்தெழுத்து திருப்பதிகத்தை அருளி செய்தார். பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நாராயணத்தை All right.

0: விசுவாசித்த யோகனை கேட்டால்
1: நீங்க You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திரு குறுகாவூர் வெள்ளடை.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டி கொடுமுடி பதிகம் மற்று பற்று எனக்கு. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் உழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுந்தரர் பதிகங்களில் அவர் திருப்பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடின நமச்சிவாய பதிகம். நம்ம போன முறை பார்த்தப்போ சுந்தரர் பொன்னார் மெனின பதிகத்தை பார்த்துருந்தோம். அது திருமழபாடியில் பாடினார். அதன் பின் அவர் அப்படியே காவிரி கரையோட மேற்கு நோக்கி போகிறார். ரெண்டு பக்கம் காவிரி கரையில் ரெண்டு பக்கமும் பல கோயில்கள் உள்ளன அந்த சோழ நாட்டில். அவர் அங்கேருந்து அப்படியே போய் திருவானை காவல்லாம் பாடுறார். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு கடைசியில் கொங்கு நாட்டுக்கு போய் சேர்றார். கொங்கு நாட்டில், கொங்கு நாடு அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம சொல்கிறோன்னா ஈரோடு கோயம்புத்தூர் அந்த பகுதி இருக்கே, அதுக்கு கொங்கு நாடுன்னு பேர். நம்ம பொதுவாக தமிழில் மூவேந்தர்கள் அப்படின்பா, சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு. அவள் மூணு பேரும் பெரிய ராஜாக்கள், பெரிய நாடுகள், பெரிய ராஜாக்கள் அந்த தென்னிந்தியாவில். இந்த மூணு தேசங்களை தவிர இதனுடைய பக்கத்தில் இருக்கிற சிறு தேசங்களாகவோ இல்லை உட்பிரிவுகளாகவோ வேற பல இடங்கள்லாம் சொல்லுவாள். அது மாதிரி சோழ நாட்டுக்கு வடக்க, அதாவது சோழ நாடுன்னா காவேரி கொள்ளிடம்லாம் பாயிற இடம் இருக்குது, அதுக்கு வடக்க நடுநாடு அப்படின்பா, அதாவது கடலூர் விழுப்புரம் திருக்கோவிலூர் அந்த பகுதியெல்லாம் நடுநாடு அப்படின்பா. அதுக்கு மேலே வடக்க வந்தாக்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மெட்ராஸ் அந்த பக்கத்துலாம் தொண்டை நாடு அப்படின்பா. அதே மாதிரி இங்கே காவிரி இதில் மேற்கு பக்கத்தில் பவானி ஈரோடு திருச்செங்கோடு கரூர் கோயம்புத்தூர் அந்த பகுதியை வந்து கொங்கு நாடு அப்படின்பா. அதனால் இந்த கொங்கு நாட்டுக்கு சுந்தரர் போகிறார். அங்கே போய் இந்த பாண்டி கொடுமுடி கொடுமுடின்னு அப்படின்னு ஸ்தலம் சொல்கிறோம். அந்த ஸ்தலத்தில் போய் சுவாமியை பார்த்து பதிகம் பாடுறார். அந்த பதிகம் தான் இந்த இன்றைக்கி பார்க்க போகிற பதிகம். இந்த கொடுமுடிங்கிற ஸ்தலம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல காவிரி வடக்கேந்து ஓடி வரும், காவிரி வடக்கேந்து தெற்க ஓடி வந்து அந்த இடத்துல கிழக்கு திரும்பும் அப்படி. அந்த இடம் தான் கொடுமுடி. அங்கே காவிரி கரையிலேருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்தில் கோவில் இருக்கு. கோவில் வாசலில் நேராக போனாக்கா படித்துறைக்கு போகலாம். ஓரளவு பெரிய கோவில். அங்கே விசேஷம் என்னன்னாக்க, அங்கே பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானை வழிபட்டு உயர்ந்த ஸ்தலம் அது. அதனால் அந்த ஸ்தலத்தில் பிரம்மாவுக்கும் சந்நிதி உண்டு, விஷ்ணுவுக்கும் தனியாக ஒரு சந்நிதி உண்டு. இந்த ஸ்தலத்துக்கு எல்லாருமே போயிருக்கார். சம்பந்தனும் பாடியிருக்கார், அப்பரும் பாடியிருக்கார். அந்த பதிகங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் மூவர் பாடல்களும் கிடைச்ச ஸ்தலங்கள் இது ஒன்று. இதுக்கு கொடுமுடின்னு பேர். ஆனால் இது ஒரு பாண்டிய ராஜாவோடய சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதுக்கப்புறம் பாண்டி கொடுமுடி அப்படின்னு பேர். தேவாரத்துலலாம் பாண்டி கொடுமுடின்னு வரும். அதுவும் சுந்தரர் தேவாரத்தில் இதுக்கு கரையூரில் பாண்டி கொடுமுடி அப்படிங்கிறார். அதாவது கரையூருங்கிறது ஊர் பேராகவும் கொடுமுடிங்கிறது கோவில் பேராகவும் சொல்கிறார். அது நம்ம பார்த்துருக்கோம். பல இடங்களில் ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், கோவிலுக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் கோவில் பேரே ஊருக்கு பேராகிடும். அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். சிதம்பரத்தில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பார்க்கலாம். கோவிலோட பேர் ஊருக்கு வந்துடும் பிற்காலத்தில். அது மாதிரி இது இந்த இடத்துலையும் கொடுமுடிங்கிறது ஊருக்கே பேராயிடுத்து. இது கொடுமுடி அப்படின்னாக்க சிகரம்னு அர்த்தம். இது புராண கதையிலேருந்து வர்றது. இது மேருவுடைய சிகரங்களில் ஒரு சிகரம் வந்து அஞ்சாவது வாய், அதில் ஒரு பகுதி இங்கே இருக்குது அப்படின்னு ஐதீகம். நீங்கள் போகிறனா நமக்கு சட்டுன்னு தெரியறது என்னென்னா, ரொம்ப விசேஷமான கோவில், ஆனால் சுவாமியோடைய உருவம் ரொம்ப சின்ன அளவில் இருக்கும். கோயிலுக்கு போனால் பார்க்கலாம், நம்ம இந்த ஒரு அடி உயரத்தில் தான் இருக்கும் தரையிலேருந்து, அது மாதிரி இருக்கும். நம்ம வழக்கம் போல் இந்த பதியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பெரிய புராண பாட்டு கேட்போம். அந்த பெரிய புராண பாட்டு சுந்தரர் எப்படி இந்த ஸ்தலத்துக்கு வந்தார், இங்கே என்ன பதிகம் பாடினார் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிற பாட்டு. அது சுந்தரர் எப்படி பாண்டிக்கோடு முடிக்க போனார், அங்கே என்ன பாட்டு பாடினார், அதோடைய கருத்து என்ன அப்படின்னு சேக்கடர் பாடுறார் பெரிய புராணத்தில். இந்த செய்யுள்களில் ஒரு பாட்டு சமயத்தில் கருத்து முழுமை பெறாது. அதாவது ஒரு விஷயத்த சொல்ல வர்றப்போ அது ஒரு பாட்டுக்குள்ளே சொல்ல முடியாது. அவர் ரெண்டு பாட்டு, மூணு பாட்டு, நாலு பாட்டு சமயத்தில் அப்படி எடுத்துக்குவார். அது மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்ல வர்ற கருத்து ரெண்டு பாட்டில் சொல்கிறார் சேக்கடர். அதனால் முதல் பாட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அது சென்டென்ஸ் வந்து அப்படி பாதியில் தொங்கின்னு இருக்கும் அந்த முதல் பாட்டில். அதனால தான் ரெண்டு பாட்டி சேர்த்தே கேட்டோம் புரியறதுக்காக. இப்போ இந்த ரெண்டு பாடல்களையும் பார்ப்போம். கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி சங்கவன் குழையர் உழை வளம் செய்து சார்ந்து அடி அன்பினில் தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிட தொழுது புனிதர் பொன்மேனியை நோக்கி இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது என்று எழுந்த மெய்க்குறிப்பினில் எடுப்ப அப்படின்னு. அது இன்கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸோட ஒரு பாதி இருக்குது. இதில் என்ன சொல்ல வர்றார், இதில் கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி அப்படின்னா, கொங்கு நாட்டில் காவிரியோடைய தென்கரையில் இருக்கிற கரையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கொடுமுடி அப்படிங்கிற கோயிலுக்கு முன்னாடி போய் சென்றடைந்து அப்படின்னு அந்த முதல் அடிக்கு அர்த்தம். அங்கே போய் என்ன பண்ணார், சங்க வெண் குழையர் உழை வளம் செய்து சார்ந்து. சங்க வெண் குழையர் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கிற ஒரு ஃப்ரேஸ். அது குழைங்கிறது காதில் அணிந்திருக்கிறது, ஆண்களை காதில் அணிந்தது குழை, அது சங்கினால் ஆனது வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதனால் சங்க வெண் குழையர் அது சிவபெருமான். உழை அப்படின்னா, இது ஒரு வார்த்தை நம்ம முன்னாடி பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். உழை அப்படின்னாக்க இடம் அப்படின்னு மீனிங்கில் கொடுக்குற கோவில், எசென்ஷியலி கோவில்னு அர்த்தம். அதனால் சிவபெருமானுடைய கோவிலை வளம் செய்து அதை பிரதட்சிணம் பண்ணி சார்ந்து அப்புறம் அடைந்து அடி அன்பினில் தாழ்ந்து சிவபெருமானுடைய திருவடியை அன்போடு வணங்கி பொங்கிய வேட்கையை பெருகிட தொழுது. உள்ளத்துக்குள்ளே பக்தி பெருகி வர்றது அவருக்கு. வேட்கையினாக்க அன்பு பக்தின்னு எடுத்துக்கணும். அப்படி உள்ளத்துக்குள்ளே அன்பு பொங்கி வர அந்த காதலால் இறைவனை வழிபட்டு புனிதர் பொன்மேனியை நோக்கி சிவபெருமானுடைய திருவுருவத்தை கண்ணால் தரிசனம் பண்ணுறார். அப்படி பார்த்து அந்த பொன் போன்ற மீனியை பார்த்து, ஆஹா இப்படிப்பட்ட சிவபெருமான் இங்கே இருக்காரு, நான் இந்த ஊரை விட்டு போனாலும் எங்கே போனாலும் இந்த சிவபெருமான் நான் எப்படி மறப்பேன், மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சொல்கிறார். இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது, இங்கே இருக்கிற சிவபெருமானை நம்மளால் மறக்கவே முடியாது அப்படின்னு என்று எழுந்த மெய்க்குறிப்பினில் எடுப்பேன் அப்படின்னு எழுந்த ஒரு கருத்து தோன்ற அவர் பாட ஆரம்பிக்கிறார். இதுதான் அந்த முதல் பாட்டுக்கு நேரடியான சுருக்கமான பொருள். இதில் நம்ம முன்னாடி சொல்லிருக்கேன், ஒரு பொதுவாக கோயில்களுக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த மகான்கள் பெரியவர்கள்லாம் கோயிலுக்கு போனாங்க, முதல்ல கோபுரத்தை தரிசனம் பண்ணி அதுக்கு ஒரு கும்பிடு போடுவா, அதை கோபுரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்குவா. அதன் பின்னால் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சது நேராக சாமியை பார்க்குற தரிசனம் பண்ணுறதுக்கு நேராக சாமிக்குள்ளே போட மாட்டான், அவள் பிராகாரத்தில் வளம் வருவா, அப்புறமா தான் சுவாமியை தரிசனம் பண்ணி வழிபடுவார். அதான் இங்கேயும் அவர் பண்ணுறார். கொடுமுடி கோயில் முன் குறுகி சங்கவன் குழையர் உழை வளம் செய்து சார்ந்து அடி அன்பினில் தாழ்ந்து. அப்புறம் அந்த மாதிரி முதல்ல பிரதட்சணம் பண்ணிட்டு அப்புறம் தான் சுவாமி தரிசனம் பண்ண உள்ளே போகிறார். அது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த பாட்டில் வரதா உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கேட்கலாம், பேசலாம். குறுகிறது அப்படின்னாக்க தாழறதுன்னு அர்த்தம் இல்லை. குறுகிறது அப்படின்னா போய் அடையிறது, போய் சேர்றது. அது நம்ம இதுலேயும் பார்த்துருக்கோம். நம்ம திருநாவுக்கரசர் தேவாரத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ மறுமாற்ற திருத்தாண்டகம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதாவது அவர் சமணர்லேருந்து சைவராக மாறிடுவார். அப்போ சமணர் எல்லாம் போய் இந்த ராஜா கிட்ட கோல் மூட்டுவா, இது மாதிரி இவர் நம்மளை துரோகம் பண்ணிட்டார், இவர் தண்டிக்கணும் அப்படிம்போ உடனே இந்த ராஜா அவரை சேவர்களை அனுப்பிச்சு அவர் இழுத்துன்னு வாங்க அப்படிம்பா. அப்போ அந்த சேவர்கள்லாம் திருநாவுக்கரசர்கிட்ட போய் உங்களை அரசர் அழைச்சிருக்காரு அப்படிம்பா. அப்போ அவர் சொல்லுவார், நாம் அவருக்கும் கொடியலம்னு ஒரு வீரவசனம் பாடுவார், நம்ம பார்த்துருக்கோம் அந்த முன்னாடி, இருந்தாலும் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். நாம் ஆருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரக இல்லையா நரகத்தில் இடப்படும் ஏமாப்பம் பிணியறியோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படிம்பறதுல. அதாவது அந்த சிவபெருமானுடைய திருவடியையே சென்று அடைந்து விட்டோம், அதனால் நான் எந்த ராஜாவுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ராஜாவுக்கும் நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு திருநாவுக்கரசு அங்கே பதில் சொல்வார். எதுக்கு சொன்னேன் அந்த பாட்டு, எதுக்கு சொன்னேன் அதில் குறுகினோம் அப்படின்னு அந்த பாட்டு முடியும், நாமாருக்கும் குடியல்லோம் அப்படிங்கிற பாட்டில் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்னு திருநாவுக்கரசு சொல்வார். இறைவனுடைய திருவடியை நான் சென்று அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அங்கே. அதனால் குறுகிறது அப்படின்னா போய் அடையிறது, சென்று சேருதல். அதனால் கோயில் முன் குறுகினா கோயிலுக்கு முன்னாடி போய் சேர்ந்து, கோயிலுக்கு முன்னாடி போய் சேர்ந்துன்னு அர்த்தம்.

அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயம்பும் என்ற இதனை திண்ணிய உணர்வில் கொள்பவர் மற்ற பற்று இலேன் என செழுந்தமிழால் நண்ணிய அன்பில் பிணிப்புற நவின்றார் நமச்சிவாய திருப்பதிகம். இல்லையா, முதல் பாட்டில் எடுப்ப அப்படின்னு முடியும் இல்லையா, அப்படின்னு குறிப்பில் தொடங்கும்படியாக அப்படின்னு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபஸ்ட் பாட்டில் சென்டென்ஸு, இந்த ரெண்டாவது பாட்டில் அது முடிவாக இருக்குது. ரெண்டு பாட்டையும் சேர்த்து பார்த்தா ஒரு சென்டென்ஸ் அது. அண்ணலார் அடிகள் மறக்கினும் நாம் அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையாது இயம்பும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. என்ற இதனை, என்ற இதனைன்னு வர்றது வந்து என்ற இதனை அப்படிங்கிறது பாட்டில் சந்தத்துக்காக என்ற இதனைன்னு மாறி வர்றது. திண்ணிய உணர்வில் கொள்பவர் மற்ற பற்றிலேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அண்ணலார் அப்படின்னா அண்ணல்னாக்க தலைவன், அண்ணலார்னா சிவருமான். அண்ணலார் அடிகள் மறக்கினும் அப்படின்னா என்ன அர்த்தம், சிவருமானுடைய திருவடியை மறந்து மறந்து விட்டேனானாலும், நான் மறந்து போயிட்டேன்னா கூட அப்படின்னு அர்த்தம். மறக்கினும் அப்படின்னா நாம் மறந்து விட்டாலும் நாம் அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணியனாவே இன்சுவை பிறகு இடையராது இயம்பும். அதாவது நான் சிவருமானுடைய திருவடியை நினைக்க மறந்து போனா கூட என்னுடைய நாக்கானது தானே அந்த அஞ்செழுத்தை சொல்லும் அப்படிங்கிறார். அதான் சம்மரி அதுக்கு. நாம அஞ்செழுத்து அப்படின்னா இறைவனுடைய திருநாமமான பஞ்சாட்சரம், அதை எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையராது இயம்பும் இல்லையா. நான் மறந்தாலும் என் நாக்கே சொல்லும் அப்படிங்கிறார். அங்கே இந்த நாவே அப்படிங்கிறதுல அந்த ஏகாரத்துக்கு ஏ அப்படிங்கிறதுக்கு பல அஞ்சாறு அர்த்தங்கள் உண்டு. அது தேற்றம்னு ஒரு இதில் வரும், எம்ஃபசிஸ்க்காக ஏ சொல்லுவா, இல்லைனாக்க பிரிநிலை அப்படின்பா, வினா அப்படின்பா, அசைம்பா, பல விதமாக இருக்குது. இந்த இடத்துல அதுக்கு இலக்கண குறிப்பில் சொல்கிறது இந்த பிரிநிலை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அது வந்து இது பண்ணி காட்டுறது, நாக்கே சொல்லும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அந்த நான் மறந்து போனாலும் என் மனசு இறைவனுடைய திருவடியை எண்ண மறந்தாலும் ஓயாமல் சொல்லிகிட்டே இருந்து பழகி போன என் நாக்கு தானே அவனுடைய திருநாமத்தை சொல்லும் அப்படிங்கிறார். அது எப்படி, எண்ணிய நா எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையராது இயம்பும். அந்த நாக்கு எப்பவும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்குது, அதனால் அந்த நாக்கில் இனிமை இருக்குது. அதான் இன்சுவை பெருக அப்படிங்கிறார் இல்லையா, நாவினிக்க பாடுதல் அப்படிங்கிறோமே. அப்படி நாவினிக்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும் எப்பவும். அதனால் அந்த நாக்கே தானே சொல்லும் நான் மறந்து போயிட்டா கூட அப்படிங்கிறார். இது நமக்கு அனுபவத்தில் நம்ம ஏதோ ஒன்று இதுவாக இருந்தாலும் நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவன் சொல்லுவான் அப்படிம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், அது அவனுக்கு அவ்வளோ பழகி போன ஒரு விஷயம், அதனால் அவனுடைய முழு நினைவு இல்லாட்டாலும் தன்னால் அது சொல்லிவிடுவான் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இங்கே தான் சொல்கிறார். இதில் எண்ணிய நாவே அப்படிங்கிறார், நாக்கு எண்ணாது, மனசு தான் எண்ணும், நாக்கு சொல்லும், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல எண்ணிய நாவேங்கிறதுக்கு உரையில் குறிப்பு கொடுக்குறான். அது மனசும் நாக்கும் அலைண்டாக இருக்குது அப்படிங்கிறான். மனசு என்ன என்றதோ அதுதான் நாக்கு சொல்கிறது. அதனால் மனசு நாக்கும் ஒரே ஒன்றுபட்டு செயல்படுறது, அதனால் மனசோட செயலை நாக்குக்கே சொல்லிட்டார் அப்படின்னு உரையில் குறிப்பு கொடுக்குறான். எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயம்பும். இடையறாதுன்னா ஓயாமல், எப்போ இடைவிடாமல் சொல்லும் என்ற இதனை அப்படிங்கிற கருத்துப்படுறபடி திண்ணிய உணர்வில் கொள்பவர். திண்ணிய அப்படின்னா உறுதியான, திடமான அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திண்ணிய உணர்வுனாக்க ஸ்ட்ராங் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திண்ணிய உணர்வில் கொண்ட அந்த திரு சுந்தரர் மற்ற பற்று இலேன் என செழுந்தமிழால் நண்ணிய அன்பில் பிணிப்புற நவின்றார் நமச்சிவாய திருப்பதிகம். இந்த பார்க்க போகிற திருப்பதிகம் இருக்கு, அதுக்கு நமச்சிவாய திருப்பதிகம்னு சிறப்பு பெயர். பதிகங்களுக்கு பொதுவாக சிறப்பு பெயர்லாம் இருக்காது, சில பதிகங்களுக்கு தான் சிறப்பு பெயர் உண்டு. பதிகங்கள்லாம் அந்த சலத்தில், இந்த சலத்தில் இவர் பாடினார் இந்த பண் அப்படின்னு சொல்லிவிடுவாள் வழிய, சிறப்பாக அதுக்கு பேர் பொதுவாக கிடையாது. ஆனால் சில பதிகங்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், திருஞான சம்பந்தர் வரலாற்றை பார்த்துருந்தப்போ அவர் பாடின துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போஜனம்னு பாட்டில் சொல்லுவார், அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே அப்படின்னு. அதனால் அந்த பதிகம் முழுக்க அஞ்சு எழுத்துமே அஞ்சு எழுத்துமேனு வரும். அதனால் அதுக்கு பஞ்சாக்

0: பதிகம் அப்படின்னு சொல்லுவா. வையுறு தோழிப்பங்கன் கோளறு பதிகம், அது நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி சில பதிகங்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு. அது மாதிரி இந்த பதிகத்துக்கு, பார்க்க போகிற பதிகத்துக்கு நமச்சிவாய பதிகம்னு பேர். அதான் சொல்றார், மற்ற பற்றியிலேன் அப்படின்னு நமச்சிவாய பதிகத்தை சுந்தரர் பாடினார். அது எப்படி பாடினார்? செழுந்தமிழால் பாடினார். தமிழ் பொதுவாக தெரியும், செழுந்தமிழ்னாக்க நன்மை மிக்க வளம் மிக்க தமிழ். அது நமக்கு வளத்தை புரியக்கூடியது, நமக்கு நன்மையை செய்யக்கூடியது, அதனால் அது செழுந்தமிழ். அது எப்படி பாடினார்? நன்னிய அன்பில் அவருக்கு மனசில் பக்தி பொங்கி வர்றது. அந்த பொங்குகின்ற பக்தியினால அன்பில் பிணிப்பு ஊற, அந்த அன்பில் நம்ம பிணிக்கப்படும்படியாக, இல்லை அவர் பிணிப்பு உண்டு, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்மளை பக்தியில் பிணிக்கின்ற மாதிரியாக, இல்லை அவர் பக்தியில் பிணிப்பு கொண்டு பிணிப்புற்று அதை பதியத்தை நவீன்றார், அந்த பதியத்தை பாடினார்னு அர்த்தம். இந்த ரெண்டு, இந்த பெரிய புராணத்தோட ரெண்டாவது பாட்டுக்கு நேரடியான பொருள். இல்லை கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம், இல்லை தெளிவாக புரிஞ்சுடுத்த அந்த பாட்டு. அப்படி இப்போ கேள்வி இல்லைன்னா பின்னாடியும் கேட்கலாம். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இது ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான பாட்டு தான். நம்ம சொற்களுக்கு பொருள் பொருள் பார்த்தோம்னாக்க நமக்கு சுலபமாக பாட்டு புரிஞ்சிடும். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். மற்று அப்படின்னாக்க வேறன்னு அர்த்தம். பற்று அப்படின்னாக்க பற்றுக்கோடு, துணை அப்படின்னு அர்த்தம். பற்றுனா பாசம், பந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இது பற்று அப்படிங்கிறது பற்றுக்கோடு அப்படின்பா, அதாவது நமக்கு ஒரு சப்போர்ட். அதனால் எனக்கு வேற ஒரும் பற்றுக்கோடு இல்லை, எல்லாம் நீதான் அப்படின்னு வர ஒரு மனப்பாங்கு தான் மற்று பற்று எனக்கு வேறு இன்றி அப்படிங்கிறார். அதனால் எனக்கு ஒன்றை விட்டால் வேறு துணை கிடையாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். மற்று பற்று எனக்கு இன்றி வேற பற்று எதுவும் எனக்கு இல்லாமல், வேற பற்றுக்கோடு எதுவும் இல்லாமல், நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், உன்னுடைய திருவடியையே என் மனசில் நினைத்தேன். பாவித்தேன்கிறது மனசில் நினைக்கிறது. அதனால் உன்னுடைய வேற எதையும் நான் எனக்கு துணையாக கருதலை, உன்னுடைய திருவடி ஒன்றே எனக்கு துணை அப்படின்னு என் மனசில் கருதுகின்றேன் அப்படிங்கிறார். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன். இந்த பெற்றலும் அப்படிங்கிறது எதுகைக்காக பெற்றலும்னு வந்திருக்கு, ஆனால் அந்த பெறலும் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். பெறலும் பிறந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய அருளை பெறலும் நான் பிறந்ததாக கருதுகின்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்றைக்கு எனக்கு உன் அருள் கிடைச்சதோ அன்னைக்கு நான் ஒரு புது பிறவி எடுத்தேன். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் உன்னோட அருள் பெறறதுக்கு முன்னாடி இருந்த நாள்கள்லாம் நான் பிறந்த நாள்களாக கருதவில்லை அப்படிங்கிறார். என்றைக்கு எனக்கு உன் அருள் கிடைச்சதோ அன்னியிலிருந்தான் நான் பிறவி எழுதியதாக கருதுகின்றேன். அதான் அதுக்கு அர்த்தம். பெறலும் பிறந்தேன், உன்னுடைய அருளை பெற்றதும் நான் பிறவி எழுதியதாக கருதுகின்றேன். என்றைக்கு உன் அருள் கிடைச்சதோ அதோட வேற என்னாச்சு? இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன். என்றைக்கு நீ என்னை ஆட்கொண்டு அருள் புரிந்தாயோ அன்னைக்கு தான் நான் இந்த பிறவி எடுத்ததாக கருதுகிறேன். ஏன்னா பிறவியோட பயனை தான் இந்த பிறவி எடுத்ததாக கருதுகின்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு? என்றைக்கு நீ எனக்கு அருள் புரிந்தாயோ அன்னைக்கே இதுக்கப்புறம் எனக்கு வேறு பிறவி இல்லைன்னு தெரிஞ்சுடுத்து. அதனால் இனிமேல் பிறவாத தன்மையும் வந்து எழுதிட்டேன். இது ஒரு நயத்தோடு சொல்கிறேன். என்றைக்கு நீ எனக்கு அருள் புரிந்தாயோ, உன் அருளை என்று நான் பெற்றேனோ அன்று தான் நான் பிறவி எடுத்தேன். அது மட்டுமல்லாமல் அன்றில் இனிமேல் வேற ஒரு பிறவியும் இல்லாத நிலைமையும் எனக்கு வந்து சேர்ந்துருத்து அப்படிங்கிறார். முக்தி நிலையை கொடுக்குறார், ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் இதுக்கப்புறம் அவருக்கு பிறவி இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மூணாவது அடியில் என்ன சொல்கிறார்? கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா. இந்த கற்றவர்கள்லாம் வழிபடுகின்ற அழகிய புகழ்மிக்க கரையூர் அப்படிங்கிற ஊரில் பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற கோவிலில் இருக்கிற நற்றவனே. நற்றவன் அப்படின்னா நல்ல தவம், நல்ல தவன் அப்படின்னு அர்த்தம். நற்றவன், நற்றவா அப்படின்னா நல்ல தவ வடிவனே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், சுவாமியை எல்லாத்துக்கும் அந்த உருவங்கள்லாம் சொல்லலையா, புண்ணியனே அப்படின்பா. அப்படின்னா புண்ணியங்களின் உருவமாக இருக்கிறவன். நற்றவா அப்படின்னா நல்ல தவத்தின் உருவமாக இருக்கிறவன் அவன். அப்படி அப்படி கற்றவர் தொழுதேத்தும் சிற்கரையூர். இதை பற்றி நம்ம முன்னாடி சம்பந்தர் தேவாரத்தில் கூட ரெண்டாவது பாட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா. தோடுடைய செவியின் பதிகத்தில் ரெண்டாவது பாட்டில் வரும் இல்லையா. முற்றலாமி இள நாகமோடு ஏன முளைக்கம்பை பூண்டு வற்றலோடு கலனா பலிதேந்த எனது உள்ளங்கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து அப்படின்னு வரும். பெற்ற முறை பிரமாபுரம் பெம்மானுவன் என்று அதில் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து. அதனால் கற்றல் கேட்டல் உடையவர்கள்லாம் பெரியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய திருவடியை கையால் கைகூப்பி வணங்குகிறார்கள் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்கிறார். திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். அதே தான் இங்கே கற்றவர் அப்படின்னாக்க மெய்ப்பொருளை கற்றவர்கள் உன்னை தொழுது வணங்குகின்ற கரையூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாண்டி கொடுமுடிங்கிற கோவிலில் இருக்கிற நல்ல தவ வடிவனே, அப்படிப்பட்ட சிவருமானே, உன்னை நான் மறைக்கணும். நான் மறந்து போயிட்டா கூட நான் அப்படிங்கிறது இங்கே நான் அப்படின்னு சொல்கிறது என்ன, நம்ம மனசு இல்லையா. நான் உன்னை நினைக்க மறந்து போயிட்டா கூட சொல்லும் நான் நமச்சிவாய், என்னோட நாக்கு இருக்கே அது தன்னால் நமச்சிவாய அப்படிங்கிற பெயரை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற. இது எப்படி சாத்தியம், அது நம்ம பலகாலமாக சொல்லி சொல்லி பழகினாக்க அது தன்னால் வரும். அதாங்க சொல்கிறார், என்னுடைய நாக்கு நெடுங்காலமாக உன்னுடைய பெயரை இடைவிடாமல் சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் நாம் ஏதோ ஒரு வேற ஒரு இந்த எண்ணத்தில் ஈடுபட்டு உன்னை நினைக்க மறந்து போனால் கூட என் நாக்கு உன் பெயரை சொல்லும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ரெண்டாம் பாட்டு, இட்டன் உன்னடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலால் கருதேன். கிளர் புனர் காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த பதிகம் முழுக்க கடைசி அடி நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, அது எல்லா பாட்டிலையும் வரும். அதேமாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் இறைவனுடைய புகழை சொல்லி அப்படிப்பட்ட சிவருமானே இந்த பாண்டி கொடுமுடிங்கிற சலசில் வைக்கிறவனே அப்படிலாம் சொல்லி உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லும். அதான் இந்த பாட்டுடைய கருத்து. அதுதான் பெரிய பிராணத்தில் சேர்க்கலான்னு சொல்கிறார், நான் மறந்து போனாலும் என் நாக்கு உன்னோட பேரை இடைவேறாது சொல்லும் அப்படின்னு கருத்து. இட்டன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கிற ஒரு சொல்லிங்க. இஷ்டம் அப்படிங்கிறது தமிழில் இட்டம் அப்படிம்போம். இஷ்டன் அப்படிங்கிறது இட்டன் அப்படின்னு வந்திருக்கு. இஷ்டன் அப்படின்னாக்க விரும்பப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்படிப்பட்ட எல்லாராலும் விரும்பப்படுகின்ற இஷ்டன், என்னால் விரும்பப்படுகின்ற பலராலும் விரும்பப்படுகின்ற இஷ்டனாக இருக்கிற சிவருமானே, உன் அடி உன்னுடைய திருவடியை ஏத்துவார் இல்லையா. யார் உன்னுடைய திருவடியை ஏத்துவார்கள், உன்னுடைய திருவடியை ஏத்துறதுனா துதிக்கிறது, ஸ்துதி பண்ணுறது. உன்னுடைய திருவடியை ஏத்துவார்னாக்க உன்னுடைய பக்தர்கள், உன்னுடைய பக்தர்கள் இகழ்ந்திட்ட நாள் மறந்துட்ட நாள் கெட்ட நாள் இவை. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவும் சுவாமியை நினச்சிட்டு இருக்கணும் எல்லா நாளும். ஆனால் சில சமயம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் ஈடுபட்டு நம்ம சுவாமியை மறந்து போகிறதும் உண்டு. அதை பற்றி இங்கே சொல்கிறார், உன்னடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் அப்படிங்கிற ஒரு நாள். அது என்னது, இறைவனுடைய அடியை ஏற்றுகின்ற பக்தர்கள்லாம் நம்மளை இகழ்கின்ற நாள் அப்படின்னா என்ன அர்த்தம். இது சுந்தரோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி இறைவனுடைய அடியை ஏற்றின அடியவர்கள்லாம் என்றைக்கு நம்மளை இகழ்ந்தார்களோ அந்த அப்படிப்பட்ட நாள்கள், அப்படிப்பட்ட அவர்கள் நம்ம இகழ்கின்ற மாதிரி செயல் செய்த நாள்கள். மறந்துட்ட நாள் அப்படின்னா சிவருமானை வழிபட மறந்திருந்த நாள்கள், அப்படிப்பட்ட நாள்கள்லாம். கெட்ட நாள் இவை என்று அலால் கருதேன். கெட்ட நாள் அப்படின்னாக்க நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு அதெல்லாம் நம்ம நல்ல நாள் இல்லை. நம்ம இறைவன் என்னைக்கு வழிபடலையோ, என்னைக்கு சிவனடியாரெல்லாம் நம்மளை திட்டுறார்களோ இகழ்கிறார்களோ, அப்படிப்பட்ட நடத்தை உடைய நாள்கள்லாம் நல்ல நாள் இல்லை, கெட்ட நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று கெடுதல் அப்படின்னா அழிதல் சாதல் அப்படின்னு பொருள் இருக்கு. அதனால் அப்படிப்பட்ட நாள்கள்லாம் நான் உயிரோடு இருந்த நாள்களாக கணக்கில் வச்சுக்கல அப்படிங்கிறார். கெட்ட நாள் இவை என்று அல்லால் கருதேன், அப்படி தான் நான் கருதுவேனே தவிர வேறுபடி நான் கருத மாட்டேன் அந்த நாள் அப்படிப்பட்ட நாள்கள் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், கிளர் புனல் காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடி தொழுது ஏத்து பாண்டி கொடுமுடி நட்டவா. பாண்டி கொடுமுடி நட்டவானா பாண்டி கொடுமுடிங்கிற கோயிலில் இருக்கிற சிவருமானேன் அர்த்தம். நட்டவன் அப்படின்னாக்க விரும்புறது இல்லையா, விரும்பி உறைகின்றவனேன் அர்த்தம். நம்ம திருக்குறளில் ஒரு குறள் உண்டு, இந்த நட்புங்கிற இதில் வரும், நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தர் பொருட்டு அப்படின்னு. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், அன்போடு இருத்தல். அதனால் இந்த இடத்துல என்ன சொல்றார், பாண்டி கொடுமுடி நட்டவான்னா பாண்டி கொடுமுடியில் உறைவதற்கு விரும்பியவனே அப்படின்னு சிவருமான சொல்றார். அந்த பாண்டி கொடுமையில் இருக்கிற சிவருமான காவிரி வந்து வழிபடுறதான். எப்படி வழிபடுறது, கிளர் புனல் காவிரி, கிளறுதல்னா பொங்கி எழுகுது, அலைகளால் பொங்கி எழுகின்ற காவிரி அது. அப்படிப்பட்ட பொங்கி எழுகின்ற ஜலத்தை உடைய காவிரி அது என்ன பண்றது, வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏத்துகின்றது. அதனால் வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏற்றுறது. வாசிகை அப்படின்னாக்கா மாலை, பூ மாலை இருக்குல்லையே அதுக்கு வாசிகைன்னு பேர், அதில் ஒரு வகை மாலைக்கு வாசிகைன்னு பேர். அது வட்டமாக இருக்கும், அதான் வட்ட வாசிகை. வட்டமாக இருக்கிற பூ மாலைகளை கொண்டு காவேரி வந்து பாண்டி கொடுமடியில் இருக்கிற சிவருமான வழிபடுறது அப்படின்னு இங்கே ஒரு கருத்து சொல்கிறார். கிளர்புணல் காவேரி வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏற்று பாண்டி கொடுமுடி நட்டவா. அதனால் காவேரி என்ன பூ மாலை கொண்டு வந்து அடியில் கால் அடியில் காலில் போட்டு வழிபடுறது. இது நம்ம செய்யுள்ள தற்குறிப்பேற்றம் அப்படின்னு ஒரு அணி உண்டு. அதாவது இயற்கையாக நிகழ ஒரு நிகழ்ச்சி, அதில் பாடுற ஆசை பாடுறவர் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வர், தற்குறிப்பேற்றம்னு அதுக்கு பேர். அது மாதிரி இந்த இடத்துல காவேரியில் அங்கங்கே பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. காவேரி கரையில் கொடுமுடியில் நீங்கள் போனாலெல்லாம் பார்க்கலாம், காவேரி கரையில் சில பரிகாரங்கள்லாம் பண்ணுவா, பூஜை பண்ணுவா, அப்புறம் காவேரியில் அந்த மாலைகள்லாம் போடுவா. அதனால் அப்படி காவேரியில் வழிபட்டு பக்தர்கள் போடுற மாலைகள் காவேரியில் வர்றது, அடிச்சுன்னு வருது. அதனால் அப்படிப்பட்ட மாலைகளை காவேரியை கொண்டு வந்து சிவருமானோட காலில் போடுறதா இங்கே அவர் சொல்கிறார். ஆனால் காவேரி வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏற்று பாண்டி கொடுமுடி நட்டவா. அப்படிப்பட்ட திருப்பாண்டி கொடுமையில் இருக்கிற விரும்பி உரைகின்ற சிவருமானே, உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாய. உன்னை நான் மறந்து போயிட்டாலும் என்னோட நாக்கு தானே உன் பேரான நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். இதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களை கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அப்படி இல்லை, அதாவது அதாவது பரிகாரம்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன ஒழிய, இப்போ நீங்கள் கங்கையெல்லாம் பார்த்தோன்னா தெரியும், கங்கைக்கு ஆரத்தி எடுப்பாள், கங்கையே வழிபடுவாள் இல்லையா, தூய தீர்த்தம் இல்லையா, கங்கையே வழிபட்டு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதில் இதெல்லாம் போடுவாள், விளக்குகள்லாம் விடுவாள், அதில் மாலையெல்லாம் போடுவாள். அது மாதிரி நீங்கள் அதனால் அது மாதிரி இந்த காவேரியில் பூமாலைகள்லாம் வந்துட்டுருக்கு. அது ஏன் பூமாலைகள் அதில் வர்றதுங்கிறதுக்கு வேறு ஏதாவது பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதில் பூமாலைகள்லாம் வந்துட்டுருக்கு, அதில் குளிச்சவாளுடைய கழுத்துலேருந்து வந்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் அது காவேரியில் பூமாலைகள் அடிச்சுன்னு வர்றது காவேரி. அதை பார்த்ததும் இவருக்கு சுந்தரருக்கு காவேரியை மாலையெல்லாம் கொண்டு வந்து சிவருமானோட காலில் போட்டு வழிபடுறது அப்படின்னு இவருக்கு தோன்றுறது. நள் அப்படிங்கிறது ரூட்டு, நள் அப்படின்னா அதுலேருந்து நட்டல் அப்படிங்கிறது வரும், நட்டவன் அப்படின்னு வரும். அதனால் நள் நட்டல் அப்படின்னா விரும்புதல்னு அர்த்தம். அதுதான் அந்த குறள் சொன்னேன், நகுதர் பொருட்டன்று நட்டல். நட்புனா அந்த ஒருத்தரோடத்தர் நட்போடு இருக்கிறதுலே விருப்பம், அதான் நகுதர் பொருட்டன்ற நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தர் பொருட்டுன்னு திருக்குறள். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குனாக்கா சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு தப்பு பண்ணினா அவனை போய் கண்டித்து திருத்துறதுக்கும் நட்பு வேணும் அப்படிங்கிறார். அது திருக்குறளில் வர்றது. அந்த நட்டல்ங்கிற அதுக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன் இந்த வார்த்தைக்கு. நாட்டம் வேற, இது வேற. நாட்டம்னாலும் விருப்பம்தான், ஆனால் அது வேற மாதிரி. நாடுதல் அப்படிங்கிறதுல நாட்டம் வருது. ஓடுவது ஓட்டம், அது மாதிரி நாடுவது நாட்டம், ஆடுவது ஆட்டம், ஓடுவது ஓட்டம்ங்கிற மாதிரி பார்த்தோம்னாக்க நாடுவது நாட்டம்னு வரும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நீலொளியாகிய நிறுத்தா போற்றி ஒளியாக இருப்பவன் நீலொளி என்று சொன்னால் அளவில்லாத ஒளிமயமாகும். அழகில் சூதி என்று சொல்லுகிறார் அல்லவா, அது போல அளவில்லாத ஒளி அதான் நீலொளின்னு சொல்றது. அளவில்லாத ஜோதிமயமாக இருப்பவன் அவன் வந்து நர்தனம் செய்வதிலே விருப்பம் உள்ளவன். நர்தனம் என்றால் அதான் நாட்டியம். நிருத்தம்னு சொல்றது நிருத்தம், நர்தனம் நிருத்தம், நாடகம், தாண்டவம், கூத்து என்றெல்லாம் அதற்கு பெயர். அதனாலே அப்படி ஒளியாக இருக்கிறவன் கூத்தும் ஆடுகிறான், ஒளியாயும் இருக்கிறான். ஒளியாய் இருப்பது அருவம், கூத்தாடுவது உருவம். அதான் அலையில் சூரியன் அம்பலத்தாடுவான்னு சொன்னார். நீலொளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சந்தன சாந்தின் சந்தனம் என்கின்றது மற்றைய வாசன பொருளில் முதன்மையாக இருப்பது. வாசன பொருள் பல இருக்கிறது, அதுல சந்தனம் முதன்மையானது. அது வந்து திருமூல தேவர் திருமந்திரத்துல காணூறு கோடி கடிகமல் சந்தனம் வானுர மாமலர் இட்டு வணங்கினும் பூசைக்கு சொல்லும் போது சந்தனம் மலரும் பூசையில முக்கியமான பொருள்கள். சந்தனம் மலர் எல்லாம் பூசை இல்லை. இந்த ரெண்டு பொருளை சொல்லி அதை எப்படி சொல்றாருன்னா, காட்டுல இருக்கிற சந்தன மரம் எல்லாமே வெட்டி அரைச்சு சாமிக்கு சாத்தினாலும் சரி, ஆகாயத்தளவு நீ மலர் போட்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி பண்ணினாலும், அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா, மாம்சம் சாப்பிட்டீங்கன்னா இத்தனை பலன்னு வீணா போகுது. கலப்பால்ல துளி வசம் கலந்தாரு போல. காணூறு கோடி கடிகமல் சந்தனம் வானூர மாமலர் இட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி, உண்ண மாம்சம் ஊனினை நீக்கி உண்பவருக்கு அல்லது தேனமர் பூங்கலது சேர ஒண்ணாரு. நீ இவ்வளவு சிறப்பான பூசையை பண்ணினாலும் மாமிசத்தை நீக்கி விட்டு நீ உணவு சாப்பிட்டாயானால் சிவனுடைய திருவடியை சேரலாம். அதை சேர்த்து இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே சேர முடியாது, இதை சேர்த்த அங்கே சேர முடியாது அப்படின்னு சொல்ல. சந்தனம்ங்கிறது சிவருவானுக்கு ஒரு முக்கியமான பொருள். சந்தனமும் குங்குமமும் சாந்தும் தோய்ந்த தோழான் என்பார் அப்பருசுவார். அதனால அப்படி இந்த சந்தன காப்புன்னு கூட பாக்குறோம் அல்லவா சுவாமிக்கு. அதனால வாசனை பொருளிலே விளங்குகின்ற சந்தனத்தின் சாந்தினால அழகு பொருந்திய சுந்தரா போற்றி. சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. சிந்தனைக்கு அரிய சிவம். சிந்தனை என்பது மனிதனுடைய சிந்தனை ஒரு அளவுதான். அந்த சிந்தனையினாலே கடவுளை அறிய முடியாது என்பது. சிந்தனைக்கு அரிய சிவம். சிந்தனை மனசுல சிந்தனை இருக்கிற புத்தி, இந்த புத்தியினாலே எவ்வளவு அறியலாம் என்றா அறிந்ததையே அறிய முடியாது. அறிந்ததையே அறிய முடியாது. இப்ப ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஊர்ல இருக்கிற அதிசயங்களை அப்ப பார்க்கும் போது நல்லா ஞாபகம் தெரியும். இங்க வந்து நினைச்சு பார்த்தோம்னா அது என்னன்னு புரியாது. தெரிஞ்சதே தெரியாமல் இருக்கும்போது, தெரிஞ்சதே தெரியாமல் இருக்கும்போது தெரியாதது எப்படி தெரியும்? சிவத்தை பார்த்தது இல்லை யாரும், சிவத்தை பார்த்தது இல்லை. பார்த்த ஊருலயே தெரியாம சிந்தனை கேட்டாமல் இருக்கும். நடந்துட்டு போனே அது எந்த இடத்துல அது இருக்குதுன்னு தெரியல. அது வடக்கு பார்த்தவோ இல்லா தெற்கு பார்த்தவோ என்று சிந்திக்கிறதுலே இதுலயே தடுமாற்றம் இருக்கும் போது சிந்தனைக்கு எட்டாததாய் காண முடியாததாய் இருக்கின்ற சிவத்தை எப்படி அறிய முடியாது? அதனால சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி. அதுதான் அப்பர் சுவாமி சிந்திப்பரியன, சிந்திப்பரியன சிந்திப்பதற்கு அரியதாக இருக்கும். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி புலிவன முத்தி உடுப்பன முய்த்திருந்து பந்தி திருந்த பழகன எதிர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பறை அணிந்து ஆடு ஐயாரம் அடித்தலமே என்பது திருவையாற்று தேவாரம். அதனாலே சிந்தனைக்கு எட்டாமல் இருப்பவன் சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. மந்திர மாமலை மேயாய் போற்றி. வக்கேந்திர மலை என்றும் மந்திர மலை என்றும் புதிய மலை சாரலிலே இருக்கின்ற மலை மந்திர மலை மகேந்திர மலை. அப்படிப்பட்ட மலையிலே எழுந்தருளி இருக்கின்ற கடவுளுக்கு வணக்கம். எந்தமை உய்ய குள்வாய் போற்றி. எந்தமை என்பது என்னை, மற்றைய பன்மையினால சொல்லினாலே எங்களை என்கின்ற மற்றைய அடியார்களையும் சேர்த்து சொல்றாரு, நம்மையும் சேர்த்து சொல்றான்னு வச்சுங்களே. எந்தமை உய்ய கொள்வாய். உய்ய கொள்வாய் என்றால் உன்னுடைய திருவருளை எங்களுக்கு தந்து வாழ வைப்பாயாக. உய்தல் என்றால் பிழைத்துக் கொள்ளுதல். உய்தல் என்றால் பிழைத்துக் கொள்ளுதல். இப்ப பிழைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பிழையான பிழைப்பு தான், சரியான பிழைப்பு. அந்த திருவருளோடு கலந்து வாழலாம், சரியான வாழ்வு, சரியான வாழ்வு. ஆகையினால அந்த திருவுருளை தந்து திருவுருளேங்களை வாழ வைப்பாயாக, எந்த கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. ஆகையாலே பாண்டி நாட்டிலே ஒரு காட்டிலே மான் வந்து குட்டியை ஈன்று விட்டு வேறொரு புலியினால அடிபட்டு இறந்து போச்சு அந்த மான். அந்த மான் கன்று தாய் இல்லாமல் கிடந்து தவித்தது. அந்த தவித்த அந்த மான் குட்டிக்கு சிவபெருமான் புலிய வந்து பால் ஊட்ட சொன்னார். புலி சாப்பிட்டு விடும்ல மானு, ஆனா புலியத்தை வந்து பால் ஊட்ட முடியாது செய்தார். புலி வந்து மான் குட்டிக்கு பால் ஊட்டிடு. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைகடல் மீவிசை நடந்தாய் போற்றி, அலைகடல் மீவிசை நடந்தாய் போற்றி என்பது வலை வீசின படலம்னு திருவிளையாடல் புராணத்துல வருது. வலை வீசின படலம், அந்த வலை வீசின படலத்துல வருகின்ற வரலாறு தான் உமாதேவிக்கு சிவபெருமான் வேதத்தை உபதேசம் பண்ணினார். அப்படி வேத நூலை உபதேசம் பண்ணும் போது திருநந்தி தேவரிடத்துல உத்தரவு பட்டார். வாயில் காவலத்தை யாரையும் உள்ள விட்டுறாரு. இந்த மாதிரி முக்கியமா நான் வந்து வீட்டுக்காரிக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். உபதேசம் பண்ணினார். அவர் எல்லாம் கேட்டா, கேட்ட பிற்பாடு வந்து நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதான்னாரு. வரல, மறந்துட்டேன்னா. உமாதேவி சொன்னதெல்லாம் மறந்துட்டேன்னா, அதனால நீ வளர்ச்சியாக பறக்க கடவுள் சாமி செம்படம் உலத்துல போய் நீ பிறக்க கடவுள் சாபம் போட்டார் வீட்டுக்காரிக்கு. அப்படிதான் போடலாமா? போடப்படாது, இல்லை பொறுத்துக்கிறது இல்லையா? அப்படி சாபத்தை போட்ட போது இரண்டு பிள்ளைகளும் உள்ளே நுழைந்தது. இரண்டு பிள்ளைகள் யாரு? விநாயகரும் சுப்பிரமணியர் உள்ளே சென்றார்கள். அவர்களை இந்த திருநதியவர் தடுக்க முடியல. பெரிய இடத்துக்கு உள்ள அது ரெண்டு வயலும் பொல்லாத வயது, அதனால நம்மளை டிஸ்மிஸ் பண்ணி விடுவாரு. அவர் ஒன்றும் பேசல. அப்படி உள்ளே போன போது அதனால உமாதேவிக்கு சாபத்தை போட்டாரு. நீ வளர்ச்சியா பிறக்க கடவுள் சாபத்தை. சாபத்தை போட்டதை இந்த புள்ள கேட்டுச்சு. எங்க அம்மாவுக்கு இப்படி சாபம் போடலாமான்னு ரெண்டு பிள்ளையும் கோவிச்சுக்கிச்சு அப்பா பேர்ல. அப்பா பேர்ல கோவிச்சுக்கிட்டு என்ன ஒண்ணுச்சுன்னா, ரெண்டு பிள்ளையும் அந்த வேத புத்தகத்தை வாரி கடல்ல இருந்துச்சு. இப்ப 12 கையிலையும் வாரி எரிஞ்சானான் சின்ன பையன். பெரிய பையன் 5 கையில வாரி எரிஞ்சான். பெரிய பயலுக்கு 5 கை, சின்ன பயலுக்கு 12 கை. வாரி கடல்ல போட்டாரு. நல்ல ஓலைச்சுடியாத்தானே இருந்திருக்கு. கடல்ல போட்டாரு. போட்ட உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த போது இந்த அவளை வளர்ச்சி அப்புறம் சொல்லிட்டாரா, இந்த முருகனை வந்து நீ சிற்றித்திருவில உமப்பிள்ளையாக பிறக்கணும். விநாயகருக்கு சாபம் போடலையா? என்னமோ பயந்துகிட்டாரு விநாயகர். விநாயகருக்கு சாபம் இல்லை, திருவிளையாடு பண்ணவரல. அந்த நந்தி தேவருக்கு நீ மகர மீனாக பிறக்க கடவுள் சாபம், நீ எப்படி உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லி நீ மீனாக பிறக்க கடவுள் அப்படின்னு சாபம் போட்டார். இப்படி போட்டு அதன் பிறகு வந்து பல காலம் அந்த சுவடிகளை கடல்ல போட்டார்கள் அல்லவா, அந்த வித சுவடிகள் அதை முதுகில சுமந்து கொண்டு நந்தி தேவர் மகர மீனாக கடல்ல உலவிட்டு இருந்தது. இவ வலையேறு குளத்திலே மணலிலே பிள்ளையாக கிடந்தாள். அதை செம்படவன் எடுத்து வளர்த்தார். பிறக்கிறது இல்ல அவ்வளவுதான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. அந்த மகர மீன் அந்த கடல்ல இருந்துகிட்டு இந்த செம்படவர்கள் மீன் பிடிக்க போக விடாம அவருடைய படகு வலை எல்லாம் வந்து காலி பண்ணிடுறது. புரட்டு மனா இருந்துருக்கு. அது அவனால பிடிக்க முடியல, அந்த மீனையும் பிடிக்க முடியல. வந்து கடலுக்குள்ள தாராளம் போக முடியல. ரொம்ப பயந்துகிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு வலை படகு பலதுகளை காலி பண்ணிடுச்சு. இப்படி இருந்துகிட்டு காலத்துல ஒரு வலையன் போன அந்த கடல் கரையில. பெரிய வலைய தோல்ல போட்டுக்கிட்டு, பெரிய வலைய தோல்ல போட்டுக்கிட்டு போன. அப்படி போகும்போது அந்த வலைஞர் தலைவன் பார்த்தான், எந்த ஊர்னா, நான் மதுரையில இருந்து வர்றேன், எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் நான் பிடிச்சு விடுவேன். என்ன உடனே அடையப்பா அப்படி அழைச்சா நான் காணாமனு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய மீன் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது கடல்ல, அதை பிடிச்சிட்டேன்னா உனக்கே என் பொண்ணை கொடுத்துறேன். அந்த பொண்ணுக்கு அங்க இருக்காளே. அப்படி சொன்ன உடனே பிடிச்சு விடுறேன். நான் போய் இந்த புது வலைய பயிரில் இருந்து போன வலைய என்ன பண்ண தெரியுமா, அப்படி வீசினாம ஒரே வீச்சு அந்த மீனை பிடிச்சிட்டான். ஒரே வீச்சு. பல வருஷமா பிடிக்க முடியாம திண்டாடி கிடந்த மீன் ஒரே வீச்சு. அதை பிடிச்ச உடனே கரைக்கு வந்த அந்த மீன் வந்தது சாப நீங்கி நந்தி தேவர் ஆயிட்டார். அப்படி இவனுக்கெல்லாம் சந்தோஷம் செம்படவும் பூரா கூடிக்கிட்டேன், நல்ல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள நம்ம ஒண்ணுக்கு வந்துட்டேன், ஒரே வீச்சுல அவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ண மீனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு எல்லாம் கூடி கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே வலப்பெண்ணார் பழையபடி பார்வதி ஆயிட்டா. ஆகாயத்துல சோவானத்துல ஒண்ணு காட்சி கொடுத்ததாக வலை வீசின படலம் திருவிளையாட படத்துல அது திருவாரத்துல பாரார் வீசும் புள்ளா

0: பெருந்துறையான் பிச்சேற்றி வாராவழியருளி வந்தன் உளம்புகுந்த ஆராமுதாய் அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராதை வாரியனை பாடுதுங்க முன்னப்பிறவியிலே வந்து மனுஷனாயிருந்து அது ஏதோ தப்பு செய்ததுனால தவறு செய்ததுனால பாவத்தினால கறிக்குருவியா பிறந்து மனுஷனா இருந்தும் கறிக்குருவியா பிறக்கும் மனுஷனா இருந்தும் கறிக்குருவியா பிறக்கிறேன் பாம்பா பிறக்கிறேன் மீனா போறேன் புரியுதா அப்படி கீழ்பிராணிகளாயிருக்கிறது மனிதனாக வருகிறது ராசனாக வருது இப்ப எலி ராசாவாயிருச்சு செலந்தி ராசாவாயிருச்சு அகலிக கல்லதானால் அரிபல பிறவியானால் பகலவன் குலத்தில் தோன்றி பாடலா முழுதும் ஆண்டு நிகரிகளா அரசனாகும் செலந்தி நீடு உலகம் போற்ற சகமதில் எளிதான் என்றும் மாவலியை ஆய்த்துத்தானே என்பது சித்தியார் இப்படி பாவத்தினாலே மனுஷனா இருக்கிறான் பிராணியா பிறந்துடுறான் அதனாலதான் தாய்மான சுவாமி என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அறிதான் இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்கு போய் எது வருமோ அறிகளேன்னு கலங்கினார் அதனால சாக்கிரதையா இருக்கணும் அப்படித்தாப்புல என்னமா பறக்க வைப்பான் நமக்கு தெரியுமா இப்ப அவன் இப்படி பறக்க வச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஏப்பா இப்படி பறக்க வைக்கிறான்னு நம்ம கேட்க முடியுமா அவனை சந்திக்க முடியுமா அவன் நம்மளுடைய சொல்லுவான் புரியுதா இந்த பிறப்பையாவது காப்பாத்திக்கணும் எந்த பிறப்பை அடுத்தாப்புல அவன் மனுஷன் எல்லா பிறப்பும் பறந்து இழைத்து போகணும் இனிமேல் பரவாத நிலையை பிறகுனா அப்படியே இல்லையனாலும் கூட அடுத்த அப்பல தெய்வமாகணும் இல்லையா மனுஷனாகவாவது இது எத்தனை பேர் நினைக்க போறேன் தெரியல தெரியாமத்தான் இஷ்டம் போல அக்கறம் பண்ணிட்டு அலையிறா அப்புறம் அடுத்தாப்புல என்ன கதியாவான்னு சொல்ல முடியாது பரமதேவனுடைய மகனே அக்கரம் பண்ண பரமதேவனுடைய மகன் தக்கன் அக்கிரமம் பண்ண என்னாச்சு ஆட்டுத்தலை பரமதேவனுடைய மகனுக்கு பா இதெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்பா உலகத்தையே படைக்கிறவே எல்லாருக்கும் தலை வைக்கிறவன் பரமா எல்லாத்துக்கும் தலைய வைக்கிற பரமா தலைவர் அவருடைய புத்தரன் அக்கிரமம் பண்ணா சிவருமார் ஆட்டு தலையை கொடுத்துட்டார் ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தியவர கொங்க குருங்கன் என்று உந்தியவர என்பது நிர்வாகம் பரமதேவனுடைய மகன் அதனால சாக்கிரதையா இருக்கணும் அடுத்தாப்புல சுவாமி எங்களை பிறக்க விடாது சுவாமி ஏ அப்படின்னு ஆகையினாலே அப்படி மனுஷனா இருந்தவன் தவறு செய்த அப்படினாலே கறிக்குருவியா பறந்துட்டானா கறிக்குருவியா பறந்த முற்பாடு அந்த பாண்டி நாட்டுல அந்த வனங்களில காடுகளில திரிஞ்சுக்கிட்டு அது அந்த காகம் முதல்லாம் வந்து அதை குத்தி குத்தி குத்தி அந்த கறிக்குருவி காயமாக்கி ரொம்ப படாத பாடுபட்டுருது எங்க போனாலும் காக்கா குத்தி இப்போ பாந்தர்கள் அந்த மாதிரி துன்பப்பட்டு இருக்குது இப்படி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வனத்துல ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தன் அந்த பக்கமா வந்த ஒரு சன்னியாசி உட்கார்ந்துக்கிட்டு மதுரையை பத்தி பிரமாதமா பேசிக்கிட்டு இருந்தாரு மதுரையை பத்தி இப்படி வந்து சிவராஜதானிபுரம் சிவலோகம் பூலோக கைலாயம் வாத சாந்தத்தலம் சுவாமி 64 திருவிழா செய்து என்று சொல்லி பிரமாதமா மதுரையை பத்தி பேசிட்டு இருந்தானா அது காதல விழுந்துச்சு அந்த கறிக்குருவிக்கு முன்ன நல்வில கொஞ்சம் இருந்தபடியினால பின்ன குருவி எல்லாம் கேட்கமாக்காது அது கேட்டபடியினால அப்படின்னா நம்ம மதுரையை போய் நம்ம கும்பிடணும்னு அந்த கறிக்குருவிக்கு புத்தி வந்துருச்சான் புத்தி வந்து அது போய் என்னமா கும்பிடும் சுத்தி சுத்தி வந்துச்சான் கோயில சுத்தி ஆலயத்தை சுத்தி சுத்தி வந்தபடியினாலே மீனாட்சி காட்டாள அந்த மாதிரி கறிக்குருவி நம்மளை சுத்திக்கிட்டே இருக்குது அது என்ன காரணம் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்களேன்னு அவ சொன்னாளா அந்த அம்மா சொன்னாளா உடனே சுவாமி அந்த கறிக்குருவி காய்ச்சது வந்து அதுக்கு மிருத்யுஞ்சய மந்திரம் உபதேசம் பண்ணாராம் மார்க்கண்டேயருக்கு உபதேசித்த மந்திரத்தை அந்த கறிக்குருவிக்கு உபதேசம் பண்ணதாக வர்றாரு கறிக்குருவி அது அப்புறம் பரவாம மோட்சத்துக்கு போயிருச்சாங்க கறிக்குருவி வலியானு அதுக்கு பெயரா அப்புறம் இப்படி எல்லாம் திருவிளையாடுறதுல வருது கருங்குருவிக்கன்று அருளினை போச்சு அப்படின்னா மனுஷனுக்கு அருள மாட்டானா என்பது குறிப்பு கருங்குருவிக்கன்று அருளினை போச்சு இதெல்லாம் வரலாறு இல்லைன்னா மாணிக்கவாசகர் சொல்லி கொடுப்பாரா பொய்யெல்லாம் அதுக்கு சொல்லுங்க கருங்குருவிக்கன்று அருளினை போச்சு இரும்புலன் புலரை செந்தனை போற்றி. இரும்புலன் என்கின்ற இந்த ஐந்து புலன்கள் இருக்கிறதே பெரிய வஞ்சகஞ்சி என்ற புலன்கள். இந்த புலன்கள் எல்லாம் சொன்னபடி கேட்கும்படியாக புலரன்னா எனக்கு அடங்கி இருக்கும்படியாக இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. நீ எனக்கு வந்து அருள் செய்தாய் என்பதே இசைந்தனை. புலன்கள் என்ன என் சொன்னபடி கேட்கிற மாதிரி. படியுறப்பை என்ற பாவக போற்றி. படி என்றால் பூமி. பூமியிலே வந்து இறங்கி இருந்து அருள் பண்ணினார். பூமியிலே இருந்து இறங்கி அருள் பண்றதுங்கிறது சாதாரணம் இல்ல. என்னன்னா கடவுள் எப்படி இருப்பாருன்னா நம்ம மாதிரி பூமியில நடந்துட்டு அலைய மாட்டாரு. அப்படி இளவாரா அலைய மாட்டார். ஆகாயத்துல வருவாரு, காட்சி தருவாரு, அப்படியே போயிடுவாரு. பூமிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. சுந்தரருக்காக பூமியில நடந்தாரு. மாணிக்கவாசருக்காக பூமியில வந்து இறங்கி இருந்தார். நிலந்தன் மேல் வந்து அருளி நீழ்வயல் காட்டினார். அதுக்கு மேல மதுரையில வளையல் விற்றாரு, விறகு விற்றாரு, மாணிக்கம் விற்றாரு. அப்பெல்லாம் நடந்துதானே ஆகணும். விறகு விற்க போனா ஆகாயத்திலே சுத்திட்டு. அதனால படியுறப்பை என்ற பாவக போற்றி. அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி. அடியோடு நடு ஈறு. அடி என்றால் தோற்றம், அடி என்றால் தோற்றம், நடு என்றால் இடைக்காலம், ஈறு என்றால் முடிவு காலம். ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் இருப்போம். ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் கடவுள் இருக்கிறார். அப்படின்னா உலகத்தை தோற்றும் போது, உலகத்தை உண்டு பண்ணும் போது ஆதியாக இருக்கிறார். இந்த உலகத்தை பரிபாலித்து இப்படி நிறுத்தி இருக்கும் போது நடுவாக இருக்கிறார். இது சங்காரம் பண்ணும் போது முடிவாக இருக்கும். ஆதியாயிருக்கிறான், நடுவாயிருக்கிறான், அந்தமாக இருக்கிறார். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. அவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, நடுவும். ஒரு காலத்துல தோன்றினா ஆதி, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தால் அது நடு, முடிந்தால் முடிவு. அது இல்லை, அதனாலே அவனுக்கு இல்லை. அதனாலதான் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. உலகத்து உயிர்களுக்காக இப்படி ஆதியாகவும் நடுவாக வந்தமாக இருக்கிறாய், உனக்கு அது இல்லை. நரகுடு சுவர்க்கம் நானிலம்புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. நரகுடு சுவர்க்கம் நானிலம்புகாமல். இல்லையாலே உயிர்கள் வந்து மூன்று இடம் செல்கின்றது. உயிர்கள் பெந்த லோகத்துல வாழுதா பாவம் செஞ்சா கீழே போகும், நரகத்துக்கு போகும். புண்ணியம் பண்ணா சொர்க்கம். சொர்க்கம் மத்தியம் பாதாளம். சொர்க்கம் மத்தியம் பாதாளம். மூன்று இடங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கலாம். மூன்று இடங்களுக்கு போயிட்டு இருக்கலாம். பாவம் பண்ணவன் கீழே போவான். புண்ணியம் மேல் நோக்கு, பாவம் கீழ் நோக்கு. புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் மறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னாராக. புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே இப்படி சிவபெருமானை மனவாக்கு காயங்களாலே சிவாகம் விதிப்படி வழிபட்டவர்களுக்கு என்ன பண்ணுகிறான் என்றால் இந்த பூமியிலும் பறக்க விடாமல், நரகத்துக்கு போக விடாமல், சொர்க்கத்துக்கும் போக விடாமல் பாவ புண்ணியங்களை எல்லாம் அறுத்து நீக்கி சிவலோகத்துல வைக்கிறான். புண்ணியன் புண்ணிய மேல் நோக்குவுக்கும் உங்களுக்கு விளங்குதா? புண்ணிய மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் மறுத்து ஞாலமுடு, ஞாலம்னா பூமி, ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி சொர்க்கத்துக்கும் போக மாட்டான். சிவபூஷை பண்ணவே, சிவபூஷை நன்றாக செய்தவர்கள், சிவ புண்ணியங்களை செய்தவர்கள் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான், நரகத்துக்கும் போக மாட்டான், பூமியிலே இருக்க மாட்டான். பின்ன எங்க போவான்? சிவலோகத்துக்கு. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்பது சித்தியார் திருவாசகம். அதனாலே இப்ப நரகத்துக்கும் போக விடாமல் சொர்க்கத்துக்கும் பார்வாடும் பாதாளர் தம்பாடும், பார்வாடும் பாதாளர் தம்பாடு, முன்னோர் தம்பாடு, ஆர்வாடுஞ்சாரா வகையை ஆண்டு கொண்ட நேர்வாடல் வாடி நனைப்பரிய தனிப்பரியோன் சீர்வாடல் வாடி நாம் தெள்ளை எனம் கொட்டாமோ என்பது திருவாசகம். அதனாலே பாண்டியனாகிய அரிவர்த்தன பாண்டி என்ற இவருக்கு அரசன், அவரு மாணிக்கவாசருக்கு அரசன். அவனுடைய ஆட்சியில்தான் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். யாரு? மாணிக்கவாசன் முதல் மந்திரியாக இருந்தார். அவன் தான் வந்து 49,000 முன் கொடுத்து போய் குதிரை வாங்கிட்டுவான்னு சொன்னான். பணம் கொடுத்து போய் குதிரை வாங்கிட்டுவான்னா அவர் குதிரை வாங்க போனவர் குருநாதரை கண்டார். குருநாதரை கண்ட உடனே குதிரை வாங்கறதெல்லாம் மறந்துட்டார். குதிரை வாங்க கொண்டு போன பணத்தை எல்லாம் அந்த குருநாதர் திருவடியில வச்சுட்டார். காணிக்க பாத காணி. யாரு பணம்? பாண்டிய மனம். பாண்டிய மனத்தை தன்னுடைய குருவு கிட்ட காணிக்க வச்சுட்டார். அவர் என்ன பண்ணாரு? அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஸ்டேட் பேங்க்ல போடல. அவர் என்ன பண்ணாரு? இந்த பணம் பூராவும் திருப்பணி செய்யி சிவனடியாருக்கு தானம் பண்ணு அப்படின்னு. அந்த சாமியார் பணத்தை எடுத்துக்கலாமா? இந்த சாமியன் எடுத்துக்குவாரு, அந்த சாமியன் எடுத்து. இப்ப பணம் என்னாச்சு? குதிரை வாங்க போன பணம் சிவ புண்ணியத்துக்காக ஆகி, சிவ புண்ணியத்துக்காக ஆகிவிட்டது. அவன் வந்து குதிரை வாங்க போன பணம் வரலையே, குதிரை வரலையே, பணம் வரலையே, குதிரை வரலையே, பணம் வரலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டான். என்ன இருந்தாலும் பணத்துல என்ன அடியாயம் பாருங்க, அது குதிரை வாங்க பணம் கொஞ்சம் பணமா கொடுத்தேன். உண்மை தெரியல, நன்மை தெரியல, உண்மை தெரியல. குதிரை வரல, வந்த குதிரை பிறகு நிறையா போச்சு, அது ஒரு பெரிய வந்த குதிரையும் நிறையா போச்சு. என்னமா இருக்க ரொம்ப கவலைப்பட்டு மாணிக்கவாசுக்கு அதிகமான துன்பத்தை தந்தான், அதிகமான துன்பத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் பட்டு கடைசியாக வந்து மண் சுமந்து, அந்த மண் சுமந்த போது சரியாக அடைக்கவில்லை என்று அவன் பெரம்பாலை அடிக்க, அதன் பிறகு ஒரு தொட்டு மண்ணை அந்த உடைப்பில கொட்ட, அது எல்லாருடைய கரைக்கு மேல உசரமா போக, அதுக்கு மேல அந்த அடி பூராம் தம்மேல எல்லாம் எல்லாருடைய உடம்புலையும் அந்த அடிபட, ஓ இது சோமசுந்தர கடவுளே திருவிளையாடுனா அப்புறம் உணர்ந்து இத்தனையும் மாணிக்க வாசகருக்காகத்தான் ஜோருமான் செய்தார் என்றால் பேர்பட்ட புண்ணியவானுக்கு நம்ம எவ்வளவு இடங்கள் கொடுத்துட்டோம் துன்பப்படுத்தவன். உடனே பக்குவமாகிட்டார், உடனே அவனை பக்குவமாகிட்டார். எப்படி இப்ப நான் சொல்றது புரியுதா? முதல்ல சந்தஞ்சமா பக்குவமாக்கணும்னா கூட கடுசு இப்படிப்பட்ட அருளாளருக்கா நாம் துன்பத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சான் பாரு, பக்குவம் வந்துருச்சு. நல்லா புரியுதா? இவ்வளவு பெரிய அருளாளருக்கு நாம் துன்பத்தை கொடுத்துட்டோமே, பணத்தை பெருசா நினைச்சிட்டோமே என்று எண்ணி அழுதான் புரண்டான் அலறினான் பாண்டியன். அதன் பிறகு அலே சுவாமி அவனுக்கு காட்சி தந்து இத்தனையும் மாணிக்க வாசகருக்காக செய்தது, உன்னுடைய பணம் பூராவும் சிவபுண்ணியத்துக்கானது என்று சொன்ன ஒரு பணம் அவனுக்கு எப்படி இருக்கு சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷத்தை அடைந்தான். அதன் பிறகு அவன் சிவகதிக்கு சென்றான் இந்த அரிமர்த்தன பாண்டியன். சிவலோகத்துக்கு போனான், பணத்தை கொடுத்து சிவலோகம் வாங்கினது அரிமர்த்தன பாண்டியன். பணம் இருந்தா சிவலோகத்தை விலைக்கு வாங்கிடலாம், எங்க கொடுத்தா வாங்கலாமோ அங்க கொடுக்கும். இழிந்த மாந்தர்கை பொருளும், இழிந்த மாந்தர் மோசமான பாவஞ்சீரவன் கையில் இருக்கிற கூட இகவரத்து ஆசை கழிந்த யோகியர் கைப்படி பற்று விட்டவர்களாகிய ஞானிகள் கைக்கு அந்த பணம் போச்சுன்னா, சண்டாளனுடைய பணமும் ஞானிகளுடைய கைக்கு போச்சுன்னா, அந்த ஞானிகள் என்ன பண்ணுவார்கள்? அதை சிவபுண்ணியத்துக்காக ஆக்குவார். ஞானிகள் சுயநலங்கதி செய்ய மாட்டார். இந்த கொடுத்தவன் நல்லவனாகணும், கொடுத்தவனுக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு நினைப்பான். அது என்ன பெரிய விஷயம். இழிந்த மாந்தர்கை பொருளும், இகவரத்து ஆசை கழிந்த யோகியர் கைப்படியில் தூயவாய் களங்கம் ஒளிந்த வாறுபோல் உவரி உண்டு உவர்கெடுத்து எழிலி பொழிந்த நீர் அமுதாயின புவிக்கு வானவர்க்கு என்பது திருவிளையாடன் புராணம். அதனாலே இந்த கடல் நீர் உப்பு, கடல் நீர் உப்பு, அதை வந்து மேகம் என்ன பண்ணுதுன்னா உறிஞ்சி கடல் நீரை கொண்டு போய் மேல தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி நல்ல நீராக பொழிகிறோம், நல்ல நீராக பொழிகிறது. அதுல உப்பா இருக்குது, கடல் நீர், கடல் நீர்ல இருந்த உப்பை அந்த மேகமானது தூய்மையாக்கி நல்ல நீராக ஆக்கியது போல பாவிகளுடைய பணமும் ஞானிகளுடைய கைக்கு போச்சுன்னா அந்த பணம் தூய்மையாகி அவனுக்கு சிவகதி கிடைக்கும் என்று திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுவார். ஆகையினாலே இப்படி பாண்டியனுக்கு பரகதியை தந்தவினாய் உனக்கு வணக்கம். பரகதி நரவோடு சுமக்க நானிலம் புகாமல் பரகதி, பரகதினா சிவகதி, பரகதி பாண்டியருக்கு அருணை போற்றி என்று இந்த பாடலிலே அறிவிக்கிறார் மாணிக்க வாசகர். இது 214, அதற்கு மேல இன்னும் ஒரு 11 வரிகள் இருக்கிறது. அதை அடுத்த சந்திக்கலாம், திருவருளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி வான்முயில் வளாது வலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது இருள் வாழ்ந்து நான்முறை அரங்கணும் உங்க நற்றமம் வெள்ளி வெல்க மேன்மைகள் செய்வரிதி விளங்குக உலகமெல்லாம் அரகணிந்தரை செய்வருந்தரே புறாமனமும் திருகனை புலன்களுக்கு அவள் ஜெய்வராஜ் சதுரம் பரவிதீதனா பேதையர்த முடுவனக்கு உறுதி நல்ல நஞ்சை போவதங்களோடு உறவும் யாது நல்லன்பர் கேட்கிற உதவும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பின் வழங்கிடுமகளும் ஓது நல்லுபதேத உறுதியும் ஓது நல்லுபதேதம் உறுதியும் அன்பர் தீது செய்யணும் சிவச்செயலன குழுந்தெளிவும் மனமும் வாக்குனன் அன்பர்வால் உருப்பிடு செயலும் கனவிலும் உனது அன்பருக்கடிமை அங்கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனித நின்புகள் நாடொருத்திடும் புலிமுந்தியமயாம் புறச்சமயங்கள் ஒளித்தெழுதரனும் வாய்மையாகவே பிறர் உருள் விளைவுறாவளந்தியமுருள் பரதாரணச்சிடாத நன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவும் துறக்கம் எதுரையினும் அறையில் தூயினும் இறைக்கினும் பதைக்கினும் இன்பம் துய்க்கினும் பறைக்குழும் தனிகளை பெருமை இவரம் அறுத்திடாத எனக்கு நீ வழங்கல் வேண்டுமா? நம பார்வதி
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் 9 தந்திரம் குருமட தரிசனம்.

மறைந்தும் கழியத்தானாகியே தூய பரஞ்சுடர் தோன்ற சொரூபத்துள் ஆய்பவர் ஞானாதி மோனந்தமாவே தூய பரஞ்சுடர் தோன்ற சொரூபத்துள் ஆய்பவர் ஞான

படுபாசம் அறுத்து அறுத்திட்டு பாசம் அறுத்து அறுத்திட்டு நிலைப்பெற நாடி நினைப்பெற உழகில் தலைப்படலாகும் தருமம் தானே நினைக்கும் நினைக்கில் நினைக்கும் நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தம்மை சுனைக்குள் விளை

புகழ் வழிகாட்டி புகுந்து நின்றானே வந்த மரகத மாணிக்க ரேகை போல் சந்திடுமாமொழி சர்க்க

பரசுபதி என்று பார் முழுதெல்லாம் பரசுபதி என்று பார் முழுதெல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும் பரசிவன் ஆணை நடக்கும் பாதியார் பெரிய பதி செய்து பின்னாமடியார்க்கு உரிய பதி

போழில் தம்பரம் அல்லது தாமரியோ அம்பரநாதல்

தரிசனம் தீப நெறியாக மலையின் மனோபவம் மருள்வனாவன நிலையில் தரிசனம் தீப நெறியா தலமும் குலமும் தவம் சித்தமாகும் நலமும் சன்மார்க்கத்து உபதேசம் தானே சோடச மார்க்கம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 95 பாடல் முதல் 100 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இயன்பர்களே, சித்தத்தை சிவன்பால் வைத்த சிவனைய செல்வர்களே, சான்றோர் பெருமக்களே, அன்பே உருவாய ஆண்டோர் பெருமக்கள், உங்கள் அனைவரையும் வணங்கி மழிகின்றேன். இறைவனுடைய திருவருளும் குருவருளும் உள்நிறைந்து உணர்த்த திருமந்திர மாலையாகிய செந்தமிழ் சிவாகமத்தை இறைவன் உணர்த்திய வண்ணம் உணர்த்துவோம். திருமந்திரத்திலே 9 தந்திரங்கள் உண்டு. அதில் இன்று அவையடக்கம் தொடங்கி திருமந்திர தொகை, குருமட வரலாறு, பின்பு 30 உபதேசம், இது போன்ற சில முக்கியமான கருத்துக்களை நாம் சிந்திக்கப் போகின்றோம். அவையடக்கம் கடலினுடைய ஆழத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே போன்று இறைவனுடைய பெருமையும் அறிய முடியாது. இருந்தாலும் திருமூல சொல்கிற வார்த்தை, அறியப்படாத பெருஞ்சுடர், மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாத இறைவன், அப்படிப்பட்ட இறைவனை இறைவன் உணர்த்திய வண்ணம் திருமூலராகிய நான் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு அப்படின்னா அவர் திருமூல தேவனாயினார் எப்படி அவையை அடங்கி சொல்லுது. அறியப்படாத இறைவனை என்னுடைய அறிவுக்கு எட்டியவரி சொல்லுகின்றேன். ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமை. இறைவனுடைய பெருமை யார் சொல்ல முடியும்? யாராலுமே சொல்ல முடியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே பக்கத்தில் இருந்த சிவபெருமான, பக்கத்திலே சிவபெருமான் இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரே சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பெருமை எனக்கு தெரியலைங்கிற சொல்ல தெரியலைங்கிற. அப்போ நாமெல்லாம் சொல்ல முடியாது. ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர கொண்டதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. உலகம் எவ்வளவு நீள அகலம் தெரியுமானா கண்டுபிடிக்க முடியாது. கடலினுடைய ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. அண்டங்கள் எவ்வளவு பெருசு கண்டுபிடிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் கடல் இருக்கார், அண்டத்தையும் கடந்து இருக்கிறார். அப்ப இத சின்ன அறிவினால் கடவுளுடைய பெருமையை உணர முடியாது. பேரறிவும் பேராற்றலும் உள்ள ஒரு பொருள் கடவுள். அந்த சின்ன அறிவுடைய உயிர் கடவுளுடைய பெருமை சொல்ல முடியாது. இருந்தாலும் இறைவனுடைய இந்த பெருமையை எனக்கு இறைவன் என்ன உணர்த்தினானோ அதன்படி சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றது. அவையடக்கம்ங்கிறது திருமூலருடைய வார்த்தை. இப்போ சிவஞான போதத்தில் அவையடக்கம் உண்டு, சிவஞான சித்தியாரில் அவையடக்கம் உண்டு. ஒரு நூலில் வந்து அவையடக்கம்னா நம்ம எவ்வளவு தெரிந்திருந்தாலும் கொஞ்சம் அவையில் அடங்கி சொல்லுவது அவையடக்கம். இறைவனுடைய பெருமையை சொல்லுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? தகுதி வேணும் இல்லையா? கடவுளை பற்றி பேசணும்னா ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்புக்கு ஒரு தகுதி உண்டு. இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு தகுதி உண்டு. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு ஒரு தகுதி உண்டு. குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கல்ல, எலிஜிபிள் கேட்குறாங்க. இப்போ திருமூலருக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு பக்தராக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறார் எனக்கு இறைவனை புகழ்ந்து பாடவில்லை, புகழ்ந்து பாட தெரியவில்லை. பாடவல்லார் நெறி, இப்போ இறைவனை வந்து புகழ்ந்து பாடுறவங்க அதுக்கு தெரிஞ்சிருக்கணும், இறைவன் பெருமையை தெரிஞ்சவங்க அதை பாடுவாங்க. நான் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய அளவிற்கு நான் இறைவன் மீது பாட தெரியாது. எப்படி சொல்றாரு பாருங்க, திருமூலர் எப்படி தன்னை தாழ்த்துகிறார் பாருங்க. ஞானிகள் வந்து எப்பொழுதுமே தன்னை தாழ்த்திப்பாங்க. ஒரு பெரிய ஒரு நாணல் வந்து எந்த அளவுக்கு வளையுதோ அந்த அளவுக்கு எல்லாம் நிற்கும். சொல்லுவாங்க தமிழில், இந்த நெல் வயலில் பார்த்தீங்கன்னா அந்த முற்றிய நெல் மணி இருக்கு பார்த்தீங்களா, அது சாஞ்சிருக்கும். அப்போ ஞானிகள் வந்து பணிந்து பேசுவார்கள். அதான் அவை அவையடக்கம் படிக்கணும் ஒவ்வொரு நூல்லையும். பாடவே தெரியலங்கிறாரு, 3000 பாட்டு படியிருக்காரு. செந்தமிழ் சிவாகமம் செப்பல் உற்றேங்கிறார். கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் கம்பரும் சொல்கிறார், அவ்வளோ பாடலை பாடிய கவி சக்கரவர்த்தி கம்பரும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாறுக்கடலில் அந்த பாறுக்கடல் இருக்கக்கூடிய பாலை நக்கி சாப்பிட்டது மாதிரி, பூனையா பூனை நக்கி சாப்பிட்டது போல நான் வந்து கொஞ்சோண்டு சொல்லிருக்கேங்கிறேன். இப்போ எவ்வளோ பெரிய நாலெட்ஜ் இருந்து இருக்கிறவங்க எவ்வளோ தன்மையாக பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். அதுதான் வருங்க. பாடவல்லார் நெறி பாடறிகளேன், ஆடவல்லார் நெறி ஆடறிகளேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்தியினுடைய ரொம்ப மேலீடு ஆனந்த கூத்தாடுவாங்க. பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர்னு நம்முடைய திருவம்பாவையில் வரும். அதில் வந்து 10 வகையான மெய்ப்பாடுகள் உண்டு அந்த பக்தர்கள் நிலையில். அதெல்லாம் அழுதல், ஓலமிடுதல், கதறுதல், ஆனந்த கூத்தாடுதல், பாடுதல், பேசுதல், எக்களித்தல், இதெல்லாம் உண்டு. அதில் ஆடவல்லார் நெறி, நான் வந்து இறைவனை வந்து ஆனந்த கூத்தாடி நான் ஆடவில்லை. நாடவல்லார் நெறி நாடவில்லை. நாடவல்லார்னா யோகத்தில் அன்பு செய்தல், அன்பு செய்யக்கூடிய நெறியிலும் நான் தேடவில்லை. அன்போடு இருக்க, அன்புனா என்ன, அன்புதான் கடவுள் என்று சொல்லுகின்ற திருமூலர் எனக்கு தெரியலங்கிற அவையடக்கம் எவ்வளவு சிறப்புன்னு பார்த்தங்க. தேடுவார் நெறிகள் நின்று தேடவும் இல்லை. சில பேர் தேடுவாங்க. இறைவனை தேடி செல்லுதல் உண்டு, இறைவனை நாடி செல்லுதல் உண்டு. இறைவனை தேடி செல்லுதல்ங்கிறது புறத்தில் தேடுதல், நாடி செல்லுதல் என்பது உள்ளத்தில் நாடுதல். நாடுதல்ங்கிறது யோக நெறி ஞாபகம். அப்போ தேடி பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நிலையிலும் இல்லை, நாடி பார்க்கக்கூடிய அளவிலும் இல்லை. எனக்கு தெரிந்தவரை பேசுகிறேன், என் தெரிந்தவரை சொல்லுகிறேன், தெரிந்தவரை எழுதுகிறேன் சொல்லி அவைகள் அடங்கி அவர் வந்து அவையடக்கத்தில் குறிப்பிடுகிறார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் தேடுகின்றன, பிரம்ம விஷ்ணுக்கள் தேடுகிறார்கள். பிரம்மன் இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடியை தேடி பார்க்கிறார், திருமால் தேடுகிறார். அவங்கெல்லாம் தேடாத திருவடியை, தேடி கண்டுபிடிக்க முடியாத திருவடியை நான் எப்படி கண்டுபிடிப்பது? நியாயமான கேள்வி தானே. தேவர்களாலும் மூவர்களாலும் அறியப்படாத இசன் பக்தர்களுடைய அன்பு கட்டுப்படும். திருமூலர் என்ன சொல்றாரு, அவர்களாலே கண்டுபிடிக்க முடியாத இறைவனை, அவர்களாலே பேசப்படாத இறைவனை திருமந்திரத்தில் நான் எப்படி பேசுவது? மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை, இசையில் எழுகின்ற ஈசன். ஓசை ஒளியலாம் அண்ணாய் நீயம்பர் அப்பர் பரமன். இந்த கீதம் சொல்றோம்ல இசை, அதில் இருக்கக்கூடிய நாதம் இருக்க பாருங்க, அதுவே இறைவன் தான், நாத பிரம்மம் சொல்லுவாங்க. அப்படி வேதத்தால் உணரப்படுகின்ற அந்த இறைவனை யான் எப்படி பாடுவேன்? இந்த மூவர்கள் மட்டும் இல்லை, தேவர்கள் மட்டும் இல்லை. மூவர்னா மால், அயன், ருத்ரன். ருத்ரன் என்பவர் வேறு, சிவபெருமான் என்பவர் வேறு. அந்த கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லும் போது மட்டும் கேட்டுகிட்டே வாங்க. அது போக போக அது அதனுடைய பலன் புரியும். ஏன்னா எடுத்த உடனே நீயே நான் அது விளக்கம் கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், இதுவே 2 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் போக போக அதோடைய விளக்கம் உங்களுக்கு தெரிய வரும். மூவர்கள் மட்டுமல்ல, வேதங்கள் மட்டுமல்ல, அங்கே கைலாயத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள், அங்கு இருக்கக்கூடிய தேவர்கள், அவர்கள் அன்பின் மிகுதியால் இறைவனோடு இருக்கிறார்களே அன்றி அவர்களும் உண்மையான இறை நிலையை உணரவில்லை. இப்ப அவங்களும் உணரலையா? இப்ப இதுல சொல்லுவாங்க, காய்தல் உவத்தல் இன்றி விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு பொருளை ஆராயணும்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய முத்தான்மாக்கள் எல்லாம் அன்பின் மேலிட்டால் இறைவனோடு இருக்கிறதுனால அவர்களாலும் இறைவனுடைய பெருமையை தெரியல. அப்ப அவர்களாலும் முடியாத இறைவனை, தெரியப்படாத இறைவனை நான் எப்படி தெல்லுவேன்? தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முத்திக்கு இருந்த முனிவரும் அங்கேயே முத்தியிலே இருக்கிறாங்க. முத்தின்னா இறைவன் திருவடியில் இருக்கிறார்கள். முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் ஒத்துடன் வேறா இருந்தும், அங்கு வேறாயினா அன்புடைய காரணமாக அவர்களை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒத்துடன் வேறா இருந்து துதி செய்யும் பத்திமையால், அவங்களுக்கு பக்தி அதிகமா இருக்கிறனால, விருப்பம் அதிகமா இருக்கிறனால இறைவனை பற்றி அவர்களாலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட இறைவனை நான் எப்படி பேசுவது? இருந்தாலும் இறைவன் உணர்த்திய வண்ணம் திருமந்திரத்தை பேசுகிறேன். எவ்வளவு திருமூலர் எப்படி தன்னுடைய அவையடக்கத்தில் இந்த நூலை நான் எப்படி அவரோடு தன்னுடைய நிலையை சொல்கிறார். இப்போ திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? இது ஒரு செய்தி. இது எல்லாருக்கும் இன்னைக்கின்ற காலகட்டத்தில் திருமந்திரத்தை ஆய்வு செய்கின்ற அன்பர்களுக்கு ஒரு செய்தி. திருமந்திரத்தில் எத்தனை பாடல் இருக்கின்றன, அல்லது திருமூல தேவநாயனார் எத்தனை பாடல்களை அருளினார், திருமந்திரத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்கின்றன, இதுனா இது ஆய்வு தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஆய்வு தான். ஆய்வாளர்களை கேட்டால் கூட இது மேலாய்வுக்கு உட்பட்டதுன்னு எழுதிடுறாங்க. திருமந்திர ஆய்வாளர்களே ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சாங்க, பின்னால் யாராவது ஆய்வு செய்தாங்கன்னா அந்த ஆய்வு களத்திற்காக இது ஒதுக்கப்பட்டதுன்னு எழுதுறாங்க. எப்போ செய்யறது திருமந்திரத்தில்? இப்போ நாம் இது நடத்த போவது மூலன் உரை செய்த 3000, இல்லை 3047 பாடல் உண்டு. இந்த 47 பாடல்களும் ஏதோ பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கலாம், அதுக்குள்ள நம்ம நுழைய வேண்டாம். ஆனால் 3047 பாட்டு இன்றைய பதிப்பில் இருக்கு. ஆனால் அவ்வளவுக்கும் நம்ம பொருள் சொல்ல போகிறோம். மூலன் உரை செய்தது 30 உபதேசம். இப்போ நம்மளுடைய திருமந்திரத்தில் 30 உபதேசம் இன்னைக்கு நடத்த போகிறோம். ஒரு சில சிவனடியார்கள் 3 நாட்கள் இந்த 30 பாட்டை மட்டுமே நடத்திருக்கேன். அது மூலன் உரை செய்த 30 உபதேசம்னு அது ஒரு நூல். மூலன் உரை செய்தது 300 ஒரு நூல் இருக்கு. பெரும்பாலும் அது யாருக்கிட்டையும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் திருச்சியில் ஒரு 4 பேர்கிட்ட இருந்தால் பெருசு, 4 பேர்கிட்ட இருக்கு. கண்ணதாசன் அவர்கிட்ட இருக்கு, வேறு யார்கிட்டையும் இருக்குதான்னு தெரியல. திருமந்திரத்திலேயே திருமூல நாயனாருடைய நூல் இன்னும் பல இருக்கின்றன. அது இன்னும் வெளிக்கொள்ளவில்லை. நம்ம அந்த அவ்வளவு பெரிய ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த 30 உபதேசம்னு இருக்கு இல்லைங்களா, உங்க நூல்ல வந்து 30 உபதேசம்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த 30 பாடல்கள் வேறு, உபதேசத்துக்குன்னு உள்ள 30 பாடல்கள் வேறு, சரிதானா? அந்த 30 பாடல்கள் இன்று வரை சரியாக யாருக்கும் தெரியாது, எந்த நூல்லையும் வரல. அது எங்க இருக்குன்னு தெரியல. ஏதோ பழைய ஏட்டுச்சோடியில் இருந்தால் எடுக்கலாம். ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன், இருந்தால் கொடுங்க பார்க்குறேன் அப்படின்னு. அதில் ஒரு சில பாடல் இருக்குங்கன்னாங்க, அதையாவது கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். இப்படி இதில் இந்த பாடல்கள்லேயே சில கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு. இருந்தாலும் நம்மள்ட்ட என்ன, நமக்கு கையில் என்ன இருக்கோ அதுக்கு நம்ம பேசுவோம். மூலன் உரை செய்த 3000 தமிழ். எத்தனை பாட்டு? 3000 பாட்டு அவரே எழுதியிருக்கு. இப்போ 3000 பாடல்னு அவரே எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி 3047 பாடல் வந்துச்சு? இன்றைக்கும் தேவாரத்தில் வந்து இடைச்சேர்க்கை நடத்துகிறாங்க. இடைச்சர்கள் போட்டு கண்டுபிடிச்சி அந்த பதிப்பையே இன்னைக்கு தூக்கி வச்சாச்சு. இன்றைக்கும் தேவாரத்தில் இடைச்சர்கள் கொடுக்குறவங்க இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் ஈஸி. மூலன் உரை செய்த 3000 தமிழ், இதனால் என்ன பயன்? ஞானம் அறியவே நந்தி அருளது, நந்தியினுடைய அருள் கிடைக்கும். காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதினின், காலையில் எழுந்திருத்த உடனேயே பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு கருத்து அறிந்து ஓத வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய கருத்தினை மனதில் வைத்து காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின். ஓதுதல் என்பது வேறு, படித்தல் என்பது வேறு. வாய் மட்டும் படிக்கிறது படித்தல், உள்ளமும் சேர்ந்து படிக்கிறது ஓதுதல். இந்த கடமைக்காக படிக்கிறதெல்லாம் படித்தல், உள்ளமும் சேர்ந்து அதை உணர்ந்து படிக்கும் பொழுது அதுக்கு பேர் ஓதுதல்னு பேர். அப்போ என்ன செய்யணும்? இதை ஓதம், அதான் ஓதுவா மூர்த்தின்னு பேர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அந்த காலத்தில் சொன்னவர். காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதினின் ஞான தலைவனை நன்னுவர். யாரு ஞான தலைவர்? யாரு? சிவபெருமான். ஞானம்னா உலகம், உலகத்துக்கெல்லாம் ஒப்பற்ற ஒரே தலைவர் யாருன்னா சிவபெருமான். அந்த இறைவனை உணர முடியும். இப்போ எப்படி நாம் தேவாரம் திருவாசகத்தை தான் நம்ம தினந்தோறும் ஒரு பதியம் படிக்கிறோமோ, அது மாதிரி திருமந்திரத்தில் ஒவ்வொரு பகுதிகளாக தினந்தோறும் படிக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா பயன், முக்தியை அறுவோம். முக்தியே அருள், முக்தின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்னது எல்லாம் முக்தி எதுக்கு அப்படின்னு? இறைவனுடைய திருவடியை சார்ந்து இருத்தல் முக்தி. சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா நான் முக்தியை பற்றி பேசணும்னா அது ஒரு 3 மணி நேரம் ஆகும். அது எப்போ பேசணும்? 3000 பாட்டு முடிஞ்ச உடனே பேசணும். இப்போ 3000 மட்டும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முக்தியை பற்றி நான் பேசக்கூடாது. 3000 பாட்டையும் படிச்சுட்டோம்னா ஒரு அமைதி கிடைக்கும் போகிறோம். அது அமைதி போகிறோம் இல்லை, அமைதி தான் முக்தி. பரிசுங்கிற பரிசுன்னா பயன். அது சிவஞான போதத்திலே பயணியல் உண்டு. 4 இயலா பிரிக்கும் பொழுது 4வது இயல் பயணியல். பரீட்சையில் வந்து பரீட்சை எழுதுனோம்னா அதுக்கு மார்க் வேல்யூ பண்ணி மார்க் போட்டு அந்த மார்க்கை பார்க்கும் பொழுது மன நிறைவு கிடைக்குது இல்லை, அது என்ன ரிசல்ட்டு? அதான் பயன். அப்போ பயன் என்ற உண்டு உண்டு. ஏன் 3000 பாட்டும் படிக்கணும்? அவர் 3 பாட்டு 4 பாட்டு படிக்க விடாதா? வைத்த பரிசு அழகாக தான் பாடுவாங்க. வகை வகை நன்னூலின், இது நன்னூல், நன்னூல். நம்ம நன்னூல்னா உடனே நன்னூல் இலக்கணத்துக்கு போயிடுவோம். நன்னூல்னா என்ன? ஓ, நன்னூல்னா இலக்கணம். அகத்தியத்தை யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அகத்தியம்தான் பழைய நூல், அகத்திய முனிவரால் அருளப்பட்ட நூல். இன்றைக்கு அதை கண்ணால் கூட யாரும் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்லை. அகத்தியத்துக்கு அடுத்தது தொல்காப்பியம், தொல்காப்பியத்துக்கு அடுத்தது நன்னூல். இலக்கணத்தில் சொல்கிறேன். இப்போ அந்த ஞாபகம் தான் வரும். திருமந்திரமும் நன்னூல் தான். வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவு இது 3000. முத்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 3000 பாட்டில் தெரிஞ்சுக்கலாம். நான் அடிக்கடி சிறப்பா சொல்றது உண்டு, ஒரு நூலை முழுசா படித்தா போதும், எந்த நூலை படித்தாலும் பரவாயில்ல. திருவாசகத்தை முழுசா படிக்கணும், அது உள்ள எல்லா நூலையும் படித்ததுக்கு சமம். அதே மாதிரி திருமந்திரம் படித்தீங்கன்னா அதில் எல்லா நூலையும் படித்ததற்கு சமம். ஒரு நூலை நாம் முழுமையாக படித்தால் அல்லது முழுமையாக உணர்ந்தால் எல்லா நூல்களையும் நாம் கற்ற ஒரு நிறைவு கிடைக்கும். அது திருவாசகத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியான மதிப்பு உண்டு. ஏன்னா திருவாசகம் வந்து உணர்வு, இறைவனை உணர்வால் அறிய முடியும், உணர்வால் உணர முடியும் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நூல் திருவாசகம். ஆனால் அதுக்கு ஒரு ஒரு மார்க் கூட. வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் புத்தி முடிவு இது 3000. புத்திசை பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவை தானே. அதனால இது சிறப்பை தருகின்ற நூல். புத்திசை பூர்வத்து 3000. பூர்வம்னா ஆரம்பம், பூர்வம்னா ஆரம்பம், பூர்வ சர்க்கம் சொல்றோம் இல்லையா, அதனால் இது வந்து பொது சிறப்பு என்ற நிலையில் இருக்கின்றன. இப்படியே இந்த நூலினுடைய ஒரு பயன் மீதி நம்ப ஆடுவோம்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருக்கருகாவூர் முதலாக கண்ணுதலோன் அமர்ந்து அருளும் திருவாவூர் வணங்கி திருப்பாறைத்துறை சென்று இறைஞ்சினார் அப்பரடிகள். அவ்வமயம் நீலாமாமணி கண்டத்தர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாயவென்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே. பாலைத்துறை கரத்தினால் தொழுவார் வினை ஓயுமே பரவு நீர் பொன்னிப் பாலைத்துறையரே. பத்தர்கட்கு அன்பர் பாலைத்துறையரே என வரும் தொடர்கள் பொருள் பொதிந்த சிறப்பினவாம். வேதங்களின் மையமாக நமசிவய மந்திரம் அமைந்தது போன்றே செந்தமிழ் மாமரையில் இவ்வூர் திருப்பதிகத்தில் அதி சூக்கும பஞ்சாக்கரம் அமைந்து இருப்பது பெரும் சிறப்பினதாம். ஐந்தாம் திருமுறை நீலமா மணி எனத் தொடங்கும் திருக்குறுந்தொகை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதற்கு அடுத்தால என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னடி நிழத்தில் என்னையும் தகைத்த சசிகுலா மௌலி, சந்திர மௌலி, அவரை வந்து தானே என்னிட கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழும் சுடரினை அருள் சேர் மின்னடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மிளலையுள் விளங்கு வெண்பளிங்கின் பொன்னடிக்கு அடிமை புக்கு இனி போக விடுவேனோ பூண்டு கொண்டேனே என்று மிக அழகாக அதுல சொல்லியிருக்கார். அதாவது என்னுள்ள அவர் புகுந்தாச்சு, அவரை நான் போக விட மாட்டேன், ஏன்னா என் நெஞ்ச கோயிலுக்குன்னு ஒரு கதவு இருக்கு, அதை நான் திறந்தாத்தான் அவர் வெளியே வர முடியும், அவரை நான் வெளியே வரவிடாம சிறைப்படுத்தி உள்ள வச்சிட்டேன் அப்படின்னு மிக அழகாக ஒரு பெண் அகத்துறையில் பாடுவது போல இந்த பாடல்ல நமக்கு ஒரு அருமையான இறைவனை வந்து நம்ம மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கணுங்கிற ஒரு உன்னதமான கருத்தை நமக்கு அழகா வலியுறுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து என்ன செய்யறோம், பீரோல அப்புறம் பேங்க் லாக்கர்ல என்ன பணம், நம்ம சம்பாதிச்ச பணம், நகை, பத்திரங்கள்லாம் வைக்கிறோம். இது எல்லாமே அநித்தியமான பொருட்கள். ஆனா நித்திய பொருளான இறைவனோட திருவடிகளை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா, அவர் வந்து என் தலையில அவருடைய திருவடியை வச்சாரு, அதனால நான் இனிமேல் அவரை என்ன செய்ய மாட்டேன், அந்த திருவடியை எங்கேயும் பிரிஞ்சு போக விட மாட்டேன், நான் பத்திரப்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கறத இவர் அழகாக இந்த பாடல்ல சொல்றாரு. அந்த திருவடியை நம்ம எப்போதுமே மறக்க கூடாது. நேற்றும் நம்ம அதே கருத்து தான் சிந்திச்சோம், நம்ம உயிர் எங்க இருக்குங்கிற கேள்வியை எழுப்பி அது இறைவன் திருவடி கீழே இருக்குங்கிற மாதிரி அந்த பாடலை சிந்திச்சோம். இப்ப இதுல சொல்றாரு நாவுக்கரசு பெருமான் சொன்ன ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். அடிகள் நிழல் கீழதன்றோ எந்தன் ஆறு இறைங்கிற, என் உயிர் எங்க இருக்கு தெரியுமா, சுவாமி திருவடி கீழேதான் அப்படின்ட்டு மிக அழகாக சொல்றாரு. அப்போ நம்மோட தலைவனை நாம நம்பணும், அவர் தான் நமக்கு சேம துணையாக இருக்கிறார் என்று நம்ம நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால், அப்புறம் சுவாமி கேட்கிறாரு இல்லையா, பொன்னார் திருவடி கொன்று விண்ணப்பம் கேட்கிறாரு, அதுக்கு நற்றவர் சே திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரின்னு அவரே சொல்றாரு. சரி, இந்த பாடல்ல என் இடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழுஞ்சுடர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அழகான ஒரு சொற்றொடரை நமக்கு கொடுத்திருக்கார். இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசேட தீட்சை வாங்கி சிவ பூஜை பண்றவங்க முதல்ல அகபூஜை பண்ணிட்டு தான் புற பூஜை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உள்ள எது எதை எப்படி எப்படி பாவிக்கணும், உள்ள உள்ள உறுப்புகளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருதய தானம் வந்து பூசை தானம் என்று சொல்லப்பட்டிருக்கு, பூசா தானம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம். அது இதய தாமரை, அதான் கமலம் மூன்றுன்னு சொன்னார்ல, ஒண்ணு வந்து இதய தாமரை. ரெண்டாவது தியான தானம் எதுன்னா புருவ நடுவுல, இங்கதான் நம்ம இறைவனை வந்து வச்சு தியானம் பண்ணுகின்றோம் அப்படின்ட்டு. அடுத்து அக்னி காரியம் பண்ணணும், அந்த ஓமத்தானம், அது எங்கன்னா உந்தி தாமரையில. உந்தினா என்னது, வயிறு, அந்த கொப்பல் கிட்டக்கதான் அங்க இருக்க தாமரையில தான் நம்ம வந்து இங்க இருந்து எடுத்து ஹோமம் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அந்த அகபூஜை பண்ணும்போது அதுல வருது, அது நீங்க பார்த்து கொள்ளலாம். இந்த 6 சக்கரங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதுல கீழே உள்ள 3 சக்கரத்திலையும் பிற தெய்வங்கள் இருப்பாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய சக்கரங்கள்ல சுவாமி இருப்பாரு அப்படிங்கறதுனால அந்த தானங்களை வந்து எப்படி நாம வந்து சிவ பூஜைக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது, அந்த ஒரு பூஜையில பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் நமக்கு ரொம்ப அழகா இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறாரு. அதனால தன் அதான் கமலம் மூன்றினுள் தோன்றி அப்படின்னு சொல்லியாச்சு, அந்த 3 தாமரைகளிலும் நீ எனக்கு சுடராக எழுந்தருள் இருந்து அருள் சேர் அப்படின்னு சொல்லியாச்சு, அருள் ஒளி பொருந்திய கடல் நீர் பெருக்கா வேற இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட திருவடிகளை நான் என்ன செய்ய மாட்டேன், என்னோட உள்ளத்தை விட்டு நான் நீங்க விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அருளை கடலாகவும், அதான் நீர்பெருக்கு, அருளை கடலாகவும் ஆனந்தத்தை அதில் நிறைந்த நீர்பெருக்காகவும் நமக்கு அழகாக அவர் வந்து உருவகித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதான் அந்த ஞானிகளுடைய ஒரு அனுபவம். நம்மளா உட்கார்ந்திருந்து ஒரு விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் ஞானிகளுடைய கருத்தை சிந்திப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அடுத்த ஒரு பாடல்ல இன்றைய காலகட்டத்துல நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடல் இந்த பாடல். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தெய்வ நெறி நன்றென்று இருள் மாய பிறப்பராய் இந்திரஜால பொய்தெய்வ நெறி நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்தெய்வ நெறி நான்மறையவர் வீழி மிளலை விண்ணிலி செழுங்கோயில் அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே அப்படின்னு கேக்குறாரு. இந்த தெய்வத்தை வழிபட்டா இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பிறவி பிணிலிருந்து தன்னையே காத்து கொள்ள முடியாத சிறு தெய்வங்களோட வழியில கொண்டு போய் நம்மள சேர்த்துரும். எது அந்த பல வகையான நெறிகளை கேள்விப்படும் போது நம்முடைய கவனமானது அப்படி திசை திரும்பி விடும். இந்த இந்திர ஜாலம் அப்படிங்கிற அதான் மாய பிறப்பரான்னு சொல்லி வச்சு பாத்தீங்களா, இருள் ஆணவம் மாயம் அப்படிங்கிறது வஞ்சனை அதான் நிலையாமை அத சொல்லுது. அப்ப மாய பிறப்பரா இந்திர ஜாலம்னா என்னது, பிறவிக்கு விட்டு நீங்காம நம்ம மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வர்ற மாதிரி. எதுல இந்திர ஜால பொய் தெய்வ நெறி அப்படின்னு சொல்லியாச்சு. இந்திர ஜாலம்ங்கிற சொத்தோட நம்ம திருவாசகத்திலையும் பார்த்திருக்கோம். இந்திர ஜாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கணும். இல்லாத ஒரு பொருளை இருப்பதா காட்டுறது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பொருளை அதை கண்டு கொண்டு இருக்கும் பொருளை காணாதவாறு செய்யக்கூடிய ஒரு வித்தை. அந்த வித்தைக்கு பேரு கண்கட்டு வித்தை அப்படின்னு பேரு. அந்த மாதிரி என்ன செய்யறது, அஞ்ஞானமும் வஞ்சனையும் கூடிய பிறவி பிணியில இருந்து நம்ம அதுல போய் அதுல சிக்காம நிலை பெயரில்லாத தெய்வங்களை எல்லாம் பரம்பொருளா கருதி வழிபடாம அந்த நல்ல வழியில நம்ம நிக்கணும். அப்ப அந்த வழியில போய் நம்ம சிக்காம இருக்கணும். அப்படி நம்மை தடுத்து நமக்கு அருள் செய்து சிந்தாமணி, நமக்கு ஏற்கனவே தெரியும் கற்பக விருட்சம் காமதேனு சிந்தாமணி எல்லாம் விரும்பினதெல்லாம் கொடுக்கக்கூடியவை, இவையெல்லாம் தேவலோகத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க இறைவனையே சிந்தாமணின்னு சொல்லியாச்சு. அவர் நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறது. சிந்தாமணிங்கிறது தேவலோகத்துல இருக்கக்கூடிய தெய்வரத்தினம் என்று சொல்லுவாங்க, ஒரு கல். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு, ஆதி புராதனா இருக்கக்கூடியவர் அவர் நமக்கு என்ன செய்யறாரு, மெய் தவ நெறி. இந்த சிவநெறி ஒண்ணுதான் மெய் நெறி, அதுதான் ஒரு உண்மை நெறி.

பெருமை நெறின்னு சொல்லக்கூடிய இந்த ஞான நெறியின் பால் வந்தால்தான் என்ன செய்யலாம், பிறவியானது நம்மை விட்டு நீங்கும். அப்போ பரமுக்திக்கு நல்ல வழி வந்து சிவநெறிதான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற அஞ்ஞான நெறிகள்லாம் மயக்கத்தோடு கூடியவை, அது வந்து கண்கட்டு வித்தை போன்றவை, அது பிறவியை ஒழிக்காது, அதெல்லாம் பொய் நெறி. அதனால இதெல்லாம் நமக்கு அறிவித்து நம்ம அதுல போய் அதை பின்பற்றாத படிக்க நம்மளை தடுத்து நமக்கு திருவருள் செய்தது அந்த சிந்தாமணி போன்ற சிவபெருமான். அவரு நமக்குன்னு அருளிய நெறி வந்து ஆகம நெறி, அந்த நெறி தான் உண்மை நெறி. அதுல அவர் வகுத்த மாதிரியே அந்த பதிஞான பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம் என்றால் இறைவனை நாம் காணலாம். அப்படி இருக்குபவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பரஞானம் அவங்களுக்கு சித்திக்க பெற்றதால் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார், சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோர் சிவமே பார்த்திருப்பர் என்ற சித்தியார் கருத்துக்களுக்கு ஏற்ப அவங்களாம் சிவபெருமானம் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த பொருளுமே புலப்படவே படாது, எதை பார்த்தாலும் அதுல எல்லாத்தையும் சிவமா பார்ப்பாங்க. எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றின்னு பாடுறாங்க இல்லையா நம்ம அப்பர் சுவாமி, அது போல. அடுத்து மிக அழகாக என்ன செய்யணும், ஒரு அடியாரா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார். அக்கனா என்று துவங்குகிறது அந்த பாடல். இந்த பாட்டுல நீங்க வந்து புறச்சமய நெறி, நம்ம பார்த்த பாட்டு வந்து புறப்புறம் புறம் அகப்புறம் அகம்னு நிறைய புறச்சமய நெறிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெறிகள் எல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டாம். அப்பர் சுவாமி கூட சொல்லுவார், எண்ணில் சமன் தீர்த்து என்னை ஆட்கொண்டார்கான் அப்படின்ட்டு. சமண சமயத்துல இருந்து அவரை மீண்டும் சைவ சமயத்துக்கு மீட்டு வந்தார் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கனா அக்கனான் பாடல் ஆரம்பிக்கு. கனானா கனவு காட்சி. கனவு காட்சியில கனவு காட்சினா எப்படின்னா, அது இடையில வந்து அப்படி நம்ம எந்திரிச்சோடனே மறந்தும் போயிருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இடையே அழியறதுக்கெல்லாம் கனவு காட்சியை ஓமையா சொல்லுவாங்கன்னு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த கனவுல பத்தி நமக்கு செல்வமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, கனவுல கூட பணத்தை பத்தியே சிந்திச்சுடு. அந்த நாவுக்கரசு பிறந்தைய சொல்லுவாங்க, மாடு தேடி மயக்கினில் விழுந்து நீர் ஓடி எய்த்தும் பயனிலை ஊமர்கள் அப்படின்னு. மாடுன்னா செல்வம், இந்த அழியக்கூடிய இந்த செல்வத்தை மாடா உழைச்சு அதை சம்பாதிச்சு ஓடா தேஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அந்த நிலையற்ற செல்வத்தின் மேல நமக்கு ஆசை தேவையில்லை. பொன்னாசை மண்ணாசை, இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த இவ்வளவு இடம் வாங்கி போட்டுறணும், இத்தனை வீடு கட்டிடணும், இதை புறம் வாடகை கூட்டுறணும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடணும், இப்படித்தான் இன்னைக்கு புறம். அந்த காலத்துல தேவைக்கு சம்பாதிச்சாங்க, இன்னைக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சம்பாத்தியத்தின் மேல பற்று அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு அடுத்தால என்ன சொல்லிட்டாருன்னு பாருங்க, சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடாவனம் காத்தேனை அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வந்து பெண்ணாசையும் சரி மண்ணாசையும் பொன்னாசையும் சொல்லிட்டு ஐம்பல இன்பம்னு அடுத்தால சொல்லும்போது அதுல பெண்ணாசை வந்துருது. அப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதன் மூலம் நாம இருந்தோம்னா நமக்கு பிறவிக்கு வர்றதை தவிர வேற வழி கிடையாது. பிறவி நீங்கணும்னா உலக இன்பங்களை எல்லாம் வெறுத்து இறைப்பணி புரிய வேண்டும். அப்படி இறைப்பணி யாரெல்லாம் புரிகின்றார்களோ அந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதை நான் செய்வேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாம அந்த தொண்டர்களுடைய அடிப்பொடியினை நான் அணிந்து கொள்ள, அவங்க திருவடி கீழே பாத தூளின்னு சொல்லுவாங்க, அடியார்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதத்துக்கு கீழே இருக்க தூளியை அந்த நான் தலையில் அணிந்து கொண்டு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக சொல்லியிருக்காரு. அப்போ நல்ல நம்ம என்ன இந்த பாட்டின் மூலம் புரிஞ்சுக்கிடணும்னா, யான் அவமே புக்கிடா வண்ணம் எனையாண்ட புனிதனை வனிதை பாகனை திருவடி நீளனின் கீழ் புகுந்து அடங்கி நிற்கும் அடியாருடைய பொற்பாக துகளை பூசிக்கொண்டு நான் அவனுக்குரிய அடிமை பணியை செய்வேன் என்று மிக அழகாக எப்படி நம்ம இருக்கணும், அதாவது குருலிங்க சங்கம வழிபாடு மூணு வழிபாட்டை சொல்றாங்க இல்லையா சைவத்துல, அதை வந்து நமக்கு அழகா எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் இன்னும் அதுக்கு அடுத்த பாடல ஒரு அரிய செய்தியை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த திருவிழி மிளலைங்கிற தலத்துல கொஞ்சம் தங்கி இருந்து, அந்த பொழில்கள் சூழ்ந்த அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தங்கி இருந்து வழிபட்டு இறைவனோட திருவடிய புகழ்ந்து துதிக்கின்ற அடியவர்களுடைய பாதத்தை இந்திரன் போன்ற தேவர்களும் புகழ்கிற, நாம வணங்குறது ஒரு பக்கம் இருக்கு, தேவர்களும் அவர்களை வணங்குகின்றார்கள் என்று மிக அழகாக அதிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அதற்கும் அடுத்தபடியாக

0: எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின்தோள்கள், எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏற்கொள் முக்கண் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்று ஐநூற்று அந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே என்று சொல்கிறார். அதாவது எண்ணிக்கையை கடந்த கோடிக்கணக்கான சிவந்த பாதங்கள், அதே மாதிரி பல முடிகள், நிறைய முகங்கள், நிறைய வலிய தோள்கள், கோடிக்கணக்கான திருவுருவங்கள், கோடிக்கணக்கான திருநாமங்கள், முக்கண் பொருந்திய பல முகங்கள், எல்லாமே அளவோட எல்லைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவரை அந்த ஐநூற்று அந்தனர் ஐநூற்றுவர், அந்த தலத்துல 500 அந்தனர்கள் வழிபடுறாங்க. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா பல கோடி நற்பண்புகளை உடையவர்கள். சரி, அப்பா அந்த பெருமான் வந்து நம்மை அடியவராக கொள்ளக்கூடிய அருள் உடையவர், இன்னருள் உடையவர் என்று அவரை பத்தி நமக்கு மிக அழகாக காட்டியுள்ளார் என்று நம்ம பாக்குறோம். 500 அந்தனர் இல்லையா, அது வந்து இப்ப நம்ம தில்லையிலன்னா நம்ம தீஷிதர்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு. இந்த 500 அந்தனர்களையும் அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நம்ம பக்கத்து அந்த ஊர் பேரை வச்சே வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இப்படி பலவிதமான முகங்கள், நிறைய முகம், நிறைய தோள்கள் இல்லையா, அப்படி எல்லாமே இருக்குங்கிறதுனால அந்த மூர்த்தியை வந்து நம்ம எப்படி வணங்குவோம் அப்படின்னா மகா சதாசிவ மூர்த்தி என்று நாம வழங்குவோம் என்று அது சொல்லிட்டு, அதற்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் சுவாமி செருக்க ஒடுக்குனாரு, தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரம்மன் சந்திரன் இந்திரன் எச்சன் மிக நெஞ்சு அரக்கன் புறம் கரி கருடன் மரளி மரளிவள் இவர் மிகை செகுத்தோன் அப்படின்னா வரம்பு கடந்த அகந்தை அவங்களுக்கு எல்லாம், அவங்கள பூரா, அதாவது தக்கன் வேள்வியில தக்கன் அந்த கதிரோன் சொல்லக்கூடிய சூரியன், அப்புறம் பிரம்மன் சந்திரன் இந்திரன் எச்சன் இவங்க எல்லாம் வீரபத்திரரால தண்டிக்கப்பட்டாங்க. வீரபத்திரம் பத்திரகாளியும் போய் தானே தட்சியாகத்தை துவம்சம் பண்ணுவாங்க. அடுத்து சலந்தாசூரன் வந்து இறைவனோட சக்கரப்படையால் ரெண்டாக அறுபட்டவன். ராவணன் வந்து அகந்தையால கைலேக்கு கீழே கிடந்து வருந்தியவன். அப்புறம் இறைவன் வந்து என்ன செய்யறாரு, முப்புறத்தை, அதான் புறம் அப்படின்னு வருது இல்லையா, அதான் முப்புறத்தை வந்து சிரித்து அழிக்கின்றார். அப்புறம் மன்மதனை வந்து விழித்து அழிக்கின்றார். அடுத்து கருடன், இது கூட இல்ல கரின்னு வருது பாருங்க, கரிங்கிறது வந்து தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானை, அதையும் கொன்றாச்சு. யமன் மரலின் வருது இல்லையா, யமனையும் உதச்சு கொன்னாச்சு. இப்போ சிவநிந்தை செய்த கருடனை நந்தித்தேவர் தண்டித்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆக இந்த வகையில இப்படியெல்லாம் எல்லாரோட வரம்பு கடந்த அகந்தைய அழித்தவர் அவர் வந்து அவர் எங்க இருக்கிறாருன்னா திருவிழி மிளலையில இருக்கிறார். அவரை அங்க போய் அவருடைய அழகிய பாத தாமரையில இருக்கக்கூடிய துகளை நான் அணிந்து கொள்வேன், அணிந்து கொண்டு அவருக்கு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடல எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதற்கும் அடுத்தபடியாக யான் களங்கொள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே அப்படின்னு சொல்றாரு. நான் அழைச்சா சுவாமி மறுக்காம கண்டிப்பாக வர வேண்டும், என்னிடம் வர தவறுவாரா, தவற மாட்டார், கண்டிப்பாக வந்து விடுவார் என்று சொல்லுகின்றார். அடுத்து அந்த பதிகத்துல ஒரு நிறைவு பாடல், அது வந்து பாடலங்கார பரிசில் காசு அருளி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாரு ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் பாட அங்க வந்து அவர் தினந்தோறும் பலிபீடத்துல காசு வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அந்த வரலாற்றை இதுல நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். பரிசு அப்படின்னா வெகுமதி, காசுன்னா படிக்காசு, அந்த உணவுக்கு இன்னைக்கு கொடுக்குறோம்ல, படி கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தினந்தோறும் உணவுக்காக கொடுக்கக்கூடிய காசு. அதை வந்து திருவிழி மிளலையில இருக்கக்கூடிய இறைவர்கிட்ட பெற்று சைவ பெருமக்களாகிய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் ஒரு பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் அமுது செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியாக இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த வரலாறு நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த பாட்டுல அப்படியே சொல்லிட்டே வரும்போது, நீ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்தீங்க சருதான், ஆனா எனக்கு கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை, இப்படிப்பட்ட ஒரு குற்றமில்லாத நல்ல புகழை உடைய பொன்மயமான கற்பகத்தரு போன்ற சிவபெருமானை தெழும்புதற்கு எவ்விடத்தில் அவர் அடைகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இறைவனுடைய அருளை பெற்று அவருக்கு களி கொடுத்து களிப்படைய வைத்த சேந்தனாருக்கு அப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு அதற்கு அடுத்தபடியாக திருவாவடுதுறை தலத்திற்கும் சென்று அருமையான ஒரு தலம் கோமுக்தீஸ்வரர் ஒப்பிலாமுல்லை அம்பாள் இருக்கிறாங்க. அருமையான படர் அரசு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழேதான் 3000 ஆண்டுகள் திருமூல தேவநாயனார் தவம் செய்து நமக்கு 3000 திருமந்திர பாடல்களை தந்தார். அந்த தலத்துலதான் திருமாலிகை தேவர் தான் நேற்று அவரை பத்தி நம்ம சிந்திச்சோம், நேற்று முந்தா நாளும். அது போல அந்த தலத்துக்கு இவரும் சென்று மிக அழகான ஒரு பதிகத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதுல வந்து சுவாமிய வந்து நிரந்தரன், எல்லா காலத்திலையும் நிலைத்திருப்பவன், என்றும் உள்ளவன் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகின்றார். அப்புறம் யாரெல்லாம் நல்ல இறைவனுடைய மெய்ப்பொருளை பற்றி பேசுகின்றார்களோ அந்த அடியார்கள் வணங்க அவர்களுக்கு புகழ் செல்வம் அருள் எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டகை, ஆண்டகைனா சிறந்தவர்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 5வது பாடல்ல சிவ சின்னங்கள் எல்லாம் பத்தி சிறப்பா எடுத்து சொல்லி, 6வது பாடல்ல நமக்கு எல்லாம் தெரிந்த முப்புறமாவது மும்மல காரியம்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி திருப்புற சம்ஹாரத்தை பற்றி அழகாக எடுத்து சொல்லி, 7வது பாடல நம்ம மனசு வந்து கல் மனசு, அதை கணிவிக்கிறது சுவாமி தான் அப்படின்னு மிக அழகாக அவரை கருணாலயா என்று விளிக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக அழிதல் சிறிதும் இல்லாத சிவஞான செல்வம் பெற்ற சாத்தனூர் என்று அந்த தலத்தை சிறப்பிச்சு கூறுகிறார். அப்புறம் 9வது பாடல மிக அழகாக சிவலோக நாயக செல்வமே என்று, சிவபெருமான் தான் நமக்கு செல்வம் இல்லையா. அடுத்து நின் மெய்யடியார் மனக்கருத்தை முனித்திடும் முடித்திடும் குன்றமேன்னு சொல்றாரு. அடியார்கள் மனசுல மனத்துள் இருந்த கருத்தறிந்து முடிப்பானேன்னு சொன்ன மாதிரி அழகா அப்படி அழகா சொல்லி, ஆனா அவரை வந்து குன்றேந்தி கோகனத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினான்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் அயனுக்கும் மாலுக்கும் தெரியாத நெறிய எனக்கு தந்த அப்படின்னு சொல்லி மிக அழகாக அந்த பதிகம் முழுவதும் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து திருவிடைக்கழி என்ற தலம், அந்த தலத்துக்கு இதுவரைக்கும் இப்ப 8ஆம் திருமுறை வரைக்கும் சிவபெருமானுக்கு மட்டுமே பாடல் இருக்கிறது. 9ஆம் திருமுறையில ஒரே ஒரு திருவிசைப்பா இவர் பாடினது மட்டும்தான், மாலுலா மனம் தந்து அப்படின்னு துவங்குறதுல மட்டும் இந்த பதிகம் வந்து முருகப்பெருமானை, அவர் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி நமக்கு அந்த பதிகத்தை வழங்கி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அந்தாதி தொடையில இருக்கும் இந்த பதிகம் வந்து, ஒரு தலைவி வந்து அதாவது தலைவன் மேல அன்பு கொண்ட தலைவி வந்து ரொம்ப வருந்துற, அவளோட துயரத்தை பார்த்து அந்த நற்றாய் இறங்கி பாடுற மாதிரி அந்த பதிகம் ஒரு அகத்துறை பதிகமாக இருக்குன்னு பாக்குறோம். இந்த தலம் வந்து சோழ நாட்டு காவிரிக்கு தென்கரையில உள்ள சிவத்தலத்துல 47வது தலமா இருக்கு. இது தேவார பாடல் பெறாத தலங்கள்ல ஒன்று. இதுல வந்து முருகப்பெருமான் வந்து முதன்மையாக எழுந்தருள் இருக்கிறார். இது தேவயான அம்மையார் வந்து இறைவன்ட்ட திருப்பரங்குன்றத்துக்கு போக விடை கேட்டதாலும் முருகப்பெருமானுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும், அந்த விடை செல்ல விடை கேட்டதுனால விடை, இவர் கொன்ற பழி கழிந்ததால் களி, விடை களி, அதான் திருங்கிறது அடைமொழியாக திருவிடை களி அப்படின்ட்டு. ஒரு மகிழமரம் குறாமரம் ரெண்டு இருக்கு, மகிழமரம் சிவபெருமானுக்கும் குறாமரம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த தலத்துல இருக்க சுவாமி பேரு திருக்காமேஸ்வரர், அம்பாள் பேரு திருக்காமேஸ்வரி. ஆனா அம்பாள் வந்து தரங்கம்பாடிக்கு போனதால அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லை. சுப்பிரமணிய சுவாமி வந்து குறாமரத்துக்கு கீழே யோக நிட்டையில இருக்கிறார், யோக நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் விரும்பி வணங்கக்கூடிய நிலையில அவர் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அவருக்கு இந்த தலத்துல அவர் யோகம் நிலையில இருந்து வழிபட்டதுனால சுவாமி வந்து அவரை முதன்மை பெற்று விளங்கும்படி ஒரு அருள் புரிகின்றார் அப்படிங்கிறத நம்ம அதுல பாக்குறோம். தெய்வயானை அம்மையார் வந்து தவக்கோலத்தோட இந்த தலத்துல எழுந்தருள் இருக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் நம்ம பாக்குறோம். சரி, ஆக அந்த பதிகத்தை அந்த தலத்துல வந்து நம்ம பொதுவாக முருகப்பெருமானை விழித்து அதுல பல இடத்துலயும் வருது. அதுல 2வது பாடல், அது 3வது பாடல்ல வந்து கோவினை அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு பாடல்ல திருக்குறா நீளத்தில் நின்ற தூவி நற்பீலி மா மயிலூரும் சுப்பிரமணியன் தானே என்று முருகப்பெருமானுடைய திருநாமத்தை வைத்தே பாடியிருக்கிறார். இந்த பாடல் எல்லாம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விசாகத்திலையும் மற்றும் பொதுவாக வைகாசி விசாகம், அப்புறம் வந்து நமக்கு சஷ்டி இல்லையா, நமக்கு அந்த சஷ்டி எல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்துல எல்லாம் நம்ம வந்து அவருடைய திருப்பெயர் வர்றதுனால இதை வந்து என்ன செய்யலாம், பஞ்சபுராணத்துல திருவிசைப்பாக வைத்து அதை பாடலாம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு, மற்றபடி இந்த இதற்கு அடுத்த பதிகத்துல அவர் வந்து அதுல வந்து பல வரலாறுகள், முருகப்பெருமான் சார்ந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துக்கொண்டே சொல்லிக்கொண்டே போகிறார். ஆறாவது பாடல்ல கிரௌஞ்சகிரிய அவரு இது பண்றாரு இல்லையா, அத வந்து முருகப்பெருமான் அழித்த வரலாற்று எல்லாம் நமக்கு அழகா, அதாவது கிரௌஞ்சங்கிற ஒரு அசுரன் வந்து அகத்திய முனிவருக்கு மலை வடிவுல பல தன்னுடைய மாயால பல துன்பங்களை செய்தான், அதனால அவனை இவர் வந்து அழிக்கிறார் முருகப்பெருமான். அந்த வரலாறு எல்லாம் அதுல பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக மேலும் மேலும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் எல்லா பாடல்களையும் சொல்லி அந்த பதிகத்தை அவர் நிறைவு செய்கின்றார். மேலும் அந்த பதிகத்தை இந்த எழுந்ததிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர் கெடும், யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடுகின்றார்களோ, யாரெல்லாம் அந்த தலத்தில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய இடர் கெடும் என்று மிக அழகாக நமக்கு ஒரு துன்பம் நீங்குவதற்குள்ள ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக இந்த பல்லாண்டு, அந்த ஓடாத தேர அவர் வந்து பல்லாண்டு பாடி ஓட வைத்தார் தில்லையில அப்படிங்கிறது வரலாறு. கொடியேற்றும் போது கொடிக்கவி பாடுறதும் தேரோட்டத்துல திருப்பல்லாண்டு பாடுறதும் ஒரு மரபாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல மிக அழகாக மண்ணுக தில்லை, அந்த தில்லை வந்து எப்போதும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல் வளர்க நம் பக்தர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வஞ்சகர் போயகல அடுத்து என்ன சொல்லிட்டாரு, புவனியெல்லாம் விளங்க உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிகின்றார். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர் அப்படின்னு சொல்றாரு. பின்னை பிறவி அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மறுபிறவி, இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம், இதுலயும் நம்ம நிறைய வினையை ஈட்டுறோம், பல பிறவிகளை நம்ம ஈட்டின பல வினைகளும் சஞ்சீதமும் இருக்கு. இப்போ செய்யறது ஆகாமியும் இதுவும் சேர்ந்து சஞ்சீதத்துல போய் சேர்ந்துரும் இந்த பிறவி முடிஞ்ச உடனே. அப்படி இருக்கும்போது அந்த மறுபிறவியை ஒழிப்பதற்காக திருவடி ஞானத்தை தந்தவர்க்கு பல்லாண்டு கூறுதும் என்று மிக அழகாக அதிலே கேட்டிருக்கின்றார். இறைவன் வந்து ஆன்மாக்களை பிறப்பித்து வினை கட்ட அறுத்து காப்பாத்துதாரு, பிறவியில புக முடியாத அளவுக்கு அளவில்லாத பேரின்பத்தை அனுபவிக்க செய்து காக்கின்றார். ஆக இரண்டு வகையான காத்தல், அந்த இரண்டு வகையான காத்தல் இந்த பாடல்ல பேசப்பட்டிருக்கு. இறைவன் வந்து பித்தன் என்று அழைக்கப்பட்டிருக்க, இதுல நம்ம முன்னோர்கள் எல்லோருமே பித்தன் என்று பாடியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிண்டு மனத்தவர்கள் தான் புறச்சமய கருத்துக்கள், அது அந்த ஏன் புறச்சமயத்தெல்லாம் விளக்கணும்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா, மாறுபட்ட கருத்துக்கள், அந்த மாறுபட்ட கருத்துக்கள் தான் நம்ம மனசும் மாறிடும். அதனாலதான் அந்த நிறைய செருக்குள்ளவர்கள் மிண்டு மனத்தவர்கள்லாம், நீங்கள்லாம் போலாம் மெய்யடியார்கள்லாம் விரைந்து வாம. மெய்யடியார்கள் யாருன்னா உண்மை ஒழுக்கமும் இறைவன்ட உள்ளன்பும் உடையவங்க, அதாவது பாச நீக்கமும் சிவப்பேரும் ஒருங்கே பெறக்கூடிய தகுதி உடையவர்கள். நீங்க என்ன செய்யணும்னு ஒரு விஷயம் சொல்றாரு, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசருக்கு ஆட்சியம்னு சொல்றாரு. கொண்டு அப்படின்னா இறைவனுடைய திருவருளை கொண்டு, இறைவன் மீது அயரா அன்பு கொண்டு. அப்புறம் கொடுத்து அப்படின்னா நமக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சுவாமி கொடுத்ததுதான். அதனால நம்முடைய உடல் பொருள் ஆவி அதான் உயிர் பொருள்னா உடைமை எல்லாத்தையும் சுவாமிக்கே கொடுத்துடணும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோன்னு மணிவாசக பெருமான் இதைத்தான் சொல்றாரு. அப்ப இறைவனிடம் பேரன்பு செலுத்தி இறைவன் பால் நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு, அப்படி குடிகுடின்னு சொல்லியாச்சுன்னா பரம்பரையா தலைமுறை தலைமுறையா வழி வழி அடிமையா அவருக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி, ஈசர்க்கு ஆட்சியமே குழாம்பூந்து அண்டம் கடந்த பொருள் அப்பாலுக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மா நாய்னு சொல்லுவாரு. ஏழு உலக கடந்து அப்பால் நிக்கக்கூடிய பேரொளி, அண்டங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கிடுவாரு சுவாமி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அல்லவா, அதனால அப்படிப்பட்ட பெருமான் அவர் வந்து எப்படிப்பட்டவர், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்றார். பண்டும்னா முற்காலம், இன்றும்னா தற்காலம், என்றும்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிற்காலத்தை இனி எல்லா காலத்தையும் சேர்த்து என்றும் உள்ளது அப்படின்னு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். நம்ம அப்பர் சுவாமியும் முன்னவன் கான் பின்னவன் கான் மூவாமேனி முதல்வன் கான் சொல்வார் இல்லையா, அதே மாதிரிதான் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றினேன் மணிவாசக பெருமானை இதேதான் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம சுவாமி எப்படிப்பட்டவர்னா, தோற்றம் அழிவு இல்லாத என்றும் நிலைத்துள்ள பொருள் என்பதை இந்த பல்லாண்டில் கூறி, அவர் அப்படிப்பட்ட பொருளுக்கு நம்ம ஆசையின் காரணமாக நாம் பல்லாண்டு வாழ்க என்று அவரை வாழ்த்தி பாடுகின்றோம் என்று மிக அழகாக சொல்லி, அதற்கு அடுத்த பாடல்ல நிட்டை, நிட்டைனா என்னது, தியானம், தியானம் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் சொல்லி, நமக்கு நிட்டை இல்லா உடல், நிட்டை செய்யாத உடலால, தியானம் செய்யாத உடலால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இறைவனோட பெருமைகளை இடைவிடாது நினைத்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பவர்களுடைய மனச இறைவன் கோயிலா கொள்வான். அந்த தியான அனுபவம் வந்து நமக்கு ஞானம்ங்கிறது தந்து அதனால உள்ளொளியே பெருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகிறார். நெட்டையில்லா உடல் வந்து பயனற்ற உடல் அப்படின்னு சொல்லி, தன் அடியார்களுடைய ஆணவங்கண்மம் மாயை என்ற மும்மலங்களை கெடுத்து தன்னுடைய திருவருள் ஆகிய புனித நீர்ல மூழ்க வச்சு தன்வயம் ஆக்குவார் இறைவன் என்பதை, என்னை தன்பால் படுத்தானே என்று இந்த பாடல்ல மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொண்டு, வாழி நான்மறை வாழிய சைவநூல், வாழி மன்னவர் செங்கோல், மனுநேரி வாழி, நீழ்முகில் வையகம் யாவையும் வாழி, வாழி வளநகர் காஞ்சியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி, இன்றைய சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே எவ்வளவு ஒரு அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியினை தினந்தோறும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை ஆர்வத்துடன் கண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி திம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
4: பதிகம் 29.

Yeah.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12-ஆம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: from shivam.org. Om Namah Shivaya.
1: அங்கி உன் தன்னை கலிங்கும் விடலே விடுதி கண்டாய்.

0: கடலினுள் நாய் நக்கி அங்கு ஆங்கு என்பது உவம உருவு. கடலினுள் நாய் நக்கி அங்கு, நாய் நக்கியதை போல். கடலினுள் நாய் நன்றாக பருக அதற்கு இயல்பு இடம் கொடுக்க, நாயின் இயல்பானது வாய் வைத்து உறிஞ்சி ஏனைய விலங்குகளைப் போல நன்றாக பருகுவதற்கு இடம் கொடுக்காது. பருகக்கூடிய ஒரு பொருள் சிறிய அளவில் இருந்தால்தான் அது பெரிய அளவில் இருக்கும் பொழுது அதை நன்றாக உளமாற பருகலாம். கடலிலே நன்னீர் கடல் என்று கொள்ள வேண்டும். நன்னீர் கடலிலே நன்னீரானது நிரம்பி இருந்தாலும் கூட ஏனைய விலங்குகள் தத்தன் இயல்பிற்கேற்ப அதை உளமாற பருகும் பொழுது நாய் மட்டும் தன் இயல்பிற்கேற்ப அதனை நக்கித்தான் பருகும் என்பது இங்கு உவமன். கடலினுள் நாய் நக்கி அங்கு, கடலுக்குள்ளே நாயானது தன் இயல்பிற்கேற்ப அதனை உளமுற்ற பருகாது, நக்கி பெருகுவதை போல. நக்கி பெறுவது சிறிது சிறிதாக பெறுதல், அவை இடைவிட்டு இடைவிட்டு பெருகுதல் என்று பார்க்கின்றோம். இடையீடுகின்றி பெருக அதற்கு இயல்பு இடம் கொடுக்க, அதனுடைய இயல்பானது இடைவிட்டு இடைவிட்டு பருகுவதற்கு தான் இடம் கொடுக்கும். திருவுருளை இடைவிட்டு இடைவிட்டு தூக்கின்ற அந்த நாயின் இயல்பு கொண்டவன் நான் என்று ஒரு நாயின் இயல்பினை எடுத்து காட்டுகின்றார். நாயினுடைய இயல்பினை நாயே என்று சொல்வதற்கு பல காரணம், அதே ஒரு காரணத்தை இங்கு சொல்கின்றார். நாயின் இயல்பிற்கேற்ப திருவுருள் முற்ற எனக்கு கிடைத்தாலும் கூட அதனை முற்ற பெருக என்னுடைய இயல்பு இடம் கொடுக்கவில்லை, அதனை நான் சிறு சிறிதாகவே பருகின்றேன். அவ்வாறு சிறு சிறிதாக பருகுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், என் சிந்தனையானது இறைவன் திருவடியிலே இடையீடின்றி இருக்கவில்லை. அது எப்படி இருக்கின்றது? உலகியல் குறுக்கிட்டு குறுக்கிட்டு அந்த சிந்தனைக்கு இடையூறு செய்கின்றது. ஆகவே நிரம்பி இருக்கின்ற கடலிலே உளமாற பருகாது, அவ்வப்போது சிறிச்சிறிதாக பருகின்ற நாயினை போல என் திருவுருளை பருகின்ற நான் உள்ளம் விடல் அறியேனே என்று சொல்ல, இந்த ரெண்டு இடத்துல விடல் சொல்ல வருது இதே பாட்டுல. விடல் உள்ளம் விடல் என்றால் செலுத்துதல், முற்ற செலுத்துதல், விடுதல்னா கைவிடுதல் என்று ஒரு பொருள் வேற ஒரு பொருள். இங்கு விடல் என்பதற்கு முழுவதுமாக ஈடுபடுதல் என்ற பொருள். விடல் என்பது ஈடுபடுதல் என்று பொழுந்தோம், கைவிடுதல் என்று பொழுந்தோம். கடலினுள் நாயினக்கி அங்கு உன் கருணை கடலின், உன்னுடைய கருணையாகின்ற கடலின், கடலின்கண் என்ற ஏழாவது உருவை விரித்துக் கொள்ள வேண்டும். கருணையே கடலாக இருக்கின்றது உருவகம். கருணை வந்து பிரம்மாண்டத்தில் எல்லையற்று இருக்கின்றது. ஆக எல்லையற்று இருக்கின்ற ஒரு பொருளை கடல் என்று சொல்வது இலக்கிய மரபு. கடலுக்கு கூட எல்லை உண்டு, ஆனால் எல்லையற்ற பொருள் என்பதை சுட்டுவதற்காகத்தான் கடல் என்று சொல்கிறார். இப்ப நான் அறிந்த பொருளிலே எல்லை அறியப்படாத கடல், இது பார்வைக்கு தூண்டுவதுதான் உண்மை. இப்ப வந்து நாய் வந்து நக்கி பருகின்றது, பருகும் பொழுது அது உள்ளம் செலுத்தாத பருகுவதை போன்று தோன்றுகின்றது, அந்த தோற்றம் தான் உண்மை. உண்மையிலேயே நாய் வந்து உள்ளம் ஈடுபடாத பருகின்றதா என்று நமக்கு தெரியாது. என்ன கவனிச்சுங்க, நாயானது உள்ளத்துடன் பருகலாம், ஆனால் நாய் பருகின்ற தோற்றம் என்பது அதை போல ஒரு மனிதன் பருகினான் என்று சொன்னால் அவன் உள்ளம் செலுத்தாத பருகின்றான் என்பது பொருள். நாயினுடைய தோற்றத்தை போல ஒரு மனிதன் அவன் வந்து நக்கி பருகிறான் என்று சொன்னால் அவன் உள்ளம் செலுத்தாத பருகின்றான் என்பது பொருள். ஆனால் நாயினுடைய நிலையிலே அது வந்து உள்ளம் செலுத்தியும் பருகலாம், இது தோற்றம் தான் உவமையாக வருகின்றது. அதுபோல கடல் வந்து எல்லை விரிந்து காணப்படுகின்றது தோற்றத்திற்கு. கடலுக்கும் எல்லை உண்டு, எல்லை இல்லாத பொருளே உலகத்தில் இல்ல, எல்லை இல்லாத பொருள் ஒன்றுதான், சுகம் மட்டும்தான் எல்லை இல்லாத பொருள். ஆனால் நம் பார்வைக்கு எல்லையின்றி விரிந்திருப்பதை போல கடல் தோன்றுவதனால எல்லையில்லாத பொருளுக்கு அது உவமையாக வருகின்றன. பெருமானைப் போலவே பெருமானுடைய கருணையும் எல்லையற்றது. பெருமானை சேர்ந்த எல்லாமே எல்லையற்றவை. பெருமான் எல்லையற்றது என்று சொன்னால் அவருடைய ஆற்றல் எல்லையற்றது, அவருடைய கருணை எல்லையற்றது என்று பார்க்கின்றோம். அவருடைய அறிவு எல்லையற்றது என்று பார்க்கின்றோம். அவருடைய குணங்களும் எல்லையற்றவை, அதான் அனந்த கல்யாண குணங்கள். அவருடைய குணங்கள் எல்லையற்றவை, இது ஒன்னா ரெண்டாங்க எண்ணி சொல்ல முடியாது. அதே போல கருணை கடலின், உன்னுடைய கருணையாகின்ற எல்லையற்ற அந்த கடற்புறத்தின் கண், கடலின் கண், உள்ளம் விடல் அறியேனே, உள்ளம் செலுத்துவதற்கு முடியாது இருக்கின்ற எண்ணெய். உள்ளம் விடல் என்று சொன்னால் உள்ளம் செலுத்துதல், உள்ளம் ஈடுபடுதல். நாயின் இயல்பை ஒத்து என்னுடைய இயல்பு எவ்வாறு இருக்கின்ற சொன்னால், கருணை கடலானது கண்ணெதிரே காணப்பட்டாலும் அதிலே மனம் ஈடுபட மாட்டேன் என்கின்றது. ஈடுபட மாட்டேன் என்கின்றது என்று சொல்லக்கூடாது, நேரடியா அப்படிதான் இருக்கு. உள்ளம் விடல் அறியேன், அறியன் என்றால் மாட்டாதவன், முடியாதவன். அருமை என்பது முடியாத தன்மை குறிக்கின்றது. உள்ளம் செலுத்த மாட்டாதவன் இருக்கு, ஆனால் ஊமைக்கேற்ப சிறிதுதான் உள்ளம் செலுத்துகின்றேன், முற்றும் உள்ளம் செலுத்துதல் என்று ஊமைக்கேற்ப பொருள் கொள்ள, என்ன ஊமை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கேற்ப பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே உன்னுடைய கருணை கடலே பருகுகின்ற எண்ணம் இல்லாதவன் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அப்படி பாடல் அப்படி இருக்கு, உள்ளம் விடல் அறியேன் என்று சொன்னால் உன் கருணை கடலை பருகுவதற்கு எண்ணம் இல்லாதிருக்கின்றது, ஆனால் எண்ணமானது இடையீடின்றி இல்லாதிருக்கின்றேன், சிரிச்சிறிதே பருகின்றேன் தவிர தொடர்ந்து இடையீடின்றி பருக மாட்டாதவனாக இருக்கின்றது. அதற்கு காரணம் வாசனாமலம் தாக்குதல். கடலினுள் நாயினக்கு அங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியேனே, விடுதி கண்டாய், அப்படிப்பட்ட எண்ணெய் நீ விடுதி கண்டாய். விடல் அறியேன் என்பது வந்து தன்மை, அந்த தன்மையை பறக்கையாக மாற்றுகின்ற அப்படிப்பட்ட எண்ணை, அப்படிப்பட்ட ஒருவனை நீ விடக்கூடாது. எனக்கு உன்னிடத்திலே இடையிடின்றி உள்ளம் செல்லாவிட்டாலும் நீ உன் திருநூலினாலே அந்த உள்ளமானது நெகிழாத வண்ணம் உன் திருநூலிலே அதை நீ பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். விடலறியேனி விடுதி கண்டாய், இங்க விடுதி கண்டாய் என்பது கைவிட்டு விடாதே. விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே. விடல் இல் அடியார், இந்த விடல்ங்கிறது கைவிடுதல், இந்த விடல் என்பது செலுத்துதல். விடல் இல் அடியார் என்று சொன்னால் பெருமாளுடைய திருவுருளை பிடித்துக் கொண்டு, சிக்கனை பிடித்துக் கொண்டு அதை நெகிழ விடாதிருப்பவர்கள். என் கோமானை விடுவேனல்லேன் என்று போற்றினேன் இருந்ததை போல, கற்பகமே யானுன்னை விடுவேனல்லேன் கரகமா மணிநிறுவன் கடவுளானே என்று அப்புறம் சொல்ற. பெருமானே உன்னை நான் பிடித்துக் கொண்டேன், நீ நான் விடமாட்டேன். ஏன் பிடித்துக் கொண்டேன் விடமாட்டேன்னு சொல்றாரு, இந்த மனமானது நிலையில்லாதது, உடம்போ நிலையில்லாததும் நீசமானதும், புலால் உடம்பு. புலால் உடம்பிற்குள்ளே இல்லாத மன மனமானது ஒரு பொருளை பிடித்துக் கொண்டு அந்த பொருளை பிடித்துக் கொண்டிருக்காது. ஒரு கிருமி ஒரு பொருளை பிடித்துக் கொண்டு ஏற்கனவே பிடித்துக் கொண்டிருக்கிற பொருளை விட்டுவிடும். அதே போல மனமானது புதிய பொருளை பிடித்துக் கொண்டு பழைய பொருளை விட்டுவிடும். நம்ம எத்தனை பொருளை மாத்தி மாத்தி நினைச்சுட்டே இருக்கோம், ஒரே பொருளை நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பொருளையே நினைத்திருப்பவர்கள் உயர்ந்த ஞானிகள். ஒரு நிறைய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன், ஒரே பொருளை நினைச்சிட்டு இருக்காரு. அவர் காரைக்காலம் வேற ஒரே பொருள் நினைத்துக் கொண்டிருந்தார். ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைத்தேன், ஒன்றே நெய்ந்தொழிந்தேன். அந்த நிலை இன்னும் வரல. அது கிருமி போல ஒன்றை பற்றி ஒன்றை விட்டு உழல்கின்ற கிருமி போல என் உள்ளமானது புதிய பொருளை பிடித்துக் கொண்டு பழைய பொருளை விட்டு நீங்கிவிடும். அப்படிப்பட்ட நெஞ்சம், புலால்மயமான உடம்பு, புலால்மயமான உடம்பிற்குள்ளே நிலையில்லாத ஒரு நெஞ்சம் இருக்கின்றது. அந்த நெஞ்சத்திற்குள்ளே நின்னை நினைவதற்கு நீ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றாய், நின்னை நினைய நீ தந்திருக்கின்றாய். நான் உடனே உன்னை பிடித்துக் கொண்டேன், இந்த இது வந்து ரேர் சான்ஸ், இதை நான் விடுவேனா என்று கேட்கின்றார் பெருமான். நிற்பதத்து இல்லாத நிகழ்ந்தன்னுள் இலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே, யான் உன்னை விடுவேனல்லேன். இவ்வாறு அவருடைய அருமை பெருமை அறிந்து அந்த பெருமானுடைய காட்சி கிடைத்த பொழுது அவன் இஸ்கனை பிடித்து கைவிடாது நெகிழ்விடாது இருக்கின்ற மெய்யடியார்கள், அந்த மெய்யடியார்களுடைய உடல் இல்லமாக கொண்ட பெருமான், அந்த மெய்யடையாருடைய உடம்பினையே கோயிலாக மாற்றிக்கொண்டான் பெருமான். விடல் இல் அடியார், கைவிடுதல் இல்லாத அடியார், உடல் இளமே மன்னும், அவருடைய உடலை இல்லமாக மன்னும். இளம் என்பது அங்கு வந்து இடைக்குறைன்னு சொல்லுவாங்க, இல்லம் என்ற சொல் இடைக்குறைந்து இளம் இல்லாயிருக்கும். உடல் இளமே மன்னும், உடம்பை பெருமான் தனக்குரிய இடமாக கொண்டிருக்கிறான்னு சொன்னால் எப்படின்னா, உடம்பிற்குள் உள்ளம் இருக்கின்றது, உள்ளத்தை கோயிலாகவும் உடம்பினை ஆலயமாகவும் கொண்டிருக்கின்றான். பெருமானுடைய திருக்கோயில் சொன்ன பெருமான் எழுந்துள்ளிருக்கின்ற கருவறைக்கு கோயில் பெரு உண்மையில விமானத்தோடு கூடிய அந்த கருவறைக்கு தான் கோயில் என்று பெயர். அதுக்கு வெளியே இருக்கிற சுற்றுகளுக்கு தான் ஆலயம் என்று பெயர். ஆனா உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். ஆகவே பெருமான் எந்த உடம்பினையே ஆலயமாக கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உள்ளத்திலே அந்த தன் உருவை பதித்திருக்கிறான். படமாக என்னுள்ளே தன் இடைப்போது அவையளித்து இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் ஏகிறான். உள்ளத்திற்குள்ள இறைவன் காட்சி தருவதனாலதான் உடம்பு வந்து ஆலயமாகின்றது. ஒரு பெரிய கோயில் இருக்கு, பார்ப்பதற்கு கோயில் போல இருக்கு. பழைய இடிபாடு கோயில் ஆர்கியாலஜி சபைகள் எல்லாம் வந்திருக்கு, டூரிஸ்ட் எல்லாம் போய் பாக்குறாங்க. அந்த கோயில் பதில் சூழலோட அழகா இருக்கு, உள்ள பூந்தோட்டங்கள்லாம் வளர்த்திருக்காங்க. பைசாக்கா எல்லாரும் போய் பாக்குறாங்க. ரெண்டு பிராகாரம், மூணு பிராகாரம் இருக்கு, கொடிமரம் இருக்கு, வரிபீடம் இருக்கு, மகாமண்டபம் இருக்கு, அர்த்த மண்டபம் இருக்கு, கருவறை இருக்கு. உள்ளுக்குள்ள பெருமான் மட்டும் இருந்த அதை கோயில்னு சொல்ல முடியுமா? கோயில் சொல்ல முடியாது. அது என்ன, ஆர்கியாலஜி சபையை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க, பழமை சின்னத்தை காப்பாத்து. அது ஒரு லிங்கத்தை வச்சு வழிபடலாம் முடியாதுன்னு எல்லாம் இதை மாத்தாதீங்க, சட்ட இடம் இருக்காது. ஏற்கனவே ஒரு பெருமான் தரவுனா அது வழிபாடுறதுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்களே தவிர, அது வேணா ஒரு அங்கிருந்து அகற்றி இருப்பான். இப்ப அது வந்து அதுல யாரும் கோயில் போய் பார்க்க மாட்டாங்க, பெருமானை தரிசிக்க வேண்டியவர்களை பார்க்க மாட்டார்கள், பொழுது போகாதவர்கள் வேணா அதை போய் பார்க்க. அப்ப உள்ளத்திலே பெருமான் இருக்கும்போதுதான் உடல் கோயிலாகும். கருவறைக்குள்ள பெருமான் இருந்தாதான் இது புற சுற்றுக்களோடு கூடியது கோயிலாகும். கருவறையிலே பெருமான் இல்லை என்று சொன்னால் பெருமான் இல்லாத இடம் கோயிலாகாது. பார்ப்பதற்கு கோயில் போல தோன்றினாலும், ஒரு நெல்லு, நெல்லுக்குள்ள அரிசி மணி இருக்கின்றது, பதடி என்று சொல்வார்கள், நெல்லை போலவே இருக்கும், அது தொட்டா சொங்கின்னு போயிடும், அதுக்குள்ள அரிசி மணி இருக்காது. பார்ப்பதற்கு நெல்லை போலவே அதுவும் இருந்தாலும் கூட அதனை நெல் என்று சொல்வதில்லை, அதனை பதடி என்று சொல்கிறார்கள். என்ன காரணம், அதற்குள்ளே அரிசி மணி இல்லை. அதே போல யாருடைய உள்ளத்திற்குள்ளே இறைவன் இல்லையோ அவர்கள் அவர்கள் உடத்தை அவர்கள் உடலை இறைவன் வந்து இல்லமாக கொண்டிருக்கிறார் என்று சொல்வதற்கு முடியாது. இப்பொழுது விடலில் அடியாருடல் இளமே மன்னும் என்று சொன்னதால பெருமானை விடாது நெஞ்சத்தினாலே நினைக்கின்றார்கள். அந்த காரணத்தினாலே அவர்கள் உடம்பை பெருமான் தனக்கு இல்லமாக கொண்டிருக்கின்றான். அதான் நேர்மையான பெருமான உடம்பை இல்லமாக கொண்டிருக்கிறான்னா அழுக்கு உடம்பு, இது புலால் உடம்பு, கணந்தொரு நாறுகின்ற உடம்பு, நாற்ற உடம்பினை பெருமான் எவ்வாறு இடமாக கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு கேள்வி வரும். பெருமான் இடமாக கொண்டிருப்பது கருணையினாலே, உள்ளமாகின்ற கருவறைக்குள்ளே அவர்கள் இறைவனை எழுந்துள்ளிருப்பதனால நாறினாலும் உடலாகின்ற ஆலயத்தை அவன் தனதாக கருதுகின்றான். அப்ப வந்து புன்புலால் இலக்கை புரைபுரேகனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பதாம் உரிக்கு எளிவாயாண்ட ஈசனே மாசிலாமணியே, இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே. பெருமானே நீ என் உடலையே இடமாக கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேன் என்று கேட்கிறான். பொருள் உடம்பே இடமாக கொண்டிருக்கா, பெருமான் நேரடியா உடம்புல இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, உடம்பிற்குள்ளே உள்ளத்தில் இருக்கின்றார் என்பதுதான் அதுக்கு பொருள். அந்த பொருள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, திருவாசத்துல விளக்கமாக தெரியாத பொருளுக்கெல்லாம் அப்பிரபுரமான் தேவாரத்துல விளக்கம், அப்பிரபுரமான் தேவாரம் முன்னாடி வந்தது, இருந்தாலும் அது விளக்கம் அமைஞ்சிருக்கு. எந்தெந்த இடத்துல திருவாசத்துல வந்து டக்குன்னு பொருள் புரியாதோ, எந்த ஈசா உடல் இடம் கொண்டா யானை மாறி இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டா இனி உன்னை எண்ணிறக்கேனே. உடல் இடம் கொள்ளுதல் என்று என்ன என்றால் உடம்பிற்குள்ளே உள்ளத்தை இடமாக கொள்ளுதல், உள்ளத்திற்குள்ளே பூந்து நிற்பதுதான் உடல் இடம் கொள்ளுதான். கருவறைக்குள்ளே இறைவன் வந்துட்டான்னா பின்ன மதில் சுவர் வரையும் இறைவன் இருக்கிற இடமாகவே கருதப்படும், அதனால்தான் அதை தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிடும். அப்ப கோயில் என்று எல்லாவற்றுக்கும் பேராயிடும், கருவறைக்குள் பெருமான் இருந்தால், பெருமான் கருவறைக்குள் இல்லை என்று சொன்னால் எதுவும் போயிடும். அப்ப நிற்பொடுத்து நில்லாத நெஞ்சந்தன்மை நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே, புலால் உடம்பே புகுந்து நின்றான்னு இருக்கு, ஆனா நெஞ்சத்துக்குள் புகுந்து நின்றான் என்பதுதான் அது விளக்கம். நிற்பதத்து இல்லாத நெஞ்சந்தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே உடம்பின்கண் நிற்பதத்து இல்லாத நெஞ்சந்தன்னுள் புகுந்து நின்ற என்று அதற்கு அன்வயம் பொருட்கோள். நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்றன் யாச்சினை பொருட்கொள் கொள்ளக்கூடாது. நிலாவாத புலால் உடம்பே என்றால் புலால் உடம்பின்கண் நிற்பதத்து இல்லாத நெஞ்சந்தன்னுள் புகுந்து நின்ற என்று அதற்கு சொல். இப்ப பெருமான் உடலை இடமாக கொண்டிருக்கிறான்னு சொன்னா எந்த உயிர் இறைவனை இடைவிடாது சிந்திக்கின்றதோ அந்த உயிரின் உடம்பை இடமாக கொண்டிருக்கிறான், அதுதான் எழுந்தருளும் கோயில், அதுதான் ஜங்கமலிங்கம். அடியார்களுக்குதான் ஜங்கமலிங்கம் பேரு, போற வரனுக்குதான் ஜங்கமலிங்கம் பேரு. யார் இறைவனை இடைவிடாது சிந்திக்கிறார்களோ அவர்கள் உடம்பை கோயிலாக நினைக்க வேண்டும், அவர்கள் உடம்புதான் கோயில், பொன்னிடும் கோயில், அதுதான் நடமாடும் கோயில். எல்லா மனிதர்களும் நடமாடும் கோயில் இல்ல, அடியார்கள் மட்டும்தான் நடமாடும் கோயில், நடமாடும் கோயில்னு வருது. சிந்தனை இறைவிடத்திலே வைத்திருப்பவர்களுடைய உடம்புக்கு தான் அந்த பேர் உடமாடும் கோயில். இப்ப விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே, அவர்கள் உடம்பினை இடமாக கொண்டு புரிந்து இருக்கின்ற உத்தர கோச மங்கைக்கு அரசனே, மடலின் மட்டே, மடல் என்பது பூ இதழ், பூ இதழிலே கசிகின்ற தேனே, பூவிற்குள் இருக்கின்ற தேன் சில நேரங்களிலே பூ இதழிலும் துளிக்கும் கசியும் தேன் பொங்கும் பொழுது. அதுபோல பெருமானே தொட்டளவிலே எனக்கு இருக்கின்ற பெருமான் நீ, அதாவது பெருமான் தன் கருணையினாலே தன் அடியார்களுக்கு தன்னை மறந்திருக்கின்ற நிலையிலும் நினைவூட்டுவதற்காக வெளியிலே எளிவருகின்றான். வெளிவந்த என்று சொல்வார், வெளிவந்த வெளிவந்த கருணை, மடலின் மட்டே, ஒரு பூவினுடைய தேனானது உள்ளே இல்லாமல் அதனுடைய இதழிலும் துளிக்கின்றது, அது கருணையினாலே. மடலின் மட்டே வெளிவந்த பிரான் என்று மணியே, என்னுடைய அறியாமையாக இருளில் இருக்கின்ற மாணிக்க ஒளியே மணியே, அமுதே, என்னுடைய பிறவி பயத்தை நீக்குகின்ற, பிறவி நோயை நீக்குகின்ற, என்னுடைய அருட்பசியை போக்குகின்ற, பிறவி நோயை நீக்கி அருட்பசியை தீர்த்து தீர்க்கின்ற ஆறாமுதமே, அமுதே, என் மது வெள்ளமே, என்னுடைய இனிமைக்கு காரணமாகின்ற வெள்ளமே, தேனே, மடலின் மட்டே என்னும்போது துளிக்கின்ற தேன், ஆனால் அந்த தேனிலே ஒருவன் தோய்கின்றான் என்று சொன்னால் அது வெள்ளமாக பெருகும் என்பதை காட்டுகின்றார். இதெல்லாம் பெருமானே நான் விடத்தில் ஈடுபட்டால் நான் இப்படிப்பட்ட சுவைகளை பெறலாகும் என்பது பொருள். மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே, மடலின் மட்டு போல் துளிக்கின்ற பெருமானே, இடையராது உன்னை சிந்திப்பவர்களுக்கு மது வெள்ளமாக பெருகின்ற பெருமானே. வெள்ளத்துள் நாவற்றி அங்கு உன் அருள் பெற்றே துன்பத்தின்றும் வெள்ளக்கிலே நீ விடுதி கண்டாய், விரும்பும் அடியார் உள்ளத்துளாய் மண்ணும் உத்தர கோஷமங்கை கரசே, கள்ளத்துளிற்கு அருளாய் கழியாத கழியனக்கே. இங்க வந்து ஒரு ஊமை சொன்னார், ஊமை, இந்த ஊமை வந்து இல்பொருள் உமை என்று எல்லா உரையாசிரியரும் சொல்லியிருக்கார்கள். இல்பொருள் உமைனா இல்லாத ஒரு பொருளை ஊமையாக தருவது, பருத்தி புடவையாய் காய்த்தார் போல அப்படின்னு சொல்றாங்க. பருத்தி புடவையாய் எதுக்குமே காய்க்கும், பருத்தி புடவையாய் காய்ச்சல்னா எப்படி இருக்கும், அது நமக்கு மிகவும் பயன்படும். பருத்தி வந்து பருத்தி பஞ்சாதான் இருக்கு, பருத்தி கொட்டை, அந்த கொட்டை இணைக்கி பஞ்சினை வந்து அடித்து அதை தடியிலே செலுத்து நூலாக்கி, அதை முதல நூலாக்கி ஆவியை செலுத்தி அதை வந்து துணியாக நெய்ய வேண்டும். அவ்வளவு சிரம ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் சிரமம் எல்லாம் இல்லாம படித்து துறவியாக கட்டின என்று சொல்வது இல்பொருள் உண்மை. அத்தைக்கு மீசை முளைத்தால் அது இல்பொருள் உண்மை. அதுபோல மாடு காப்பியா கறந்ததே போல காட்டை கடக்கும் போதே காப்பி வந்துருச்சுன்னா அது இல்பொருள் உண்மை. அதே போன்ற இல்பொருள் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இல்பொருள் உண்மை, இது இல்பொருள் உண்மை இல்லை. இது ஒரு ஏது உண்மைன்னு ஏது உண்மைனா காரண காரியத்தோடு கூடிய உண்மை. அதற்கு ஏது உண்மை ஒரு காரணத்தையே உண்மையா சொல்லின்றார். வெள்ளத்துள் நான் பற்றி அங்கே ஒருவன் கங்கை வெள்ளத்துல நீந்து கொண்டிருக்கிறான். எங்கு பார்த்தாலும் தண்ணீரா இருக்கு. மேலே கீழே எல்லா பக்கங்களையும் தண்ணீர் தான். அதுவும் நல்ல தண்ணீர், கங்கை நீர். அந்த கங்கையில் நீந்து கொண்டிருக்கிறவனுக்கு நான் பற்றி பெரிய நீர்வெக்க ஏற்பட்டதை போல அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை நீருக்குள்ளே இருக்கிற ஒருத்தனுக்கு நாபற்றுதலோ நீர்வெக்க ஏற்படுதலோ இல்லை. ஆகவே இது இல்பொருள் உமை, இல்லாத ஒன்றை உமாய் சொல்றார். அதை போல பெருமானை உன் அருள் பற்றி உன்னுடைய அருளை பெற்றுக் கொண்டும் துன்பத்தின்றும் வில்லக்கிலேனை, வில்லக்கிலேன் என்பது விரித்தல் விகாரம் சொல்லுவாங்க. வில்லகிலேன் என்பதை சொல்ல வில்ல என்றால் விட்டு நீங்க, வில்லகிலேன் விட்டு நீங்க முடியாதவன் ஆகிய என்னை வில்லகிலேனை துன்பத்தின்றும், துன்பத்தில் இருந்தும், இன்றும் என்பது ஐந்தாம் வெற்றி உருது, துன்பத்தில் இருந்தும் வில்லகிலேனை விட்டு நீங்க முடியாது இருக்கின்ற என்னை. கில் என்பது ஆற்றல், கிலேன் என்பதனால முடியாதவன் என்று எதிர்மறை பொருள் வருகின்றது. வில்லுதல் நீங்குதல், நீங்க முடியாது இருக்கின்ற என்னை அப்படின்னு பொருள். இப்ப வெள்ளத்திற்குள்ளே ஒருவனுக்கு நாவற்றியதை போல உன் அருள் வெள்ளத்திற்குள்ளே இருந்து கொண்டும் இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்க முடியாது இருக்கின்ற என்னை. அருள் வெள்ளத்திலே அமிழ்ந்து விட்டால் பிறவி துன்பம் நீங்கிவிடும். கங்கைக்குள்ளே ஒருவன் நுழைந்து விட்டால் பாய திறந்து என்ன ஆகும், கங்கை உள்ள போகுது. அப்ப தாக சாந்தி ஆயிடுது, நீர்வெட்டி தீர்ந்து விடுகின்றது. அப்ப நா வறட்சி நீங்குகின்றது. அந்த நிலையிலே அவ்வாறு அந்த நிலையிலே பெறாது ஒருவன் என்ன அவனுக்கு கங்கை வெள்ளத்திற்குள் அமிழ்ந்திருக்கும் பொழுதும் அவனுக்கு தொண்ட தாகம் அதிகரிக்குது. அதே போல பெருமானுடைய திருவுளை பெற்றும் பிறவி துன்பம் என்னை வந்து தாக்குகின்றது. வாசனாமலத்தின் வழியாக இந்த பிறவி துன்பம் வந்து தாக்குகின்றது என்று சொல்றார். இது இன்பொருள் உமை, இல்லாத உமையா சொல்றாரு. தப்பு. வெள்ளத்துள் நான் பற்றும் அது இல்லாத சொல்ல, வெள்ளத்திற்குள்ளோ நான் பற்றும். வெள்ளத்திற்குள் நான் பற்றுவதற்கு இரண்டு காரணம். ஒன்று அச்சம் காரணம், இன்னொன்று அறியாமை. அச்சம் ஒன்று காரணம், அறியாமை ஒன்று காரணம். அறியாமை எப்படி காரணம் பார்ப்போம். பாறைகளுக்குள்ள மீன்கள் இருக்கின்றன. சாதாரண கடலுக்குள்ளே மீன் இருக்கு. கடலுக்குள்ள இருக்கிற ஒரு மீனுக்கு பசிச்சதுன்னா என்ன பண்ணும், கடலுக்குள்ள இருக்கிற மீன்லயே வெஜிடேரியன் மீன் உண்டு, நான் வெஜிடேரியன் மீன் உண்டு. உலகத்துல பெரிய ப்ளூ வேல் சொல்லப்படுற அந்த திமிங்கலம் இருக்காது வெஜிடேரியன். விலங்குகள் நம்ம பார்க்கிற நிலத்துல இருக்கிற விலங்குகள்ல பெருசா இருக்கிற யானை வெஜிடேரியன். இப்ப நான் வெஜிடேரியன் இருந்தா தெம்பா இருக்கலாங்கிறது அதுக்காக சொல்லுவேன். வெஜிடேரியன் யானையோட பலம் எப்படி இருக்கு, மரத்தை முடிச்சு இழுத்துட்டு போகுத. ஒரு புலியை வாழ மரத்தை கிட்ட இருக்குமாது, அது கண்டதை திங்கிறது இருக்காது, யானை இருக்குது. இப்ப அது என்ன பண்றது, அந்த பிளாங்டன் சொல்லுவாங்க, அந்த கடலுக்குள்ளே இருக்கின்ற தாவரங்களையே திங்கின்றது. இது அந்த திமிங்கிலம். திமிங்கிலத்துல ஒரு வகைதான் வந்து வெஜிடேரியன். இப்ப நான் வெஜிடேரியன் மீனா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு மீனை சாப்பிடுவோம். வெஜிடேரியன் மீன் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் என்ன மீனை சாப்பிடாது. அது என்ன பண்ணும், அது கரைக்கு வரும். கரையின் இடத்துல இந்த பாசி பிடிச்சிருக்கு. ஆறோ கடல்லையோ இருக்கிற மீன் என்ன பண்ணும், அந்த வந்து கரைக்கு வந்து அங்க இருக்கிற பாசியை தின்னும். அப்ப பசிக்கும் பொழுது ஒரு முயற்சி வேண்டியிருக்கு. அது ஆழ்கடல்லையோ ஆழ்நீர்லயோ இருந்தாலும் அது சிறிது வந்து முயன்று முன்னுக்கு வந்து, ஏன்னா ஆழ்கடலுக்குள்ள அந்த பாசி இருக்காது, திங்கின்ற பாசியானது கரையில் இருக்கிறதுனால அங்கு வந்து தின்று விட்டு செல்லும். ஆழ்கடலுக்குள்ள ஒரு மீன் இருக்கு. பாறைகளில் இருக்கிற மீனை பசிக்கும் பொழுது அவ்வாறே ஆழ் கடலில் இருந்து கரைக்கு வந்து அங்கிருக்கின்ற பாசியினை தின்றதுன்னு சொன்னாலும் அறியாம ஆழ்கடலில் அந்த பாறைகளுக்குள் இருக்கிற மீன் பசிச்சதுன்னா அது ஒண்ணும் செய்ய வேண்டாம், வாயை திறந்தால் போதும். வெளியில இருக்கிற பால் வயிற்றுக்குள் போகும். எவ்வளவு ஈஸியா சாமி வச்சிருக்கிறார். வெளியில இருக்கிற பாலு வயிற்றுக்குள்ள போனா பசி அடங்கிடும். பசி அடங்கிடுச்சுன்னா வாயை முடிக்கலாம். அந்த பால் செழிச்சு திரும்ப பசிதுன்னா வாயை தடுத்துக்கணும், இருக்கிற இடத்திலேயே இருக்கலாம். அதுபோல இறைவன் திருவிழை பெற்றவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கலாம், இங்க வந்து செல்ல வேண்டாம். அதுதான் இங்க சொல்ற. ஆனா அறியாமையினால அந்த மீன் என்ன பண்ணுது, பார்க்கடலுக்குள்ள இருக்கிற மீன் என்ன பண்ணுது, அது பால் தன்னை சுற்றி பால் இருக்கின்றதுங்கிறது தெரியல. அப்ப நாம அருள் வெள்ளத்தில் இருந்தாலும் இந்த அருள் வெள்ளம் நம்முடைய எல்லா பசியையும் போக்கும் என்ற அறிவு இருக்கு. அருள் வெள்ளத்தில் இருந்தா போறாது, அருள் வெள்ளம் ஒன்றே போதும் என்ற அறிவு இருந்தது சொன்ன அந்த அல்வெள்ளத்தை வசிக்கும் போதெல்லாம் தன்னுடைய புலன்களாலேயே துய்த்துக் கொள்ளலாம். வாயை திறப்பதை போல கண்ணை திறந்து காதை திறந்து மூக்கை திறந்து எதை திறந்தாலும் அருள் தான் உள்ள போய் சேரும். அது போல என்ன நம்முடைய எண்ணத்தினாலே எப்போதும் அருளையே துய்த்துக் கொண்டிருக்கலாம். அறியாமையின் காரணமாக அந்த பார்க்கடலுக்குள் இருக்கின்ற ஒரு மீனுக்கும் பசி ஏற்படும். பார்க்கடலுக்குள் இருக்கின்ற மீனுக்கு பசிக்கவே கூடாது. என்ன காரணம்? பசி வருவதற்கு முன்பாகவே வாய்க்குள்ள அது பால் போகணும். பசி வருவதற்கு முன்பாகவே அந்த பசியானது திங்க வேண்டும். அது பசி என்ற உணர்வினை அறிவதே அறியாமையினாலும் என்று பார்க்கின்றோம். அதை போல அறியாமையினாலே வெள்ளத்துள் நாவற்றுகிறோம். அச்சத்தினாலும் நாவற்றும். அச்சத்தினாலே எப்படி நாவற்றும்னா, அஞ்சிய வந்து ஒருவன் நீருக்குள் இருந்தாலும் நாவற்றும். வெள்ளத்துள் இருப்பவன் அச்சத்தினாலே அவனுக்கு வியர்க்கும் நாவற்றும். இந்த தண்ணீர் உள்ள போகுதே, அந்த தண்ணீர் உள்ள போனா அந்த நபர் நாவர் நீங்காதா? என்னுடைய அனுபவத்திலே சொல்றேன், நீங்காது. இந்த நேரம் தண்ணீர் குடிக்காத இருந்து நாவற்சி ஏற்பட்டு ஒரு குடம் தண்ணீர் குடித்தாலும் அரை மணி நேரத்தில் திரும்ப அந்த வறட்சி ஏற்படுது. என்னுடைய அனுபவத்தினால சொல்றேன், முத்தினாக்கு வந்து ஏற்பட்டது. என்ன காரணம்னா, நாம குடிக்கிற தண்ணீரை உடம்பிலே இருக்கிற அந்த செல்லு அது ஏற்கவில்லை. ஏற்காத காரணத்தினாலே வறட்சி மீண்டும் ஏற்படுகின்றது. ஆகவே நம்முடைய இயல்புக்கேற்ப அந்த திருவுருளை துய்க்க முடியாத நிலை இருந்ததுன்னு சொன்னா வறட்சி அது. இந்த திருவுருளை துய்க்க முடியாத நிலை என்பது வாசனா மனத்தினால் தாக்குண்டிருக்கும் போது. ஆகவே வெள்ளத்துள் நாவற்று என்பது உண்மை, அது இல்லாத பொருள் இல்ல. எந்த உரையிலும் எல்லா உரையிலும் இது இல்லாத பொருள் உண்மைன்னு சொல்றாங்க. இல்பொருள் உண்மை அன்று, அது உள்பொருள் உண்மைதான். நிஜமாவே வெள்ளத்துக்குள் நாவற்றக்கூடிய நிலை உண்டு. அதை போல பெருமானை உன் அருளை துய்க்க முடியாது இருக்கின்றேன். அதற்கு காரணம் என்னுடைய சிறுமை, என்னுடைய இயல்பானது உன் திருவுளை துய்ப்பதற்கு இடம் கூடாது இருக்கின்றது. என்னுடைய அறியாமையும் என்னுடைய அச்சமும் என்னுடைய உலகப்பற்றும் ஏன்னா ஈர்க்கின்ற அன்றோடு அச்சம் இணையேனு இருதலையே என்று சொன்னார். ஆகவே அஞ்சும் அச்சமும் இருதலை ஈர்ப்பதனாலே அஞ்சும் அஞ்சினால் ஈர்க்கப்படுகின்ற தன்மை இருக்கின்றது, அச்சமும் இருக்கின்றது. இந்த இரண்டினாலும் திருவுளை துய்க்க மாட்டாது இருதலை கொள்ளியும் உள் இரும்புத்து இருக்கின்றேன். இங்கும் சொல்ல முடியாமல் அங்கும் சொல்ல முடியாமல் இருக்கின்றேன். ஆகவே திருவுள் வெள்ளத்துக்குள் இருந்தாலும் அந்த திருவுருளை துய்க்க மாட்டாது இருக்கின்றேன். வெள்ளத்துள் நாவற்றி அங்கு ஆங்கிலும் உணவு வெள்ளத்துள் நாவற்றியதை போல உன் அருள் பெற்று உன் அருள் பெற்றும் என்ற உண்மை மறைந்திருக்கின்றது. துன்பத்தின்றும் பிறவி துன்பத்தினின்றும் அல்லது இம்மை துன்பத்தின்றும் இம்மை வந்து அடர்க்கும் பொழுது இம்மையாகின்ற துன்பத்தின்றும் இல்லகிலேரை விட்டு நீங்க முடியாது இருக்கின்ற என்னை விடுதி கண்டாய். இந்த துர்பாகிய நிலை இருக்கின்ற என்னை நீ விடக்கூடாது, கைவிடக்கூடாது. விரும்பும் அடியார் உள்ள துளாய் முன்பு சொன்னார், இடலில் அடியார் உடல் இடலே மன்னும் உத்தர கோஷம் கேட்கிறது. அந்த பாட்டை இந்த பாட்டோடு சேர்த்து பொருத்தி கொள்ள வேண்டும். விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய். பெருமானே உண்மையாக எனக்கு உன்னிடம் அன்பு வேண்டும். நீ என்னிடம் எவ்வளவு அன்பு காட்டியும் பயன், நான் வந்து மரம் போல இருக்கின்றேன். ஒரு மரத்திரத்திலே நீ அன்பு காட்டியிருந்த மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது அப்படின்னு சொன்னார். மரம் போலவோ இரும்பு போலவோ ரப்பர் போலவோ பிளாஸ்டிக் போலவோ, பிளாஸ்டிக்ங்கிற வார்த்தையே வாயில வரக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்லி அதை போலவன் இருக்கின்ற. அப்ப நீ எவ்வளவு அன்பு காட்டிய என்ன பலன், எனக்கு உன்னிடம் அன்பு வேண்டாமா? அப்ப விரும்பும் அடியார் உள்ளத்துளாய், உன்னை விரும்பி அடையாள உள்ளத்திற்குள்ளே நீ மகிழ்ந்து இருக்கின்றாய். எல்லா உயிருடைய உள்ளத்திற்குள்ளே இவன் சாட்சியாக இருக்கின்றான். ஆனால் கோயில் கொண்டிருக்க வேண்டும். பெருமான் சாட்சியாக இருந்த பயன் இல்ல, அவன் அறியாத அறிவில்லாத பொருளுக்குள்ளதான் இருக்கா, தூணுக்குள்ள இருக்கிறார் சாமி. அதனால தூணுக்கு என்ன பலன், தூணுக்கு உணர்ச்சியே கிடையாது. அந்த தூணை போலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பெருமான் இல்லாத இடம் இல்ல, ஆனால் விரும்புகின்ற அடையாள உள்ளத்திற்குள்ளே தன் இருப்பினை அறிவித்துக் கொண்டு இருக்கின்றான். தான் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றான். இறைவனிடத்திலே விருப்பம் வேண்டும். விரும்பும் அடியார் உள்ளத்துளாய், அந்த விரும்பும் அடியார் உள்ளத்துள் இருக்கின்ற பெருமான் அந்த விரும்பும் அடியார் தான் உடலில் அடியார். அவர்கள் உடல் இளமே கொண்டான். உடல் இளமே கொண்டான் என்பதற்கு பொருள் உள்ளத்தை இடமாக கொண்டான் என்பது. உள்ளத்தை இடமாக கொண்டால் உடம்பையும் இடமாக கொள்வான். உள்ளத்தை இடமாக கொள்ளவில்லை என்று சொன்னால் உடம்பும் இடமாக கொள்ளப்பட மாட்டாது என்பது. பெருமான் ஆட்கொண்டால் முழுவதும் ஆட்கொள்வான். பெருமான் வந்து தன்னுடைய அடியார அடியாருடைய அன்பு அந்த அன்பு உள்ளம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவருடைய உடலும் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் சுந்தரமூர்த்தி பிடிச்சிருக்க சாமிக்கு அவர் உடம்பு பசியால வாழக்கூடாதுன்னு அவர் முயற்சி. நாயனார் தான் பிடிச்சிருக்கு, அவர் பசியால இருந்துட்டு போடுமே நினைக்கல சாமி. பசி என்பது உடம்புக்கு தானே. நாயனார பிடிச்சிருக்குங்கிறதுனால அப்ப பரவாயில்ல, அவர் மெதுவா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அவர் பசிக்கும் போது சாமிக்கு பசிக்குது, ஐயோ பாவம் பசிக்குது அப்படின்னு சாமியே வந்து சாப்பாடு போடுறாரு, பிச்சை எடுத்து சாப்பாடு போடுறாரு. ஆகவே உடலை இருப்பிடமாக கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பை இருப்பிடமாக உள்ளத்தை இருப்பிடமாக கொள்ளும் போதே ஆட்டோமேட்டிக்கா உடம்பையும் இருப்பிடமாக கொள்கின்றான் என்ற கருத்து தான் இந்த ரெண்டு திருவாசமும் சேர்த்து வருகிறது. அது அப்பரபிரமாவுடைய ஒரு தாண்டகத்திலே சொல்லிட்டேன். நெற்படுத்து இல்லாத நிஜந்தும்புள் சிலாவாத புலால் உடம்பு புகுந்து என்ற கற்பகம். அப்ப விடலின் அடியார் உடல் இளமே மன்னும் பெருமான் விரும்ப முடியாது உள்ளத்து உள்ளாய் விரும்ப முடியாது உள்ளத்துளாய் மன்னும் உத்தர கோச மங்கைக்கரசே கள்ளத்துளேக்கு அருளாய் கள்ளத்துளேக்கு அருளாய். இந்த வெள்ளத்துள் நாகற்றியாங்கு என்ற உவமையை இங்கு விரிக்கின்றார். அதற்கு ஏது சொல்றதா ஏது உவமை ஏது சொல்லப்பட்டிருக்கு இந்த பாட்டுல? கள்ளத்துளேற்கு வஞ்சனை இருக்கு எனக்கு. வீட்டுக்காரர் எவ்வளவு அன்பா இருந்தாரோ அந்த வீட்டுக்காரர்கிட்ட ஒரு மனைவிக்காக இல்லை என்று சொன்னால் அந்த கள்ளம் இருந்தது என்று சொன்னால் அன்பு பயன்படாது. அதுபோல பெருமாளுடைய திருவுளை தூக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை உலகப்பற்றின் காரணமாக. அந்த திருவுள் வெள்ளத்திலே பெருமாளினை மூழ்கடித்தாலும் கூட நான் வற்றும். என்ன காரணம்? யான் கள்ளத்து உள்ளேன், எனக்கு உண்மை அன்பு இல்லை, என்னுடைய அன்பு பொய் அன்பு, நான் வஞ்சகத்தில் வஞ்சகம் செய்கின்றேன். கள்ளத்துளேற்கு அருளாய் என்ன கவனிக்க அருமையா பார்த்துக்கிறது. கள்ளத்துளேற்கு அருளாய் கள்ளங்கொண்ட எனக்கு நீ அருள மாட்டாய் அப்படின்னு பொருள் சொல்லிடுவோம். கள்ளத்துளேற்கு அருளாய் கழியாத களி எனக்கேனுகிறது. பெருமானே அந்த கள்ளத்தை நான் கைவிட வேண்டும், அந்த கள்ளத்தை நான் கைவிடும்படியா எனக்கு நீ அருளிவிட்டாய் என்று சொன்னால் எனக்கு கழியாத களி இதுவரையிலும் நான் அறியாத இன்பம் இதுவரை நான் வந்து தூய்த்து அறியாத இன்பம் அந்த இன்பத்தை அருளாய் அருள்வாய் அருளாய். எப்படி ரெண்டு விதம்? கள்ளத்துளேற்கு அருளாய் வஞ்சகம் செய்கின்ற எனக்கு நீ அருள மாட்டாய். அந்த வஞ்சகத்தை நான் கைவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு கழியாத களி அருளாய் இதுவரையும் நான் தீக்காத இன்பத்தை கொடு கழியாத களி என்று சொன்னால் இதுவரையும் கழித்தறிந்தால் இன்புறுதல் இதுவரையும் இன்புற்றறியாத இன்பம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். திருவையாறுல பார்த்தது இதுவரையும் என்னை உருளிலேயே பார்க்காதது. அதாவது சிவ சாயுஜ்ய காட்சி கைலாய காட்சி என்பது சிவசக்திமயமாக அனைத்து உலகங்களையும் இரவும் சராசரங்கள் அனைத்தையும் சிவசக்தியாக பார்ப்பது. அந்த காட்சிக்கு பிறகு முக்தி நிலைதான், ஜீவன் முக்தி நிலை. அதற்கு பிறகு கண்ட பின் பிரிவது கலந்த பின் பிரிவதில்லை என்ற நிலை ஏற்படுகிறது. அந்த காட்சி தான் மரவா கரங்கோலை கொள்வதற்கு காயப்பிறப்பது மறந்தேயும் தன்களில் தான் மரபாவணம் நல்குதல். அந்த காட்சியை கண்ட பிறகு மறக்க முடியாது. மறந்தேயும் தன்களில் தான் மரபாவணம் நல்குதல். அப்ப வந்து நம்மிடம் அன்பா இருக்கின்ற ஒரு மனைவியிடம் அன்பா இருக்கின்ற கணவன் அந்த கணவனுடைய அன்பினை வந்து உணர்ந்து மனைவியும் அவனை அவனிடத்திலே நேர்மையான அன்பினை வைத்தார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் கழியாத களி ஏற்படும். அதுவரை ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் தான். அப்போது ஏற்படுகின்ற இன்பம் கழியாத களி. ஆகவே கள்ளத்து உழைக்க அருளாய் எனக்கு கழியாத களி அருளா என்று ரெண்டுதான் இருக்கு. கள்ளத்துளேற்கு அப்படின்னு ஒரு எழுவாயிருக்கு, எனக்குன்னு ஒரு எழுவாயிருக்கு. அந்த ரெண்டு எழுவாய்க்கும் தெரிந்த மாதிரி அருளாய் என்பதை இரண்டு விதமாக பொருள் கொள்ள வேண்டும். வஞ்சகம் செய்தவருக்கு நீ அருள மாட்டாய், பெருமானே நானே அந்த வஞ்சகம் செய்யாவிடில் எனக்கு நீ கழியாத களி அருளாய் இதுவரையும் தீக்காத பேரின் இன்பத்தினருக்கு தருவாயாக. அது தருவதற்கு என்ன முகாந்திரம் அடிப்படை என்ன என்று சொன்னால் கள்ள மொழிய வேண்டும். மெய்யடியார் தந்திரை எனக்கு திருவாக என்பது குறிப்பு எச்சம். இவர்கள் வெள்ளத்துள் நாகத்தி அங்கு உன் அழுகற்று துன்பத்தின்றும் வெள்ளக்கிளையனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ள துளாய் மன்னும் உத்தர கோசம் அங்கைக்கரசே கள்ளத்துளைக்கு அருளாய் கழியாத களி எனக்கே கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே விடுதி கண்டாய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த புங்கழல் உத்தர கோசமங்கைக்கரசே எளிவந்த எந்த இபிரான் என்னையாளுடைய என்னப்பனே கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே. பெருமானே நீ குருநாதனாக வந்து இணையார் திருவடி காட்டிய பொழுது அந்த திருவடியை கண்டு என் உள்ளத்திலே இன்பம் பொங்கியது. அதனை மறுக்க இயலாது. அதாவது ருசிகண்ட பூனை. அதனால்தான் மீண்டும் மீண்டும் அந்த ருசி நினைத்து திருவாசம் பாடுது. ருசிகண்ட பூனை கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும். பெருமானே உன் கடலை கண்டபோது கழிவந்த சிந்தையோடுதான் கண்டேன். அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதனை காணுமாறும் இப்பொழுது காணேன் காணுமாறு காணேன் உன்னை உன்னால் கண்டேன்னு சொல்றாரு. இப்பொழுது அதனை மீண்டும் பார்ப்பதற்கான வழியை கூட பார்க்க மாட்டேன். மீண்டும் அதை எப்படி பார்ப்பது என்ற வழியே புலப்படவில்லை என்று சொன்னால் அது கனவிலே கண்டது போல இருக்கு. அதை மீண்டும் காண்பது என்பது ரொம்ப தொலைவில் இருக்கு. ஆனால் அந்த பண்டு கண்ட பொழுது நான் மிகவும் இன்பு கண்டேன். அவ்வாறு கண்டிருந்தும் பெருமானே என்னுடைய நாணத்தின் காரணமாக நாணம் என்பது உலகப்பற்றினால் விளைவது. இதை வந்து புறப்பொருளிலையும் பொருள் செய்யலாம், அகப்பொருளிலும் பொருள் செய்யலாம். உலகப்பற்றின் காரணமாக நீ என்னை உடனே கலந்து கொள்வதற்கு நான் ஒப்பவில்லை. கலந்தருள வெளிவந்திலேனே இப்ப பெருமான் கலந்துருடை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். உரையாசிரியர்கள் நான் உன்னை கலக்கன்னு சொல்லிருக்காங்க. தன்னுடைய செயலை அருளி செயலாக அடையா சொல்ல மாட்டேன். தன்னுடைய செயலை அருளி செயலாக சொல்லுவாரு அடையா. பெருமானுடைய செயல் தான் அருளி செயல். ஆகவே நீ என்னை கலந்தருள நான் வெளிவந்திலேனே. பெருமான் தன்னுடைய திருவடியை காட்டினார். திருவடியே இவ்வளவு இன்பமா இருக்குன்னு சொன்னா அவனுடைய திருத்தொழுகள் கூட அடைக்கலும் போது என்பது எவ்வளவு பேரின்பமா இருக்க வேண்டும். அவன் திருவடியிலே இரண்டரை கரத்து என்பது எவ்வளவு பேரின்பமா இருக்க வேண்டும். மீண்டும் வாரா நெறி, மீண்டும் திருவிக்கு வாராத பேர் அருள் நெறி. ஆகவே பெருமான் அந்த அருளை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஒப்ப வேண்டும். ஆனா ஒப்பவில்லை. வெளிவந்திலேனே என்றால் மனமொப்பி இடம் கொடுக்காதவனை வெளிவருதல் இடம் கொடுத்தல் இடம் கொடுக்கவும். அப்ப பெருமான் திருவுள் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. நீ கலந்தருள நான் வெளிவந்திலே அப்படி அந்த குற்றம் இடத்துல இருக்கின்றது. இருந்தாலும் நீ விடக்கூடாது. ஏன்னா உன்னுடைய தலைவனாகின்ற பகுதியினாலே நீ நேர்ந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாயே. நெய்ச்சுடருக்கெல்லாம் வெளிவந்த பூங்கழல். நெய்ச்சுடர் என்று சொன்னால் உண்மையாக சுடர் என்று அறியப்படுகின்ற பொருள்கள். மெய் என்பது சத்தியம், மேலான உண்மை அப்படிங்கிற பொருள்ல வரல. கண்கூடு என்ற பொருள்ல வருகின்றது. ரியல், ரியல்னா என்ன? கண்கூடு. ட்ரூத் என்பதுதான் சத்தியம். ரியல் என்பது பார்ப்பதற்கு தெரியாது. கண்கூடு. கண்கூடா நாம் பார்க்கின்ற ஒளிப்பொருள் என்னன்னு கேட்டா சூரியன், சந்திரன், விண்மீன்கள், நம்ம வீட்டிலே வளர்க்கின்ற நெருப்பு, மின்மினி பூச்சி, ரேடியம், இதெல்லாம் ஒளிப்பொருள். தானாவே அதுல ஒளி இருக்கு. மின்மினி பூச்சியில ஒளி இருக்கு. நைட்லதான் தெரியுது, பகல்ல தெரிய மாட்டேங்குது. அப்ப மெய்ச்சுவர் என்று சொன்னால் நம்மால் சுடர்களாக அறியப்படுகின்ற ஒளிப்பொருள்கள். தூண் வந்து ஒளிப்பொருள் கிடையாது. இது மேல ஒரு தார்த்தல் கடிச்சாதான் தெரியுது, அது ஒளிப்பொருள் இல்ல. ஆனா சூரியன் பார்த்தாலே தெரியும், கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும், அதான் மெய்ச்சுவர். அப்ப கண்ணை திறந்த அளவிலே சுடராக அறியப்படுபவை பிராக்டிக்கல் லைட்ஸ். பிராக்டிக்கல் லைட்ஸ் தான் மெய்ச்சுவர். அப்படி அறியப்படுகின்ற ஒளிகள் எல்லாம் உண்மையிலேயே சுய ஒளி கொண்டவையா என்றால் இல்லை. அவற்றிலே ஒளியை வைத்தவன் இறைவனே. ஒரு ஒளிகின்ற பொருள் ஒளிவதற்கு காரணம் இறைவனுடைய ஆற்றல் ஒளியாக அந்த ஒளிப்பொருளிலே கலந்திருக்கின்றது. அந்த ஆற்றல் எல்லா பொருளிலும் சம எடை கலக்கவில்லை. மின்மினி பூச்சியில கொஞ்சம் தான் கலந்திருக்கு. சந்திரன் இடத்திலே கூட கொஞ்சம் தான் கலந்திருக்கு. சூரியன் இடத்திலே ஒன்றாக கலந்திருக்கின்றது. விண்மீன் இடத்திலே ஒன்றாக கலந்திருக்கின்றது. ஆனால் அவர் தொலைவில் இருப்பதனால தெரியும். நம்மிடமிருந்து மிகவும் தொலைவில். அப்ப மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த என்றால் ஒளியினை தருகின்ற ஒளி மிகுவதற்கு காரணமான ஒரு ஒளிப்பொருள் ஒளியிலே உமிழ்கின்றது. தொடர்ந்து ஒளியினை உமிழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தொடர்ந்து ஒளி சப்ளை ஆக வேண்டும். கேட்கும் போதுதான் ஐயா நமக்கு பணம் தரான்னு சொன்ன அவருக்கு இன்னொரு பணம் கொடுத்துட்டு தான் இல்லன்னா காலியாகுமே. அப்ப முள்ள முள்ள கங்கையில ஜலம் இருக்குன்னா இமயமலை பனி உருகுதுன்னு அர்த்தம். இல்லனா கங்கையில வந்து ஜலம் குறைஞ்சது. அப்ப ஒளிப்பொருள் ஒளி விட்டுக் கொண்டே இருக்குன்னு சொன்னா அந்த ஒளி குறையாமல் ஒளியிலே வைத்துக் கொண்டே இருக்கிறான் ஒருவன். அதான் அருக்கலில் சோதி அமைப்போம். அப்ப மேய்ச்சுவருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கழல் என்று சொன்னால் ஒளியாக அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் ஒளி குன்றாத வண்ணம் ஒளி மிகச் செய்கின்ற காரணமாகின்ற பேரொளி பொருளே ஒளிவந்த பூங்கழல் உத்தர கோஷம் அங்கிக்கிறது. அப்படிப்பட்ட பெருமானுடைய வெற்றி கடல் அது மென்மையான கடல், அழகான கடல். தூங்கலில் தான் அழகான கடல் சொல்லலாம். அடியாருடைய உள்ளத்திலே இனிக்கின்ற மென்மையான கடல் அதனை கொண்ட உத்தர கோஷம் இங்கே கரசே. வெளிவந்த எந்தைபிரான் சொன்னால் பெருமானே நீருடைய அருமை பெருமையினாலே எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் போல்வார் பொருட்டு நீ கண்கூடாக குருநாதனாக உன் கருணையினாலே வெளிவந்தா என்றால் இறங்கி வந்தாய். வெளிவந்த எந்தைபிரான் எங்களுக்கு தந்தை. எந்தைபிரான் என் தந்தைக்கு தலைவன். வழிவழி அவரு சிவகுரு என் மூத்தர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற பெருமான் வெளிவந்த என்னை ஆளுடைய இன்னப்பனே. அவ்வாறு என்னுடைய பரம்பரைக்கே தலைவனாக இருந்தாலும் என்னை கைவிடலாம். அவ்வாறு கைவிடாது நாம் இந்த குடும்பத்தை ஆளுகின்ற தலைவன் என்ற அந்த பொறுப்புணர்ச்சியினாலே என்னையும் நான் உன்னை மறந்திருக்கிற காலத்திலே ஆசிரியனாக வந்து என்னை விசேடமாக சிறப்பாக ஆட்கொண்டவன் என்னை ஆளுடை என் அப்பனே. எனக்கு பிறவினை ஒழிக்கின்ற அப்பனே. ஏன்னா எனக்கு பிறவினை தருகின்ற ஒரு தகப்பனார் உண்டு. ஆனால் எனக்கு பிறவினை ஒழிக்கின்ற தகப்பன் என்று படிக்கின்ற. ஆகவே எளிவந்த எந்த இதுதான் என்னை
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த

ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: பித்தா பிறைசூடி ஊனாய் உயிர் காரூர் புனல். பாடிப்பவர் திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

la la.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த பழமஞ்சுர பண்ணிலே அமைந்த 7 திருப்பதிகம் திருக்கடவுர் மயானம் பண் வரிசைப்படி 53 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 45வது திருப்பதிகம் யாத்திரை 10 தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் அனுபவாதீதம் உரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகமானது நாயனார் தாம் முக்தி பெறக்கூடிய சமயத்தில் இப்பதிகத்தை நிறைவாக பாடினர் என்பர் அருளாளர்கள். அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: இந்த அனுபவம்ங்கிறது யார் அனுபவம்? இப்ப நாம அனுபவம் அனுபவம்னு சொன்னா ஐயா உங்களுக்கு இந்த நிலைமை எல்லாம் அனுபவ பாத்தியமானு கேக்குறோம், வீடு உங்க அனுபவத்துல இருக்கான்னு கேக்குறோம். அது போல இவருக்கு அனுபவம் என்னன்னாரு, பெருமானை அனுபவிப்பதுதான், அது அனுபவம். ஆமா, அவருக்கு என்ன அனுபவம்? ஆண்டவன் ஒருத்தன், தான் ஒருத்தன், வேற யாரும் இல்லை. அப்ப அவனை அனுபவிப்பது என்பது அந்த அனுபவிப்பதுல தூய்மையான அனுபவம். எப்படி அவர் மாதிரி அனுபவிக்க கூட, இப்ப நீங்க அது கூட சொல்றது உண்டு. இப்ப நம்ம சாதாரண சாப்பாடு வச்சுக்கிறேன், ஒருத்தன் ஒரு கிடைக்காத ஒரு ஒரு பொருள் கொடுத்தோம் சரிங்களா, தூத்துக்குடி அல்வா வாங்கி கொண்டாந்து கொடுத்தோம் திருவண்ணாமலையில், எந்த ஊர் அல்வாயா தூத்துக்குடி அல்வா சாப்பிட்டு பாருன்னு சொன்னா, அது அனுபவ சுத்தி என்னன்னு கேட்டா, சாப்பிடும் போது ஒவ்வொரு துண்டு எடுத்து போடும்போது ஆடாடா நான் எங்கெங்கயோ சாப்பிட்டுருக்கையா, அல்வான்னா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு துண்டு, இன்னொரு துண்டு யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். தாய்மானா சுவாமி, நான் ஒன்னும் செய்யல, யோசிச்சு பார்க்கிறேன், ரெண்டு காரியம் செஞ்சுட்டு இருக்கேன் சாமி, மூணு வேளை தவறாம சாமி சாப்பிடுறேன், ஒன்பது ஒன்பதரைக்கெல்லாம் படுத்துருவேன், காலையில விடிஞ்சு ஏழுக்கு தான் எழுந்திருப்பேன், அது பக்கத்துல அவை குத்தானாலும் கொலையானாலும் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குங்க. இந்த ரெண்டு காரியம் செய்யறேன் குறிப்பிடுவோம். தாய்மானால் யாரோ கூட சொன்னாங்க, ஏய் சார், இந்த தாய்மானார் பத்தி அதிகமாக வந்து நம்ம அதிகமா பேசல உண்மையாதான், எங்க இப்ப திருமுறை கூட இப்பதான் பேசுறமே தவிர, ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆண்டத்துக்குள்ளதான் பேசுறோம், முற்றோதல் வந்துருந்து எங்க திருமணம் பேசணும், ஏதோ வரலாறு பேசிட்டு போவதான். நம்ம வாரியார் சுவாமிகள்லாம் விட ராமாயண பாரதம் வரலாறு தான் சொன்னாங்க, திருப்பூர் சொன்னாங்க, ஆனா திருமுறை அதிகமா வரலதான், திருமுறையோ சைவ சித்தாந்த சாஸ்திரமோ வரலதான், அவங்க வந்துதான் கொஞ்சம் எளிமையா சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல, ஆனா அவங்க அந்த பகுதிக்கே வரல, திருமுறை சைவ சித்தாந்தம் அந்த பக்கமே வரல, அவங்க அவர்கிட்ட என்ன கொஞ்சம் எளிமையாக்கிருப்பார் பல காரியங்கள் எல்லாம். எனவே அப்படி போயிட்டு அது போல இங்க திருமுறையே நம்ம துவைக்கல, அப்படி எப்படி இருக்குது, எப்படி துவைக்க போறோம்? அதனால் இது அனுபவ சுத்தி என்று சொல்லுகின்ற பொழுது, இறைவனை அனுபவிக்கின்ற அனுபவத்தில் ஒரு அருமையான உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்றாங்க.

ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே. தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே. அது அவன் தனக்கு செய்த அந்த நன்மையும் அந்த நன்மையினால் தாம் பெற்ற அந்த உணர்வையும் எண்ணும் போது எண்ணும் போதெல்லாம் இவ்வளவு அனுபவத்தை பெருமான் உண்டாக்குறான். இது மாதிரி கூட இருக்கு அல்லவா, அதாவது என அறியா பந்தந்தா யான் அது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை. என்னால் அறியா பதம் தந்தாய், இந்த ஆன்மா நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயர்வு கொடுத்தாய். என்னால் அறியா பதம் தந்தாய், ஆனா அவ்வளவு பதத்தையும் பெற்று கூட யான் அது அறியாதே கட்டேன் ஆனால் உன்னால் ஒன்றும் குறைவில்லை. பெருமானி நீ ஆன்மா அடியனுக்கு செய்த அமைப்புல ஒரு குறை நீ செய்த அபிப்பயன் நான் தான் உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன். உங்க மேல ஒரு நீ என்னென்ன செய்யணுமோ எப்ப செய்யணுமோ எல்லாம் செய்யணும் அவ்வளவு செய்தும் கூட நான் கடத்தேன் அது என் குற்றமே சார் என்றெல்லாம் முன்னும் பின்னும் சொல்லுவார். அதான் இங்க சொல்லுகிறார், ஈசனே பொருள் வேண்டாம், என் அம்மானே பொருள் வேண்டாம், எந்த பெருமான் அதுக்கும் வேண்டாம், என் பிறவி நாசனே அதுக்கும் பொருள் வேண்டாம். என்ன பிறவி நாசன் என்னதான் அல்லவா, அவ்வளவுதான் பிறப்பை முழுதும் அப்படி பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகடல்கள் வெல்க அவ்வளவுதான் அதுக்கு கூற சரிங்களா. என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றல்லாம் பொல்லா நாயான நீசனேரே. யாதும் ஒன்றல்லா, யாதும் எந்த ஒண்ணுக்கும் பயன் இல்லாத ஆள், என்னால ஒரு பயன ஒண்ணு இல்லவே இல்லாததான் பயன். ஒரு ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை பொல்லா நாயான, ஏன்னா நல்ல நாயெல்லாம் எங்க இருக்குது, பிரஷர்ல போகுது, ஆமா பிஸ்கட் திங்குது, அதனால அந்த நாய்க்கு என்ன இப்ப வந்துருக்குது கொடுத்து வச்ச நாயின்னு இருக்கும். நான் அப்படி இல்ல பொல்லா நாயான, அதனால பிஸ்கட்னா அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏதோ நான் நாய்கிட்ட இருக்கிற கெட்ட உணவுல ஒண்ணு தான் ஏற்கனவே உண்டதை கக்கி திங்கும் அதுதான் திங்கிறது பொல்லா நாயான. அது நீங்க நீச நீனை, நீசன்னா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு நீச நீனை ஆண்டாய்க்கு அப்படிப்பட்ட என்னை நீ ஆண்டாய் அப்படி போது நினைக்க மாட்டேன் கண்டாயே. இதை நினைச்சு கூட எனக்கு பார்க்க முடியல, நினைக்க கூட மாட்டேன் நான் கண்டு. அதனால தேசனே ஒளி புரிந்தியவனி அம்பலவனி அம்பலத்தில் இருக்கின்ற பெருமானி செய்வதொன்று மறியேனே, இவ்வளவு கீழான என்னை அவ்வளவு மேலான நீ இப்படி எல்லாம் செய்திருக்கிறாயே நான் என்ன பார்த்து எனக்கு நினைக்க கூட முடியல என்று சொல்லி அப்ப தான் நினைத்து எண்ண முடியாத அளவுக்கு பெருமான் செய்திருக்கிறார். அதான் அனுபவம். நீ சொல்லிருக்கிறேன் இந்த தலைப்புகள் எல்லாம் வந்து அவர் போட்டது இல்ல, மணிவாசகர் யாரோ பின்னே இருந்து படித்தவர்கள் ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. அதை நம்ம என்ன பொருத்தி பார்க்கணும், நான் இன்னே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த திருவாசகத்துக்கு வரை முதல்ல நான்கு அகவலுக்கும் மரமலடிகள் உரை எழுதினார். அப்புறம் அதோடு நினைச்சிட்டு அவரால் அவருக்கு மேல போக முடியல, ஏதோ ஒரு வாழ்நாள் முடியல. அப்புறம் நம்ம பண்டிதமணி கதிரேன் செட்டியார் திருச்சரகம் 100 பாட்டு இந்த நீத்தல் விண்ணப்பம் இப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் சரிங்களா. நான் அவர் உடையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம், நம்ம பார்க்கல. திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அந்த நாள் அவர் உரை எழுதினார். யார் பண்டிதமணி, ரெண்டு பேர் ரெண்டு சிங்கங்கள் மரமணிகளும் உயர்ந்தவர் இவர் அவ்வளவுதான். அந்த பெரியவங்க உரைங்கிற அதோடு நின்று போய் அதுக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் உரையது. காசு பிள்ளை வெறும் பொடிப்புறையா எழுதினர், கடைசி வரைக்கும் பொடிப்புறையா எழுதிட்டு நல்ல அந்த நல்ல இலக்கணம் இலக்கிய பயிற்சி நல்ல சமயத்தில் ஒரு ஊற்றம் இவையெல்லாம் இருக்கின்றவர்கள் மேலும் தொடரும் போது இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இது இப்ப ஒவ்வொரு பாடலிலும் இது எங்கே அனுபவம் சுத்தி என்பது இருக்கிறது. முதல்ல அனுபவ சுத்தி என்றால் என்ன, அது இந்த பாடல் எங்கெங்கெல்லாம் எப்படி காட்டப்படுகிறது என்றெல்லாம் எழுதுனதுதான் அந்த உரையாகும். சும்மா சொல்லு சொல்லு சொல்லு பொருளை
செய்வதொன்று மறியேனே, நான் செய்வது எதுவுமே தெரியாதவனே, நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன். இதுதான் இருக்கவே இருக்க தலையன உர, இது தலையன உரன்னு பேரு. இதில் எப்படி அனுபவ சுத்தி அமைந்திருக்கிறது, இதில் எப்படி கைமாறு கொடுத்தல் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் அது அந்த பெரியவங்க மாதிரி இருக்கிறவங்க கூட தான் செய்ய முடியும் முடியும். அது மாதிரி ஒரு பின்னாலெல்லாம் வரல. பல செய்தி எழுதணும், பல செய்திகள் அதெல்லாம் பிடிக்க கடைபிடிக்கணும். பிடிச்சாதான் நல்லது. எங்கே பிடிக்க முடியுது, நேரமே இது அதுக்கெல்லாம் செய்யறதுக்கு. ஆனால் நமக்கு இந்த உரை வந்திருக்குது, நீங்கள் அதை தப்பாக கடனும் கருதிட்டு போங்க, அப்படின்னு கவலைப்படலை. இது ஆமாம், அது நமக்கு உடன்பாடு இல்லை. பல செய்தி எழுதியிருப்பாங்க. நீக்கி எனையாண்டாயின்னு ஒரு பகுதி வருது. நீக்கினவனு பிரம்மமாகிய தன்னை தன்னிடத்திலும் நீக்கிங்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆன்மாவே பிரம்மத்திலிருந்து வந்தது, மீண்டும் பிரம்மமாயிடுது என்றது அவங்களுடைய கொள்கை. நாம் அப்படி இல்லை. இறைவன் வேறு, உயிர் வேறு. அவனை உயிரை பிடிச்சிருக்கிற தனிய ஆசம் வேறு. ஆனா மூன்றும் அனாதி. என்று நீ அன்று நான் உன்னடிமையல்லவோ பெருமானி, நீயும் ஆதிமந்தம் இல்லாதவன், இந்த ஆன்மாவும் ஆதிமந்தம் இல்லாதது. ஆனா பிரம்மத்திலிருந்து வல்ல, பிரம்மத்திலிருந்து நாம வந்திருந்தோம்னா நமக்கு எவ்வளவு சனியம் வருது, பாசமா பற்றிய அறுக்க வேண்டியிருக்கு, அறுவை சிகிச்சையம் பண்ண வேண்டியிருக்கு. பிரம்மத்திலிருந்து நம்ம வந்திருந்தோம்னா நமக்கு ஏன் அறுவை சிகிச்சை வேணும்? பிரம்மம் வந்து ராஜா, ராஜா வீட்டு பிள்ளையார் போடுவோங்க, இவ்வளவு படாத பாடுபட வேண்டியது. அதனால ராஜா வேற, பிரம்மம் வேற, உயிர் வேற. திருமூலர், பதிபசுபாதம் எனப்பகர் மூண்டில் பதியனை போல் பசுபாதம் அனாதி. இது சைவசித்தாந்தம், சைவசித்தாந்தம். அதனால இந்த பரமா நம்ம போகணும். சரி, அவங்க அவங்களுடைய கருத்து, அதை நம்ம அதை மறுக்கல, மறுக்கல. திருவாசகம் அப்படிப்பட்டதல்ல. அது மாதிரி நல்ல பக்கா சைவசித்தாந்தம். ஏன், உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன். மூன்று மலம் எது? ஆணவம், கண்மம், மாய. அதே அஞ்சு மலம், அஞ்சு மலம் சுருக்குனா மூன்று மலம், விரித்தா அஞ்சு மலம். புலன்களைந்தால் மலங்களைந்தார் சுழன்றேன் என்று சொல்லுவது திருவாசகத்துல. திருவாசகத்துலதான் உம்மை மலமும் ஐந்து மலமும் சொல்லப்படுகிறது, திருமூல திருமந்திரத்துக்கு அப்புறம். அதனால மணிவாசகர் பக்கா சைவ சித்தாந்தி, சைவ சித்தாந்தி. ஏன்னா அந்த மூன்று மலம் ஐந்து மலம் எல்லாம் பிரிச்சு வந்தது திருமூல திருமந்திரமும் திருவாசகமும் தான். வேற என்ன திருமறையும் சொல்ல. மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தயிரொரு மத்தனவேங்கிறாரு திருவாசகத்துல. ஐந்து மலம் என்ன என்ன பண்ணிச்சு? ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாயி, சித்தாந்தம் சொல்லப்படுது இந்த ஐந்து மலம். இந்த ஐந்து மலத்தினால இந்த ஆன்மாவாகிய ஒன்று என்ன, தயிரு மத்தனவே. மத்த போட்டு தயிரை கடைஞ்சா தயிர் எப்படி அந்த பானைக்குள்ள போய் விழுதோ, அது போல அந்த அஞ்சு மலத்தால் கடையப்பட்டு இந்த ஆன்மா தூள் தூள் தூளா இருக்குதே சுவாமி என்கிறார் மணிவாசகர். எனவே சித்தாந்தமே என்று இதற்கு வேறு குறை இல்லை. மலங்கள் ஐந்து என்பது அவங்க சொல்லவும் இல்லை. அதனால இந்த உரையினா இதுதான் விட்டா நாம் போகணும். சைவசித்தாந்தம் மணிவாசகருக்கு உடன்பாடு சத்தியம். அதில் ஒன்று மாதிரி இல்லைன்னா மலங்களை இதெல்லாம் சொல்ல வேண்டியது. அதனால சுண்ண வெந்நீர் வீழ்ச்சியெல்லாம் சொல்றாரு. சுண்ண வெந்நீர் அணிவித்து பூநெறியே சேரும் வண்ணம் அண்ணன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோகே. எல்லாம் திருவாசகம். அதனால நமக்கு இப்படிதான், நம்ம பெரியவங்களா இங்க இந்த துறையில சித்தாந்த துறையில செம்மையானவர்கள் இதுக்கு உரைப்போம் கருத்துதான் நமக்கு உரை உரையாக தவிர அவங்க நோக்கு அப்படி விட்டுணும், அவர்கள் நோக்கு. நாம போய் பகவத்கீதைக்கு உரை எழுதணும்னா அப்படிதான் இருக்கும், எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். என்ன நம்ம பேசாமல் இருந்தோம், ஏன்னா அது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, தொடரவும் இல்லை, தொடரவும் இல்லை. பள்ளிக்கு சேர்ந்து படித்ததும் இல்லை, எழுத்தும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு படித்ததும் இல்லை, எழுத்தும் தெரியாது. சிவ சிவ ராம ராம அப்படின்னு விட்டுற வேண்டியது. நமக்கு அதில் கைவிக்கலாமா? எனவே செய்வ

இன்னது செய்வது இன்னது தவிர்வது என்று எனக்கு தெரியாத நாம் இருக்கும். செம்பொற்பாத மலர் காணா பொய்யர் பெரும் வேறு அத்தனையும் பெறுதற்குரியேன். உன்னுடைய திருவடியை பற்றியே நினைக்காதற்காம் பாருங்க. உலோகாயுதம் அவனுக்கு என்ன கதியோ அந்த கதிக்கு தான் நான் உரியவன். ஏன் நான் அதை பத்தியே நினைக்கல, உன் திருவடி நினைக்கல, திருவடி நினைக்காதவனுக்கு என்ன கதியோ அதுதானே. அப்படிப்பட்ட பேரு தான் எனக்கு உண்டே தவிர உன்னுடைய திருவடியை கண்டவனுடைய பெரும் பேரு எனக்கு கிடைக்காது.

0: பெருமானே, பொய்யிலாமையர் நல்ல மனதில தூய்மையான உண்மையறி உடையவர்கள், வெறியார் மலர்பாதம், வெறியார் மலர்பாதம்ங்கிறது வெறின்னு என்ன, வெறி பொருந்திய திருவடிய, வெறின்னு நாற்றம், நாற்றம்னா வாசம், நல்ல நறுமணம் பொருந்தி இருக்கும்படியான உன்னுடைய திருவடி. வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும், இதோ உன்னுடைய திருவடியை பல பேர் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அடைய இருக்கிறார்கள். இப்படி அடைந்து கொண்டும் இனி அடையவும் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் கண்ணால பார்த்தும் கூட பொய்யன் பொய்யனின், நான் என்ன பண்றேன், பேசாம திருப்பரந்தூரிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன். பொய்யனின் நான் உண்டு உடுத்து எங்கு இருப்பதானின் போரேறி, நான் பார்த்து காலையில் எழுந்திருக்கிறேன், குளிக்கிறேன், நீங்க என்ன இன்னைக்கு சாம்பார் தான் ஒரு கொட்டு அல்லவா, சாம்பாருக்குள்ள இட்லியை தேடணும் எங்க இருக்கு, சாம்பார் இட்லிக்கு சாம்பார் தொட்டுக்கிறது இல்ல, சாம்பாரை போட்டு முழுகடிச்சு விட்டா அந்த சாம்பாருக்குள்ள இட்லி எங்க இருக்குன்னு தேடணும், ஐசி இங்க இருக்கும் இங்க இருக்கும், அதாவது எங்க இருந்தா என்னப்பா ஒரே வாய்ப்புள்ளதானே போகுது, உடனே சொல்லிட்டு பெருக்கி உள்ளது. இதை இதுலதான்
1: உறங்குவதுமாக முடியும், இவர் யோசிக்கும் வேலையில் உண்பதும் உடுப்பதுமாக முடியும். என்னமோ நாய் எல்லாம் வேட்டிக்கிட்டு நான் வேட்டிக்கிட்டுக்கிறேன், ஆனா நாய் சாப்பிடுறது வேலை வராம நானும் சாப்பிடுவேன், அது எங்க இருக்குதோன்னு பாக்குது, நானும் எங்க இருக்குதோன்னு தான் பாக்குறேன், கிடைச்சா போதும், எங்கேயாவது வாழைமரம் கட்டினா கூப்பிட்டானோ கூப்பிடலயோ உள்ள போடுவது, ஏதோ முத பத்தி ரெண்டாம் மஞ்சள் உட்காந்து சாப்பிட்டு சிவிக்கு. ஆனா மாப்பிள வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரங்க வேண்டிய பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள வீடு அப்படி அழகி போகுது, உண்டு உடுத்து இருப்பதானியின் போரையேறி, எனக்கு உண்ண தெரியும் உடுக்க தெரியுது அவ்வளவுதான், வேற ஒன்று தெரியும், போரேறி என் பொன்னகர்வாய் நீ போந்தருடி இருள்வீக்கு வாரேரிளமின் முளையாளோடு உடன் வந்தருட அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேர கண்டும் கண்கட்ட ஊரேராயின் உடல் வேணோ கொடியேன் உயிர்தான் உறவாதி, போரேறி போர் ஏறுன்னு போருக்கு செல்லுகின்ற ஏறு ஏறுன்னா காலை, அந்த போருக்கு செல்லுகின்ற காலை போல நீ இருக்கிறாய் அப்படிலாம் சொல்வது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏறு சொல்வது கொஞ்சம் சிறப்பு நம்ம திருவருள், படை குடி கூர் அமைச்ச நட்பு அறம் ஆடும் உரையான் அரசரும் ஏறு, நீ அரசர்ல ஒரு பெரிய கட்டிலங்காலையில தான் அப்படின்னு தானே மாடுன்னு அர்த்தம் இல்ல, அவ்வளவு வலிமை உடையவன் அரசுல அவ்வளவு தெரியும், அது போல இங்க போரேறி அப்படின்னா நீ இந்த ஆன்மாக்களுடைய பாசத்தை நீக்கி வீடு பேறு தருகின்ற அந்த பெரிய போர்ல நீ தான் தலைவர், உனக்கு நிகழ்வு ஏ அந்த தன்மையை தருவதற்கு வேற யாரும் இல்லை, நெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீறுத்தேன், இப்படி உன்னை திருவடியை கண்டாலே வீடு வேலைவதற்குரிய அருமைனா திருவடிக்கு உண்டு, அதுல நீ பெரிய ஏறு, இந்த ஏறுங்கிறது கூட சொல்ல முடியல, அவன் சிங்கம் ஏறுங்கிறோம் இப்படிலாம் சொன்னோம்னா காலமாடு சிங்கமேனு அர்த்தம் இல்ல, அதில் தலைமை உடைய ஒன்னர் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா, இந்த படை கொடி கூழ் அமைச்சு நட்பு அறம் ஆறும் உடையான் அரசரும் ஏறு, முதல் குரல் பொறுப்பால் அது போல இங்க போர் ஏறி நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி, உன்னுடைய கைலாயத்திலிருந்து நீ வந்து நீ போந்து இங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஆன்மாக்களை எல்லாம் அதுக்கு இருக்கிற இருள் நீக்கி, ஆணவமலம் கண்ணுமலம் இந்த மாயாமலம் இவற்றை எல்லாம் நீக்கி வாரேறி இளமின் உடையாளோடு உடன் வந்தருடன், நீ வரும்போது நீ மட்டும் வர்றதில்லப்பா, கூடவே அம்மா வருவாங்க, ஏன் அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் எந்தறிய அம்மையப்பர் அப்பரிசையே வந்தளிப்பர் நம்முடைய திருக்கழுத்து, அதனால பெருமான் தானும் தன் தையலுமாய் வந்துதான் எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளுவான், அம்மையப்பராகத்தான் ஆட்கொள்ளுவான், அதனால எனக்கு அந்த அந்த அடியவர்களுக்கு அதே போல அந்த வாரேரிளமின் உலையாளோடு உடன் வந்தருள, அப்படி நீ அம்மையப்பராக வந்து இவன் அவருடைய இருள் எல்லாம் நீக்க அருள் பெற்ற சீரேரடியார், அப்படி அருள் பெற்ற பெரிய நல்ல சிறந்த அடிவர்கள் எல்லாம் நின் பாதம் தேர கண்டும், இதோ கைலாயத்தை போய்கொண்டே இருக்கிறார்கள், அங்க வந்து உடைய அருள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் பார்த்தும் கூட கண்கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும் ஊரேறினர். ஊரேன்னா ஊர் மாடு, ஊர் மாடுன்னா பொது மாடு, அதாவது என்ன இருக்குன்னு உரியதில்லை. அது என்ன பண்ணுவீங்க, எந்த வீட்லையும் வந்து கட்ட மாட்டாங்க, எந்த வீட்லையும் வந்து தீனி போட மாட்டாங்க, தண்ணி வைக்க மாட்டாங்க. பின்ன இது என்ன பண்ணும், அது அப்படி இருக்கிற மாடு கொஞ்சம் கண் இருந்ததுனாலும் எங்கேயாவது இன்னொரு மாடு புள்ள திங்கும் போது தானும் ஒரு வாய் வச்சுருக்கீங்களா, எங்கேயாவது தொட்டி இருந்ததுன்னா குடிக்கும் போது தானும் என்ன போய் இல்லாத போய் குடிக்கலாம் அல்லவா, கண்ணா தெரியாது ஊர் மாடு. அதனால ஏ வரட்டா அது போய் நம்ம புள்ள திண்ட போகுதுன்னு அவன் என்ன பண்றான், தான் வீட்டு மாட்டுக்கு புள்ள போடுறானே தவிர வந்த வரைக்கும் விட்டுவான். அது போல தான் வச்சிருக்கிற மாட்டுக்கு பறிச்சு கொண்ட தண்ணி வைப்பானே தவிர இதுக்கு ஏன் வைக்கிறான், விரட்டாமல். எனவே நான் விரட்டவும் படுகிறேன், சரி விரட்டப்பட்டு எங்கேயாவது பிழைக்கலாம்னு எனக்கு கண்ணும் தெரியும். கண்கட்ட ஊரே, கண்ணும் இல்லாத ஊர் மாடு மாதிரி. ஊர் மாட்டுக்கு யார் போடுவா யார் தீனி பண்ணுவான், அதனால என்ன பண்ணுது. இப்ப கூட பாருங்க சில மாடுகள் வந்து இந்த சினிமா படத்துல இது ஓட்டணும்னா அந்த காயை சுத்திங்க கிழிச்சுட்டீங்க, ஏன் தலையெழுத்து கழுதை தான் திங்கும் காயத்தை, இப்போ மாடும் திங்குது, ஏன் அது வயிறு என்ன பண்ணுது, ஏன்னா ஊரேறு ஊர் மாடு யார் போடுவார். அதனால பாவம் அதில் இருக்கிற அந்த பசையை நோக்கியோ என்னமோ தெரியல அப்படி வாயில் படித்து கிழிச்சு திங்குது. அதுக்காவது கண் இருக்குது, இங்கே தான் சினிமா படம் ஒட்டியிருக்காங்க, அந்த காயும் தெரியுது எனக்கு கண்ணும் தெரியுது, எதை கிழிச்சு எது திங்குது. இப்படி பாவம் இப்படி எல்லாம் கண்கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும் இப்படி இருந்து கொண்டிருக்கேன். கொடியேன் உயிர் தான் உலவாதேன், இப்படி இருப்பதை விட அந்த உயிர் நீங்கி போய் நான் இறந்து விடுவதே நல்லது, இறந்து விடுவதே நல்லது. உலவா காலம் தவமெய்தி உறுப்பும் பெருத்திங்கு உனை காண்பான் பல மாமுனிவர் நனிவாட பாவியே அணிப்பணி கொண்டாய். ஆனா என்ன நீ ஆட்கொண்டது ரொம்ப கருணையாக நீ ஆட்கொண்டாய், எத்தனையோ காலம் தவமீதி தன்னுடைய உறுப்பும் வெறுத்துன, உறுப்பு வெறுத்துன்னா தன்னுடைய தலை கைகால்லாம் வெறுத்துன்னா அப்படியே போய் நின்று தவத்தில் தண்ணீர்ல நிற்கிறது. நீ இவ்வளவு தூரம் தண்ணீர்ல இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரத்தில் நிற்க முடியுமா, கழுத்தலைவர் நீர்ல நிற்க முடியாது. அப்படி நின்றார் ஒரு அடியவர் யார், ஒரு திறப்பத்துக்குரியாச்சுங்களா 63 பேர்ல ஒரு. இந்த கண்ணளவு இப்ப தண்ணி இடுப்பளவுல எல்லாரும் நிக்கலாம், நாம கூட நிக்கலாம், நெஞ்சினாலே தகராறு தான் ஆட்டங்கானும். இந்த நெஞ்சுக்கு மேல இப்படி வந்து கழுத்தளவு தண்ணினா நிக்க முடியாது, கை அப்படி பக்க பக்கம்னு அடிக்கிட்டாதான் நிக்கலாம் கழுத்தளவு நிக்க முடியும். ஆனால் இங்க எப்படின்னு சொல்றது, அது போல பல பேர் அந்த நீர்நிலையில் இருப்பது, அப்புறம் தலைகீழ இருப்பது, மலையின் உச்சிமேல் இருந்து தவ செய்வது, இப்படி எல்லாம் செய்வாங்க. இப்படி எல்லாம் தவ செய்தவரெல்லாம் கூட உன்னை காண்பான் பல மா முனிவர் அணிவாட, எத்தனையோ பேர் வாடியிருக்க இந்த பாவியை நீ பணிகொண்டாய். எங்கே திருப்பெருந்துறையில அப்படி இருந்தும் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன், உன்னை கண்ட உடனே என்ன பண்ணும், இந்த உடம்புச்சு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த உடம்பை நான் வெறுத்து இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் மணியே உனை காண்பான் அளவானுக்கு மண்டிலேன், உன்னை காணணும் காணணும் துடிக்கணும், அதுவும் இல்லை. இப்படி நான் இருக்கிற நான் என் கொண்டழுகேன் எம்மானி, நான் எப்படி பிழைப்பேன்பா எப்படி நான் செய்வேன்ங்கிற இன்னும் ஒரே ஒரு பாட்டு 55 பிடிச்சிருக்கேன். மானிய நோய்க்கு உங்கையாள் பங்க வந்து இங்கு ஆட்கொண்ட தேனீ, மானியர் நோய்க்கு உங்கையாள் பங்கா, மான் போன்ற நோக்கியுடைய அம்மா, அந்த அம்மையை இழப்பாகத்தில் கொண்டிருக்கிறோம். நீ அம்மையோடு வந்து இங்க ஆட்கொண்ட தேனி அமுதே கரும்பின் தெளிவே, இதெல்லாம் பொருள் விளங்குது. சிவனே அவருடைய பெயர், தென் தில்லை கோணே நம்முடைய தில்லையில் உந்தன் திருப்புக்கு திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காட்டிங்கு இருப்பதானே உடையானேன். உன்னுடைய திருக்குறிப்பின் வழி நிற்பவர்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை சேர்ந்து வருகிறார்கள். ஆனா நான் மட்டும் எப்படி இருக்கிறேன், ஊனார் புழுக்கூடு. இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஊன் தசையோடு கூடியது, அதோடு கூட புழு உள்ளே பல கிருமிகள் எல்லாம் இருக்குது அல்லவா, அதோடு இருக்கின்ற இந்த உடம்பை நான் காத்துக்கொண்டு இங்கேயே இருக்கிறேனே பெருமானி. ஆனா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா உடையான் நீ, என்னை அடிமையாக உடையவன் நீதான், உன்னிடத்துல சொல்லாம வேற ஆற்ற சொல்லுவோம்பா என்று சொல்லி தான் அந்த பிரிவினை சொன்ன பாருங்க, ஒரு பக்கம் பிரிவாற்றாமை, இன்னொரு பக்கம் நன்றி உறவு. இது ரெண்டுதான் திருவாசகம்னு சொல்லுவோம். திருவாசகத்துல ஐயா நீங்க நமச்சிவாய வாழ்கள் இருந்து அச்சோப்பதியம் வரைக்கும் என்ன கூறப்படுகிறது என்றால், ஒன்று அவர் தான் பிரிந்திருக்கின்ற அந்த ஆற்றாமை, அல்லது இவ்வளவு எளிய என்னை அவ்வளவு உயர்ந்த நீ ஆட்கொண்டு விட்டாயே என்று நன்றி உணர்வு. இந்த ரெண்டும் தான் அப்படியே முழுக்க முழுக்கது. அதுல இதெல்லாம் பிரிவாற்றாமை, இந்த பிரிவாற்றாமை. ஆனா இதுக்கு போய் என்ன தலைப்பு கொடுத்துருக்குது, அனுபவ சுத்திங்கிறது. அல்ல, அனுபவ சுத்தி என்று அப்ப என்ன அர்த்தம், இவர் பிரிவாற்றாமையால் வருந்துகிறார், ஆனா அனுபவ சுத்தி தெரியுது. இந்த பிரிவினாலே, பிரிவுக்கு ஆற்றாமையினாலே என்ன தெரியுதுன்னு கேட்டா, அப்ப பிரிந்திருப்பதுனால இவ்வளவு கடினப்படுறேன், ஆனா அதே நான் உன்னை கூடியிருந்தா என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கும், அப்படி எல்லாம் இருக்க வேண்டிய அனுபவத்தை விட்டு இப்படி நான் தெரிந்திருக்கிறேனே என்று சொல்வதனால இது அனுபவ சுத்தி ஆயிட்டுன்னு சொல்லணும். இல்லைன்னா நேரடியாக அதுக்கு தலைப்பு கொடுத்தா பிரிவாற்றாமை தான். நேரடியா இந்த மாதிரி இப்படிலாம் நான் பிரிந்திருக்கிறேன், ஆனால் உன்னோட சேர்ந்திருந்தா எவ்வளவோ இன்னும் அனுபவித்திருக்க முடியுமே, அதை விட்டு இப்படி இருக்கிறேனே என்று சொல்வதனால் இது அனுபவ சுத்தின்னு சொல்லி வைக்கணும். இல்லையா போச்சு. அதனால தான் இந்த தலைப்புகள் எல்லாம் சாமி தந்ததல்ல, யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க, அதை ஓரளவு நம்ம ஒட்டி சொல்லிட்டு சொல்லிட்டு. அதே போல திருமந்திரத்துல பல வேலை செய்யணும். திருமந்திரத்துல இப்ப இருக்கிற தலைப்புகள் அங்கேயும் இப்படித்தான். அதே போல 11 திருமுறையில பல இது கோப பிரசாதம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது கோப பிரசாதம்னு, பட்டணக்கார் பாடினது தலைப்பு போட்டிருக்காங்க, யாரும் யாரோ ஒன்று போட்டிருக்காங்க, அதெல்லாம் சத்தியமா அவர் போடல, இந்த படித்தவங்க பாட்டை கட்டுதான் போட்டிருக்கு. ஆனா போட்டிருக்காருன்னா அது சரிதான், வடமொழி ரெண்டும். கோப பிரசாதம்னா ஐயா பிரசாதம்னா இதை புளியோதரையை பார்த்துருக்குறோம், சக்கரை பொங்கல் பார்த்துருக்கோம், கோப பிரசாதம்னு அது என்னது, கோபமாகிய பிரசாதம். கோபமும் பிரசாதமும், கோபம்னா என்ன, மார்க்கண்டேயருக்காக இவரை யமனை அழித்தது கோபம், திரிபுரம் எரித்தது கோபம், காமனை எரித்தது கோபம். ஆனா அதுவே பிரசாதம். என்ன பிரசாதம், மரக்கருணை. மரக்கருணை அப்ப கோபம்ங்கிறது மரக்கருணை, பிரசாதம்ங்கிறது அறக்கருணை. அது அப்படியே நீங்க தமிழ் படுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டா, அறக்கருணையும் மரக்கருணையும் என்று தலைப்பு கொள்ளலாம். இதுவரைக்கும் 11 திருமுறையில் எந்த திருமுறையில் இந்த மாதிரி எழுதவே இல்லைதான் பதிப்பிக்கணும் அப்படின்லாம். ஆமா ஆமா, கோப பிரசாதம் என்றதுக்கு அதையே போடுங்க, ஏன்னா பழைய பதிப்பில் இருக்கிறத மாத்த வேணாம். கீழே என்ன பண்ணும், அறக்கருணையும் மரக்கருணையும் என்று போட்டு பதிப்பிக்கலாமே, பதிவிக்கலாமே. இன்னும் கொஞ்சம் வழங்குமே. அதே போல 11 திருமுறையில காரைக்கால் அம்மையார் பாடிய பதியங்கள்ல முதல் முதல் என்ன போட்டிருக்கு, திருவிரல் அற்புத திருவந்தாதியும் இது கோப பிரசாதம் போட்டிருக்கு. பிறகுதான் அற்புத திருவந்தா திருவிரட்டை மணிமாலை போட்டிருக்கு. ஆனா அவர் பாடிய முறை என்ன, முதல் முதல் பாடினது அற்புத திருவந்தா திருவிரட்டை மணிமாலை, கைலாயம் போயிட்டு வந்து பாடின பிறகுதான் கோப பிரசாதம், வரலாற்று முறையில இல்லை ஏதோ போட்டிருக்கு. ஆனா சேரமான் பெருமாள் பாடினது வரலாற்று முறையில போடப்பட்டிருக்கு. முதல்ல பொன்வண்ண திருந்தாதி அதான் பாடினார், அப்புறம் திருவாரூர் போனார் பாடினார், அப்புறம் கைலாயம் போனார் உலாம், அது அப்படியே இருக்கு. அப்ப ஒருவருக்கு வரலாற்று முறைப்படி இருக்கு, காரைக்கால் அம்மையாருக்கு வரலாற்று முறை மேல இல்லை. இதெல்லாம் யாருதான் தொகுத்தாங்களோ தெரியல. 11 திருமுறையார் நான் என்ன சொல்ல, ஒரு அடிக்குறிப்பாவது போடலான்னு. காரைக்கால் அம்மையாருடைய அந்த 4 பாடல்களும் வரலாற்று முறையில் அமையவில்லை, காரணம் தெரிஞ்சது. ஆனால் சேரமான் பெருமாளையனாருடைய அந்த பாடல்கள் வரலாற்று முறையில் அமைந்துள்ளது என்று ஒரு குறிப்பாவது போடுங்களேன். போட்டேன் அதை 400 பேர் படிக்கிறாள், சைபர்லாம் அடிச்சிடுங்க, 4 ஆன்மாவாவது அதை படிக்கிறீங்க. ஓ, இப்படிப்பட்ட அமைப்பில் அந்த 11 திருப்பதி தொகுக்கப்பட்டிருக்கிறதா என்று நினைக்கிறீ என்பது ஆசை திருவருள். ஆகவே இந்த அளவிலே நாம் இந்த முறையில ஒரு 15 பாடல்களை நாம் எண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் முதல் திருமுறை 103வது பதிகம் 6வது பாடல் வெள்ளமெல்லாம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கழுக்குன்றம் பண்குறிஞ்சி. திருச்சி

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம்.

0: வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கௌளை திருச்சி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த சேத்திரக்கோவை திருத்தாண்டகம். இறைவன் எண்ணிறந்த தலங்களில் எழுந்தருளியிருந்து அருள் புரியும் நிலையை நாவுக்கரசர் சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் அருளி செய்துள்ளார். திருப்புகலூரில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளி செய்த திருப்பதிகங்களில் இதுவும் ஒன்று. தலங்களை நேரே சென்று வழிபடும் மதுகையும் காதலும் இல்லாதார்க்கு இதுபோலும் திருப்பதிகங்கள் பெரிதும் பயன் தருவனவாம். தில்லை சிற்றம்பலமும் என தொடங்கும் திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்பு.